0: அமர்ந்து தொங்குகின்ற சடையை உடைய அந்த எம்பெருமான் சிவபெருமான், அவன் என்னை ஆட்கொள்ளாவிட்டால் நானும் என் மனமும் நாயகனை விட்டு மிக வெகு தூரம் விலகி போயிருப்போமே. அந்த திருவருள் மீண்டும் கிடைக்க வான்வெளியும் திக்குகளும் பெரும் கடலுமாய் விளங்கும் பெருமானுடைய தேன் சொரியும் தாமரையாம் அந்த திருவடிக்கே சென்றூத வேண்டும் கோத்தும்பி என்று அந்த கோத்தும்பிக்கு தூது அனுப்புகின்றார். தூது சென்றால் உனக்கு பேரின்ப தேன் கிடைக்கும் என்றும் நினைவுபடுத்துகின்றார். இந்த இடத்திலே தானும் தன்னை பிரியாத அருட்சக்தியுமான உமையவள் என்று குறிப்பிடுகின்றார். அது திருவிழாக்களின் போது மிளறுகின்றது. நீங்களும் பார்த்திருக்கலாம், மதுரை சித்திரை திருவிழாவிலே திருக்கல்யாணத்தின் போது நான் அன்றே விளக்கி சொன்னது போல மேடையிலே 5 சப்பரங்கள் இருந்தது. அந்த 5 சுவாமியோடு எப்போதும் ஒரு அம்பாள் இருந்தாளே, மீனாட்சி அன்னை தனியாகவும் அதே நேரத்திலே சுவாமியோடு ஒரு அம்பாள் பிரியாதவளாகவும் இருந்தாளே என்று யோசித்திருப்பார்கள். உண்மைதான். இடமிருந்து வலமாக சொல்லுகிறேன், தாரை வார்த்து தர திருப்பரங்குன்றத்திலிருந்து எழுந்தருளி செய்த பவளக்கனிவாய் பெருமாள், அவளின் சகோதரியான மீனாட்சி அரசு என்பதனால் தனி சப்பரத்திலே, அதற்கடுத்ததாக சுவாமியும் பிரியாவிடை அம்மனும், அதற்கடுத்ததாக தாய் தந்தையரின் திருமணம் பார்க்க வந்த திருப்பரங்குன்றத்து முருகனும் தெய்வானையும், ஆக இத்தனை சப்பரங்கள் ஒரு மேடையில். சரி, எப்போதும் சிவபெருமானை ஒரு அன்னை பிரியாமல் இருக்கின்றாளே என்றால் அவள்தான் பிரியாவிடை என்று அவளுக்கு பெயர் இருக்கின்றது. அதை மணிவாசகர் சொல்லும் அழகே அழகு. நாளும் இது போல பக்தி சிறப்புகள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி. ஹலோ எஃப் அமினாதி சூடியல்.
1: சோலை தின்றல்,
2: காலை பொழுது,
1: குளிர் நீரோடை,
2: கோடை மழை,
1: ஆத்தி சூடி. ஹலோ எஃப் எம்எல், ஹலோ எஃப் எம்எல்.
0: அறம் வளர்த்த நாயகி அம்பாள் சமேத ஐயாரப்ப சுவாமி திருவையாறு தலம் பற்றி சொல்லுகிறேன். கோலாகலமான திருத்தேரோட்டம் பஞ்சமூர்த்திகளோடு திருவையாற்றின் 4 வீதிகளிலும் தேர் உலா வந்த சிறப்பு. அந்த ஊர்க்காரர்கள் மட்டுமல்ல, சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் வடம்பிடித்து இழுக்க கோலாகலமாக நிகழ்ந்திருக்கும் தேரோட்டம். இந்நாளிலே சப்தஸ்தான பெருவிழா இருக்கின்றது. இந்த வேளையிலே அறம் வளர்த்த நாயகியோடு கண்ணாடி பல்லக்கிலும், நந்திகேஸ்வரர் சுயசாம்பிகையோடு வெட்டிவேர் பல்லக்கிலும் புறப்பட்டு திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேரிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி இங்கெல்லாம் சென்று இரவு காவிரி ஆற்றிலே 6 பல்லக்குகளும் தில்லை ஸ்தானத்திலே சங்கமிக்கக்கூடிய சப்தஸ்தான பெருவிழா வானவேடுக்கை சிறப்பும் உண்டு. தினந்தோறும் வானத்திலே அருள் ஜாலம் நிகழ்த்தும் ஆதிசூடியும் வான வேடிக்கை நிகழ்த்தத்தான் செய்கின்றது.
3: ஒரு மணி

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
3: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ். என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம் இணைந்து வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம் மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
4: ஹலோ எஃப்எம் 106.4
3: ஆதி சூடி,
4: ஆதி சூடி
5: அதிகாலை வசந்தம்.
6: திருவையாற்றிலே நிகழும் சப்தஸ்தான விழா பற்றி சொன்னேன். நாளை மறுநாள் மே 3 தில்லைஸ்தானம் பல்லக்கோடு 7 பல்லக்குகளும் திருவையாறு வீதிகளிலே உலாவரும் தேரடியிலே பொம்மை பூ போடும் நிகழ்ச்சி, 6 பல்லக்குகளும் கோவிலுக்கு சென்று தீபாராதனை முடிந்து எங்கிருந்து கிளம்பி வந்தனவோ அந்தந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்லும். திருவிழா பார்க்க சொந்தக்காரர்கள் வந்திருப்பார்கள், மறுபடியும் அவரவர் ஊர்களுக்கு செல்ல வேண்டும் அல்லவா? அதுபோல தில்லைஸ்தான சப்தஸ்தான விழாவும் நடைபெறுமாம். இந்த விழாக்களுக்குத்தான் எப்பேற்பட்ட மரபு இருக்கின்றது. அந்த மரபு சிறப்புகளை, இந்த மண்ணின் பெருமைகளை நாளும் சொல்லும் நல்ல நண்பனாய் ஹலோ எஃப்எம்என் ஆதிசூடி உங்களோட உங்கள் நண்பர் கனிய ஜெயராம்.
4: இறையருள் பெருக்கும் சிவானந்த தேன்,
7: சிவானந்த தேன்
4: ஆதிசூடி ஹலோ எஃப்எம்எல் சிவானந்த தேன்.
6: தாரம் தாரை என்றால் கீழிறங்கி வருதல், அவதாரம் என்றால் மண்ணிற்கு இறங்கி வருதல், வெவ்வேறு வடிவங்களிலே இறங்கி வருதல் என்று சிறப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே பெருமாள் 10 அவதாரங்களை நிகழ்த்துகிறார் என்றுதானே புராணங்கள் சொல்லுகின்றன. அதிலே சில அவதாரங்கள் விலங்கு வடிவத்திலே, சில அவதாரங்கள் மனித ரூப வடிவத்திலே, ஒன்றே ஒன்று மட்டும் விலங்கும் மனிதனும் கலந்த வடிவம். அந்த 10 அவதாரங்கள் பற்றி திவ்ய பிரபந்த பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் மட்டும் பாசுரம் செய்வித்திருக்கின்றார். மண்ணுலகில் உள்ளோரையும் விண்ணுலகில் உள்ளோரையும் தீங்கின்றி காப்பதற்காகவே நிகழ்ந்தன இந்த 10 அவதாரங்கள். மீனோடு ஆமை கேடல் அரிகுரளாய், முன்னும் ராமனாய் தானாய், பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான், தன்னை கண்ணபுரத்து அடியன் கலியன் ஒலி செய்த தேனார் இன்சொல் தமிழ் மாலை செப்ப பாபம் நில்லாவே. பாவத்தை போக்குவதற்குத்தானே என்னென்ன பாடுபடுகின்றோம். துணியிலே ஒட்டி இருக்கும் கரை, அது போக வேண்டும் என்றால் கொஞ்சம் படிகாரம் சோப் இடுகின்றோம். பிறகு பிரஷ் போட்டு கையிலே துவைக்கும் பழக்கம் கொண்டவர்கள் என்றால் பிரஷ் போட்டு அந்த கரை போகுமா என்று பார்க்கின்றோம். அப்படியும் போகவில்லையா? இந்த கரையை நீக்குவதற்கென்று சில சொல்யூஷன்கள் இருக்கின்றது, அதையிட்டு பார்க்கின்றோம். ஒரு சிறு கரை, துணியில் பட்ட கரையை போக்குவதற்கே படாது பாடுபடுகின்றோமே. இந்த பிறவியின் மீது நம்முடைய விருப்பத்தின் காரணமாக, ஆசை கோபம் இன்ன பிற உணர்வுகளின் காரணமாக எத்தனை எத்தனை கரைபடிய செய்திருக்கின்றோம். அதெல்லாம் க்ஷணத்திலே காணாமல் போகும். எப்படி? பக்தி செய்வதன் மூலம். தசாவதாரம் நிகழ்த்திய அந்த பெருமான் அவனை பாடும் திவ்ய பிரபந்தங்கள் அவன் அருள் அது இருந்தால் தமிழ் மாலை செப்ப பாபம் நில்லாவே என்று திருமங்கையாழ்வார் சாதித்த பெரிய திருமொழி பாசுரம். மீன் ஆமை பன்றி சிங்கம் குரளன் பரசுராமன் தசரதராமன் பலராமன் கண்ணன் கல்கி ஆகிய 10 அவதாரங்கள் எடுத்தவனை கண்ணபுரத்து அடியவனாகிய கலியன் என்னும் ஆழ்வார் அருளிச் செய்த இனிய சொற்களை கொண்ட தமிழ் மாலையை செப்ப பாவம் நில்லாது பறந்து போகும் என்ற வாக்கு தினம் இதுபோல பக்தி சிறப்புகள் ஒலிக்கின்றது. ஹலோ எஃப்எம் ஆதிசூடியில்

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி
2: அருள்மொழியும் திருவருளும்.
3: லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் என்புத்திருக்க வேண்டும். மகாமிருத்துஞ்சய மந்திரம். ஓம் திரம்பகம் மிஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம். உருவாருக்கம் இவபந்தனான் மிருத்யோர் மோக்ஷய மாமிர்தாத். எல்லோருக்கும் ஆரோக்கியமான உடல்நிலை எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி இறையருள் மிகுந்திருக்க வேண்டும். திருவிழாக்கள் நடைபெறும் போது நேரில் சென்று பார்ப்பதுதான் நல்லது. இணையம், வாட்ஸ்அப்பிலே புகைப்படங்கள், இதெல்லாம் சரி, யாருக்கு? அப்படி சென்று பார்க்க முடியாதவர்களுக்காக, கால்வலி இருப்பவர்கள், நெடுநேரம் நடக்கவோ நிற்கவோ முடியாதவர்கள், 10 பேர் சேர்ந்தாலே மூச்சு திணறல் வந்துவிடும் என்ற சுவாச கோளாறு இருப்பவர்கள், தயக்கமே வர வேண்டாம். வீட்டில் இருந்தபடியே இணையத்தின் வசதியோடு தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்புகளிலே அவற்றை காணலாம், அந்த அருளை பெறலாம். அசௌகரியம் இருப்பவர்களுக்கு மட்டுமே. ஆனால் மற்றவர்கள் அதே உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு திருவிழாக்களிலே கலந்து கொள்ளலாம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த திருவிழாவின் தாத்பரியம் என்ன, அந்த சிறப்பு என்ன, அதையெல்லாம் சொல்ல வேண்டும் அல்லவா? இந்த மண்ணையும் மக்களையும் உயிர்ப்போடு வைத்திருப்பவை இந்த திருவிழாக்கள் என்றால் அது மிகையல்ல. திருவிழா சிறப்புகள் எல்லாம் இந்த சித்திரை மாத சிறப்பாத்தி சூடியிலே. அப்படி திருவிழா செல்லுவோர் எல்லாம் கை கூப்பினார்கள். அதுவும் வீட்டிலே பிள்ளைகள் +2 பரீட்சை எழுதி முடித்துவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருப்பவர்கள், இந்த பெற்றோர்கள் எல்லாம் வணங்காத தெய்வம் இல்லை, வேண்டாத முறைகள் இல்லை என்று சொல்லும் விதத்திலே, அதிலே குறிப்பாய் நாளை நீட் தேர்வுகள் இருக்கின்றது. நீட் தேர்விலே பிள்ளை நினைத்தவற்றையே பெற வேண்டும் என்று இறைவனிடத்திலே கோரிக்கை வைக்காத பெற்றோர் இருக்க முடியுமா? வேண்டாத தேர்வெழுதும் பிள்ளைகள் தான் இருக்க முடியுமா? முயற்சி திருவினையாக்கும் என்பது தெய்வ வாக்கு. இறையருள் எல்லாவற்றையும் கை கூட்டி தரும் என்று அதிசூடியும் வாழ்த்துகின்றது. இந்த பொதுப்படையான பிரார்த்தனையோடு ஒரு தனிப்பட்ட பிரார்த்தனை. பாசம் மிகுந்த ஒரு அன்பு தாய் தன்னுடைய இருபிள்ளைகளுக்காகவும் பிரார்த்திக்க சொல்லி கேட்டிருக்கின்றார். மூத்தவள் பெண் பிள்ளை படித்து முடித்துவிட்டு ஒரு தனியார் பள்ளியிலே ஆங்கில ஆசிரியாக பணியாற்றுகின்றார். அடுத்தது மகன். அவன் ஒரு பெண்ணை விரும்பினான். நாங்களும் காதல் கல்யாணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டோம். ஆனால் கொஞ்சம் பொறு, மூத்தவளுக்கு கல்யாணம் ஆகிவிடட்டுமே என்று சொன்னோம். மூத்தவளுக்கு வரன்கள், பல வரன்கள் வந்து தட்டி போக தட்டி போக ஒரு நாள் மாலையும் கழுத்துமாக வந்து நின்றான் மகன். அந்த பெண்ணின் வீட்டிலே வேறு கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் என்பதனால் அவசர கல்யாணமாக, இதனால் வீட்டிற்குள்ளே வந்த பிரச்சனை, தினந்தோறும் ஏதாவது ஒரு சண்டை, சூழ்நிலை கொஞ்சம் கைமீறித்தான் இருக்கின்றது போல. நான் இதிலெல்லாம் என் மகனை நம்பி வந்த பெண்ணை பற்றித்தான் நினைக்கின்றேன். அவள் எத்தனை கனவுகளோடு வந்திருப்பாள். என் மகளை பெற்று வளர்த்தது போலத்தானே அந்த பிள்ளையும் அவளுடைய தாய் வளர்த்திருப்பார் என்று நினைக்கின்றது. அவள் மனம் மகிழும் வகையிலே சூழ்நிலைகள் சாதகமாக வேண்டும். என் மகளுக்கும் சீக்கிரத்திலே ஒரு வரன் அமைய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். சும்மாவா சொன்னார்கள், ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று. நீங்கள் எப்போது இன்னொரு வீட்டிலே வளர்ந்த பிள்ளை தன் வீட்டிற்கு வந்திருக்கின்றாள், அவள் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தீர்களோ? பாருங்கள், அடுத்த முகூர்த்தத்துக்குள்ளே ஒரு நல்ல வரன் வந்து சீக்கிரத்திலே கல்யாணம் கோலாகலமாக நடைபெறத்தான் போகின்றது என்று சொல்ல தோன்றுகின்றது அதிசூடியிலே. இந்த வாக்கு மெய்யாக இறைவன் அருளி செய்ய இவ்வேளை நாமும் பிரார்த்திப்போமா?

0: നല്ലത് നടക്കും, നല്ലതേ നടക്കും. ഓം ശാന്തി ശാന്തി ശാന്തി.
1: உங்கள் பிரார்த்தனைகள் ஆதிசூடியில் ஒலிக்க வேண்டுமா? எழுதி அனுப்புங்கள். ஹலோ FM, தபால் பெட்டி எண் 3000, சென்னை 84. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கறது தினத்தந்தி மட்டும்தானே.
3: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
4: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும். கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
5: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
4: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி.
6: ஆதி சூடி காற்றலைகளில் கண்ணல் மொழி. ஆதி சூடி
4: ஆண்டவனை உணரும் வழி.
7: விஷ்ணுர்வஷத்காரோ பூத பவ்ய பவத் பிரபுஹ.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம். ஆதிசூடி, ஹலோ எஃப்எம் 106.4
2: பக்தி மாலை. சுபவேளை.
3: விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்றா? கொஞ்சம் சிந்திப்போமே. காலையில சுருக்கென ஒரு காஃபி குடித்தது போல உடலுக்கு ஒரு தெம்பு தரக்கூடிய சிந்தனை. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்றா? ஒன்று போல தோன்றும், ஆனால் இரண்டும் வேறு வேறு. வேறு போல தோன்றும், ஆனால் இரண்டும் ஒன்று. என்ன, ஒன்றுமே புரியவில்லையா? எப்போது நீங்கள் அறிவு சார்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, அந்த அறிவு மூளையோடு சம்பந்தப்பட்டது. ஏற்கனவே மரபு தொடர்பாக நமக்கு வந்திருக்கும் அறிவு குறிப்புகள், நம் அனுபவ சேர்க்கை எல்லாம் சேர்ந்து ஒன்றை நமக்கு தருகின்றது. அது அறிவு என்று போற்றப்படுகின்றது. அதேவேளை அங்கே உணர்வு சேரும் போது அது வேறாக மாறிவிடுகின்றது. இரக்கம் வர வேண்டுமா, உனக்கு மனது இல்லையா என்று கேட்கின்றோம். செய்யக்கூடாத ஒரு செயலை செய்துவிட்டால் உனக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்கின்றோம். புரிகின்றதா எங்கே வேறுபாடு இருக்கிறது என்று? ஆக இரண்டும் வேறு வேறு போல தோன்றும், இரண்டும் ஒன்றாகின்றது சில இடங்களிலே. ஒன்று போல தோன்றும், இரண்டும் வெவ்வேறாகின்றது சில இடங்களிலே. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கைகோர்க்கும் அருட்கருத்துக்களோடு ஹலோ எஃப்எம்என் ஆதிசூடி அனைவருக்கும் முகம்மலர. மீண்டும் ஒரு முறை அன்பான காலை வணக்கங்களோடு உங்களை நண்பர்கனிய ஜெயராம்.
2: சோலை தின்றல்,
4: காலை பொழுது,
2: குளிர் நீரோடை,
4: கோடை மழை,
2: ஆதிசூடி ஹலோ எஃப்எம்எல், ஹலோ எஃப்எம்எல்.
3: பிறந்திருக்கும் இந்நாள் ஒரு பொன் நாள். மே மாதத்தின் 2 தமிழ் மாதம், சித்திரையின் 19 நாள், சனிக்கிழமை இன்று. இந்த நாள் எப்படி? 12 ராசிகளுக்கான இன்றைக்கான பலன்களோடு தினத்தந்தி ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம்.
5: ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நற்பலன்களை பெறும் 4 ராசிகள் மிதுனம், சிம்மம், விருச்சிகம், மகரம். பணவரவு திருப்தியும் நாள். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். உங்களுக்குரிய ஸ்டேன்கள் 5, 9 அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை. இன்று மத்தியமான பலன்களை பெறும் 4 ராசிகள் மேஷம், கடகம், தனுசு, கும்பம். இன்றைக்கு வெளியூட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். பிரபலமானவர்களின் தொடர்பால் பெருமை சேரும். ஆடம்பர செலவுகளை செய்யவும் முன்வருவீர்கள். உங்களுக்குரிய அதிர்ஷ்டங்கள் 3, 6 அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள். இன்று வழிபாட்டு மூலமே வளர்ச்சி காண வேண்டிய ராசிகள் ரிஷபம், கன்னி, துலாம், மீனம். எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். எதையும் யோசித்தும் நிதானித்தும் செய்வது நல்லது. சேமிப்பில் சிறிது கரையும். பயணங்களையும் யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குரிய அதிர்ஷ்டங்கள் 2, 7 அதிர்ஷ்ட வண்ணம்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி
2: முதல் தரிசனம். ஆதி சூடி
3: தமிழகம் முழுக்க நிறைய நிறைய ஆன்மீக தலங்கள் இருக்கின்றது. சமயம் தாண்டி எல்லோருமே நின்று ஒரு க்ஷணம் வணங்கி செல்லக்கூடிய கோவில்கள் உண்டு. அந்த வகையில நம் நெல்லையின் ஆத்தங்கரை பள்ளிவாசலை சொல்லலாம், இன்னும் பீமா பள்ளிவாசல். அதுபோல நம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஏர்வாடி தர்கா ரொம்ப புகழ் பெற்றதல்லவா? தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலிருந்தும் இந்த தர்காவிற்கு விஜயம் செய்வார்களே. ஏர்வாடியிலே அல் குத்புல் சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா நாயகம் தர்கா, மத நல்லிணக்க உருஸ் மற்றும் சந்தனக்கூடு விழா, இது உலக பிரசித்தி பெற்றது.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசியை வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: புத்தாடைக்குள் புதையல். ஆம், கே சின்னதுரையன் கோவில் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம், மிதக்கலாம்.
4: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
5: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி. இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் தீபம் அகரபத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
2: அதிகாலை சுபவேளை, சுபவேளை. ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி.
6: எண்களும் தெய்வீக எண்ணங்களும், அதுபோல அவ்வையின் நல்வழி பாட்டு, பொருள் விளக்கம், ஆலயங்களில் நடைபெறக்கூடிய உற்சவங்கள், அதன் தத்துவங்கள், தாத்பரியங்கள், நல்ல விளக்கங்கள், சமூக நல்லிணக்க செயல்பாடுகள், அது ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு சமூகமோ சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பெரு நிகழ்வு என்று இந்த காலை வேளையில என்னவோ நந்தவனத்திற்குள்ளே சென்றது போல பூந்தெண்டலும் வீசுகின்றது, பூக்களின் நறுமணமும் இருக்கத்தான் செய்கின்றது. மொத்தத்தில் ஆலயத்திற்குள் சென்று வருவது போல ஒரு உணர்வை தரக்கூடிய அருள் நிகழ்வு அதிசூடி. தினமும் 5 மணி தொடங்கி 7 மணி வரை ஒரு சுகமான ஆன்மீக பயணம். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவென்றிட பறந்துவோம். இது அவ்வையின் நல்வழி பாட்டு. பேச்சு வழக்கிலே பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று நாம் செய்யக்கூடிய சில பல தவறுகளுக்கு நியாயம் கற்பித்துக் கொள்ளுவோம். அவ்வை அடித்து சொல்லுகின்றாள், உலகிலே மிக கொடுமையான ஒன்று பசிதான். பலரை தவறு செய்ய தூண்டுவதே பசிதான். ஒருவருக்கு பசி தோன்றினால் அவனிடத்தில் இருக்கும் சிறந்த குணங்கள் அனைத்தும் போய்விடும். அப்படி பசி வந்தால் பறந்து போகும் 10 குணங்கள்: மானம், குலப்பெருமை, கல்வி, வலிமை, அறிவு, பிறருக்கு கொடுக்கும் தயை குணம், தவப்பெருமை, பெருந்தன்மை, தளராத முயற்சி, தேன் போல பேசும்

0: மங்கையர் மேல் இருக்கும் ஆசை என்று, பாலின விருப்பம் என்ற இந்த பத்தும் பறந்து போகும் என்ற அந்த விளக்கம், சில பல சந்தேகம் இருந்தவர்களுக்கும் தெளிவு கிடைத்திருக்கும் இந்த பாடலின் விளக்கத்திலே.
1: சிந்தனை செய் மனமே,
2: செயல்கள் சிறக்கும் தினமே.
1: ஆத்திசூடி, ஹலோ எஃப்எம்.
0: திருமங்கை ஆழ்வார் பத்து அவதாரங்கள், பெருமாள் நிகழ்த்திய பத்து அவதாரங்களையும் குறித்து சொன்ன ஒரு பாசுரம் சொன்னேன். சுவாமி தேசிகர் தன்னுடைய ஒரு ஸ்லோகத்திலே பத்து அவதாரங்களையும் குறித்து சொல்லுகின்றார். தானே சங்கல்பித்து மத்ஸ்யாவதாரம் செய்த பிரான், மந்தாரமலையை மத்தாக்கி கடலை கடந்து விளையாட ஆமையாய் அவதரித்த பிரான், உலகம் முழுதும் சூழ்ந்து நிற்குமாறு வராகமாய் தோன்றிய பெருமான், யாரும் எதிர்பார்க்காத நிலையிலே சடக்கென தோன்றிய நரசிங்கன், மூ உலகும் நல்வாழ்வு பெற கங்கையை பெருக்கி காத்த வாமன திருவிக்ரம பெருமான், க்ஷத்ரிய கோலம் பூண்ட பரசுராமன், கருணையே வடிவெடுத்த ராமபிரான், கலப்பையை கொண்டு பல லீலைகள் செய்த பலராமன், ஆயர் குலத்தின் அணி விளக்கு கண்ணபிரான், வெண்குதிரை ஏறி தர்மத்தை நிலைநிறுத்த கல்கி அவதாரம் என்று இந்த பத்து அவதாரங்களையும் ஒரு ஸ்லோகத்திலே தந்திருக்கின்றாராம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் சுவாமி. நாளும் அந்த பக்தி சிறப்புகள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி ஆத்திசூடியில்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4
2: ஆத்திசூடி
1: ஆத்திசூடி
3: அதிகாலை வசந்தம்.
4: சிறு பிள்ளையாக இருக்கும் போது எண்ணிக்கை சொல்வோம், பள்ளிக்கு அனுப்புகின்றோம். அப்படி ஆரம்ப பாடம் படிக்கும் பிள்ளை இந்த எண்ணிக்கையை சொல்ல என்றால் வரிசையாக சொல்லிக் கொண்டே வருவார்கள். கை கட்டி கொண்டு 1, 2, 3 என்று வரிசையாக சொல்லிக் கொண்டு வரும்போது ஞாபக மறதியின் காரணமாக ஒரு எண்ணை விட்டுவிட்டு அப்படியே அடுத்த எண்ணுக்கு தாவி விடுவான் பிள்ளை. அதுபோலத்தான் இருந்தது ஜெயராம், நீங்கள் செய்தது. 8 என்ற எண்ணிக்கைக்கான சிறப்பை சொன்னீர்கள். நேற்று கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் சிறப்பு கூடவே மேதின சிறப்பு என்றாலும் கூட எண்ணிக்கை சிறப்பு ஒலித்தது. இன்று வசதியாக 10 என்ற எண்ணிக்கைக்கான சிறப்புக்கு போய்விட்டீர்களே, அதென்ன? இடையில 8, நேரடியாக 10, இடையிலே 9 என்று ஒன்று இருக்கின்றது என்று நினைவுபடுத்திய உங்கள் அன்பின் உச்சத்தை நான் உயர்கின்றேன், தலை வணங்குகிறேன். தவறு செய்தாலும் கூட தன் வீட்டு பிள்ளை தவறு செய்தது போல ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு பெருந்தன்மை குணம் அல்லவா? உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் வேண்டும் என்றேதான் விட்டேன், இன்று அதை விரிவாக சொல்ல வேண்டும் என்று. 9 என்ற இலக்கம், தமிழிலே அதற்கு தொண்டு என்று ஒரு பெயர் இருக்கிறது, நீங்கள் அறிவீர்களா? அந்த அடிப்படையில் தான் 10 மடங்குகளை சொல்லும் போது 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 என்கிறோம். அதே போல 100 சேர்த்தால் அதை 900 என்றார்களே, என்ன காரணம்? தொண்டு என்பதே அடிப்படை வேர் சொல். சரி, இந்த 9 என்ற இலக்கத்திற்கான எண்ணிற்கான சிறப்புகள் என்னென்ன? நவரத்தினங்கள், பெண் கர்ப்பம் அது பூரணம் அடைவது 9வது மாதத்தின் நிறைவிலே. இவ்வளவு ஏன்? 9 துவாரங்களிலே ஒரு துவாரத்தின் மூலமாகத்தானே இந்த அருட்கருத்தை தினந்தோறும் ஆத்திசூடியில் ஒலிக்கும் அருட்கருத்தை தினந்தோறும் கேட்க முடிகின்றது. நவ துவாரங்கள் பொருந்திய குடிசை என்பார்கள் இறையடியவர்கள் எல்லாம் இந்த உடலை. இந்த உடலிலே 9 துவாரங்கள் எங்க இருக்கின்றது நீங்களே கணித்து பாருங்களேன். இன்னும் விரிவான விளக்கங்கள் ஒவ்வொரு நாளிலும் இந்த சித்திரை மாதத்தில் உண்டு. ஹலோ எஃப்எம் ஆத்திசூடியில்
2: எண்களும் தெய்வீக எண்ணங்களும் ஆத்திசூடி
1: ஆத்திசூடி.

0: நவ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி
2: அருள்மொழியும் திருவருளும்.
3: இலக்கம் 9 என்பதற்கான சிறப்புகள் நிறைய நிறைய இருக்கின்றன. ஒரே நாளின் நிகழ்ச்சியிலே அதை சொல்லிவிட முடியாது என்பதனால் அதை அப்படியே ரிசர்வ் செய்கிறேன். இந்த 10 அவதாரங்கள் நிகழ்த்தினானே பெருமாள். எதற்கு 10 அவதாரங்கள் நிகழ்த்த வேண்டும்? ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு கதை இருக்கின்றது. ஆக இன்று ஒலிப்பது ஒரு கதை அல்ல, 9 கதை என்று குறிப்பிட வேண்டும். முதலிலே மச்சாவதாரம். சத்தியுகத்தில் ஒரு பெரிய மீனின் வடிவத்திலே பெருமாள் அவதரித்தார். படகில் இருந்த மனு மற்றும் பிற உயிர்களை காப்பாற்றினாராம். ஆக மீனின் அவதாரம் மச்சாவதாரம். அடுத்தது கூர்மாவதாரம். நாம் அறிவோம், பார்க்கடல் கடைய வேண்டும் என்றால் வாசுகி அதுவே கயிறு போல, மந்தாரமலை அதுவே மத்து போல என்றால் எதிலே நிறுத்தி அந்த கடைசலை கடைவது என்றால் விஷ்ணு பகவானே கூர்மாவதாரம் எடுத்து ஆமை போலே படுத்துக்கொள்ள முதுகின் மேலே இந்த மந்தாரமலை இட்டு அது கடையப்பட்டது என்று கதை. அடுத்தது வராக அவதாரம், காட்டுப்பன்றி வடிவம் என்றதற்கு பெயர் இருக்கின்றது. நீங்களும் பார்த்திருக்கலாம், பல கோவில்களிலே அந்த கொம்பு இருக்குமே, அதன் மீதே பூமி உருண்டை சுற்றி கொண்டிருக்கும் மிக பிரம்மாண்ட வராக அவதாரம். நரசிம்ம அவதாரம், நரன் பாதி சிம்மம் பாதி என்றிருக்கும், இரண்டும் கலந்த க்ஷண நேரத்தில் நிகழ்ந்த அவசர அவதாரம். வாமன் அவதாரம் அளவில் சிறியது என்றாலும் புகழில் உயர்ந்ததல்லவா? 3 கேட்டு மிகப்பெரிய உண்மையை மாபலியின் மூலம் உலகிற்கு தந்த அந்த பெருமாள் எடுத்தது வாமன் அவதாரம். அடுத்தது பரசுராமன், சிவபெருமானை வழிபட்ட ஒரு சிவபக்தன், கோடரியை பரிசாக பெற்றவன். அடுத்தது எல்லோரும் விரும்பும் ராமாவதாரம். ரொம்ப அமைதியான சுபாவம் ராமனுக்கு. ஆண்மை என்பது என்ன, ஒரு ஆண் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ராமாவதாரம். அடுத்தது கிருஷ்ணாவதாரம், லீலைக்கு பெயர் போன அவதாரம். அடுத்தது பலராம அவதாரம், கிருஷ்ணனின் மூத்த சகோதரனாக பலராமன் என்று இந்த அவதாரத்தை குறிப்பிடுவார்கள். கடைசி கல்கி அவதாரம், தீமைகளை அழிப்பதற்காகவே பெருமாளின் இந்த 10 அவதாரங்கள் என்று போற்றப்படுகின்றன. நாளும் பக்தி சிறப்புகளை நீங்கள் இருக்கும் இடம் தேடி சொல்லும் ஹலோ எஃப்எம்என் ஆதிசுடி. மீண்டும் நாளை ஞாயிற்றுக்கிழமையிலே இன்னும் அருள் சிறப்புகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கட்டுமா? நல்ல வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். உங்களின் நண்பிற்கு நீ ஜெயராம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 7:01.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: என்னங்க இந்த மே மாசம் வெயில் சுட்டெரிக்குது, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு வரலாங்க.
3: எதுக்கமும் ஊட்டி கொடைக்கானல், சத்யாவோட குழு குழு ஏசி ஆஃபர்ல பிராண்டட் ஏசி வாங்கினா நம்ம வீடே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மாறிடும். முக்கியமா ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச்ல அப் டு 6000 ரூபீஸ் ஆஃபர் வழங்கி அசத்துறாங்க.
2: சூப்பர்ங்க, அப்ப உடனே சத்யாக்கு போலாம்.
4: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: அப்பா வீட்லயே இருந்து போர் அடிக்குது, நல்ல ஃபன்னான பிளேஸ்க்கு கூட்டி போங்கப்பா.
2: அதுக்கு ஒரே இடம் தான் இருக்கு, விஜிபி யுனிவர்சல் கிங்டம். கிட்ஸ் ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ், ட்ரை ரைட்ஸ்னு 40க்கும் அதிகமான ரைட்ஸ். சோ சன்ன விட ஃபன் தான் அதிகம்.
3: ஆமாங்க, சன்ன விட ஃபன் தான் அதிகம். ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 400 ரூபீஸ் வர்த் கேம் கிரெடிட்டும் ஆன்லைன்ல புக் பண்றவங்களுக்கு early bird offer 15% ஆஃபரும் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க.
4: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. Yes, Palma de Mallorca oda stunning golden beaches, Lazio Cathedral oda alagu, ipdi European Gothic architecture lende turquoise sea sides vare neenga rasikalam. Melum Poland la irukra Krakow oda castles, old town oda alagoda unga new memories seka Etihad oda travel pannunga. Ippa neenga 20-kkum adhigamana European cities ku parakalam. In the summer Etihad oda take off agatum. Etihad, beyond borders.
5: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
6: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 அண்ட் 4 பிஹெச்கே அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 பிஹெச்கே ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 00692024.
7: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
8: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
9: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
8: May 1 to 3 மூடு வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
9: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
8: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
10: ஏன்னா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
11: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
12: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
14: சரி சரி. ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட்ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் many value added programs at co education campus subject to university of madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
15: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
16: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
17: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் BCOM அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், BCOM ஜெனரல், BCOM கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCA. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
18: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
19: மனசுக்கு பிடிச்ச ஏசியை வாங்குங்க.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: ஹலோ எஃப்எம்எல் ஸ்பாட்லைட். பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள எக்ஸிட் போல் முடிவுகள் கள நிலவரத்தை எதிரொலிக்கிறதா? இதுவரை வெளிவந்துள்ள தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகள் ராஜசேகருடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் அர்ப்பணி ஜெகத் கஸ்பர், மூத்த பத்திரிகையாளர்கள் தராசு ஷியாம் மற்றும் சபீர் உள்ளிட்ட பலர் பங்கு பெறும் ஸ்பாட்லைட் நாளை காலை 10 மணிக்கு ஹலோ எஃப்எம்எல்.
2: ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளெட் டு ப்ரொடெக்ட் Always at your service. Sugam Hospitals, Thiruvatchur, Ambattur and Krompet. Tarathil endrum thanithuvam. Adhiga masalavudan adhiga suvai. Aachi masala ippodu 20 rupai packetil. Eppodum kurainda vilai ippodu innum kuraivaga. LKS Gold House, Usman Road, T Nagar, Chennai. Shri Kanyaka Parameshwari Arts and Science College for Women, Audiobus Street near High Court, Paris. Matrum Satyala pudicha branded AC vaangunga. May heat up beat pannunga. Ungal Satya.
3: Hello.
0: FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
4: குட் மார்னிங், ரைஸ் அண்ட் ஷைன். இது ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையோட மிகச்சிறப்பான நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்கள் எண்ணிக்கையில் 43% தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கிறது. இது குறித்து ஒரு சிறப்பு ஹலோ தமிழா இன்னைக்கு கேட்க போறீங்க. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் சோமசுந்தரம் அவர்கள், மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் இயக்குநர் தேரணி ராஜன், அப்புறம் மகப்பேறு மருத்துவர் வசந்தாமணி மற்றும் ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் மூத்த மருத்துவர் அமலோர் பவநாதன் ஆகியவங்க எல்லாம் நம்ம கூட இன்னைக்கு பேச போறாங்க. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு இவங்க பேசுறதன் மூலமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இதை பத்தி தெரிஞ்சுக்கவும் போறோம், செலிப்ரேட் பண்ணவும் போறோம். ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இது. அந்த அளவுக்கு வந்து நம்ம அரசு மருத்துவமனையின் தரம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தான் இதை காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு உங்கள் சார்பாக நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும், அதை எல்லாத்தையுமே ஒன்றாக சேர்த்து அதெல்லாமே அவங்க கிட்ட கேட்கக்கூடிய நான் உங்கள் மிஸ்டர் பாலாஜி. குட் மார்னிங், ரைஸ் அண்ட் ஷைன். இது ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. அடுத்த 3 மணி நேரத்துக்கு இந்த சிறப்பு ஹலோ தமிழாவை தான் நீங்கள் கேட்க போறீங்க. இது உங்கள் அபிமான ஹலோ எஃப்எம், இது தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
5: Darling song of the hour. வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்,

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: Hi, this is Rutraj Gaikwad.
3: Hi, this is Dhoni.
4: Vanakkam, Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
6: Hello, hello, hello. Hello, hello, FM. Nudiyaram polli naal.
7: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
8: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
9: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
10: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
11: ஹே திவ்யா, நான் இன்னும் காலேஜே டிசைட் பண்ணல, நீ முடிவு பண்ணிட்டியா எந்த காலேஜ்னு?
12: நான் ஆல்ரெடி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் தான் பெஸ்ட் சாய்ஸ் நமக்கு. CS with AI, Psychology, BCom, BBA na nari options irukku. Also 25 plus years legacy.
13: Shri Kanyaga Parameshwari Arts and Science College for Women. Admission open now. Visit skpc.edu.in.
14: Chennai, ready ah? Indha chance miss pannidadinga. Appuram idha patti dhaan ellarum pesuvaanga.
15: Ippo nama Chennai mulukka kalaka varanga Fast Track, Chrome Petai, VR Mall, RK Salai, Valasaravakkam, Virugambakkam, Adayar matrum Kolathur.
14: May 1 la irundhu 3 varaikku Fast Track store visit pannunga. Yegapatta opening offers kaathit irukku.
15: Inge enna special na லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸும் இருக்கு.
14: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
16: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
17: புக்ஸ் காப்பர் பட்டலோனிங் தெரிஞ்சீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன், Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value-added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
18: தமிழகத்தின் நம்பிக்கைய பெயர் LKS Gold House. தங்களுடைய 100th வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
19: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல?
20: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
19: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
20: ஆனா பிரைஸ் எப்படி?
19: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7299 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
20: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
21: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury. Where space, comfort and community come together. Price hike க்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. Call 8807 11 22 00. Rara number TN29 building 00692024. TNC apply.
22: SCA Engineering College offering BE and BTech courses in computer science, AI and machine learning, AI and DS, cyber security, IT, ECE, EEE, civil, mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 9941497973.
23: ஊர்விகாவா?
24: ஹாமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி. கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
25: சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விளங்க.
0: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Semma taste, semma life.
1: Print partner Dinathandi, Kudumbam Muluvatharkum Ore Nalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. In association with Chennai Sembakam Kechunadrayan Kovil, Aadigal Vangi, Malaysia Vakku Parakalam, Sogusu Kappalil Midakalam, Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam, Orumurai Payanpaduthiya Ennaiyai, Marubadiyum Payanpaduthuvade Illai.
7: Hello FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.
2: மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் இயக்குநர் தேரணி ராஜன் அவர்கள்கிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஏன்னா நம்மளுடைய இந்தியாவிலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா 43% மக்கள் வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன் பேஷண்ட்டாக. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து ஸோ அந்த அளவுக்கு அதனுடைய தரம் நல்லா இருக்குது அப்படின்றது தான் அது காட்டுது அப்படின்றது தான் இந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. ஸோ இப்போது திரு தேரணி ராஜன் அவர்கள்கிட்ட இந்த ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை, பல்நோக்கு மருத்துவமனை, இப்படி பல்வேறு பெயர்களை இது இயங்கிட்டுருக்கு. இந்த கட்டமைப்பை பற்றி கொஞ்சம் எங்களுக்காக சொல்ல முடியுமா?
3: இங்க பாத்தீங்கன்னா 2000 மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நம்ம தமிழகத்துல இருக்கு. இங்க ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் அதுக்கு உட்பட்ட துணை சுகாதார நிலையங்கள் இருக்கு. அந்த துணை சுகாதாரங்களை பராமரிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அங்கேயே இருக்கக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ். அந்த சுகாதார செவிலியர் வந்து அவர்கள் வந்து தடுப்பூசி போடுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது அங்கு பிரச்சனை இருக்கிறது என்றால் சிகிச்சைக்காக நமக்கு செகண்டரி லெவல் கேர், டெர்ஷரி லெவல் கேர், அதாவது மூணு விதமான சிகிச்சை முறைகள் கொண்ட ஒரு ஒரு கட்டமைப்பு வந்து மருத்துவமனைகளில் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தமிழக மக்களுக்கு. அதுக்கு அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா தாலுக் ஹாஸ்பிட்டல், அதாவது தாலுக் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டிஎம்எஸ் கண்ட்ரோல், அது வந்து ஊரக நலப்பணிகள் மூலமாக இரண்டாம் கட்ட லெவல்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், அங்கேயும் சர்ஜரிஸ் நடக்கும். அதே மாதிரி அவர்களுக்கு வந்து சிகிச்சை முறைகள் ஸ்பெஷலிஸ்டும் இருப்பாங்க. இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் லெவல்ல டூல இருக்கும். அந்த லெவல் டூல முடியாத விஷயங்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு வரும். அங்க வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு துறைகள் வந்து அங்க இயங்கிக்கிட்டு இருக்கும், பல்வேறு துறை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இது வந்து அந்த சிகிச்சை முறைகளை கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நான் சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வராக 5 பணியாற்றிருக்கிறேன். அங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெஃபரல் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருந்து நமக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க. குறிப்பாக ஆந்திரா மாநிலத்திலிருந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, சித்தூர் போன்ற பகுதிகளிலிருந்து குழந்தைகள்
2: நிறைய பேசலாம் திரு தேரணி ராஜன் அவர்கள்கிட்ட இணைந்திருப்போம். இது ஹலோ எஃப்எம் 106.4.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால. புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜி எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐ ல ஏசி வாங்குங்க. இந்த மேஹீட்ட பீட் பண்ணுங்க.
3: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
4: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
3: மே 1 to 3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
4: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸ் இருக்கு.
3: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
5: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ் பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோக்கோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாந்துல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20 அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
6: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
7: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
8: இல்லதா, தினத்தந்தி எங்க?
7: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 minutes கொண்டு வரேன்.
9: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்கிட்ட கொடுங்க.
7: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கறது தினத்தந்தி மட்டும்தானே.
10: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. என்று முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
11: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 hours கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
12: ஹே ஸ்ரேயா, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
13: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். SKPC விமன் இருக்கிறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? ஹை குவாலிஃபைட் டீச்சிங் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, BBA, BCOM டாப் கோர்சஸ், ஃபுல்லி எக்யூப் லேப் ஃபெசிலிட்டிஸ் இவ்ளோ இருக்கு. ஆல்சோ சேஃப்டியும் டாப் கிளாஸ்ல இருக்கும்.
14: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ். விசிட் skpc.edu.in.
15: 100 நூறு நாட்கள் செய்கூலி மீது 100% தள்ளுபடி.
16: டிமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃபர்.
15: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும்போது செய்கூலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
16: மேலும் ஒவ்வொரு முறையும் ₹1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும்போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
15: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC அப்ளை.
17: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
18: Hey, you're looking so cool, yeah? ஆமா, சம்ம ஹிட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
19: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
20: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-001-3431.
21: Better life venuna, city vittu pogonunu yaar sonna?
22: Just upgrade panunga. Casa Grand Mercury, Perambur. Just 10 minutes from Kilpok. 20 acres of premium living, 17 acres of open space, 133. Lifestyle amenities, 10 floor mega clubhouse, 800 plus happy owners already. 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas starting at 1 crore up to 3.4 crore at 7299 per square feet. New tower now open for sale. Price hike ka munadi ippave book pannunga. Call 8807112200. RERA number TN29 building 00692024. TNC apply.
23: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100th வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
24: நம்ம ஹலோ எஃப்எம்இல் ஓலி சித்திரம்.
25: உங்க வீட்டுல கொள்ள அடிச்சவன் அங்க ஒரு பவர்ஃபுல் RDX வச்சிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு.
26: எவ்வளவு பவர் வந்தா எனக்கு என்ன? எனக்கு அதோட பவர்மா?
25: ஐயோ சார், உங்க வீட்டுல பாம்பு வச்சிருக்காங்களாம்.
26: என்னது பாமா? கிட்ட மட்டும் தான் அந்த பணத்தை கொள்ள அடிச்சிருக்கான். குரூப்புக்கு தலைவன் ஒரு தருப்பா இல்ல, அவனை பிடிச்சோம்னா?
27: தலைவன் இல்லையா, அவன் தான் நமக்கு எல்லாம் வில்லன்.
0: இன்று மதியம் 2 மணிக்கு வில்லன் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம். ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளெட் டு Always at your service. Sugam Hospitals, Thiruvachiyur, Ambattur and Krompet. தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் இயக்குநர் தேரணி ராஜன் அவர்கள், நம்ம தமிழக அரசு மருத்துவமனைகளோட சிறப்புகளா என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதான் நம்ம எல்லாருடைய ஆசையும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: அரசு மருத்துவமனைகளுக்கு நீங்க போகும்போது 24 மணி நேரமும் அந்த துறை சார்ந்த மருத்துவரே உங்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹார்ட் அட்டாக், திடீர்னு ஒரு செஸ்ட் பெயின் வருது, ஒரு 12 மணிக்கு அவர் வராருன்னா நேரடியாக அவர் வந்து அரசு மருத்துவமனை மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கு வருகின்ற போது அங்கு பணியில் வந்து யாருப்பாங்கன்னா கார்டியாலஜிஸ்டே பார்ப்பாரு, பார்த்து அதற்குரிய உரிய சிகிச்சை நேரடியாக கிடைக்கும். அது வந்து நீங்க வந்து அந்த ஒரு வாய்ப்புன்றது வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதையுமே வருமுன் காப்போம் அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்லயும் அரசாங்கம் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து, நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த HPV வேக்சின், இப்ப அது வந்து வேக்சின்ஸ் வந்து அந்த அடலசன் கேர்ள்ஸ் போடும்போது உண்மையில அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு சர்வீசஸ் பாத்தீங்கன்னா, இந்தியாவிலே 2 ஹாஸ்பிட்டல், நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங், அதாவது முதிய வயது முதியவர்கள், 60-90 வயது கொண்டவர்களுக்கு தனி பிரத்யேகமான ஒரு மருத்துவமனை, அதற்கு பிரத்யேகமான மருத்துவர்கள் அந்த ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்ட் இருக்கிறதுனால 2000 பேர் நீங்க ஓபிஆர் வராங்க.
1: ஓகே டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி வயதானவர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை நம்ம நாட்டிலேயே 2 இருக்கு. அதுல ஒண்ணு நம்ம சென்னையில இருக்கு அப்படின்றத பெருமையா சொல்லலாம். இணைந்திருப்போம் இந்த சிறப்பேலோ தமிழாவில்.
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரை அன்கோ.

0: சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் புத்தாடை குழ்புதையல் ஆம் கே சின்னதுரை அன் கோவின் சம்மர் கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம் மற்றும் மலேசியாவுக்கு பறக்கலாம். தரத்தின் தாயகம் கே சின்னதுரை அன் கோ வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம்.
2: தாத்தா, உங்க பெட்டியை கிளீன் பண்ணும் போது இந்த ஆடியோ கேசட் கிடைச்சது. இன்னும் ஏன் தாத்தா இந்த கேசட் எல்லாம் வச்சிருக்கீங்க?
3: இந்த ஆடியோ கேசட்ல எவ்வளவு மெமரிஸ் இருக்கு தெரியுமா? ஏ சைடு ஃபர்ஸ்ட் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படியே பி சைடு போனேன்னு
4: வச்சுக்கோ.
3: இப்ப எல்லாம் இந்த மாதிரி கேசட் எங்க வருது?
2: ஐயோ தாத்தா, இதுக்கு எதுக்கு கேசட்? அதான் ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே இருக்கே.
5: ஒவ்வொரு வெள்ளி என்றும் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களுடன் நம்ம ஹலோ எஃப்எம்ல் ரெட்ரோ ஃப்ரைடே
1: வழங்குவோர் சத்யால, ப்ளூ ஸ்டார், மிட்சுபிஷி, பானசோனிக். எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
6: Welcome Chennai, this is Gurjapneet Singh.
7: This is Anshul Kamboj.
8: Hi, this is Rutraj Gaikwad. You are listening to Chennai Super Kings, an official radio partner, Hello FM.
9: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
10: Hello, hello, hello. Hello, hello FM. Nodigaram poli naalu.
11: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
2: நகன்னா நம்பிக்கை. நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நகக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்தினது நம்ம அண்ணாச்சி தானே.
1: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம்.
3: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
4: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
5: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
6: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
5: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
6: ஆனா பிரைஸ் எப்படி?
5: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7,299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
6: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
7: 2, 3, and 4 BHK apartments and 5 BHK Vilas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury. Where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807-112200. Rara number TN29 building 0069-2024. TNC apply.
8: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
9: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிட்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
10: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
11: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
12: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
13: Joya Lucasil, உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் Joya Lucasil ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள Joya Lucas ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
14: Joya Lucas, world's favorite jeweler.
15: Tala, next angle match irukku. Inna plan?
16: Ball height la inda hard ah varum, catch pudikiram. Tarayila fast ah varum, feel pannu. Bouncer poduvom, aad therinu.
15: Iye tala, ivlo la kashtapada thevilla. Namma velada porudhu hello fm solli adila. Cricket therinjale podum.
17: Innikku Chennai Super Kings versus Mumbai match ku evening 6:30 manikku namma hello fm la solli adi irukku. 0444466999 ku call pannunga. Cricket sambandhapatta kelvigalukku badhila solli score analyze panni paduthu vellunga.
18: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
19: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, aadigal vaangi Malaysiavukku parakkalam, sogusu kappalil midakkalam. Matrum Aswin Sweets and Snacks, ullam virumum suvaigalin illam. Oru murai payanpaduthiya ennaiyai marubadiyum payanpaduthuvade illai.
20: Hello FM in Kutti Story, nachinna narukkune.
21: கார்த்திக் டிசம்பர்ல நடந்த மேக்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருந்தாரு. ரொம்ப வருத்தத்தோட நடந்து வந்துகிட்டு இருந்தவரு வீட்டுக்கு போக பிடிக்காம வழியில இருந்த ஒரு பார்க்குக்கு போனாரு. ஒரு பெஞ்சில உட்காந்து அங்க விளையாடிக்கிட்டு இருந்த குட்டி பிள்ளைங்களை வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த பெஞ்சில கைய வச்சு தடவிக்கிட்டே இருந்த கார்த்திக்கு ஏதோ தட்டுப்பட்டது. என்னதுன்னு பார்த்தாரு. அதுல ஒரு நாள் நீ பெரியவனாவாய், கண்டிப்பா உன்னால முடியும்னு எழுதி இருந்துச்சு. அதை படிச்ச கார்த்திகோட மனசுல ஒரு மின்னல் வெட்டுச்சு. எப்பவுமே தனக்கு கணக்கு வராது, பிடிக்காது, அதனால சம் போட முடியாதுன்னு தனக்கு தானே நினைச்சுக்குவாரு. மேத்ஸ்ல ஃபெயில் ஆனதுக்கு கணக்கு வராது, நம்மளால முடியாதுன்னு நினைச்சதுதான் காரணம்னு புரிஞ்சுகிட்ட அவரு மேத்ஸ்ல நல்ல மார்க் வாங்கணுங்கிற புது உத்வேகத்தோட பார்க்ல இருந்து கிளம்பினாரு.
0: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி, நச்சினு நறுக்குன்னு

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இந்தியாவில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட 43% மக்கள் இன்பேஷன்ஸாக இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள் இருந்திருக்கு அப்படின்றது ஒரு ஆய்வறிக்கையில் தெரிய வந்திருக்கு. திஸ் கோஸ் அ வெரி லாங் வே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது தான் இதை காட்டுது. ஸோ இதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் இயக்குநர் தேரணி ராஜன் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இப்போ வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாட்டிலேருந்து சிகிச்சைக்காக தமிழ்நாட்டுக்கு வரதை நம்ம பார்க்குறோம், அப்படி உங்க அனுபவத்தில் நீங்க பார்த்து மறக்க முடியாத விஷயம்?
2: ஜெர்மனிலேருந்து ஒருவர் வருகிறார், அதாவது சுற்றுலாக்காக வராரு. அங்கே அவரால் முடியல, கேப்போர்ட்லேருந்து அவர் போட் பண்ண மாட்டேங்கிறாங்க. உடனடியாக அவர் தனியார் மருத்துவமனைக்கு வருகிறார். அங்கு வந்து அவரால் வந்து பணம் செலுத்தி அவரால் சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியல. நேரடியாக அவர் எங்களுடைய மருத்துவமனைக்கு வருகின்ற போது அவருக்கு வந்து பல்வேறு உபாதைகள் இருந்தது. அது அனைத்து உபாதைகளும் முழுமையாக சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் நலமுடன் அவர் மீண்டும் ஜெர்மனிக்கு திரும்பி சென்ற காட்சி அவ்வாறு எங்களுடன் புகைப்படம் எடுத்து அவர் வந்து ஒரு சந்தோஷத்துடன் திரும்பிய காட்சி என்பது எனக்கு இன்னும் கண் முன்னாடி இருக்குது.
1: நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பத்தி கேட்கும்போது. அதே மாதிரி அரசு மருத்துவமனை நோக்கி பொதுமக்கள் அதிகம் வர காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: மக்கள் வந்து அரசு மருத்துவமனை நோக்கி வருவதற்கான காரணம் துறை சார்ந்த மருத்துவர்கள் இருப்பது. எல்லா விதமான அந்த வயது மூத்தவர்களுக்கான சிகிச்சைகள், ஃபார் எக்ஸாம்பிள் அங்க டயாலிசிஸ், அவங்களுக்கு ஐசியூ கேர், அப்புறம் அவங்களுக்கு வர நர்சிங் கேர், அவங்களுக்கான ஸ்பெஷலிஸ்ட் கேர், இந்த மாதிரி பல்வேறு விதமான சிகிச்சைகள் ஒரு திட்டமா அண்டர் ஒன் ரூப் கிடைக்கின்ற காரணத்தினால்தான் மக்கள் வந்து அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கையை கொண்டு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட எல்லா மருத்துவக்குள்ள மருத்துவமனையிலும் இன்டென்சிவ் கேர் ஃபெசிலிட்டிஸை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணணும். கோவிடுக்கு பிறகு கோவிட்ல வந்து கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ஸை வந்து எல்லா இடத்துலயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல வந்து எதுக்காக நம்ம அதை இம்பார்ட்டன்ஸ் பண்ணோம், அதை நீங்க தனியார் மருத்துவமனையில ஒரு நாளைக்கு மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு 50 வென்டிலேட்டர்ல ஒரு பேஷண்ட் போட்டானா 50,000 ரூபாய் கிட்ட செலவாகும். அதை வந்து முழுக்க முழுக்க நமக்கு வந்து இலவசமாக கிடைக்கின்ற வசதி. இன்னொன்று, இந்த மருத்துவர்கள் எல்லாம் சிகிச்சை அளித்து இங்க அரசு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய நோயாளிகள் எல்லாம் பார்த்த அனுபவம் என்பது மிகப்பெரிய ஒரு பலமாக நான் கருது. அது இதெல்லாம் வந்து இப்ப எல்லாருமே மக்கள் உணரத் தொடங்க காரணத்தினால்தான் மக்களுடைய வருகின்ற எண்ணிக்கையும் உண்மையாளிகளின் எண்ணிக்கையும் அதிக அளவில் கூடுகின்றது என்பது என்னுடைய கருத்து. இன்னமும் அதிகமாகும் என்பதுதான் எதிர்பார்ப்பு.
1: ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசினதுக்கு. அடுத்தது நம்ம யார்கிட்ட பேச போறோம்ன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன். இணைந்திருப்போம் சிறப்பு. ஹலோ தமிழா.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்பொழுது 8:02.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ரேடியோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: பரவாயில்லையே, உங்க கேப்ல தினத்தந்தி வச்சிருக்கீங்க.
3: ஆமாங்க, அரசியல் சினிமா விளையாட்டுன்னு நாங்களும் நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அப்படியே வண்டியில வர உங்களை மாதிரி கஸ்டமர்ஸும் தினத்தந்தி படிச்சு நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கலாம்ல.
2: சரியா சொன்னீங்க. தமிழ் பற்று உள்ளவங்க, உண்மையான செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தினத்தந்தி தான் படிப்பாங்க.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் தமிழ் நாளிதழ் தினத்தந்தி என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
5: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
6: ஆரம்பிக்கலாமா?
7: ஓ, ஆரம்பிச்சாச்சே. டி நகர் ரத்னா ஃபைனோஸ்ல வி கார்ட் சோலார் பவர் சிஸ்டம் ஆரம்பிச்சாச்சே.
8: வி கார்ட் ஆன் கிரிட் சோலார் போட்டா மாசம் 15,000 ரூபாய் இருக்கிற கரண்ட் பில்ல வெறும் 2,000 ரூபாய் மாத்திடலாம்.
7: ரத்னா ஃபைனோஸ்ல சோலார் பவர் சிஸ்டம் லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
8: தரமான வி கார்ட் சோலார் டிசிஆர் பேனலுக்கு 30 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டியும் உண்டு.
7: ரத்னா ஃபேனோ சோலார் டீம் நம்ம சைட்டுக்கே விசிட் பண்ணி எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கொடுத்து டெலிவரி, இன்ஸ்டாலேஷன், கமிஷனிங் வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் பண்றாங்க.
8: ஓ, வெரி குட். வி கார்ட் சோலார் டிசிஆர் பேனலுக்கு சப்சிடியும் கிடைக்குது.
7: வி கார்ட் சோலார் பவருக்கு நம்பர் ஒன் டீலர்
9: ரத்னா ஃபேனோஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர்.
10: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
11: டோன்ட் வரி மா, 25 years old, Sri Kanyaka Parameshwari Arts and Science College for Women irukku. Computer Science with AI, Sociology, BBA, BCom nu top courses irukku. Great infrastructure oda heart of the city la locate irukku.
12: Sri Kanyaka Parameshwari Arts and Science College for Women. Admission open now. Visit skpc.edu.in.
13: புத்தாடைக்குள் புதையல். ஆம், கே சின்னதுரையன் கோவில் சமர் கிஃப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம், மிதக்கலாம்.
14: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
15: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பா.
16: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
17: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
16: மே 1-3 ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
17: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸும் இருக்கு.
16: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
18: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
19: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
20: ஜோயா லுகாஸ், world's favorite jeweler.
21: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-0013-431.
22: Enna, pudhu AC evlo kulirchi. Vaangina bill paatha manasukku kulirchi.
23: Ippo purinjindiya, eppovume Vasanthan ko da sarinuttu.

0: ஹலோ எஃப்எம்எல் சண்டே கிராமபோன்.
1: புரட்சி தலைவரும் எங்க அப்பாவும் சுட்டுக்கிட்டது பெரிய நிகழ்ச்சி அன்னைக்கு ஜனவரி 12, 67. ஆனா அதுக்கு பிறகு இவரு வெளியே வந்த உடனே ஒரு கல்யாணம், மனோரமா அவங்க பையன் கல்யாணம், ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க.
0: ஆர்ஜே செல்வாவுடன் நடிகர் ராதா ரவி கலந்து கொண்டு பேசும் சண்டே கிராமபோன் நாளை மதியம் 12 மணிக்கு. ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளட்ஜ் டு ப்ரொடெக்ட் Always at your service. Sugam Hospitals, Thiruvatchiyur, Ambattur and Krompet. தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் டீன் மற்றும் மகப்பேறு மருத்துவமனர் வசந்தாமணி நம்ம கிட்ட இப்ப பேச போறாங்க. இன்னைக்கு அதிகரித்து வரும் ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட்ல மெடிசன் அண்ட் ட்ரீட்மெண்ட், இதுல எது வந்து அதிகமான காஸ்ட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை பற்றி மக்களுக்கான புரிந்துணர்வு எந்த அளவுக்கு இருக்கு?
1: நம்மளோட வளர்ந்து வர மருத்துவத்துல வந்து தொற்று நோய்களை நம்ம முற்றிலுமா கட்டுப்படுத்திட்டோம். தொற்று நோய்கள் அதாவது உயர் ரத்த அழுத்தம், கேன்சர், இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள், நரம்பியல் சம்பந்தப்பட்ட சிறுநீரகம், அந்த மாதிரி இது சம்பந்தப்பட்ட பல வியாதிகள், நீண்ட நாள்பட இருக்கிற வியாதிகள், அதாவது ஒரு உயர் ரத்த அழுத்தமோ, ஒரு இருதய வியாதியோ, ஒரு சிறுநீரக வியாதியோ வந்தா அவங்க வாழ்நாள் ஃபுல்லா அதுக்கு மருத்துவம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற வியாதிகளோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ நடக்கிற இறப்புகள்ல கூட 75% மேல இந்த தொற்றா வியாதிகள்னால இருக்கிற பாதிப்பு தான் ஜாஸ்தியா இருக்கு. அந்த தொற்றா வியாதிகளுக்கு அவங்க தொடர்ந்து மருத்துவம் பண்ணிக்கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. அதனால மருந்துகளுக்கு நிறைய அவங்க செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. மருத்துவர்களுக்கு செலவு பண்றதோட மருந்து மாத்திரைகளுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டி இருக்கு.
0: ஓகே, சோ இத பத்தி இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருப்போம் இந்த சிறப்பு தமிழாக்கம்.
2: Darling Song of the Hour. வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ். ஏதோ

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர் வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
1: Hi, this is Dhoni.
2: Hi, this is Rituraj Gaikwad.
3: Vanakkam, Chennai. This is Gurjapneet Singh. You're listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
4: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
5: Hello, hello, hello. Hello, hello FM. Nodigaram polli naalu.
6: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
7: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
8: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 அண்ட் 4 பிஹெச்கே அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 பிஹெச்கே ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 0069202.
9: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எக்ஸ்ப்ளோர் டாப் ப்ரோக்ராம்ஸ் இன் காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், டிசிஏ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், சைக்காலஜி, ஹோம் சயின்ஸ் அண்ட் மோர். ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் SAACAS.AC.IN.
2: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
3: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
2: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
3: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸும் இருக்கு.
2: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
1: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
4: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
5: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574 0817.
1: புக்ஸ் கா பர்பட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
6: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
7: எஸ் மேடம், சொல்லுங்க.
6: நாங்க பெருங்குடியில PG ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 square feet ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
7: LG 0.8 டன் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
6: அப்போ விலை ஜாஸ்தியோ?
7: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல LG 0.8 டன் ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகிய மிக்ஸியும் ஃப்ரீ.
6: வாவ், சூப்பர்.
7: இப்போ கார்டு EMI ல LG ஏசி வாங்கினா அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
6: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா LG ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
8: LG ஏசிக்கு No. 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
6: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
9: பூர்விகாவா?
10: ஆமா, டக்குனு விட்ட சில்லா மாத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
9: தெரிஞ்சாலே போதும் இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை மேட்ச்க்கு 6:44
11: நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்கு. 0444-66-99 கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
12: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
13: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, aadigal vaangi Malaysiavukku parakkalam, sogusu kappalil midakkalam. Matrum Aswin Sweets and Snacks, ullam virumum suvaigalin illam. Oru murai payanpaduthiya ennaiyai marubadiyum payanpaduthuvade illai.
12: Hello FM, tamilarin pechu, tamilagathin moochu.
14: இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் பொது மருத்துவமனைகள், அரசு பொது மருத்துவமனைகளில் 43% மக்கள் இன்பேஷன்ஸாக இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பர்சன்டேஜ். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அரசு மருத்துவமனைகளுடைய ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது தான் இதை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் டீன் மற்றும் மகப்பேர் மருத்துவர் வசந்தாமணி அவர்கள், தமிழகத்தில் 99% பிரசவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் நடக்குது அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. கர்ப்பிணி பெண்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பதிவு பண்ணும் நடைமுறையை கொண்டு வந்ததும் இந்த சாதனைக்கு ஒரு முக்கியமான காரணமா?
9: இப்ப வந்து கரு தரிச்ச உடனே கண்டிப்பா ஒவ்வொரு பிரசவமும் பதிவு பண்ண வேணும். அதுல வந்து பிக்மி ஆர்சி ஐடி அப்படின்னு ஒரு நம்பர் வேணும். ஆர்சி ஐடி நம்பர் இருந்தா மட்டுமே அவங்களோட பிரசவத்தை பதிவு பண்ண முடியும், பிறப்பு சான்றிதழ் வாங்க முடியும். அப்படின்னு அந்த பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்காக இந்த பிரெக்னன்சி ரெஜிஸ்ட்ரேஷனை ரொம்ப கட்டாயமா கொண்டு வந்ததுனால ஒவ்வொரு கர்ப்பமும் கண்டிப்பா அதுல ரெஜிஸ்டர் பண்றாங்க. அது ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்ல ஆரம்ப சுகாதார நிலையத்துல பக்கத்துல இருக்கிறதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம். மொத்தத்துல கண்டிப்பா முதல் 4 மாதங்களுக்குள்ள எல்லா கர்ப்பங்களும் அதுல பதிவு பண்ணப்படுது. அதுல இருந்து ட்ராக் பண்றாங்க ஒவ்வொருத்தரையும், எப்படி பதிவு பண்ணவங்க வந்து சரியா மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்களா, எங்க பாத்துட்டு இருக்காங்க, தனியார்ல பாத்துட்டு இருக்காங்களா, அரசு மருத்துவமனையில பாத்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஏதாவது முக்கியமான இணை நோய்கள் இருக்கா, இல்ல பிரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, டெலிவரி வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே பாக்கலாமா, இல்ல சிறப்பு மருத்துவமனைகள் டெர்ஷரி லெவல் கேர் இருக்கிற மருத்துவமனைகள்ல தான் அது பரிந்துரைக்கப்படணுமா அப்படிங்கறதெல்லாம் முதல்லயே முடிவு பண்ணிடுறாங்க. அதனால இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். இந்த பிக்மி நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால நமக்கு இதை கண்டிப்பா சாதிக்க முடியுது.
14: ஓகே, சோ அதே மாதிரி இந்த அரசுடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா?
9: கண்டிப்பா, முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து கடந்த ஒரு 15-20 வருடங்களுக்கு மேலவே இருக்கு. இதுல 1000க்கு மேற்பட்ட வியாதிகளை இதுல கவர் பண்றாங்க. இது வந்து ட்ரீட்மெண்ட் காஸ்ட், சர்ஜரி காஸ்ட், அதுக்கப்புறம் அந்த நோயை கண்டறியறதுக்கான டயக்னோஸ்டிக் டெஸ்ட், அதனோட காஸ்ட் எல்லாமே இதுல அவங்க கவர் பண்றாங்க. அதே சமயம் ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 5 lakhs பர் இயர் இதுல கவர் பண்றாங்க. தமிழ்நாடு முழுவதுமே இதுக்கு எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாம தனியார் மருத்துவமனையிலயும் இந்த ஸ்கீம் வந்து மக்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான்.
14: ஓகே, சோ இன்னும் தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருப்போம் இந்த சிறப்பு அலோ தமிழாவில். அடுத்தது யார்கிட்ட பேச போறோம்னா, தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர் சோமசுந்தரம் கிட்ட இணைந்திருப்போம் சிறப்பு அலோ தமிழா.
15: தங்கப்பூ

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: என்னங்க இந்த மே மாசம் வெயில் சுட்டெரிக்குது, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு வரலாங்க.
3: எதுக்கமும் ஊட்டி கொடைக்கானல், சத்யாவோட குழு குழு ஏசி ஆஃபர்ல பிராண்டட் ஏசி வாங்கினா நம்ம வீடே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மாறிடும். முக்கியமா ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச்ல அப் டு 6000 ரூபீஸ் ஆஃபர் வழங்கி அசத்துறாங்க.
2: சூப்பருங்க, அப்ப உடனே சத்யாக்கு போலாம்.
4: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பர்மா டி மயூர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
5: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
6: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக், குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
5: மே 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
6: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸ் இருக்கு.
5: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
7: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
8: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம் அண்ணாச்சி செல்வரத்ன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
9: இந்த சம்மர் மால்தீவ்ஸ் போக பிளானா? வெயிட் பண்ணுங்க, மெட்ராஸ்லயே மால்தீவ்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு விஜிபி மெரைன் கிங்டம்க்கு வாங்க. லைவ் மூமைட் ஷோ, அண்டர் வாட்டர் மேஜிக், இன்ஸ்டா வர்த்தி வைப்ஸ், ஃபேமிலியோட சில் பண்ணுங்க, கிட்ஸ்க்கு வாவ் மொமெண்ட்ஸ் கேரண்டி. விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். டிக்கெட் புக் பண்ணுங்க, மேஜிக்க மிஸ் பண்ணாதீங்க.
10: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
11: எஸ் மேடம், சொல்லுங்க.
10: எங்க வீட்டுல 10 வருஷமா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்றேன். இப்ப புதுசா ஏசி மாத்தணும், என்ன ஏசி வாங்கலாம்?
11: அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஏசில சூப்பர் ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஏசி தான். இந்த ஸ்மார்ட் வைஃபை ஏசில ப்ளூ ஃபின்ஸ் கோட்டிங் இருக்கிறதால உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
10: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்களே.
11: ஆமா, பழைய ஏசிய கொடுத்து புது ப்ளூ ஸ்டார் 5-star ஏசி வாங்கினா சொலையா 10,000 ரூபாய் தள்ளுபடி தரும். இன்ஃபேக்ட் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா நாங்களே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
10: இப்போ HDB ஃபைனான்ஸ்ல ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கினா அப் டு ரூபீஸ் 4000 கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கு.
12: ப்ளூ ஸ்டார் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
13: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
14: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
13: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
14: ஆனா பிரைஸ் எப்படி?
13: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
14: வாவ், இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட கூடாதுடா.
15: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury. Best space, comfort and community come together. Price hike முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. Call 8807-112200. Rara number 1029 building 0692024. TNC apply.
16: 100 ஆண்டுகள், 100 நாட்கள், செய்கோலி மீது 100% தள்ளுபடி.
17: Bima Legacy First 100 days offer.
16: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும்போது செய்கோலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
17: மேலும் ஒவ்வொரு முறையும் ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும்போது 24K தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
16: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC apply.
18: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science Nandambakkam. Close to upcoming Burford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many
19: value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-0013-431.
20: Joya Lucasle, உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் Joya Lucasle ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள Joya Lucas ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
21: Joya Lucas, world's favorite jeweler.
22: பூர்விகாவா?
23: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
24: கண்டுபிடிக்க வேண்டியத நீ கண்டுபிடிச்சு கொடுத்திருக்க. வெரி குட்,
25: நீ
24: செஞ்ச காரியத்தை எப்பவுமே

0: ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ் சுகம் ஹாஸ்பிடல்ஸ் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட் தரத்தில் என்றும் தனித்துவம் அதிக மசாலாவுடன் அதிக சுவை ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில் எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக LKS கோல்ட் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹைகோர்ட் பாரிஸ் மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க உங்கள் சத்யா
1: FM, தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு
2: தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் சோமசுந்தரம் அவர்கள் இப்ப நம்ம கிட்ட பேச போறாங்க. சார் வணக்கம். தேசிய புள்ளியியல் அலுவலகம் வந்து சமீபத்தில் வெளியிட்ட தகவலின்படி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையில தமிழகம் முதலிடத்துல இருக்கு. இதற்கு அரசாங்க மருத்துவமனைக்கு போனா தரமான சிகிச்சை கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் கிட்ட வந்ததும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு கருதுறோம். இதை பற்றி உங்கள் கருத்து?
3: அதாவது இந்த NSSO தரவுகள் வந்து நமக்கு இப்ப வந்திருக்க ரிசல்ட் படி 43% அரசு மருத்துவமனைகளை மக்கள் நாடுறாங்க அப்படிங்கறதுதான் ரிசல்ட். அதுக்கு வந்து பொதுவா ஃபர்ஸ்ட் காரணம் வந்து மக்கள் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் சொல்லாம ரிலையபிள் ஆப்ஷன் பாக்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கடைசியில போவோம் அப்படின்னு சொல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னும் வசதிகள் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதனால அங்கேயே போய் காமிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பி வர்றது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது வந்து மருத்துவ வசதிகள் மேம்பாட்டு பண்ணிருக்கிறோம். ICU ஸ்கேனு டயாலிசிஸ் இதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா MRI ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்குது அரசு மருத்துவமனைகள்ல. அது மாதிரி மருத்துவமனை நிபுணர்கள் போஸ்ட் கிராஜுவேட் சீட்ஸ் எல்லாமே நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால நம்மளுடைய ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து நம்பிக்கையோட வர்றாங்க.
2: ஓகே, சோ இத பத்தி இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருப்போம் இந்த சிறப்பு ஹலோ தமிழாவில்.
4: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரை அன்கோ.

0: சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் புத்தாடை குழுப்புதையல் ஆம் கே சின்னதுரை அண்ட் கோவின் சம்மர் கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம் மற்றும் மலேசியாவுக்கு பறக்கலாம். தரத்தின் தாயகம் கே சின்னதுரை அண்ட் கோ வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம்.
2: மாமா பாண்டியன் மாமா வேகமா வராரு, இன்னைக்கு அப்பாக்கும் அவருக்கும் பெரிய சண்டை இருக்க போது.
3: அசோக் வெளியில வாடா.
4: வரமாட்டேன்.
3: சண்டை போட கூப்பிடலடா.
4: அப்புறம் எதுக்கு?
3: சமோசா சாப்பிட போல வாடா.
2: மாமா மாமா எப்படி இந்த திடீர் சேஞ்ச்?
3: அது ஒண்ணு இல்லம்மா, ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டனா, அப்படியே காலேஜ் டேஸ்ல ஞாபகம் வந்துருச்சு. அதான் என் மாப்பிளைய பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
1: ஒவ்வொரு வெள்ளிதோறும் ரெட்ரோ ஃப்ரைடே நம்ம ஹலோ எஃப்எம் வழங்குவோர் சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக். இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
5: Hi, this is Dhoni.
6: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings and official radio partner Hello FM.
7: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
8: Hello, hello, hello. Hello, hello FM. Nodigaram pollinaalu.
7: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: அம்மாடி தினத்தந்தி எங்கம்மா?
2: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
3: இல்லதா தினத்தந்தி எங்க?
2: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
4: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்கிட்ட கொடுங்க.
2: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கறது தினத்தந்தி மட்டும்தானே.
5: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. இன்று முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
6: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
7: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
8: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணி ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
9: நகைன்னா நம்பிக்கை, நம்பிக்கைன்னா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்தன் ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்தினது நம்ம அண்ணாச்சி தானே.
10: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்தனம்.
11: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
12: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்ட் பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில orthopedic, ENT, plastic and dental surgeries varaikum 1 lakhathukkum mela life changing surgeries nadandirukum. Also highly trained pediatric surgeons, sirappana anesthesia paramarippu, kulangalukku yetha natpana soolal irukkradunala unga kulanga safe hands la irukum. Rainbow Children's Hospital.
13: For consultation call 0806574017.
14: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் ஃபிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
15: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
16: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங்,
17: சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
18: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
19: அவன் சூப்பர் பிளேயரியா?
20: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
19: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
20: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதுலயுமே அவன் பேர் இல்ல.
21: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ FM சொல்லி அடி கேளுங்க, அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
22: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ FM ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
23: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance, our pledge to protect, always at your service. On air partner Etihad, beyond borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar, semma taste, semma life.
4: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
23: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் சோமசுந்தரம் அவர்கள் நம்ம கிட்ட இப்ப பேசிட்டு இருக்காங்க. சோ மக்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு போனது போக இப்ப அரசு மருத்துவமனை சுகாதாரத்துறை ஊழியர்கள் மூலமாக மக்கள் வீட்டுக்கே போய் மருத்துவம் கொடுக்கறாங்க, அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்காக சொல்ல முடியுமா?
1: உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மக்கள் வந்து தங்களுடைய கைகளிலிருந்து எவ்வளவு செலவழிக்கிறாங்க மருத்துவமனைகள் செல்வதற்கு அப்படின்னா அதுவும் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்ப வந்து மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய மருந்துகளை வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கறது மருத்துவர்கள், அப்புறம் ஸ்கிரீனிங், சீக்கிரம் சிகிச்சை கொடுத்து அவருடைய செலவுகளை குறைக்கிறது, அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ், கவர்மெண்ட்ல கூட இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் கார்டு வச்சிருந்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்குண்டான ட்ரைனிங் மருத்துவர்களுக்கும் போதிய அளவு வந்து நம்ம வந்து அதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறோம். வரும்பொழுது மக்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மக்களுக்கும் வந்து விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த பல வருடங்களாக இதை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதிகள்ல நம்ம கேம்ப், வீடு தேடி மருத்துவம்னு கொடுத்துட்டு இருக்கிறோம். தொற்று நோய்கள் இருந்து மாறி தொற்றா நோய்கள் அதிகமாக தீவிரமடைந்து வருவதனால் அந்த தொற்று நோய்களுக்கும் நம்ம வந்து வீடு தேடி மருத்துவங்கள் கொடுக்கிறோம், மருத்துவர்கள் கொடுக்கிறோம். முக்கியமா வீட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து சிகிச்சை எடுக்க முடியாதவர்களுக்கு நம்ம வந்து வீடு தேடி மருத்துவம் கொடுக்கிறோம்.
0: ஓகே, ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இது. ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு. இணைந்திருப்போம் இந்த சிறப்பு எல்லோ தமிழாகும்.

0: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 9 மணி.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக் எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐ ல ஏசி வாங்குங்க, இந்த மேஹீட்ட பீட் பண்ணுங்க.
3: அப்பா வீட்லயே இருந்து போர் அடிக்குது, நல்ல ஃபன்னான பிளேஸ்க்கு கூட்டி போங்கப்பா.
4: அதுக்கு ஒரே இடம் தான் இருக்கு, விஜிபி யுனிவர்சல் கிங்டம். கிட்ஸ் ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ், ட்ரை ரைட்ஸ் னு 40க்கும் அதிகமான ரைட்ஸ். சோ சன்ன விட ஃபன் தான் அதிகம்.
5: ஆமாங்க, சன்ன விட ஃபன் தான் அதிகம். ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 400 ரூபீஸ் வர்த் கேம் கிரெடிட்டும் ஆன்லைன்ல புக் பண்றவங்களுக்கு early bird offer 15% ஆஃபரும் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
8: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஆன பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
9: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
10: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
11: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
10: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 ton முதல் 4 ton வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
11: வெறும் 6 inch ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி ஃபிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
10: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
11: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
10: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
11: கேசட் ஏசி வேர்ல்ட், ஒன்லி அட்
12: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
13: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
14: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
13: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
14: ஆனா பிரைஸ் எப்படி?
13: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
14: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுடா.
15: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury. Where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
16: Chennai ready ah? Inda chance miss pannidadinga. Apporam idha patti da ellaru pesuvaanga.
17: Ippo nama Chennai mulukka kalaka varanga. Fast track, Chrome Petai, VR Mall, RK Salai, Valasaravakam, Virugambakam, Adayar மற்றும் கொளத்தூர்.
16: மே 1ல இருந்து 3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
17: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
16: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
18: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் many value added programs at co-education campus subject to university of madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 7200013431.
19: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
20: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.
21: சரி சரி சரி சரி
22: வசந்தன்கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி.
23: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
24: சரி சரி,
25: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் கேர் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
23: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்கம்.
26: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. மம்மி எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ் டி நகர் மற்றும் தாம்பரம்.
0: சூப்பர் பிளேயரியா?
1: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
0: இல்ல அவனே, அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
1: ஸ்டேட் டீம் நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதுலயுமே அவன் பேர் இல்ல.
2: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ எஃப்எம் சொல்லி அடி கேளுங்க, அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
3: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விளங்க.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
5: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal. Endrum mudhalidam, eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, Aadigal Vaangi, Malaysiavukku Parakkalam, Sogusu Kappalil Midakkalam. Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam. Oru Murai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvathe Illai.
24: Hello FML Spotlight. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள எக்ஸிட் போல் முடிவுகள் கள நிலவரத்தை எதிரொலிக்கிறதா? இதுவரை வெளிவந்துள்ள தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகள். ராஜசேகருடன் மூத்த பத்திரிகையாளர் நரசிம்மன், அரசியல் விமர்சகர்கள் ராமசுப்ரமணியன் மற்றும் நவநீத் உள்ளிட்ட பலர் பங்கு பெறும் ஸ்பாட்லைட் நாளை காலை 10 மணிக்கு ஹலோ எஃப்எம்எல்.
27: ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளைட் டு ப்ரொடெக்ட் always at your service. Sugam Hospitals, Thiruvatchur, Ambattur and Krompet. தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
28: Hey!

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இன்று மதியம் 2 மணிக்கு இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் அஜித்குமார், மீனா, கிரண், ரமேஷ் கண்ணா, கருணா, ஸ்னேல்கள் ரவி, பாண்டு உள்ளிட்ட பலர் நடித்த வில்லன் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்க போறீங்க. ஸோ அதையும் வந்து சுவாரஸ்யமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம யார்கிட்ட பேச போகிறோம்னா, ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர், மூத்த மருத்துவர் அமலோர் பவநாதன் அவர்கள்கிட்ட. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அதிகமான மக்கள் சிகிச்சை எடுத்துக்கிற மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சார், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதை நீங்கள் வந்து எப்படி வரவேற்கிறீங்க?
2: இது மிக மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா மக்களுக்கு வந்து அரசு மருத்துவமனைகள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டுது. அங்கே அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு தரமான சிகிச்சை இருப்பதால் தான் அவங்க திரும்பி திரும்பி அங்கே செல்கிறார்கள். இது அரசு நடத்தும் மருத்துவமனைகளினுடைய தரத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இது. இதற்காக நாம் ரொம்ப பெருமைப்படணும், தமிழக அரசை பாராட்டணும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன டேட்டா சொல்றேன். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இருக்கிற கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் மட்டும் 1 மாதத்துக்கு 20,000 நோயாளிகளை பாக்குறாங்க. இந்த 20,000 நோயாளிகளும் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரச்சனை உள்ளவர்கள், இவர்களை வந்து ரொம்ப குவாலிஃபைட் DM குவாலிஃபைட் கார்டியாலஜிஸ்ட் பாக்குறாங்க, இலவசமா பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 20,000 ஹார்ட் பேஷண்ட் மட்டும் பாக்குற டிபார்ட்மெண்ட் வந்து இந்தியாவிலேயே எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு தெரியல, உலகத்திலயும் எங்கேயாவது இருக்கான்னு தெரியல. இது ஒரு அரசு மருத்துவமனையில மட்டும் இவ்வளவு பேரை பார்த்தாங்கன்னா மற்ற அரசு மருத்துவமனைகளை எல்லாம் எவ்வளவு பார்ப்பாங்க நீங்க கணக்கு பாருங்க. இவ்வளவு பேரை வந்து கம்ப்ளைண்ட் இல்லாம போறதோடு தான் திரும்ப திரும்ப திரும்ப நம்ம அரசு மருத்துவமனைக்கு வராங்க. ஆகவே அரசு மருத்துவமனைகளுடைய தரத்தை நினைச்சு நாமே பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும், சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும். நாமும் வந்து தயங்காம நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னு அரசு மருத்துவமனைக்கே அணுகணும்.
1: ஓகே, தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருப்போம். சில பேர் தமிழாவது

0: தம்பி, நீ சிவனேஸ் அண்ணன் மயன் தானே?
1: ஆமாண்ணே.
0: ஒரு வழியா அவங்க அப்பாவோட இட்லி கடையை திரும்ப திறந்துட்ட போல.
1: அட போங்கண்ணே, நான் எங்க அப்பா மாதிரி தான் இட்லி சுடுறேன், சட்னி அரைக்கிறேன், ஆனா ஒரு கூட்டம் வர மாட்டேங்குதே.
0: தம்பி, உங்க அப்பாவோட இட்லி கடைக்கு இட்லி சாப்பிட வந்த கூட்டத்தை விட அவர் ரேடியோல ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்க வந்த கூட்டம் தான் அதிகம். அதனால அந்த ரேடியோல ஹலோ எஃப்எம் சவுண்டா வை, எப்படி கூட்டம் வருதுன்னு மட்டும் பாரு.
2: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோர் சத்யால, ப்ளூ ஸ்டார், மிட்சுபிஷி, பானசோனிக். இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
3: Hi, this is Rituraj Gaikwad.
4: Hi, this is Dhoni.
5: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
7: Hello, hello, hello. Hello, hello, FM. Noodiyaram Poli Naal.
8: Hello FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
9: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
10: இந்த சம்மர் மால்தீவ்ஸ் போக பிளானா? வெயிட் பண்ணுங்க, மெட்ராஸ்லயே மால்தீவ்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு விஜிபி மெரைன் கிங்டம்க்கு வாங்க. லைவ் மோமைட் ஷோ, அண்டர் வாட்டர் மேஜிக், இன்ஸ்டா ஓதி வைப்ஸ், ஃபேமிலியோட சில் பண்ணுங்க. கிட்ஸ்க்கு வாவ் மொமெண்ட்ஸ் கேரண்டி. விஜிபி மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். டிக்கெட் புக் பண்ணுங்க, மேஜிக்கை மிஸ் பண்ணாதீங்க.
11: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
12: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்குரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 அண்ட் 4 பிஹெச்கே அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 பிஹெச்கே ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 00692024.
10: என்னமா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
13: வளசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
10: மே 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
13: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸ் இருக்கு.
10: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
9: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டிவாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
14: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
15: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். Rainbow Children's Hospital. For consultation, call 080-657-40817.
16: Daddy, என் பெட்ரூம் ஏசியில சத்தம் தான் அதிகம் வருது. சுத்தமா கூலிங்கே இல்ல, உடனே மாத்துங்க.
17: கவலை ஏற்படாத ஜானு, நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பானசோனிக் மிராய் ஸ்மார்ட் வைஃபை ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏசியில மட்டும்தான் சூப்பர் டைமா அவுட்டோர் இருக்கு. உப்பு காத்து பட்டாலும் காகில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
16: அதோட நம்ம பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது பானசோனிக் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 தள்ளுபடி தராங்க.
17: இன் ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 4,000 வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு.
16: ரத்னா ஃபைனான்ஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
17: சண்டேயும் கடை உண்டு, பேலே கார் பார்க்கிங் வசதி உண்டு.
18: ஜப்பான் பானசோனிக் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபைனான்ஸ் ஸ்ரீநகர்.
9: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வேரியஸ் மிக்ஸ்டிங் கோர்ஸ் மற்றும் ஏ வேல்யூ ஆடட் பிளம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
19: விகவா
2: ஹாமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Semma taste, semma life.
19: Print partner Dinathandi, Kudumbam Muluvatharkum Ore Nalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. In association with Chennai Sembakam Kechunudrayan Kovil, Aadigal Vangi, Malaysiavukku Parakalam, Sogusu Kappalil Midakalam, Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam, Orumurai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvadhe Illai.
20: Hello FMN Kutti Story, Nachinen Arukkune.
21: வசந்துக்காக ராஜி 3 மணி நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. 6 மணிக்கு வரணும்னு சொன்ன வசந்த் இன்னும் வரல. ரெண்டு பேரும் முதன் முதலா தன்னோட காதலை வெளிப்படுத்தின நாள். அதை செலிபிரேட் பண்றதுக்காக தான் வசந்த சீக்கிரம் வர சொல்லியிருந்தாங்க. 5 தடவை கால் பண்ணினாங்க, ஃபுல் ரிங் போய் கட்டாச்சு. மெசேஜ் அனுப்புனதையும் பாக்கல. 9:30 அப்போதான் வசந்த் வந்தாரு. வந்தவரு, ஐயோ ராஜி ஏன் இப்படி படுத்துற அப்படின்னு கத்திட்டு உள்ள டைனிங் ஹால் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. போன்ல மிஸ்டு கால்ஸ், மெசேஜ் அனுப்பினது எல்லாத்தையும் பார்த்த வசந்த் தான் மேல தப்பு இருக்குன்னு ஃபீல் பண்ணவரு உடனே, ராஜி நீ படுத்தாம இருந்தாதான் எனக்கு ஏதோ மாதிரி இருக்கும், அந்த உரிமைய நான் தொலைக்க விரும்பல அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. காதல்ல சண்டைகள் வர்றது உறவை பிரிக்க இல்ல பலமாக்குறதுக்கு தான் ரெண்டு பேருக்கும் இப்ப புரிஞ்சது.
20: ஹலோ எஃப்எம்என் குட்டி ஸ்டோரி, நச்சினு இருக்குன்னு.
4: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
22: ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர், மூத்த மருத்துவர் அமலோர் பவநாதன் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது நம்ம தமிழ்நாட்டுல மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு?
23: இந்த என்எஸ்ஓ அறிக்கையை ஃபுல்லா பாத்தீங்கன்னா, இந்தியா முழுக்க வந்து 3 விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. முதல் வந்து இந்தியா முழுவதும் தனியார் கிட்ட போய் சிகிச்சை செய்வது வந்து மிக அதிகமாக உள்ளது. 2வது பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தனியார்கிட்ட பாக்குற மருத்துவ செலவு வந்து சாதாரண விலைவாசி உயர்வை விட இது கடகடன்று மிக அதிகமாக உயர்ந்து கொண்டு வருகிறது கடந்த சில வருடங்களில் சொல்றாங்க. 3வது என்ன சொல்றாங்கன்னா, அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றாலும் சரி, தனியார் மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்றாலும் சரி, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க, அதாவது நீங்க செலவு செய்யறது, அதுலயும் தமிழ்நாடு தான் மிக மிக குறைவா இருக்கிறது. உதாரணமா பீகார்ல ஒருத்தர் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தா அவர் கையை விட்டு செலவு செய்யறது வந்து கிட்டத்தட்ட 10,583 யூபி ல வந்து அது 12,878 ரூபா. தேசிய சராசரின்னு பாத்தீங்கன்னா அது 6,631 ரூபா. நான் தமிழ்நாட்டுல அது 1,387 தான். இது என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டினுடைய மக்கள் வந்து அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாலும் அவர்கள் வந்து இந்தியாவிலேயே மிக குறைவான அளவு தான் தங்களுடைய பாக்கெட் விட்டு செலவு செய்யறாங்க. அதாவது அரசாங்கமே அவங்களுடைய தேவையெல்லாம் கவனிச்சுக்கிறது, அவங்க வந்து அதிகம் செலவு செய்ய வேண்டியதில்லை. இதுவும் வந்து தமிழ்நாட்டுக்கு மிகவும் சிறப்பு சேர்க்கக்கூடிய விஷயம், நம்ம உண்மையிலேயே சந்தோஷப்படணும்.
22: ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. இணைந்திருப்போம் இந்த சிறப்பு. ஹலோ தமிழா,
24: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
25: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
2: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
3: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. Yes, Palma de Mallorca's stunning golden beaches, Lazio Cathedral's அழகு, இப்படி European Gothic architecture-ல இருந்து turquoise sea sights வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட castles, old town-ஓட அழகோட உங்க new memories-அ சேர்க்க Etihad-ஓட travel பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான European cities-க்கு பறக்கலாம். இந்த summer Etihad-ஓட take off ஆகட்டும். Etihad, beyond borders.
4: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
5: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி நகை பாத்திரங்கள் பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம் அண்ணாச்சி செல்வரத்தன் ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்தனம் கடைக்கு வாங்க.
6: SA Engineering College offering BE and BTech courses in computer science, AI and machine learning, AI and DS, cyber security, IT, ECE, EEE, civil, mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 9941497973.
7: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
8: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
9: ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
10: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
11: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
12: ஹே திவ்யா, நான் இன்னும் காலேஜே டிசைட் பண்ணல. நீ முடிவு பண்ணிட்டியா எந்த காலேஜ்னு?
13: நான் ஆல்ரெடி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் தான் பெஸ்ட் சாய்ஸ் நமக்கு. அங்க CS வித் AI, சைக்காலஜி, BCOM, BBA நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்சோ 25+ இயர்ஸ் லெகசி.
14: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன். அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
15: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
16: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
15: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன். காசா கிராண்ட் மெர்க்யூரி, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
16: ஆனா பிரைஸ் எப்படி?
15: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7-299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
16: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுடா.
17: 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike க்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. Call 8807-11-2200. Rara number AN29 building 0069-2024. TNC apply.
18: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
19: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
18: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
19: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸும் இருக்கு.
18: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
20: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
0: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் கீழ்பா.
21: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ் சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 720-13431.
22: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
23: பூர்விகாவா?
24: ஆமா, டக்குனு வீட்டை சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
25: எனக்கு தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. அவருக்குதா அந்த ஒன்றை
26: இன்று மதியம் 2 மணிக்கு வில்லன் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம்.
27: ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளைட் டு Protect always at your service. Sugam Hospitals,

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் மூத்த மருத்துவர் அமலோர் பவநாதன் நம்மிடையே இப்பொழுது. ஸோ தமிழ்நாடு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையின் ஆரம்ப கால செயலராக நீங்கள் இருந்து இருக்கீங்க. ஸோ இதில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல உங்களுடைய பங்களிப்பும் இருக்குது. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு தொடர்ந்து இந்தியாவில் முதலிடம் வகிக்குது. இந்த மாதிரி சாதனைகளுக்கு எது முக்கிய காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: அது வந்து அரசாங்கம் கொடுக்கும் ஒரு ஊக்கமும் அதை தலைமை தாங்கி நடத்துபவர்களுடைய அர்ப்பணிப்பும் சேர்ந்துதான் வந்து கடந்த 8 வருடங்களாக நம்ம வந்து தொடர்ந்து முதல் நிலையில வைக்கிறோம். இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மூளை சாவு நடக்கிறது வந்து 50 விழுக்காடுக்கு மேல வந்து அரசு மருத்துவமனைகள்ல தான் நடக்குது. அப்படிதான் என்ன அர்த்தம்னா, அரசு மருத்துவமனைகள்ல நடக்கிற மூளை சாவு உறுப்புகள் வந்து அரசு மருத்துவமனைகள் உள்ள ஏழை மக்களுக்கே போய் இலவசமா சேரும். ஒரு ரூபாய் கூட அவங்க செலவு பண்ணாம ஒரு உறுப்பு கிடைக்கும். உறுப்பு மட்டும் கிடைக்கிறது இல்ல, அவங்களுக்கு எவ்வளவு நாள் தேவையோ அவ்வளவு நாள் வந்து அந்த இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ், அதாவது மிக விலை உயர்ந்த மருந்துகள், மாதத்துக்கு 15-20,000 ஆகும். அந்த மருந்துகள் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த மருந்துகள் வந்து மாதம் மாதம் அரசு தருது. ஆகவேதான் வந்து இன்றைக்கு அரசு மருத்துவமனையில வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மிக சிறப்பாக எல்லா கிட்டத்தட்ட அரசு மருத்துவமனைகள்ல, அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள்ல நடக்குது. அதே மாதிரி நுரையீரல் இறுதிய மாற்று அறுவை சிகிச்சைக்கு வந்து அரசு மருத்துவமனையில பண்ண முடியலனா கூட தனியார் மருத்துவமனையில பண்ணா ஏழை மக்களுக்கு, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் உள்ள கார்டு உள்ள மக்களுக்கு வந்து அரசாங்கமே பெரும்பான்மையான செலவெடுத்துக்குது. ஒரு காலத்துல ஏழை மக்களுக்கு சாதாரண ட்ரீட்மெண்ட்டே 8 கனியா இருந்தது. ஆனா இன்னைக்கு டிரான்ஸ்பிளான்ட் கூட ஏழை மக்களுக்கு

0: அவர்களை தேடி போகுது. இது தமிழ்நாடு மருத்துவத்துறையினுடைய மகத்தான சாதனை. அரசுக்கு மீண்டும் நாம் நன்றி சொல்ல வேண்டும்.
1: ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த சொன்னீங்க சார். நிஜமாவே வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ். நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஹலோ தமிழா பண்றது. ரொம்ப ரொம்ப நன்றி. பேசி அனைவருக்கும் இணைந்திருப்போம் இந்த சிறப்பு ஹலோ தமிழாவில்.

0: அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா?
1: அட விடுப்பா.
2: ஏனுங்க கேட்டிங்களா, எவர்கிரீன் பாடல்களோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடேங்க, மறக்காம கேளுங்க. வழங்குவோம் சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக். இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
3: Hi, this is Rutraj Gaikwad.
4: Hi, this is Dhoni.
5: Vanakkam, Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
7: Hello, hello, hello. Hello, hello, FM.
8: கிடைக்கும் மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: SCA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit sacas.ac.in.
2: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
3: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
0: ஃபேபர் சிம்னிக்கு ஃபேமஸ் டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான்.
4: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஃபேபர் அப்போலோ BLDC ரிமோட் சிம்னி புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க.
0: 1600 மீட்டர் கியூப் செக்ஷன், கிச்சன்ல புகை ஏற்காது, ஏராளமான கரண்ட் மிச்சம்.
4: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ் நியூ இயர் சேல்ல ஃபேபர் BLDC சிம்னி வாங்கினா 2000 ரூபாய் மதிப்புள்ள ஜீரா ட்ரிபிள் லேயர் ஃப்ரையிங் பேன் ஃப்ரீ.
0: செம்ம ஆஃபர் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல. ஃபேபர் 6 ப்ரோக்ராம் 12 பிளேஸ் டிஷ் வாஷர் ஜஸ்ட் ₹28,990 கிடைக்குது.
4: தவிர ஃபேபர் பில்ட்இன் அவன், பில்ட்இன் மைக்ரோவேவ், ஃபேபர் ஃபிராங்கி சிங்க் எல்லாம் சூப்பர் டீல்ல வாங்கலாம்.
0: மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேபருக்கு நம்பர் 1 டீலர்
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டிநகர்.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன
8: மேலும் ஒவ்வொரு முறையும் ₹1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
9: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC apply.
10: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
11: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு.
10: போன் அவர் எடுக்கல.
11: எடுக்கல.
12: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம். இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
13: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரை அண்ட் கோ.

0: சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் புத்தாடை குழ்புதையல் ஆம் கே சின்னதுரை அன் கோவின் சம்மர் கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம் மற்றும் மலேசியாவுக்கு பறக்கலாம். தளத்தின் தாயகம் கே சின்னதுரை அன் கோ வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம்.
0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
2: இத்துடன் நம்ம நிகழ்ச்சி நிறைவடைந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலேயே அதனுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு இன்னும் நம்ம நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நினைக்கும்போது மக்களுக்கு ஒரு பெருவாரியான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஹலோ தமிழாவாக அது இருந்திருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் கிளம்புறேன். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு கிளம்புறேன். இந்த கிரிக்கெட் சீசனில் எப்போல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்போல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸோடைய அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லிடி நிகழ்ச்சி இருக்கு. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். சொல்லிடி நிகழ்ச்சியில் கலந்துக்க நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-46-99-99. ஹலோ எஃப்எம் சொல்லிடி பிரசன்டட் பை கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆனர் பார்ட்னர் எத்திஹாட் ஷேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட்டட் சுகர் பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை அண்ட் கோ அண்ட் அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். மறுபடியும் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் பாலாஜி. இது உங்கள் அபிமான ஹலோ எஃப்எம். இது தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 10:01.
1: வழங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல் ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
3: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
4: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
5: எஸ் மேடம், சொல்லுங்க.
4: எங்க புது வீட்ல 500 ஸ்கொயர் ஃபீட் ஹாலுக்கு என்ன ஏசி போடலாம்?
5: ஜப்பான் டேக்கின் 2-ton இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட். பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
4: அப்போ 3 பெட்ரூம்க்கு
5: டேக்கின் 1.5-ton 5-star ஏசி போட்டுடலாமே. இந்த ஏசியில மட்டும்தான் ட்ரிபிள் டிஸ்பிளே வித் ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேட்டர் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ். ராத்திரி பூரா ஏசி ஓடினாலும் கரண்ட் செலவு வெறும் ₹30 தான் ஆகும்.
4: பிரமாதம். அப்ப எங்க கிச்சனுக்கு?
5: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 டேக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு கிச்சன் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
4: ஓ, ஃபேன்டாஸ்டிக்.
5: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா ₹3000 வரை இன்ஸ்டன்ட் கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கே.
4: இன் ஃபேக்ட் தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
6: ஜப்பான் டைக்கின் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
3: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
7: குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
8: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
9: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
10: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
9: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
10: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
9: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
11: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
12: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
13: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
14: சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் ஆடிங்க.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: Hello FM, Sunday Gramophone.
2: 75 என் கல்யாணம், 1975 ஆகஸ்ட் 27 எங்க திருமணத்துக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. பட் எங்க அப்பா தான் முன்னாடி நின்று நடத்தினாரு. நடிகர் தலகத்துல இருந்து எல்லாரும் வந்தாங்க, பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க, கலைஞர் அவர் தலைமை தான் பண்ணாங்க கல்யாணமே.
1: ஆர்ஜே செல்வாவுடன் நடிகர் ராதா ரவி கலந்து கொண்டு பேசும் சண்டே கிராமபோன் நாளை மதியம் 12 மணிக்கு. ஹலோ எஃப்எம் 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், விஜிபி மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் சம்மர் சூப்பர் மெகா சேல், எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, கே சின்னதுரையன் கோவிந்த் சம்ம கிப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம் மற்றும் முருகன் ஹாஸ்பிட்டல் ஸ்கீல் பார்க் சென்னை. டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
0: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: அப்பப்போ ஒரு நிமிஷத்துக்கும் இல்ல ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம போன் எடுத்து பாத்துக்கிட்டே இருப்போம். ஆனா ஏதாவது எமர்ஜென்சின்னு சொல்லி யாராவது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா அந்த நேரத்துல பாக்கவே மாட்டோம். கரெக்டா என்னத்த சொல்ல, இன்னைக்கு நமக்கு ஒரு மெசேஜ் வரும், அதை பார்த்து யாரும் பயப்பட தேவை கிடையாது. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டில இருந்து செல் ப்ராட்காஸ்ட் அலர்ட் சிஸ்டம் வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது நமக்கு ஃபிளட் வருது, ஏதாவது ஆபத்து ஏற்படுது அப்படின்னா நம்ம எல்லாரோட போனுக்கும் ஒரு மெசேஜ் வரும் இல்ல, அந்த மெசேஜ் கரெக்டா வருதா இல்லையா அப்படின்றத இன்னைக்கு வந்து செக் பண்ண போறாங்களா. அதனால நம்ம போனுக்கு கொஞ்சம் சத்தமா ஒரு மெசேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்து நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கொளுத்துற வெயில்ல போய் எங்க இருந்து ஃப்ளட் எல்லாம் வருது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல.
2: சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்?
1: ஒன்னும் பண்ண முடியாது. மே மாசம் வரைக்கும் இதை வச்சு ஃபீல்லாம் பண்ண முடியாது. அந்த வெயிலை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் பாத்துக்கோங்க. காலை வணக்கம் அண்ட் குட் மார்னிங் சென்னை. காத்து வாக்குல உங்க கூட பேசுறதுக்காக நான் அபி வந்துட்டேன்.
3: இப்ப தாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு.
1: நான் வந்ததுக்காகவா? சந்தோஷம், சந்தோஷம். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேடியோ மீம்ல யார டாக் பண்ண போறோம் அப்படின்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இளையராஜா இசையில பாலி அவரோட வரிகள்ல சிங்கார வேலன் படத்துல தான் ஒரு பாட்டு கேட்க போறோம். இந்த மாதிரி நான் 15 நாள் 12 நாள்ல வந்து அவங்களை லவ் பண்ணிடுவேங்க அப்படிலாம் சொல்லி ஒரு என்ன சொல்ற செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் போட்டு லவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்டு தான் பாடுவாங்க போல அப்படிலாம் எனக்கு நிறைய வாட்டி தோணிருக்கு. அந்த ஒரு பாட்டு தான் கேட்க போறோம்.

0: அண்ணே, இன்னைக்காவது தலைவர்கிட்ட மனு கொடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே.
1: தம்பி, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், மனு குடுக்கறதா இருந்தா வெள்ளிக்கிழமை வாப்பான்னு.
2: அண்ணே, தலைவர் இந்த நாலு கிழமைலாம் பார்க்க மாட்டார்னு
1: சொன்னாங்க. பார்க்க மாட்டாரு தம்பி, கேப்பாரு. வெள்ளிக்கிழமை ஆனா தலைவர் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டு ஹாப்பி மூட்ல இருப்பாரு. ஓ, மனுவை அப்ப கொண்டு வாப்பா, உடனே ஓகே ஆயிடும்.
3: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம்எல் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக் இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
4: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
5: திஸ் இஸ் அன்ஷுல் கம்போஜ்.
6: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸ்னிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
7: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.
3: அழகு இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோக்வாய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ். உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
8: புத்தாடைக்குள் புதையல். ஆம், கே சின்னதுரையன் கோவில் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம், மிதக்கலாம்.
3: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
9: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
3: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள். ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
11: எஸ் மேடம், சொல்லுங்க.
10: எங்க வீட்டு ஏசி கூலிங்கே இல்ல, லொட லொடனு ஒரே சத்தம். ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
11: ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். சூப்பர் கூலிங், சூப்பர் சைலண்ட்.
10: அப்போ வேலை அதிகமோ?
11: அதுதான் இல்ல. இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 1-ton ஸ்பிளிட் ஏசி ஜஸ்ட் ₹39,690 கிடைக்குது. அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ.
10: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
11: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க.
10: சரியா சொன்னீங்க.
11: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் 1 டீலர்
12: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
10: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
13: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோடிக் சர்ஜரி, ரோபோடிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பா.
14: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்களை மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
15: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்,
16: சென்னை. ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
17: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
16: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
17: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸ் இருக்கு.
16: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
18: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
19: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
18: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
19: ஆனா பிரைஸ் எப்படி?
18: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7,299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
19: வாவ், இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட கூடாதுடா.
0: 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor.
5: class from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ka munnadi ippove book panunga. Call 8807-112200. Rara number TN29 building 0069-2024. TNC apply.
20: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
21: Joya Lucasil, Ungal Palaya Thangathai Verum 15 Nimidangalil Udanadi Panamaga Maatrungal. Endha Jewelry-il Vaangiya Thangamaga Irundhalum Joya Lucasil Etrukollapadum. Ungal Thangathilirundhu Adhiga Palanai Perungal. Adamanam Vaikamal Miga Sirandha Vilaikku Virpanai Seidirungal. Indre Ungal Arigilulla Joya Lucas Showroom-ukku Varugai Tharungal.
22: Joya Lucas, world's favorite jeweler.
23: Poorvikava?
24: Haama, takkunu vitta chillamatha vidavidama AC. Current bill-la control panna ragaragama AC.
1: சென்னைக்கு
25: கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பார்த்த வெல்லுங்க.
26: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
27: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakkam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நேத்துக்கு மே 1 நிறைய பேருக்கு லீவ் இருந்திருக்கும். இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே அப்படின்னு போது சேத்தாப்புல 3 லீவ் எல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஒரு மாதிரி ஜாலியா ஆரம்பிச்சது இந்த மாசம், ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மந்த் இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்கும் அல்ல, அப்படி தோணுது. காத்து வாக்குல கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
2: இனிமே நைட் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட போக மாட்டேன்.
1: அதிகமா வெளியில போய் சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க, என்ன சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடுவாங்கன்றதுதான் இன்னைக்கு ரேடியோ மீம்ல நீங்க டாக் பண்ண போறீங்க. பொதுவா எங்க வீட்டுல ஒரு ஆள் இருக்காங்க, அவருக்கு வந்து எப்பவுமே வெளில போனா நைட் டைம்ல பிரியாணி சாப்பிடணும். வீட்டுல சாப்பிட்டுட்டே இருந்தாலும் திடீர்னு ஒரு 11 வந்து பசி வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஏன் வெளில போய் பிரியாணி சாப்பிடக்கூடாது அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி உங்க வீட்டுல நைட்டு நேரத்துல அதிகமா வெளியில போய் சாப்பிடக்கூடிய ஆள் யாரு, அவங்களதான் இன்னைக்கு ரேடியோ மீம்ல டேக் பண்ணி மாட்டி விட போறீங்க. அவங்கள வந்து நீங்க திட்டிருக்கீங்களா, அந்த படத்துல சந்தோஷ் வந்து ஹாசினியை திட்டுவார்ல, அந்த மாதிரி திட்டிருக்கீங்களா அப்படின்றத பத்தியும் சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 66 99 99, 0444 66 99 99. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்ம அவங்கள பத்தி பேசிடுவோம். இப்போ அலைப்பாயுதே படத்துல இருந்து

0: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
1: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு.
2: போன் அவர் எடுக்கல,
1: எடுக்கல. ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க? ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்குல்ல, அதுல கலந்துக்குதான்.
3: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
5: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naali.

0: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசியை வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
3: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்ரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
2: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
0: இந்த சென்னை வெயில்ல சூடு தாங்க முடியலையாக்கும். ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா நிம்மதியா உறங்க முடியலே. ஒரு வலிய ஏர் கூலர் வாங்கணும்.
3: ஏய், ஒரு பிரச்சனை இல்ல, உடனே நம்ம ராசியான ரத்னா ஃபேனோஸ்ல இருந்து கிராம்ப்டன் ஆரா ஹை ஸ்பீட் ஏர் கூலர் வாங்கிடலாம். இதுல 4-way ஏர் த்ரோ இருக்காக்கும். ரூம் கோனர் டு கோனர் ஃபாஸ்டா கூல் ஆயிடும்.
0: அதோட இதுல ஹை டென்சிட்டி ஹனிகோம் பேட்ஸ் இருக்கிறதால லாங் லைஃப் வரும்.
3: இப்போ ரத்னா ஃபேனோஸ்ல ஒவ்வொரு கிராம்ப்டன் ஏர் கூலருக்கும் ஸ்போர்ட் கிஃப்ட் உண்டு.
2: அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் இயர் சென் தாமஸ் மவுண்ட் அட்மிஷன்ஸ் ஓபன் கால் 720-1341 சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். ஜோயா நியூகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா நியூகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா நியூகாஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
4: ஜோயா நியூகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
6: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
5: May 1-3 ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
6: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸ் இருக்கு.
5: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
7: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும். ஆனா ரைட் டயர் கிரச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியேட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
8: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக.
9: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
10: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. Casa Grand Mercury Perambur, just 10 minutes from Kidwalk. 20 acres of premium living, 17 acres of open space, 133 lifestyle amenities, 10 floor mega clubhouse, 800 plus happy owners already. 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas starting at 1 crore up to 3.4 crore at 7299 per square feet. New tower now open for sale. Price hike ku munadi ippave book pannunga. Call 8807112200. RERA number TN29 building 00692024. TNC apply.
11: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. தங்களுடைய 100th வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
12: பூர்விகாவா?
13: ஆமா, டக்குனு வீட்டை சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
14: உங்கள் சத்யா.

0: ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமென் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஸ்ரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், விஜிபி மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் சம்மர் சூப்பர் மெகா சேல், எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, கே சின்னதுரையன் கோவில் சம்ம கிப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம் மற்றும் முருகன் ஹாஸ்பிட்டல் ஸ்கீல் பார்க் சென்னை.
1: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: நைட் டைம்ல சாப்பிடுறதே தப்புன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, வெளியில போய் சாப்பிடலாம், வீட்டுல கூட செஞ்சு சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆளை தான் இன்னைக்கு ரேடியோ மீம்ல டேக் பண்ணி நம்ம மாட்டி விட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். காத்து வாக்கில கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். எஸ் இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ரெட்டல்ஸ்ல இருந்து தேவி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தேவி, எப்படி இருக்கீங்க?
3: அபி நான் நல்லா இருக்கேன். அபி
2: நீங்க எப்படி இருக்கீங்க? அபி அப்படின்னு கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? உங்க வீட்ல வந்து யாரு எப்பவுமே வந்து நைட் நேரத்துல திடீர்னு இது வேணும் அது வேணும் சொல்லி வெள்ள கூட்டு போய் சொல்லி அடம்பிடிப்பாங்க?
3: எங்க சின்ன பொண்ணு தாங்க, எங்க சின்ன பொண்ணு வந்து நல்லா சாப்பிடுவாங்க, அவங்க பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பனாலும் எந்த டைம்னாலும் பாக்க மாட்டாங்க, வெளியே சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அந்த நேரத்துல வெளியே போய் சாப்பிட்டு எதிர்பார்ப்பாங்க.
2: என்ன வயசாதுங்க உங்க சின்ன பொண்ணுக்கு?
3: அவங்களுக்கு 25 வயசு. அது ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க.
2: ஓகே, யாரையும் கூட்டு போக வேண்டியதெல்லாம் இல்ல, அவங்களே போயிடுறது. இப்பெல்லாம் ரொம்ப தூரமா நீங்க அவங்களோட சாப்பிட போன இடம் எதுன்னு சொல்ல முடியுமா? ஏரியா பேரு
3: அவங்க சொல்லுவாங்க, ஆனா நாங்க போக மாட்டோம். இங்க இருக்கோம், மூளை கடை அந்த மாதிரி கூப்பிடுவாங்க.
2: சரி, நீங்களும் காத்து வாக்குல நிகழ்ச்சியில பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு ஆளு எந்த நேரம் ஆனாலும் பரவாயில்ல, என்ன வெளியில கூட்டு போய் நைட்ல நீங்க எனக்கு வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா, அது ஐஸ்கிரீமா இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஃபுட்டா இருக்கலாம், இல்ல சாட் ஐட்டமா இருக்கலாம், எதையாவது கேட்டு டார்ச்சர் பண்ற ஆள் இருப்பாங்கல்ல, அவங்கள இன்னைக்கு ரேடியோ மீம்ல நீங்க டேக் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-46-99-99-0444-46-99-99. இந்த நம்பர் கால் பண்ணுங்க, பேசிடலாம்.

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Rituraj Gaikwad.
2: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You're listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello, hello, hello. Hello, hello, FM. No digara poli naalu.
5: Hello FM, தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
6: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பே.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
9: SA இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃபரிங் BE and BTech courses in computer science, AI and machine learning, AI and DS, cyber security, IT, ECE, EEE, civil, mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 9941497973.
10: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
11: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், அதுவும் குறைந்த மின்சார செலவில். சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் .com.
12: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
13: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 1,00,000 மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
14: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
15: நாகனா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நாகக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
16: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம்.
17: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
18: டோன்ட் வரி மா, 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
19: ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
20: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
21: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
20: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
21: ஆனா பிரைஸ் எப்படி?
20: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7,299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
21: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
22: 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
23: நெஞ்சு வலினு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
24: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்கம்.
25: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 7200-13431.
26: நம்ம பவுன் தாய் படுக்கையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
27: ஏண்டி பாட்டி என்னதடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
28: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
29: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காக்கு தெரியும். கோ, நீ சொல்லுங்க.
30: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
0: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
1: Print partner Dinathandi, Kudumbam Muzhuvadharkum Ore Nalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, Aadigal Vangi, Malaysiavukku Parakkalam, Sogusu Kappalil Midakkalam. Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam. Oru Murai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvathe Illai.
2: Hello, hello,
3: hello FM. Hello FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.
4: இப்போ காத்து வாக்குல நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக குமார் இணைஞ்சிருக்காரு. ஹலோ எஃப் எம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். ஹாய் குமார், கேக்குதா? நல்லா இருக்கேன் குமார், நீங்க எப்படி இருக்கீங்க? யார டாக் பண்ண போறீங்க குமார்? இந்த நைட் நேரத்துல திடீர்னு நடம்பிடிப்பாங்கல்ல, வாப்பா வெளில போவோம் ஏதாவது சாப்பிட்டு வருவோம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆள் யாரு? ராஜீவ் காந்தி மாரியப்பனா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்? சரி, எங்க போவீங்க சாப்பிடுறதுக்கு, என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. குற்றாலம் போவீங்களா? எங்க இருந்து குற்றாலம் போவீங்க?
5: சென்னையில
4: இருந்து குற்றாலம் போவீங்களா? ஏங்க, சரி ஓகே, ஏதோ ஒரு இதுக்காக நீங்க குற்றாலம் போவீங்க. லீவு கிடைச்சிருமா அப்பப்போ? எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அதெல்லாம் கிடைச்சிரும், மூணு பேருக்கும் ஒரே நேரத்துல லீவு கிடைச்சிரும். சரி, போயிட்டு அங்க போய் ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஒரு இடம், ஒரு ஃபுட் இருக்கு, அதை சாப்பிடுறதுக்காக போவீங்களா?
5: ஆமா, பாட்டில் போட்டா இருக்கும்.
4: ஆ, ரைட் ரைட், ஓகே. நீங்க சொல்றது இப்பதான் புரியுது எனக்கு. தேங்க்யூ குமார், கால் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொன்னதுக்கு. நீங்க சொல்லல தெரியும்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில யாராவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களை மாட்டி விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ராஜீவ் காந்தி மாரியப்பன், அவங்க குடும்பத்துல யாராவது கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா மாட்டிருப்பாங்கன்ற நான். ஆமாவா? சொல்லிட்டு சிரிக்கிறாரு இவரு வேற, ஐயோயோ அப்படி இருக்கு. பட் குமார், இருந்தாலும் மது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பாத்துக்கோங்க. அட்வைஸா சொல்ல, ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு சொல்றேன். இவரை தொடர்ந்து நீங்களும் காத்து வாக்குல நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எந்த ஒரு நபர் நைட் நேரத்துல இங்க போவோம் அங்க போவோம், இதை சாப்பிடுவோம் அதை சாப்பிடுவோம் சொல்லி அடம் பிடிக்கிறதுக்குனே ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அவங்களை தான் இன்னைக்கு ரேடியோ மீம்ல டாக் பண்ண போறோம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 பாட்டு கேக்க போறோம். நல்லா எனர்ஜெட்டிக்கா வைபா இருக்கும் அந்த பாட்டு கேக்குறதுக்கே, கேட்டு நினைச்சிருங்க.
6: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே. சின்னதுரை & கோ.

0: சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் புத்தாடை குழுப்புதையல் ஆம் கே சின்னதுரை அன் கோவின் சம்மர் கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம் மற்றும் மலேசியாவுக்கு பறக்கலாம். தரத்தின் தாயகம் கே சின்னதுரை அன் கோ வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 11:01.
1: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: இந்த சம்மர் மால்தீவ்ஸ் போக பிளானா? வெயிட் பண்ணுங்க, மெட்ராஸ்லயே மால்தீவ்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு விஜிபி மெரைன் கிங்டம்க்கு வாங்க. லைவ் மொமைட் ஷோ, அண்டர் வாட்டர் மேஜிக், இன்ஸ்டா வோதி வைப்ஸ், ஃபேமிலியோட சில் பண்ணுங்க, கிட்ஸ்க்கு வாவ் மொமெண்ட்ஸ் கேரண்டி. விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். டிக்கெட் புக் பண்ணுங்க, மேஜிக்க மிஸ் பண்ணாதீங்க.
3: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
5: சரி சரி சரி சரி
6: சரி சரி சரி சரி சரி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
1: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
9: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
10: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
9: மே 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
10: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸும் இருக்கு.
9: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
11: ஹலோ எஃப்எம்எல் ஸ்பாட்லைட். பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள எக்ஸிட் போல் முடிவுகள் கள நிலவரத்தை எதிரொலிக்கிறதா? இதுவரை வெளிவந்துள்ள தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகள் ராஜசேகருடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் அர்ப்பணி ஜெகத் கஸ்பர், மூத்த பத்திரிகையாளர்கள் தராசு ஷியாம் மற்றும் சபீர் உள்ளிட்ட பலர் பங்கு பெறும் ஸ்பாட்லைட் நாளை காலை 10 மணிக்கு. ஹலோ எஃப்எம்எல்.
2: ஹலோ எஃப்எம் 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமென் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ், டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் சம்மர் சூப்பர் மெகா சேல், எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, கே சின்னதுரையன் கோவிந்த் சம்ம கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம் மற்றும் முருகன் ஹாஸ்பிட்டல் ஸ்கீல் பார்க் சென்னை.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: அக்ஷரா இணைஞ்சிருக்காங்க ஹலோ எஃப்எம் காத்து வாக்குல நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக. ஹலோ அக்ஷரா.
2: ஹலோ மேம்.
1: ஹாய், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
1: குட். அக்ஷரா, யார அட்டாக் பண்ண போறீங்க? யாரு நைட் நேரத்துல அதிகமா வெளியில போய் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க?
2: என் ஃப்ரெண்ட்.
1: ஃப்ரெண்டா? என்ன வயசாது உங்களுக்கு?
2: அடிப்பிச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரியா?
1: சரி, உங்களுக்கு நைட் டைம்ல எனக்காவது இந்த கிரேவிங்ஸ் எல்லாம் வந்திருக்கா? நம்மளும் வெளில போய் சாப்பிடலாமே, என்ன சாப்பிடணும் தோணும் உங்களுக்கு நைட் நேரத்துல?
2: நைட் நேரத்துல ஐஸ்கிரீம், ஜார்ஜா ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கிறது. லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கே. வீட்டுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருவாங்களா நைட் நேரத்துல சாப்பிட கூடாதுன்னு? நைட் நேரத்துல சாப்பிட கூடாதுன்னா நைட் ஜீரன் நினைக்காது. கரெக்டா சொல்லிட்டீங்க. அதுதான் இப்ப அக்ஷரா சொன்னதுதான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனாலும் நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த கிரேவிங்ஸ் அந்த கிரேவிங்ஸ்னு சொல்லி வெளில போய் சாப்பிடுறோம். அ
1: அளவுக்கு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா அவங்க சொல்லியாவது நம்ம திருந்துருவோமான்னு பாப்போம். சோ ரைட்டுங்க, இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. சோ மும்பை சைட்ல இருந்து நம்ம கிட்ட வந்து வாங்கினதை திரும்ப கொடுத்துட்டு போறாங்களா இல்ல திரும்ப வாங்கிட்டு போறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணிருந்தான் பாக்கணும். இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு ஈவினிங் 6:30 ஷார்ப்பா சொல்லியடி ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நீங்க சொல்லியடி நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-46-99-99. ஸோ நீங்க என்ன பண்ணும் சொல்லியடியில கலந்துக்கணும் அப்படின்னா கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஈஸியான க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணி ஸ்கோர் அனலைஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா பணத்தை ஜெயிக்க. சொல்லியடி ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசன்டெட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆன் ஏர் பார்ட்னர் எத்திஹாட், ஷியரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி, இணைந்து வழங்குவோர் கே சின்னுதிரையன்கோ, அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து வேர்ல்ட் யூனா டே, அது ரிலேட்டடா நம்ம கூட வந்து ஒருத்தர் பேச போறாரு. இது நம்ம ஆளுல அவர் யாரு, எந்த துறையை சேர்ந்தவர், டியூனாக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றதெல்லாம் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். இணைஞ்சிருங்க.

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings and official radio partner, Hello FM.
2: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
3: FM தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு
4: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க எஸ் பல்மா டி மயூர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ் லாசியோ கேத்தீட்ரலோட அழகு இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகாய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம் மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ் ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம் இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும் எத்திஹாட் பியாண்ட் பார்டர்ஸ்
5: சென்னை ரெடியா இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க
6: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக் குரோம்பேட்டை விஆர் மால் ஆர்கே சாலை வலசரவாக்கம் விருகம்பாக்கம் அடையார் மற்றும் கொளத்தூர்
5: மே 1-ல் இருந்து 3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு
6: இங்க என்ன ஸ்பெஷல்னா லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம் லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸ் இருக்கு
5: இது சாதாரண லான்ச் இல்ல அதனால நேர்ல வாங்க என்ஜாய் பண்ணுங்க பிடிச்சத வாங்கிட்டு போங்க
2: ஹலோ எஃப்எம்எல் சொல்லியடி சொல்லியடி
7: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லியடி இருக்கு 0444466999 க்கு கால் பண்ணுங்க கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க
2: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi presented by Galaxy Health Insurance our pledge to protect always at your service on air partner Etihad beyond borders connecting India to over 90 destinations cheering partner SNJ 10000 granulated sugar semma taste semma life
8: print partner dinathandi kudumbam muluvadarkum ore naalidal endrum mudalidam eppodum ungalidam இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில் ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம் சொகுசு கப்பலில் மிதக்கலாம் மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை
2: வழங்குவோர்
9: தரத்தின் தாயகம் கே சின்னதுரை அண்ட் கோ

0: சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் புத்தாடை குழுப்புதையல் ஆம் கே சின்னதுரை அண்ட் கோவின் சம்மர் கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம் மற்றும் மலேசியாவுக்கு பறக்கலாம். தரத்தின் தாயகம் கே சின்னதுரை அண்ட் கோ வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
3: ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க காத்து வாக்குல நிகழ்ச்சியில நான் அபி பேசிட்டு இருக்கேன். எஸ் இன்னைக்கு வந்து வேர்ல்ட் டியூனா டே. அது ரிலேட்டடா நம்ம கூட பேசுறதுக்காக டாக்டர் எஸ் ராமச்சந்திரன் இணைஞ்சிருக்காங்க. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஜோனல் டைரக்டர் ஃபிஷரி சர்வைவ் ஆஃப் இந்தியால. ஸோ அவங்க தான் வந்து எல்லாருக்கும் இந்த நீங்க இந்த இடத்துல போய் வந்து ஃபிஷ்ஷை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆக்சஸ் பாஸ் கொடுக்கறதாகட்டும், அது மட்டும் இல்லாம இந்தந்த இடங்கள்ல இந்தந்த மீன்லாம் இருக்கும் அப்படின்றத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தெரிவிக்கிறதாகட்டும், இவ்வளோ செயலா இருக்கு அப்படின்ற வரைக்கும் எல்லா சர்வேவும் குடுக்கிறது வந்து இவங்களோட டிபார்ட்மெண்ட் தான். அவரு கூட தான் இன்னைக்கு டியூனானா என்ன மாதிரியான ஃபிஷ், அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குமா, தமிழக மீனவர்கள் அந்த ஃபிஷ்ஷ வந்து பிடிக்க முடியுமா, இதெல்லாம் பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கிறேன். உங்க ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் உலக டியூனா தின வாழ்த்துக்கள்.
3: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். டியூனானா என்ன, அது என்ன மாதிரியான ஒரு மீன் வகைன்னு சொல்ல முடியுமா?
4: டியூனாங்கிறது சாதாரணமா ஒரு ஃபிஷ், ஆனா அது அதோட சாதாரண நார்மலா நம்ம பாக்குற அந்த வஞ்சிரம்னு சொல்றோம் இல்லையா, வஞ்சிரம், அப்புறம் காணா கெளுத்தி, அந்த மாதிரி மீன் இருக்குல்ல, அதோட குடும்பத்துல வரக்கூடிய கோம்பரிடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி, குடும்பம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சேம் ஃபேமிலியில வரக்கூடிய ஒரு மீன் தான். ஆனா இந்த மீனோட பெக்குலியாரிட்டி என்னன்னா, இப்ப மற்ற மீன் எல்லாம் வந்துட்டு சாதாரண நம்ம கோக்கிலோ தெரிஞ்சுன்னு சொல்லுவோம், அதாவது கோல்ட் பிளட்டட் அனிமல் சொல்லுவோம் மீன் எல்லாம், அந்த வெளியே என்விரான்மெண்டோட டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா அந்த மீனால சர்வை பண்றது கொஞ்சம் க்வெஸ்டினபிள், அது கேள்விக்குறியாயிரும், அதோட சர்வைவல் வந்து கேள்விக்குறியாயிரும். ஆனா இந்த டியூனா மட்டும் என்னன்னா, அது ஹோமியோ தெர்மிக் ஃபிஷ், அது எவ்வளவு டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆனா கூட என்விரான்மெண்ட்ல அதுக்கு ஏத்த மாதிரி தகவமைப்பு பண்ணிக்கும் அதோட பாடியில, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அதோட பாடியில இருக்கு. ரெண்டாவது, இது ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட் ஸ்விம்மிங் ஃபிஷ், எப்பவுமே ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கும், 24/7 365 days அது அதோட லைஃப் ஃபுல்லாவே அது ஸ்விம் பண்ணிட்டு ஆகணும். ஸ்விம் பண்ணலன்னா அதோட சர்வைவல், அதோட லைஃப் வந்து கேள்விக்குறி ஆயிரும். அதனால இது உலகம் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கும், லைக் மாரத்தான், அது நிக்கவே நிக்காது. அதனால இந்த மீனை வந்து நம்ம இந்தியாவுக்கு சொந்தமானதுனோ இந்தியன் ஓஷனுக்கு சொந்தமானதுனோ நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா இது ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கும். எல்லா கண்ட்ரிக்கும் எல்லா நேஷன்ஸுக்கும் பொதுவான ஒரு மீன், எல்லாரும் பிடிக்கலாங்கிறதுதான். அதுக்காகத்தான் அந்த IOTC யுனைடெட் நேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல IOTC இருக்கு, நிறைய இந்த மாதிரி எஃப ரெகுலேட்டிவ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த மீனை எப்படி நம்ம எக்ஸ்போலேட் பண்ணலாம் அப்படிங்கறத, கோட்டா சிஸ்டம் அந்த மாதிரி எல்லாம் இதை கொண்டு வரது காரணம் என்னன்னா, இட்ஸ் ப்ளூ கோல்ட், ஹைலி ஃபிஷ், ஒரு ஃபிஷ்.
3: ஓகே, அதனாலதான் இதை வந்து இன்னைக்கு வேர்ல்ட் டியூனா டேல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். சார், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப டியூனா ஃபிஷ் வந்து இந்த சீல இருந்து டிசப்பியர் ஆயிடுச்சு, அதோட கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டே வருது அப்படின்னா, ஃபிஷர்மேன்ல இருந்து ஒரு காமன் பீப்புள் வரைக்கும் நம்ம ஒரி பண்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுமா?
4: இல்லம்மா, அந்த மாதிரி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, ஏன்னா இந்த கடல்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ரெண்டாவது, இந்த மீன் வந்து இது வசிக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, நம்ம அந்த 100 meter 50 meter எல்லாம் இருக்காது, இது 1000 meter 2000 meter ஆழம் உள்ள கடல் பகுதியில, ஓஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் இந்த மீன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மீனோட அந்த இனப்பெருக்க கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம்ல, நாங்க வந்து சீக்கண்டிட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து 30 lakh to 3 crore வரைக்கும் எக்க வந்து அது ரிலீஸ் பண்ணும். அதுல 0.1% தான் சர்வே பண்ணும். ஆனா ஜென் இது மாதிரி நிறைய ஃபிஷ் இருக்கு, அதனால வந்து அதோட பாப்புலேஷன் வந்து அந்த மாதிரி டக்குன்னு எல்லாம் டிசப்பியர் ஆகிறதுக்கு வந்து 100% சான்ஸ் இல்ல.
3: சரிங்க சார், தொடர்ந்து நம்ம டியூனா இந்த ஃபிஷ்ஷை பத்தி பேச போறோம், இன்னைக்கு வேர்ல்ட் டியூனா டே, அதுக்காக நம்ம கூட வந்து டாக்டர் எஸ் ராமச்சந்திரன் இணைஞ்சிருக்காங்க, அவரோட தான் தொடர்ந்து பேச போறோம். இணைஞ்சிருங்க, நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: சாயங்காலம் மேட்ச் இருக்கு, என்ன பிளான்?
1: பால் ஹைட்ல இருந்து ஹார்டா வரும், கேட்ச் பிடிக்கணும், தரையில ஃபாஸ்டா வரும், ஃபீல் பண்ணும், பவுன்சர் போடுவான், ஆட தெரியணும்.
0: ஐயா தல, இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல, நம்ம விளையாட போறது ஹலோ எஃப்எம் சொல்லி அடியில, கிரிக்கெட் தெரிஞ்சாலே போதும்.
2: இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை மேட்ச்க்கு ஈவினிங் 6:30 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்கு. 0444466999 க்கு கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
3: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
4: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
5: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
6: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசம் அன்கோ.
3: சரி சரி
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
5: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
5: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்டும் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
6: ஹலோ எஃப்எம் 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், விஜிபி மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்மர் சூப்பர் மெகா சேல், எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், திருவேற்காடு சென்னை, கே சின்னதுரையன் கோவில் சம்மா கிஃப்டா, சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம் மற்றும் முருகன் ஹாஸ்பிடல் கீழ் பார்க் சென்னை.
7: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
8: ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க காத்து வாக்குல நிகழ்ச்சியில. நான் அபி பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட டாக்டர் எஸ் ராமச்சந்திரன், ஜோனல் டைரக்டர், ஃபிஷரி சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க தான் அணிஞ்சிருக்கிறாங்க. எஸ், அதுக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. இன்னைக்கு இது நம்ம ஆளுல எதுக்காக பேசிட்டு இருக்கோம் அவரு கூடனா, இன்னைக்கு வேர்ல்ட் டியூனா டே. சார், நீங்க சொல்லுங்க, ஃபிஷர்மேனுக்கு இதுக்கும் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படாது அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஆழத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது இதை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஃபிஷர்மேன் ட்ரை பண்ணுவாங்களா? ட்ரை பண்றதுன்றது ரைட் இருக்கா, பண்ண முடியுமா?
9: ஆமா, அதாவது இந்தியால வந்துட்டு சாதாரணமா கேரளா வந்து நிறைய இத லேண்ட், கேரளாலதான் ஜாஸ்தி இது லேண்ட் ஆகுது. அதுலயும் பர்டிகுலரா நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் கேரளா பக்கத்துலயும் போய் லேண்ட் பண்றாங்க. ஏன்னா பர்டிகுலரா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஃபிஷர்மேன் தான் த்ரூ அவுட் நம்ம இந்தியன் ஓஷன் ஃபுல்லா அவங்க டிராவல் பண்ணி அவங்க இந்த டியூனாவை நான் ஜாஸ்தியா பிடிச்சு கொண்டு வர்றாங்க.
8: ஏன்னா
9: இது பிடிக்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு வலையை போட்டு பிடிக்கிறது இல்ல, கில்னட்டுன்னு ஒண்ணு போடுவாங்க, அதுல போட்டு சின்ன டியூனாஸ் தான் கிடைக்கும். அந்த ஸ்கிப் ஜாக் டியூனான்னு சொல்லுவாங்க, அது அந்த அளவுக்கு பெருசா இருக்காது, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அந்த அளவுக்கு ரேட் இல்ல. ஆனா நாங்க என்ன பண்றோம், எங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்றோம்னா, எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் ஃபிஷர்மேனுக்கு இந்த சோர்ஸ எப்படி எக்ஸ்ப்ளோய்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் மந்த் கூட நாங்க பாண்டிச்சேரியில இருந்து

0: ஒரு நாலு விமன், ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நாலு விமன் ஃபிஷர்மேன். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி வந்து அவங்களுக்கு போட் குடுக்கறாங்க. அப்ப அவங்களை வந்து இந்த டியூனா போட், டீப் சி போட் வந்து அவங்களுக்கு அந்த பிஎஸ்எஸ் ஸ்கீம்ல, சென்ட்ரல் ஸ்கீம்ல வந்துட்டு அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணி கொடுக்கறாங்க சப்சிடியோட. அப்ப அவங்களை கூட்டிட்டு எங்க ஷிப்ல கொண்டு போய் அவங்களை ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா உமனை வந்து உமன் எம்பவர்மெண்ட், நாரி சக்தின்னு சொல்லுவாங்க, அதுல நாங்க அவங்களை ட்ரெயின் பண்ணோம். எப்படி இந்த டியூனா வந்து லாங் லைன்ங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நாங்க லாஸ்ட் ஒரு 40 இயர்ஸ் மேல நாங்க அதை எங்க டிபார்ட்மெண்ட் அதை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து சர்வே பண்ணி எந்த இடத்துல இந்த ரிசோர்ஸ் வந்து எந்த சீசன்ல இந்த டியூனா ரிசோர்ஸ் பர்டிகுலர் எல்லோ ஃபின் டியூனா, அதான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விலை ஜாஸ்தியா உள்ளது. அதை வந்து நாங்க ஃபிஷர்மேனுக்கு எல்லாருக்கும் நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு ஒரு கெபாசிட்டி இருக்கு, ஒரு ஷிப்ல வந்து இவ்வளவு ஃபிஷர்மேன தான் கொண்டு போக முடியும் இருக்கனால நாங்க அதுக்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இப்ப நீங்க எடுக்கக்கூடிய இந்த கிளாஸ்ல வந்து கலந்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா சார்? இங்க கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க யாராவது வந்து விருப்பப்படுறாங்க,
0: அவங்க வந்து அந்த கன்சர்ன் ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, இப்ப தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இப்ப நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டேட் ஃபிஷரிஸ் வழியா அவங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லெட்டரோ ஏதாவது கொடுத்தாங்கன்னா நாங்க வந்து அவங்கள எங்க கப்பல்லே கூட்டிட்டு போயிட்டு 20 நாள் அட்ஜஸ்ட் வச்சு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அவங்கள வச்சு அந்த ஃபிஷிங் அந்த கியர் எல்லாம் ஆப்ரேட் பண்ண வச்சு ப்ரிசர்வ் எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நாங்க கொடுப்போம். அவங்களுக்கு அதுக்கான செலவு கூட நாங்க கொடுத்துருவோம்.
1: ரைட் சார், தேங்க்யூ. உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே இது வந்து கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு பயனுள்ள ஒரு இன்டர்வியூவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். அடுத்ததா நம்ம காத்து வாக்குல நிகழ்ச்சியில கருத்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. அஞ்சு நாளா கருத்து சொல்லல இல்லையா? இன்னைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட நான் கருத்து சொல்லியே ஆகேன் அப்படின்ற மாதிரி இருக்கேன். தொடர்ந்து நினைஞ்சிருங்க, நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ FM தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: சவுண்ட கம்மி பண்ணுங்கடா, ஓனர் கேட்டா திட்டுவாரா.
1: மச்சி வாரத்துல ஒரு நாள்.
2: ஏய் பசங்களா கீழ வாங்கடா.
0: ஐயோ கூப்பிடுறாரே, இதுக்கு தான்டா சொன்ன கேட்டீங்களா? ஐயா சொல்லுங்கய்யா.
2: என்ன தம்பி மேல ஒரே சத்தமா இருக்கு?
0: ஐயா நம்ம பசங்க எல்லாரும் ரெட்ரோ ஃப்ரைடே ஃபேன்ஸ், அதனால கொஞ்சம் சத்தமா பாட்டு வச்சு கேட்டானுங்க. இதுல என்னங்க ஏன் தப்பு இருக்கு?
2: தப்புதான் தம்பி, தனியா கேட்டா தப்புதான். சவுண்ட நல்லா ஏத்தி வையு, எல்லாரும் சேர்ந்து கேப்போம்.
3: ஒவ்வொரு வெள்ளி அன்றும் நம்ம ஹலோ எஃப்எம் இல் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களோடு ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோர் சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக். இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐ ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
4: Hi, this is Rituraj Gaikwad.
5: Hi, this is Dhoni.
6: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
7: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
3: வழங்குவோர்
8: டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்,

0: of the hour.
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
0: டெய்லி கருத்து சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இப்பெல்லாம் வந்து வாரத்துல ஒரு நாள் கருத்து சொன்னா போதும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாங்க.
3: உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்துருக்கேன், இப்ப இட்லியுமே திரி போறானே.
0: நான் நிஜமாதான் சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் இன்னைக்கு கருத்து இருக்குல்ல, அத பத்தி எதுக்கு பேசிட்டு இருப்பான்னு. காத்து வாக்குல ஒரு கருத்து கேட்க போறீங்க. ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். சட்டுபுட்டுன்னு முடிவுக்கு வாங்க, அமுதா விஷமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில நேரம் எப்பவுமே முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி இல்ல நூறு வாட்டி யோசிக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிருப்பாங்க. ஏன் நான் கூட சொல்லிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரத்துல ஒரு முடிவு எடுக்கிறோம்னா சட்டுன்னு எடுத்துடணும், அப்படி இல்லைன்னா அந்த சிச்சுவேஷன் நம்ம கையை விட்டு தானா போயிடும். அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உழுந்து புலம்பி அழுது திரிஞ்சு வாய்ப்பே இல்ல ராஜா. அப்ப என்ன பண்ணோம்னா, எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி முடிவு எடுக்கணும்ன்றதுக்கு டைம் டியூரேஷன் நமக்கு தான் தெரியும். சோ இன்னைக்கு வந்து ரெண்டு நாள் நம்ம முடிவு சொல்லிட்டோம்னா நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி, இல்லையா இந்த முடிவை கொஞ்சம் தள்ளி போட்டு பொறுமையா எடுக்கலாம் அப்படின்றதும் நமக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதுக்கேத்த மாதிரி எந்த முடிவா இருந்தாலும் கரெக்டா எடுத்துக்கோங்க, ஓகேவா? இதான் இன்னைக்கான கருத்து. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஈவினிங் 4 மணிக்கு ஷார்ப்பா 4 மணி வால் நிகழ்ச்சியில கேமோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்ததா லேசா லேசா நிகழ்ச்சியை திருக்கூட கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய்.

0: செல்வம் நேயர்களின் கண்பான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 12:01.
1: வழங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: சத்யால LG Samsung Voltas OG னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈஸி EMI ல ஏசி வாங்குங்க. இந்த மேஹீட்ட பீட் பண்ணுங்க.
3: என்னமா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
4: சில் பண்ணுங்க, நான் ரிசர்ச் பண்றேன்.
3: வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தானே?
4: அம்மா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 25 years old, ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. CS வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட
5: ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.
6: Hey, you're looking so cool, yeah? Ama, summer heat beat pandradhukku namma Snehalaya Silks la classy ah fancy ah different ah superana summer special collection irukku. Anga saree vaangi kattna neeyum cool ah irpa.
7: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
0: Hello FM il solliyadi solliyadi.
2: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. 0444466999 க்கு கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
8: Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
9: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
2: ஹலோ எஃப்எம் சண்டே கிராமபோன்.
10: புரட்சி தலைவரும் எங்க அப்பாவும் சுட்டுக்கிட்டது பெரிய நிகழ்ச்சி அன்னைக்கு January 12, 1967. ஆனா அதுக்கு பிறகு இவரு வெளியே வந்த உடனே ஒரு கல்யாணம், மனர்மா அவங்க பையன் கல்யாணம், ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க.
2: RJ செல்வாவுடன் நடிகர் ராதா ரவி கலந்து கொண்டு பேசும் சண்டே கிராமபோன் நாளை மதியம் 12 மணிக்கு.
11: ஹலோ எஃப்எம் 106.4 லேசா லேசா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது ₹20 பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி for quality. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruverkadu, Chennai. மற்றும்
12: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
13: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: நவ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: வணக்கம் வணக்கம் மதிய வணக்கம் உங்க எல்லாருக்கும். ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. அதாவது தலையில வந்து பெரிய இடி விழுந்த மாதிரி இந்த வணிக சிலிண்டரோட விலையெல்லாம் 993 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால நிறைய ஹோட்டல்கள்லாம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சில ஹோட்டல்களில் அந்த ஆல்ரெடி ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருந்தது, இப்போ இன்னமும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே இருந்தது அப்படின்னா ஹோட்டல் ஃபுட்டை மட்டுமே நம்பி இருக்க நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏமாற்றம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்புவோம். இதை விட கஷ்டமான சூழல் எல்லாத்தையுமே நம்ம வந்து கடந்து வந்துட்டோம். ஸோ இதுலேருந்து வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். சரியா, என்ன டிப் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் பாத்திரம் கழுவுறீங்க இல்லையா, அது நல்லா பளபளன்னு இருக்கணும். என் பாத்திரம் நான் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த பளபளப்பு தன்மை கம்மியாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி இருக்குது தெரியுமா, அந்த தண்ணியில் நீங்கள் பாத்திரத்தை கழுவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாத்திரம் இன்னமும் நல்லா பிரைட்டாக பளபளன்னு இருக்கும். நீங்கள் வாங்கினப்போ எப்படி இருந்துக்குமோ அந்த அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாகவே இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியில் ஒரு தடவை விலைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் இன்றைக்கான டிப். அண்ட் இன்றைக்கி மே 2 தேதி யாருக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாளாக இருக்கோ எல்லாருக்கும் ஹலோ எஃப்எம் சார்பாக அண்ட் என்னோட சார்பாக வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் யாருக்காவது விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஹலோ கிரீட்டிங்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். உங்கள் கூட சேர்ந்து நானும் விஷ் பண்ணுறேன். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-9999 0444-66-9999 இந்த நம்பரை கால் பண்ணி இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது பர்த்டேவாக இருக்கலாம், சொந்தக்காரவங்களாக இருக்காது, கல்யாண நாளாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் கூடியிருக்கிறவங்க கூட வேலை பார்க்குறவங்கன்னு யாருக்கு என்ன ஸ்பெஷலான நாளாக இருந்தாலும் சரி ஹலோ கிரீட்டிங்ஸ்க்கு இப்போ நான் சொன்ன நம்பரை கால் பண்ணுங்கள். உங்கள் கூட சேர்ந்து நானும் உங்களுக்கு ஆசாசையாக விஷ் பண்ணுவோம். இப்போ அடுத்ததாக மோதி விளையாடு படத்திலேருந்து ஒரு பாடல் வருது. எஸ், மோதி தான் விளையாட போகிறாங்க இன்றைக்கி சாயங்காலம். எஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் மும்பை மேட்ச்சில் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நமக்கு சொல்லியடி இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீக்கெண்டே ஒரு மாதிரி அட்டகாசமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
2: Darling song of the hour.
3: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்,

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: Hi, this is Rutraj Gaikwad.
3: Hi, this is Dhoni.
4: Vanakkam, Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
6: Hello, hello, hello. Hello, hello FM. Nudigaram poli naalu.
7: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
8: பூர்விகாவா?
9: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி. அட என்னங்க,
10: பூர்விகால ஏசி வாங்கிட்டேன்.
9: பூர்விகாவின் சின்னலூர் ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசிய வாங்குங்க, சுமச்சல் பண்ணுங்க.
11: ஹே திவ்யா, நான் இன்னும் காலேஜே டிசைட் பண்ணல, நீ முடிவு பண்ணிட்டியா எந்த காலேஜ்னு?
12: நான் ஆல்ரெடி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் தான் பெஸ்ட் சாய்ஸ் நமக்கு. அங்க சிஎஸ் வித் ஏஐ, சைக்காலஜி, பிகாம், பிபிஏ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்சோ 25+ இயர்ஸ் லெகசி.
7: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
13: கோகுலம் கதர் மே மாத இதழ்.
14: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்,
13: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
14: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
13: கோகுலம் கதர் மே மாத இதழ், இப்போது விற்பனையில்.
15: புத்தாடைக்குள் புதையல், ஆம் கே சின்னதுரையன் கோவில் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்.
16: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
17: தல, இன்னைக்கு சாயங்காலம் மேட்ச் இருக்கு, என்ன பிளான்?
18: பால் ஹைட்ல இருந்து ஹார்டா வரும், கேட்ச் பிடிக்கணும், தரையில ஃபாஸ்டா வரும், ஃபீல் பண்ணும், பவுன்சர் போடுவான், ஆட தெரியணும்.
17: ஐயா தல, இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல, நம்ம விளையாட போறது ஹலோ எஃப்எம் சொல்லி அடியில, கிரிக்கெட் தெரிஞ்சாலே போதும்.
16: இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை மேட்சுக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்கு. 0444-66-99-99 க்கு கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்த வெல்லுங்க.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance, our pledge to protect, always at your service. On air partner Etihad, beyond borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar, semma taste, semma life.
19: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudridam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை. நம்ம ஹலோ எஃப்எம்இல் ஒலி சித்திரம்.
20: எவ்வளவு அமௌண்ட் போச்சு, வேற என்ன போச்சு?
21: பணத்தை தவிர எதுவும் போலீங்க, அதான் 1.5 கோடி ரூபாய் அடிச்சிருக்கானே, அதை வச்சுக்கிட்டு எதை வேணா வாங்கிட்டு போறேன்.
20: நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன்.
21: கம்ப்ளைண்ட் விடுங்கய்யா, முதல்ல பணத்தை கண்டுபிடிங்கய்யா, வாய் தரச்சலா இருக்கு. 1.5 கோடியா?
19: இன்று மதியம் 2 மணிக்கு வில்லன் திரைப்படத்தின் ஒலிச்சித்திரம்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ கிரீட்டிங்ஸ் எல்லாம் விஷ் பண்றதுக்காக தாம்பரத்துல இருந்து செல்வி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் செல்வி.
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
1: சூப்பர். யாருக்கு விஷ் பண்ணுங்க?
2: பையனுக்கு பிறந்த நாளுங்க.
1: சரியா, அவர் பேரு?
2: பேர் சொர்ணலிங்கம்.
1: சொர்ணலிங்கம் எத்தனாவது பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு?
2: 14th பிறந்த நாள்.
1: ஓகே, சொர்ணலிங்கம்க்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பையன் பர்த்டேக்காக?
2: என்ன ஸ்பெஷல்னா தரேன், இதே பிரியாணி தான்.
1: சரியா, ஓகே,
2: வாங்க சாப்பிடலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க. செல்வி, உங்களுக்கு சொந்த ஊர் எதுங்க? சென்னையா?
2: திருநெல்வேலி. திருநெல்வேலி.
1: திருநெல்வேலி. உங்க ஊர்ல வந்து சித்திர மாசம் எப்படி திருவிழாவா இருக்குமா?
2: ஆமாங்க ஆமாங்க, சித்திர மாசம் திருவிழாக்கு போயிட்டு தான் இன்னைக்குதான் வந்தோம்.
1: அடியா? அவரோட பொண்ணு சுபஸ்ரீக்கு 28th பர்த்டே விஷ் பண்ணாங்க. முரளி கூப்பிட்டு அவங்களோட வைஃப் மாலாவுக்கு 42nd பர்த்டே. அண்ட் பானு அவங்களோட ஃப்ரெண்டு டாக்டர் தர்ஷினிக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே ஆமா, சோ வாழ்த்துக்கள் சொல்லணும்னு சொன்னாங்க. ராஜன் கூப்பிட்டு அவரோட தம்பி பிரவீனுக்கு இன்னைக்கு 20th பர்த்டே விஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சேகர் கூப்பிட்டுருந்தாங்க. இது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்தது என்னன்னா, சேகரோட பேரன் ஷாய் கிருஷ்ணாவுக்கும் சேகரோட பேத்தி ஷாய் தியாவுக்கும் ஒரே நாள் பர்த்டே. ஆனால் ட்வின்ஸ் கிடையாது. ஷாய் கிருஷ்ணாவுக்கு இன்னைக்கு 10th பர்த்டே, ஷாய் தியாவுக்கு இன்னைக்கு 5th பர்த்டே. பாருங்களேன், அண்ணன் தங்கச்சி ஒரே நாள் பறந்துருக்குறாங்க, கியூட்டில். ஸோ அண்ட் சிவகுமார் கூப்பிட்டுருந்தாரு, அவரோட அண்ணன் அன்னைக்கு பச்சைப்பிள்ளை தங்க கொடிக்கு இன்னைக்கு 17th வெட்டிங் ஆனிவர்சரி. அண்டு ரோஷினி கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட் மணிமேகலுக்கு இன்னைக்கு 38th பர்த்டே. இது போக இன்னைக்கு யாருக்கு, இவங்க எல்லாருக்கும், அண்ட் இது போக இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலான நாளாக இருக்கோ, எல்லாருக்குமே ஹலோ எஃப்எம் சார்பாக அண்ட் என்னோட சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்ததா டுடேஸ் மெனு காத்துட்டு இருக்க மைடியர் பெண்களே, இன்னைக்கு உங்க வீட்டில் சூடா சுவையா வக வகையா என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்றத கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-999-444-66-99-99. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன மெனு, என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்க.

0: நமோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, லேசா லேசா நிகழ்ச்சியில திருவங்க கூட பேசிட்டு இருக்கேன். இப்போ தாம்பத்துல இருந்து பத்மபிரியா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க வீட்டுல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கேட்போம். வணக்கம் பத்மபிரியா.
2: வணக்கம் திரு, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கங்க. நீங்க?
2: என்ன
1: ஸ்பெஷல் வீட்டுல?
2: இன்னைக்கு
1: பாருங்களேன், இந்த ஹோம்

0: பேசி நீங்க உளுந்த குழிக்குள்ள எல்லாரையும் உழு வைக்கலாம்னு பாக்குறீங்க. சூப்பர் பத்மபிரியா, தேங்க்யூ சோ மச் கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு. பத்மபிரியாவை தொடர்ந்து நீங்களும் இன்னைக்கு உங்க வீட்டு சமையல ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கான கோட்டா முடிஞ்சுதே, நம்ம வந்து திங்கக்கிழமையா ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்ததா கேப்டன் படத்துல இருந்து ஒரு பாடல் வருது, பாடலை தொடர்ந்து சின்ன பிரேக், அதுக்கப்புறம் ஆலிஸ்வரில் பேசுறதுக்காக சித்த மருத்துவர் கு சிவராமன் நம்ம கூட இணைஞ்சு நமக்காக ஒரு சில தகவல்களை கொடுப்பாரு. அண்ட் இன்னைக்கு லேசல நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பாட்டை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: கன்னத்துல வை

0: தாத்தா, உங்க பெட்டியை கிளீன் பண்ணும்போது இந்த ஆடியோ கேசட் கிடைச்சது. இன்னும் ஏன் தாத்தா இந்த கேசட்லாம் வச்சிருக்கீங்க?
1: இந்த ஆடியோ கேசட்ல எவ்வளவு மெமரிஸ் இருக்கு தெரியுமா? ஏ சைடு ஃபர்ஸ்ட் சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படியே பி சைடு போனேன்னு
2: வச்சுக்கோ.
1: இப்பலாம் இந்த மாதிரி கேசட் எங்க வருது?
0: ஐயோ தாத்தா, இதுக்கு எதுக்கு கேசட்? அதான் ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே இருக்கே.
3: ஒவ்வொரு வெள்ளி என்றும் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களுடன் நம்ம ஹலோ எஃப்எம்இல் ரெட்ரோ ஃப்ரைடே.
4: வழங்குவோர் சத்யால, ப்ளூ ஸ்டார், மிட்சுபிஷி, பானசோனிக். இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
5: Welcome Chennai, this is Gurjapneet Singh.
6: This is Anshul Kamboj.
7: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings and official radio partner, Hello FM.
8: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: மே 1 ல இருந்து 3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டிவாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
4: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
5: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண, ரொட்டி நகர்.

பெரிய விசில் அடிங்க. எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: கதை கதை நான் டார்ச்சர் பண்றீங்க, இப்ப வந்து வாங்கடா அசிஸ்டன்ஸ் கதையோட இந்த வந்துட்டான் இல்ல, வாங்கடா வாங்கடா வாங்கடா.
2: பாஸ் எல்லா இடத்துலயும் கேட்டோம்,
3: லவ் ஸ்டோரி இருக்குன்றா,
2: சென்டிமெண்ட் ஸ்டோரி இருக்குன்றா, அவ்வளவே கோஸ்ட் ஸ்டோரி கூட இருக்குன்றா.
3: ஆனா நீங்க கேட்ட குட்டி ஸ்டோரி மட்டும் இல்லன்டா.
1: குட்டி ஸ்டோரினாலே ஹலோ எஃப்எம் தான்டா, அங்க கேட்டியா?
4: திங்கள் முதல் சனி வரை நம்ம ஹலோ எஃப்எம் இல் குட்டி ஸ்டோரி நச்சின்னு இருக்கணு.
5: ஹலோ எஃப்எம் 106.4 லேசா லேசா இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்ம வண்டியலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட், எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை, ஸ்ரீ கன்யாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹைகோர்ட் பாரிஸ், தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை, ஆச்சி மசாலா இப்போது ₹20 பாக்கெட்டில், பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி for quality. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruverkadu, Chennai. மற்றும்
6: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
7: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
8: Hit song of the hour.
9: Hit song of the hour.
10: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரை அன்கோ.

0: சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் புத்தாடை குழுப்புதையல் ஆம் கே சின்னதுரை அன்கோவின் சம்மர் கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம் மற்றும் மலேசியாவுக்கு பறக்கலாம். தரத்தின் தாயகம் கே சின்னதுரை அன்கோ வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
3: சின்ன கவுண்டர் படத்துல இருந்தே ஒரு பாட்டை கேட்டு முடிச்சிருக்கோம். ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, லேசா லேசா நிகழ்ச்சியில திருவங்க கூட பேசிட்டு இருக்கேன். இப்போ சித்த மருத்துவர் கு சிவராமன் என் கூட இணைஞ்சிருக்காரு. என் டாக்டர் கிட்ட பேசிடுவோமா? குட் ஆஃப்டர்நூன் டாக்டர், வெல்கம் டு அவர் ஷோ. என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா யங்கர் பீப்புள்ஸ்க்கே வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரதை பார்க்க முடியுது. அதுக்கு என்ன காரணம் டாக்டர்?
4: இப்போ இளம் வயதுல 25-30 வயதுல நிறைய பேருக்கு நீ கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு. அது காரணம் இந்த ஃபிசிட்ரிங், ஏரேட்டட் ஃபிசிட்ரிங் சாப்பிடுறது, இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, பட்டினி கிடக்கிறது, காலையில ரொம்ப லேட்டா எந்திரிச்சு காலேஜுக்கு போறேன், ஸ்கூலுக்கு போறேன், ஆஃபீஸ் போறேன், அங்க போ, காலை உணவை சாப்பிடாம போறது, போற இடத்துல போகும்போது ஒரு டீயை குடிக்கிறது, இது மாதிரி பண்ணி அதுல ஏற்படக்கூடிய அந்த குடல் புண்கள் அவங்களுக்கு பல வகையில வந்து நோய் தொற்றை கொண்டு வந்து விடக்கூடிய தன்மை இருக்கும். அதனால சரியான சாப்பாடை சரியான அளவுல சரியான நேரத்துல சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
3: ஓகே, என்ன ஆனாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் சரி, வேலையில இருந்தாலும் சரி, கரெக்டான டைம்ல நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்டே ஆகணும். அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் இனி வர காலங்களில் நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும் அப்படின்றதான் டாக்டரோட கருத்து. தேங்க்யூ சோ மச் டாக்டர். நம்ம இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல டீடைல்டா நிறைய விஷயங்களை பேசுவோம். அண்ட் பெண்களே, இன்னைக்கு நம்ம லேசா லேசா நிகழ்ச்சியில எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, சோ வீக்கெண்ட் இல்லையா? சோ எப்படா வீக்கெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போறவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க பெண்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த டைம் தான் அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு டைமா இருக்கும். அவங்க கணவர் ஃபுல் டே வீட்டில் இருப்பாரு, பசங்க ஃபுல் டே வீட்டில் இருப்பாங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில பெண்கள் வீக்கெண்டில் நம்ம ஃபேமிலியை எங்கேயாவது வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு ஆசை இருக்கும். இன்னும் ஒரு சில பெண்களுக்கு வீக்கெண்ட்லையும் வெளியே போகணுமா வேணாம், நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டிலே ஜாலியாக இருப்போமே, நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு படத்தை ஒன்றா சேர்ந்து படம் பார்ப்போம், விளையாடுவோம், அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்ல. ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு வீக்கெண்ட் அப்படின்னா ஃபேமிலியோட வெளில போகிறது பிடிக்குமா, இல்லை வீட்டிலேயே இருந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்குமா அப்படின்றதான் என்னோட கேள்வி. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 0444-66-99-99 0444-66-99-99 இந்த நம்பருக்கு கால் பண்ணி வீக்கெண்ட் அப்படின்னாலே அதை எப்படி கழிக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட வெளில போகிறது ரொம்ப பிடிக்குமா, வீட்டிலே இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா, இல்லை பாதி நாள் வீட்டில் இருந்துட்டு மீதி நாள் வெளியே போயிட்டு எங்கேயாவது படத்துக்கு போகிறது, மாலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்களா? கால் பண்ணுங்கள், பேசலாம் 0444-66-99-99 ஆதி படத்தில்

0: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 1 மணி.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
3: கோகுலம் கதர், மே மாத இதழ்.
4: மனிதனை வழிநடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்.
3: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
4: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
3: கோகுலம் கதர், மே மாத இதழ், இப்போது விற்பனையில்.
5: சூப்பர் பிளேயரியா?
6: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
5: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
6: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதுலயுமே அவன் பேர் இல்ல.
7: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ எஃப்எம் சொல்லி அடி கேளுங்க, அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
4: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
8: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
9: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
4: ஹலோ எஃப்எம் ஸ்பாட்லைட். பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள எக்ஸிட் போல் முடிவுகள், கள நிலவரத்தை எதிரொலிக்கிறதா இதுவரை வெளிவந்துள்ள தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகள், ராஜசேகருடன் மூத்த பத்திரிகையாளர் நரசிம்மன், அரசியல் விமர்சகர்கள் ராமசுப்ரமணியன் மற்றும் நவநீத் உள்ளிட்ட பலர் பங்கு பெறும் ஸ்பாட்லைட். நாளை காலை 10 மணிக்கு ஹலோ எஃப்எம்.
1: ஹலோ எஃப்எம் 106.4 லேசா லேசா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட், எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை, ஸ்ரீ கன்யாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹைகோர்ட் பாரிஸ். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி for quality. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruvirkadu, Chennai. மற்றும்
10: சமையல் படிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
11: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: வீக்கெண்ட் வந்தாலே நீங்க உங்க ஃபேமிலியோட வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களா, இல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்களான்னு கேட்டிருந்தேன். ட்ரிபிள் கேன்ல இருந்து யசோதா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் யசோதா.
2: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா யசோதா?
2: நல்லா இருக்கேன். திரு திரு நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க யசோதா.
2: எனக்கு வந்து ஷாப்பிங் பண்றது ரொம்ப பிடிக்கும்.
1: சரி,
2: அந்த போட்ல போறது, இந்த ராட்டில சுத்துறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ணா பொண்ணு தான் கூட்டி போவா எனக்கு.
1: ஓகே. ஆனா வீக்கெண்ட் வெல்ல போணும் தான் ஆசைப்படுவீங்க?
2: ஆமா கண்டிப்பா. அது ஜாலியா இருக்கும், ஃபேமிலியோட நல்லா ஜாலியா போயிட்டு நல்லா
1: என்ன இருக்கும். இல்ல நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, நீங்க சொல்றீங்கன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டா போய்தான்
2: ஆகணும். போகணும்னா போயிடணும் எனக்கு, இல்லைன்னா தலை வந்து வெடிச்சிடும்.
1: ஓகே. ஆனா வாரத்துக்கு ஒரு தடவை வெளில போயிடுவீங்க?
2: வாரத்துக்கு மந்த்லி ஒரு வாட்டி.
1: மந்த்லி ஒரு தடவை வெளில போயிடுவீங்க? ஓகே கூல். நல்ல பழக்கம். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஜாலியா ரிலாக்ஸ்டா இருக்கும் இல்லையா?
2: ஆமா, மன அழுத்தம் போயிடும், நல்லா ஃப்ரீயா இருக்கும். வெளியே போனாலே அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஜாலியா இருக்கும்.
1: சூப்பர் யசோதா, தேங்க்யூ சோ மச் கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு. ஒரு குழந்தையாவே மாறிடுவீங்கன்னு நினைக்கிறேன் வெளியே போனீங்கன்னா. அண்ட் யசோதாவை தொடர்ந்து நீங்களும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 0444 66 99 99 0444 66 99 99. இந்த நம்பருக்கு கால் பண்ணி, அதாவது வீக்கெண்ட் வந்துட்டாலே ஃபேமிலியோட வெளில ஷாப்பிங் போகிறது, மாலுக்கு போகிறது, படத்துக்கு போகிறது, இல்லை எங்கேயாவது பார்க்கு போகிறது, இல்லை சும்மாவது அங்கேயும் எங்கேயா சுத்தணும் ஆனால் வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதெல்லாம் இல்லைங்க, வெளியெல்லாம் எங்க போய் அலைஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசி ஏதாவது விளையாடிட்டு அப்புறம் ஈவினிங் மேல ஏதாவது ஒரு படத்தை பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? கால் பண்ணுங்க பேசலாம் 0444 66 99 99.
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரை அன்கோ.

0: Song of the Hour.
1: வழங்கியோர் புத்தாடைக்குள் புதையல். ஆம், கெச்சினதுரை அண்ட் கோவின் சம்மர் கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம் மற்றும் மலேசியாவுக்கு பறக்கலாம். தரத்தின் தாயகம் கெச்சினதுரை அண்ட் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்க.

0: தம்பி, நீ சிவனேஸ் அண்ணன் மயன் தானே?
1: ஆமாண்ணே.
0: ஒரு வழியா உங்க அப்பாவோட இட்லி கடையை திரும்ப திறந்துட்ட போல.
1: அட போங்கண்ணே, நான் எங்க அப்பா மாதிரி தான் இட்லி சுடுறேன், சட்னி அரைக்கிறேன், ஆனா ஒரு கூட்டம் வர மாட்டேங்குதே.
0: தம்பி, உங்க அப்பாவோட இட்லி கடைக்கு இட்லி சாப்பிட வந்த கூட்டத்தை விட அவர் ரேடியோல ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்க வந்த கூட்டம் தான் அதிகம். அதனால அந்த ரேடியோல ஹலோ எஃப்எம் சவுண்டா வை, எப்படி கூட்டம் வருதுன்னு மட்டும் பாரு.
2: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக் இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோம். ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐ ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
3: Hi, this is Dhoni.
4: Hi, this is Rituraj Gaikwad.
5: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You're listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
2: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
3: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வளசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
2: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
3: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸ் இருக்கு.
2: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
4: ஹேய், யூ ஆர் லுக்கிங் சோ கூல் யா. ஆமா, சம்ம ஹிட் பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
5: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
6: தல, இன்னைக்கு சாயங்காலம் மேட்ச் இருக்கு, என்ன பிளான்?
7: பால் ஹைட்ல இருந்து ஹார்டா வரும், கேட்ச் பிடிக்கணும், தரையில ஃபாஸ்டா வரும், ஃபீல் பண்ணும், பவுன்சர் போடுவான், ஆட தெரியணும்.
6: ஐயா தல, இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல, நம்ம விளையாட போறது ஹலோ எஃப்எம் சொல்லி அடியில, கிரிக்கெட் தெரிஞ்சாலே போதும்.
2: இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை மேட்ச்க்கு ஈவினிங் 6:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்கு. 0444-66-9999 கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
8: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10000 granulated sugar. Semma taste, semma life.
1: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
9: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி, நச்சின்னு நறுக்குன்னு.
10: விவேக் புதுசா ஒரு பிசினஸ் தொடங்கலாம்னு முடிவு செஞ்சாரு. எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் விவேக் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவர் யோசனைப்படிதான் செய்வாரு. ஒரு தடவை அவரோட பிசினஸ்ல நஷ்டம் வந்தப்போ, சரி தைரியமா இருப்பா, அப்பாவும் கூட இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச தப்புகளை சுட்டி காமிச்சாரு. விவேக் அப்பாவோட வார்த்தைகளை கேட்டு பிசினஸ்ல ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணாரு. புது பிசினஸ் தொடங்கணும்னு முடிவு பண்ணி இருக்கிற விவேக், உன் கூட அப்பா இருக்கல அப்படின்னு சொல்ல அப்பா இப்ப இல்லையேன்னு வருத்தப்பட்டாரு. எத்தனையோ பேர் தைரியம் சொன்னாலும் அப்பாவோட வார்த்தைகளுக்கு அது ஈடாகாது. சின்ன வயசுல இருந்து அப்பா தனக்கு சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சு கவனமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு முடிவு பண்ணி அப்பாவோட போட்டோவை விவேக் பார்த்தாரு. போட்டோல அப்பாவோட கண்ணை பார்த்த விவேக்கு, தைரியமா இருப்பா, அப்பா உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்ற மாதிரி இருந்தது.
9: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி, நச்சின்னு நறுக்குன்னு.

0: மெலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கூட நிகழ்ச்சியில டி நகர்ல இருந்து மீனா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் மீனா.
2: வணக்கம் சார். திரு
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
1: சாப்பிட்டாச்சா? நினைப்பீங்களா?
2: வீட்டுல கொஞ்சம் வெளியே போகணும்னு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. என்ன பயமா இருக்கு ரோட்ல போகவே.
1: ஓகே,
2: ஏஜ் ஆயிருச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் வெளியே போக பயமா இருக்கு. யூஎஸ் போயிட்டோம்னா ஞாயிறு ஜாலி, டைம் பாஸுமே தெரியாது.
1: ஓகே,
2: எப்படிதான் சனி ஞாயிறு வந்து போச்சு, அதுக்குள்ள போல இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக, விருந்து சாப்பிட, அவங்க நம்ம வீட்டுக்கு வர, விருந்து சாப்பிட, அப்படி சூப்பரா டைம் பாஸ் ஆகும்.
1: இங்க இருக்கும் போது மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைப்பீங்க
2: வீக்கெண்ட். ஆமா.
1: ஓகே மீனா, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு. ஒரு சில பேருக்கு வீட்டுக்குள்ளே அவ்வளோ கம்ஃபர்ட்டாக காசியாக இருக்கும், நம்ம எதுக்கு வெளியெலாம் போய்கிட்டு, நம்ம வீட்டுக்குள்ளே ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம், ஒரு மாதிரி ஒரு அமைதியாக இருப்போம் அப்படின்னு இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு இல்லை இல்லை வெளில போனால் தான் அது வீக்கெண்டு, இல்லைனா போர் அடிக்கும் அப்படின்னு நினப்பாங்க. உங்களுக்கு எப்படி, உங்கள் ஃபேமிலியோட வீக்கெண்டில் வெளியே போகணும்னு ஆசைப்படுவீங்களா, இல்லை வீட்லேயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களா? கால் பண்ணுங்கள், பேசலாம். 0444-66-99-99-44-64-96-99. ஜோடி படத்துல இருந்து ஒரு பாடல் வருது, பாட்டை கேட்டு தொடர்ந்து தெரிஞ்சிருங்க. இது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இன்னைக்கு மதியம் 2 to 4 ஒளிச்சித்திரம்ல என்ன படம் கேட்க போறீங்க தெரியுமா? நம்ம ஏகே, அவர் தலைன்னு சொன்ன அவருக்கு பிடிக்காதுல்ல, ஏகே நடிச்ச வில்லன் படத்தை தான் வந்து நம்ம ஒளிச்சித்திரம்ல கேட்க போறோம். எஸ், வாலி படத்துக்கு அப்புறமா நம்ம ஏகே நடிச்சு டபுள் ஆக்ஷன்ல நடிச்சு ரொம்ப ஹிட்டான ஒரு படம் அப்படின்னா அது வந்து வில்லன் தான். இப்போ வரைக்கும் நிறைய பேர் மனசுல அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்கும் அந்த படம். ஸோ அந்த படத்தை இன்னைக்கு மதியம் 2 to 4 ஒளிச்சித்திரம்ல கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? இப்ப ஈசிஆர்ல இருந்து அகல்யா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் அகல்யா.
2: வணக்கம் சிறு, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். என்ன சாப்பிட்டீங்களா?
2: என்ன
1: காரணம்?
2: ஒரு நாள் போதும், வார வாரம் போக வேண்டாம் எனக்கு. ஏன்னா சண்டே அவனுக்கு கெஸ்ட் வேற வருவாங்க, அவங்களை என்டர்டெயின் பண்ணணும், அதனால கூடுதல் வேலை இருக்கும். அதனால ஒரு நாள் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லல, நம்மளும் ஒரு வாரம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வெளியில போகணும்னு ஆசைப்படுறேன். பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகுங்கள,
1: ஜூ
2: பார்க் பிளானட்டோரியம் எல்லாம் காட்டினா அதை விழுந்தோம்
1: பண்ணி அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்
2: நினைக்கிறேன்.
1: தேங்க்யூ சோ மச் அகல்யா, கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ லஞ்ச் டேபிள்ல தனசேகர் வீட்டுல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத கேட்டு வந்துடலாமா?
3: அம்மா, அப்பா, அண்ணா, தாத்தா, பாட்டி எல்லாரும் லஞ்ச் டேபிள் வாங்க, பேசணும்.
4: லஞ்ச் டேபிள்ல பேசணுமா?
3: ஆமா, ஏனா இது லேசா லேசா நிகழ்ச்சியோட லஞ்ச் டேபிள். கணேஷ்ணா, ஸ்ரேயா வீட்ல இல்ல?
5: நீயே கதவு தட்டி பாருமா, இருக்கா இல்லையான்னு.
3: அண்ணா, வீட்டுக்கு வெளியே பூட்டு போட்டிருக்கேன்னு தான் கேட்டேன்.
5: அதான் பூட்டு போட்டதுன்னு தெரியலமா, யாராவது பூட்டை வீட்டுக்குள்ள இருப்பாங்களா?
3: ஐயோ அண்ணா, தெரியாம கேட்டேன், ஆளை விடுங்க.
5: அது சரிமா, கையில என்ன மாம்பழமா?
3: இல்லண்ணா, தர்பூசணி.
5: என்ன யாழ், நீ கலாய்கிறியா என்ன?
3: பின்ன என்ன, நான் மாம்பழத்தை பாத்துட்டு மாம்பழமான்னு கேக்குறீங்க?
5: அப்புறம் நீ மட்டும் பூட்டு வீட பாத்துட்டு ஆள் இருக்காங்கன்னு கேக்குற?
3: சரி சரி விடுங்க, தெரியாம கேட்டுட்டேன்.
5: சரிமா, என்ன விஷயம்? மாம்பழம் எடுத்துட்டு சேவை பக்கம் வந்திருக்க?
3: அதெல்லாம் வெளியில கடைக்கு போயிருந்தேன், பார்த்தா மாம்பழம் எல்லாம் நல்லா பழுத்து செம்மையா இருந்துச்சு. அதான் ஒரு 3 கிலோ மாம்பழத்தை வாங்கிட்டு 1 கிலோ ஸ்ரேயாட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
5: சரிமா, மாம்பழத்தெல்லாம் வாங்கும் போது பாத்து வாங்கணும் யாழினி. மாம்பழத்தை செயற்கையா பழுக்க வைப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் 5000 ரூபாய் ஃபைன் போடுறாங்களாமா.
3: சரி ஓகே, நான் இனிமே நான் பாத்து வாங்குறேன்.
5: சரி, வந்ததான் வந்துட்டேன், 2 பழத்தை குடுத்துட்டு போயேன்.
3: அண்ணா, உங்களுக்கு இல்லாத பழமா? இருந்தாங்க 1 கிலோ அப்படியே எடுத்துக்கோங்க.
5: சே, நான் கூட உன்ன ஸ்ரேயா மாதிரி நினைச்சிட்டேமா, நீ ரொம்ப நல்ல புள்ளையா இருக்கமா.
3: அண்ணா, அவசரப்படாதீங்க, எங்க அம்மா 4 சாரியும் 5 ஷர்ட்டும் உங்கள்ட்ட அயன் பண்ண கொடுத்திருந்தாங்கல்ல.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: Hi, this is Dhoni.
3: This is Dhoni.
4: Hi, this is Rituraj Gaikwad. You're listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: நவ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: சென்னை
3: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
4: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
5: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
6: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
7: கோகுலம் கதர் மே மாத இதழ்.
8: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்.
7: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
8: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
7: கோகுலம் கதர் மே மாத இதழ் இப்போது விற்பனையில்.
9: ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடிக்கல, அதுல கலந்துக்குதான்.
10: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
11: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10000 granulated sugar. Semma taste, semma life.
12: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, aadigal vaangi Malaysiavukku parakkalam, sogusu kappalil midakkalam. Matrum Aswin Sweets and Snacks, ullam virumum suvaigalin illam. Oru murai payanpaduthiya ennaiyai marubadiyum payanpaduthuvade illai.
13: Nama Hello FM-il Oli Chittiram.
14: Hey, police fulla search panudra. Moolu mudukala theditt irukanga. Inda thanga andha ponnu kitta adichi enga kuduttaa. Nee eppadra thappippa? Idhukku da police solla vana sonna kettiya.
15: Oda. Enna pa idhu kaiyila kattu?
16: Adhu home la velundittaarunga. Hairline crack aayiruchu.
15: I'm sorry. Eppa adi pattichu?
13: இன்று மதியம் 2 மணிக்கு வில்லன் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம்.
17: ஹலோ எஃப்எம் 106.4 லேசா லேசா இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட், எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை, ஸ்ரீ கன்யாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹைகோர்ட் பாரிஸ். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி for quality. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruverkadu, Chennai. Matrum
18: samayal pidikona kattayama shakti masala pidikum.
19: 49 varadangalai shakti masala.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 திருகூடன் லேசா லேசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கான ஃபாரின் சாப்பாடு என்ன தெரியுமா? பைரக். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பப்ஸ் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, மைதா ஒரு 2 கப்பு வேணும், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் கீரை இருக்குல்ல, கீரை அது ஒரு 2 கப் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. பன்னீர் 1 கப், வெங்காயம் நறுக்குனது ஒரு வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. அண்ட் மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் மைதா, உப்பு, எண்ணெய், தண்ணி இதை சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டான டக் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 20 நிமிஷம் அதை மூடி வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அதில் கீரை, சீஸு, உப்பு, மிளகுத்தூள்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா உள்ள வைக்கிற ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிரும். இப்போ மாவு நல்லா சாஃப்டானதும் அதை எடுத்து நல்லா ஊற்றிட்டு நடுவில் இந்த ஃபில்லிங்கை வச்சு ரோல் பண்ணிட்டு அவனில் வச்சு ஒரு 180°C ஹீட் பண்ணி எடுக்கணும். எடுத்தால் அதை பார்க்கும்போது தெரியும், ஒரு கோல்டன் கலர் வரும் தெரியுமா? அப்படி வந்தால் நீங்கள் தாராளமாக அதை எடுத்துலாம். எடுத்துட்டு லைட்டாக ஆற விட்டு சாப்பிட்டீங்கன்னா, மேலே பட்டர்லாம் தடவி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் பைரக் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கீங்கிற பட்சத்தில் இந்த பைரக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? அண்ட் மக்களே, இன்னைக்கு ஈவினிங் 6:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. எஸ், இந்த கிரிக்கெட் சீசனில் எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அட்டகாசமான மேட்சாக இருக்க போது, ஏன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட தோத்த மும்பை திருப்பி நம்ம கிட்ட தோக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நம்ம போன மேட்ச் தோத்தோன்றக்கா கண்டிப்பா இந்த மேட்ச் மும்பை வச்சு ஒரு 2 பாயிண்ட் வாங்கிடலான்ற ஒரு ஆசையில் இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஈவினிங் 6:30 மேலே தெரிஞ்சுக்கலாம். சொல்லியடி கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசன்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆனர் பார்ட்னர் எத்திஹாட், சேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்து இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரியன் கோண்டா ஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். ஸோ இப்படிதான் ஒரு ஓரமாக நானும் உட்காந்துருப்பேன். சுரேஷ் அண்ட் அலோசியஸ் வந்து தொகுத்து வழங்கக்கூடிய சொல்லியடியை கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ நான் கிளம்புறேன். மீண்டும் திங்கக்கிழமை மதியம் 12 லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் திரு. டடவா, பை, டேக் கேர் மை டியர் Chennai.

0: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 2:01.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால. புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ
4: சென்னை. ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
5: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக், குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசர்
4: மற்றும்

கிங்ஸுக்கு பெரிய விசில் ஆடிங்க. எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் ஆடிங்க.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: Hello FM, Sunday Gramophone.
2: 75 என் கல்யாணம், 1975 August 27 எங்க திருமணத்துக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. பட் எங்க அப்பா தான் முன்னாடி நின்று நடத்தினாரு. அடிகத்திலகத்துல இருந்து எல்லாரும் வந்தாங்க, பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க, கலைஞர் அவர் தலைமை தான் பண்ணாங்க கல்யாணமே.
1: ஆர்ஜி செல்வாவுடன் நடிகர் ராதா ரவி கலந்து கொண்டு பேசும் சண்டே கிராமபோன் நாளை மதியம் 12 மணிக்கு. மற்றும்
0: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: என்னப்பா நம்ம ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்களா?
4: வந்துட்டாங்கண்ணா.
3: அப்புறம் என்ன படத்தை போடுங்க கேக்கலாம்.
1: ஹலோ எஃப்எம் ஒளிச்சித்திரம்.
5: அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் சொல்லுகிறது. நான் ஆர்ஜே வாலுமணி.
1: நான் ஆர்ஜே மங்கு.
5: ஹலோ ஃபமில் ஒளிச்சித்திரம் கேட்டுட்டு இருக்கீங்க. நடிகர் அஜித் குமாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நேத்து அவருடைய பிறந்தநாளை சிறப்பா கொண்டாடி முடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஒளிச்சித்திரத்துல அவர் நடிச்ச ஒரு திரைப்படம் தான் கேட்க இருக்கிறோம்.
1: எஸ், 2002 டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ண ஒரு ஆக்ஷன் அண்ட் காமெடி திரைப்படமான வில்லன் திரைப்படத்தை தான் இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிறோம். இந்த படத்துல அஜித் குமார், மீனா, கிரண், ரமேஷ் கண்ணா, கருணாஸ் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வித்யாசாகர் இசையமைச்சிருப்பார்.
5: வில்லன் திரைப்படத்தை கேட்கலாமா?
6: வாங்க வாங்க, உள்ள வாங்க சார்.
7: யார் மேன்?
6: நான் மினிஸ்டரோட பிஏ.
7: எத்தனை வருஷமா இருக்க?
6: அவருக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து.
7: அப்படின்னா
6: எங்க அக்காவை தானே அவர் கட்டிருக்காரு.
7: மினிஸ்டர் எங்க இருக்காரு?
8: மேல இருக்காரு சார்.
7: அதுக்கே வருத்தத்தோட சொல்றேன்.
8: அவர் வருத்தத்தோட இருக்காரு, அதனாலதான் வருத்தத்தோட சொல்றேன்.
7: என்னையா தடயங்கள் ஏதாவது கிடைச்சத?
9: பிரிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க சார்.
10: என்ன ரொம்ப கூலா வர இவ்வளவு நேரம் கழிச்சே
7: உட்காருல்ல?
10: உட்காரியா? என்ன சாப்பிடுற? கூலா ஐஸ்கிரீம் ஏதாவது?
7: என்ன சார் ஒரு மாதிரியா பேசுறீங்க?
10: ஒரு மாதிரினா பல மாதிரி பேசுவேன். இன்னைக்கு ஒண்ணு பேசுவேன், நாளைக்கு ஒண்ணு பேசுவேன். எங்க தொழிலே அதான் யா. ஆனா நீங்க எல்லாம் அப்படி பேசக்கூடாது, காரியத்துல காட்டணும்.
11: நாட்டுல எதுக்கு எவ்வளவு போலீஸே? ஊர்ல எல்லாம் கொள்ள நடந்துட்டு இருக்கேன், நீங்களே கண்டுபிடிக்கிறது இல்ல. அது போட்டா நீ என் வீட்டுல திருட்டானா? பாத்துட்டு என்ன பண்ண போறீங்க?
7: ஆக்சன் எடுத்துட்டு தான் சார் இருக்கோம், கண்டிப்பா புடிச்சிருவோம்.
10: எப்படி மோப்பனாய வச்சா? அங்க பாரு உங்க நாய் லட்சணத்தை, அது சோறு கீர வைக்க மாட்டீங்களா? திருடனை பிடிக்கிறத விட்டுட்டு என் வீட்டு சிக்கனை கரெக்டா கண்டுபிடிச்சு அடிக்குது. அவனுக்கு என்ன பண்றானுங்க?
12: கைரேகை பாக்குறாங்க மாமா.
10: அப்படியே ஜாதகத்தை கொண்டாந்து கூட உட்காந்து ஜோசியம் பாக்கட்டும்.
12: நம்ம நேரம் தான் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு ஜோசியம் பாத்துக்கிட்டு?
7: ரேகை பாக்குறாங்க.
10: எங்கயா பாக்குறது? அங்க நான் ராத்திரி அடிச்ச பாட்டில சாப்பிட்டு அச்சா தட்டு, அதுல என் கைரேகையிலயா இருக்கான்? திருடன் கைரேகை எங்கயா இருக்கான்?
13: பணம் திருடு போன இடம், மாடி கைப்பிடி செவரு, அங்கெல்லாம் ரேகை தேடுங்கய்யா. மோனத்தை வாங்கிக்கிட்டு
7: சார், எவ்வளவு அமௌண்ட் போச்சு, வேற என்னென்ன போச்சு?
12: பணத்தை தவிர எதுவும் போலீங்க. அதான் 1.5 கோடி ரூபாய் அடிச்சிருக்கானே, அதை வச்சுக்கிட்டு எதை வேணா வாங்கிட்டு போறேன்.
7: 1.5 கோடியா?
12: பார்த்தது இல்ல, அரசியல் சேருங்க, பாத்துரலாம்.
7: சார் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன்.
10: ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் பாக்க மாட்டீங்களா?
7: இல்ல சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே எஃப்ஐஆர் போட்டு முறையா ஆக்ஷன் எடுக்க முடியும்.
10: கம்ப்ளைண்ட் விடுங்கய்யா, முதல்ல பணத்தை கண்டுபிடிங்கய்யா. வாய் தரச்சலா இருக்கு. 1.5 கோடியா? வீட்டுல ஒத்துறலாம் தெரிஞ்சு அடிச்சிட்டானுங்க, கம்ப்ளைண்ட்.
8: நான் திருல சார். சார் சார் பசிக்க 50 பத்தி பிட்பாயில் அடிக்கிறேன் சார். இவ்வளவு பெரிய வீட்டுல
7: திருட்டு நடந்து எத்தனை மணி நேரம் ஆச்சு? இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க?
13: இந்த ஏரியாவில் இருக்கிற திருட்டு பசங்க, ரவுடி பசங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க சார்.
14: வீட்டை சுத்தி சந்தேகப்படுற மாதிரி இந்த 7 பேரை பிடிச்சு வச்சிருங்க சார்.
7: அவ்வளவுதானே?
14: வேன் பின்னாடி ஒருத்தருக்கான் சார்.
7: சும்மா அடிக்கிறேன்,
8: என்ன
7: சார் சொன்னீங்க? போலீஸ்காரன் அடிக்கிறானா?
4: ஹலோ மினிஸ்டர் வீடா சார் இருக்காரா? ஒரு பர்சனல் மேட்டர்.
12: பர்சனல் மேட்டரா? ஓ, அக்கா ஊர்ல இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா?
10: உங்க அக்கா ஊர்ல இருந்தா மட்டும் பேசணும். ஹலோ மினிஸ்டர் நடராஜன் ஸ்பீக்கிங்.
4: சார், நாங்க இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம். உங்க வீட்ல கொள்ள அடிச்சவன் அங்க ஒரு பவர்ஃபுல் ஆர்டிஎக்ஸ் வச்சிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு.
10: எவ்வளவு பவர் இருந்தா எனக்கு என்ன? எனக்கு அதோட பவர்மா? கட்சியில எவ்வளவுன்னு கேட்டு பாரு.
4: ஐயோ சார், உங்க வீட்ல பாம்பு வச்சிருக்காங்களா?
10: என்னமா குண்ட தூக்கி போடுற?
4: குண்ட தூக்கி போட்டது நான் இல்ல சார், ஆனா வெடிக்க போறது உங்க வீட்ல.
10: ஐயோ, ஏய் ஏய், எங்க போட்டீங்க எல்லாம்? அட பாவிடா, ஒத்தனை காணும். ஏய் ஏய், இந்த சூட் கேஸ்ல அடங்குடா.
4: கவலை பேசுங்க சார், நாங்க ஏற்கனவே பாம்பு ஸ்குவாட் சொல்லிட்டோம், அங்க வந்துட்டே இருக்காங்க.
10: டேய், இங்க ஒரு பச்சை சூட் கேஸ் கிடக்குது. டேய், வரம்போ தள்ளி இல்லை, விலகி
9: நினைக்கிறோம்.
8: சீக்கிரம் தூக்கிட்டு போயா?
9: ஹலோ.

0: புட்டியில பாம் புட்டியில பாம்னு கத்துனாயவன் பச்சை புட்டின்னு சொல்ல மாட்டேன் அயோக்கியம். அதெல்லாம் அந்த 1.5 கோடி ரூபாய் வச்சிருந்தேன்.
1: ஏங்க நீங்க கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடும் போதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வச்சு தானே பண்டில் பண்டிலா கொடுத்தாங்க. அது அந்த பச்சை பட்டியில தான் இருக்குன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல.
2: சொல்லிருந்தா வீட்டுக்குள்ளேயே களவு போயிருக்கோம்.
3: திட்டம் போட்டுதான் அந்த பணத்தை கொள்ளடிச்சிருக்கான்.
1: என்ன அடிச்சிருக்கேன்? ஒரு ஆள் இல்லையா, ஒரு பெரிய குரூப்பே வேலை வாக்குது.
3: குரூப்புக்கு தலைவன் ஒரு தர்ப்பா இல்ல, அவனை பிடிச்சோம்னா?
2: தலைவன் இல்லையா, அவன் தான் நமக்கு எல்லாம் வில்லன்.
4: மொத்தம் எவ்வளவு பணம் போச்சு?
2: 1.5 கோடிங்க ஐயா.
4: உங்ககிட்ட பணமா?
2: இல்லைங்க, நீங்க கொடுத்ததாங்க ஐயா. நீங்க இது வரைக்கும் என்ன நம்பி எவ்வளவோ கருப்பு பணம்.
4: வா வா,
2: இதுகளை கறித்துண்டு போடுற மாதிரி இந்த நாய்க்கு எத்தனை முறை போட்டிருப்பீங்க?
5: நானும் உங்களுக்கு விசுவாசமான பின்னாமியா தாங்க இது நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கேன். மினிஸ்டர் ஆகிட்டா மட்டும் எனக்கு என்ன கொம்புகளா முளைச்சிருது?
2: நான் எப்போதும் உங்கள்கிட்ட வேலைக்காரன் தாங்க.
4: போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தியா?
2: அதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டாங்க.
4: இன்கம் டாக்ஸ்காரன் 1.5 கோடி ரூபாய் எப்படி வந்தேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்?
2: நீங்க தான் கொடுத்தீங்கன்னு
3: சொல்ல மாட்டாங்க.
4: அப்புறம் கருப்பு பணம் காணுன்னு எப்படியா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்?
3: ஐயோ, தெரியாம கொடுத்துட்டேன், என்னங்க பண்றதுப்பா?
4: இது நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் பாரு.
2: இதுதாங்க, இது எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு?
4: இது ஒண்ணுதானா இல்ல அங்கங்க கொடுத்து வச்சிருக்கியா?
2: அவ்வளவு விட்டாருங்களா? இது ஒண்ணுதாங்க.
4: மக்கள் பணம் மகேசம் பணம் சொல்லுவாங்க, அது கடவுள் மாதிரி. கண்ணுக்கு தெரியாத இடத்துலதான் அது இருக்கணும். கண்ணுக்கு தெரிஞ்சது மக்கள் உங்களை மாத்திருவாங்க.
2: இனிமே நடக்காதுங்க.
4: அப்படி நடந்துச்சுன்னா
2: தொண்டங்க தீ குளிக்க மாட்டாங்க, நானே குளிச்சிருவாங்க, உங்க ஆளுங்க குளிச்சிருவாங்க.
4: தேவையானது இப்ப புரியுதா? இவனையே அடிச்சான்னு
2: புரியுதுங்க.
4: அந்த பணத்தை அடிச்சவன் ஹேண்டிகேப்டு தான். புறப்படு, மத்ததை நான்
2: பாத்துக்கிறேன்.
4: நமக்கே புதுசா முளைச்சிருக்காண்டா ஒரு வில்லன். இன்னைக்கு உற்சவமூர்த்தி கிட்ட வந்தவன் நாளைக்கு இந்த மூலவர்கிட்ட வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
6: நம்ம ஆளுங்களை விட்டு யாருன்னு பாத்து வர சொல்லட்டுமா முதலாளி?
4: நம்ம ஆளுங்களா?
6: இல்ல முதலாளி.
4: அப்புறம் போலீஸ் எது கிட இருக்கு?
3: ஆமா, வாய்களையே பேசுங்க. அதுக்கு மட்டும் குறைச்சல இல்ல, அவன் கொடுத்த கம்ப்ளைண்டே காணும். அப்புறம் எப்படி ஆக்சன் எடுக்கிறது? உட்காருங்க.
7: தேங்க்ஸ்.
3: ஆட வரலனால ஜூஸ் மட்டும் குடிங்க.
6: ஏய் பையா, ஐயா கொஞ்சம் ஜூஸ் கொண்டா.
8: சார், உங்க டென்ஷன் எனக்கு புரியுது. அதனால தான் கம்ப்ளைன்ட் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போட சொன்னே. இந்த முட்டா பைய போடல.
6: கேனே, நீ பாத்தியா நான் போடலங்கறத? அவன் சொன்ன உடனே நான் எஃப்ஐஆர் போட்டேன் சார்.
3: அப்படினா எஃப்ஐஆர் எங்க?
6: அதையும் தான் காணோம்.
8: யோ, கம்ப்ளைன்ட் கொடுத்தா தான் ஆக்சன் எடுப்பீங்களா? கொல்ல போனவன கருப்பணமாவே இருக்கட்டே, அது கவர்மெண்ட் சேர்ந்த பணம் தானே? கவர்மெண்ட் சேர்ந்த பணத்தை கொள்ளையடிச்சவன சுமூட்டலாமாக்கே. உட்காருங்கயா.
7: அதுக்கு இல்ல சார், கொடுத்த கம்ப்ளைண்டே காணோம்னு சொல்றாங்க.
8: கம்ப்ளைன்ட் கொடுக்கலனே வெச்சுக்க.
3: அதுக்காக நமக்குள்ளே இருக்கிற ஒரு காவாலி பையல நம்ம சும்மா விட்டுற முடியுமா?
8: யோ, நான் ஒரு கமிஷனரியா, மரியாதை கொடுத்து பேசியா? உட்காரியா. ஏன் மேலே இருக்கும் அதுக்கு?
7: சாரி சார்.
8: என்னது?
7: ஜூஸ்.
8: எனக்கு தமிழ் சொல்லு.
3: நீங்க இன்னும் ஆடவே இல்லையா?
8: ஆடினா தான் குடிக்கணுமாக்கு.
7: எஸ் சார், கோயம்புத்தூர்லயே நீங்க பெரிய பணக்காரரு. நீங்க போய்
8: என்னையா பண்றது? கட்சிக்காரங்களெல்லாம் அனுசரிச்சு போய் தான் ஆகணும். ஏன்னா நமக்கு புள்ள குட்டியெல்லாம் இருக்குதுல்ல.
7: சரி சார், இப்ப எங்களை என்ன பண்ண சொல்றீங்க?
8: இதை எங்கிட்ட வைக்கல. ஏயா, பாம் ஸ்குவாட்னு வேஷம் போட்டு வந்து பணம் பொட்டி எடுத்துட்டு போயிருக்கான். இந்த மாதிரி எஃபிஷியன்ட் போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்கும் போது பாம் இருக்குதுன்னு போன் பண்ணது யாரு? பாம் பொட்டிக்குள்ள இருக்குன்னு பொய் சொன்னது யாரு? இதில் யார் பண்ணிருப்பான்? பாம்னு சொல்லி பணத்தை எடுத்து போனதான் இதெல்லாம் பண்ணிருக்கோனு. முதல்ல அவனை கண்டுபிடிங்கயா.
3: அதான் சொல்லிட்டாருல, சீக்கிரம் கண்டுபிடிங்க.
5: எங்க பிடிக்கிறது?
3: அவன் எந்த ரூட்ல போறானோ,
6: எந்த ரூபத்துல இருக்கிறானோ. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் எங்கம்மா போனோம்?
9: எல்லாம் மாரி சொல்லுங்க.
6: டிக்கெட். ஹலோ, பஸ்ஸுக்குள்ள வெயில் அடிக்குதா இல்ல மழை பெய்யுதா? இப்படி விரிச்சு வச்சிருக்க, மடக்கியா?
8: முடியாதுப்பா.
3: அர்ப்பனுக்கு வாழ் வந்தா பஸ்ஸுக்குள்ளயும் குடபடிப்பானா?
8: ஏய், யாராவன் யாராவது குழப்பது?
9: அடிச்சவனுக்கு ராத்திரியில அடிச்சிருக்கும் போல.
8: ஓ, பெண் குரலா? நான் ராஜேஷ், நீ பாத்தியா?
6: என்னால முன்னால பாக்க முடியலையா? மடக்கியா?
8: என்னாலயும் முடியலையா?
6: என்ன முடியல?
8: உடைய மடக்க முடியலப்பா.
6: குடு.
8: இது எனக்கு தெரியாதா?
6: சாரி.
8: ஐயோ, என் கொடை கிழிச்சான். ஐயோ, என் கொடை கிழிச்சான். என் கொடை கிழிச்சான்.
6: என்ன மூஞ்சியா கிழிச்சான்? கொடையை தானே கிழிச்சான்.
8: உண்மை கிழிஞ்சது? என்னதான் கிழிஞ்சது?
6: ஏங்க கத்துற, வேணா வேற கொடை வாங்கிக்க. நான் வேணா காசு தரேன்.
8: எனக்கு காசு எல்லாம் வேண்டாம், கொடை தான் வேணும்.
6: சரி, நானே வாங்கி கொடுக்கறேன்.
8: எனக்கு இந்த கொடை தான் வேணும்.
6: இந்த
8: இந்த கொடை கிளியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இதே கொடை கிளியாம வேணும்.
10: என்ன உங்களுக்காக தானே லேடி ஸ்பெஷல் விட்டுருக்கோம், வரலையா? நாங்க ஜென்ஸ் ஸ்பெஷலுக்காக வெயிட்டிங்.
6: அப்படி எல்லாம் ஒரு பஸ் கிடையாது கண்ணு.
10: இருக்குது கண்ணு, பின்னாடி வருது கண்ணு. நீ வண்டி எடுக்கண்ணு. ஏய் சிக்ஸ் வந்துருச்சு.

0: करा है।
1: हाय रमियोस, सो क्यूट। हाय शिवा कन्ने, किंग गुल्फी, ரொம்ப அழகா இருக்கு டா செல்லம்.
2: நல்ல வாழ்வுதான் உனக்கு,
3: புஷியான வாழ்க்கையா?
4: ரைட் ரைட்,
3: கொஞ்சம் சும்மா இருக்குமா, ஒவ்வொருத்தரா கேளுங்க, குடுக்கறேன். முன்னாடி எவ்வளவு இடம் இருக்குது, எதுங்கன்னா முன்னாடி வருதா பாத்தியா?
5: ஆமாப்பா.
3: இப்ப பார் எப்படி எல்லா பீர்களும் முன்னால வந்து என் மடியில விழுதுங்க பார். இந்த பஸ்ல தான் ஏன் பிரேக் அடிச்சா எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி போகுது?
5: ஏன்டா படு பாவி, என்னடா வண்டி ஓட்டுற நீ? பொம்பளைங்க வண்டியில இருக்காங்கன்னு கொஞ்சமாவது கியூரியாசிட்டி இருக்கா உனக்கு? பாட கொலைய கசுமான
3: ஐயா, கேள்வி ஏது போ, வண்டி அங்க இருந்தே மூஞ்ச பாரு.
6: ஹாய்
1: ஐயா.
3: ஏய் என்ன
6: எனக்கு தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. அவருக்குதா
5: கோடி அதுவும் எனக்கு தான் தெரியும். அடிக்கிறேன்னு என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா, உனக்கு வைக்கிறா வேட்டு சுப்ரமணி ஆள் வச்சு அடிச்சாண்டா. என்ன
1: டபுள் கொடுமா, வண்டி மூவ் ஆகணும்ல.
3: வருது
1: அந்த பயம் இருக்கட்டும். பி கேர்ஃபுல், இனிமே என்ன பார்த்ததும் வண்டி நிறுத்தணும், அண்டர்ஸ்டாண்ட்? இங்க நிறுத்தின எப்படியா?
3: ஏம்பா இங்க இருந்து லேடிஸ் காலேஜ் எவனா ஆட்டோ டாக்ஸி வருவான்? ஒரு கிலோமீட்டருக்கு எவனும் வரமாட்டான், நடராஜா சர்வீஸ் தான்.
1: யோ மரியாதையா என்ன திருப்பி கொண்டு போய் காலேஜ்ல விடு.
7: பஸ்ல டிராவல் பண்ண பஸ்க்கு ஓடணும்னு நினைப்பா? கவர்மெண்ட் பஸ் என்ன, உன் அப்ப விட்டுதா?
1: நான் இப்ப எப்படி காலேஜ் போறது?
7: நடந்து போடி.
8: ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் ஐஷு உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த கிரிக்கெட் சீசன்ல 9வது மேட்ச் இன்னைக்கு விளையாட போறாங்க. நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கொடுப்பாங்க. மும்பை எதிர்த்து ஜெயிச்சு 2 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ற பாசிட்டிவிட்டியோடய நம்ம இருப்போம். இன்னைக்கு ஷார்ப்பா 6:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லியடி நிகழ்ச்சியும் ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்குது. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி கேள்வி சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உங்ககிட்ட கேட்பாங்க. அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்க ஜெயிக்கலாம். சொல்லியடி நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-44-66-99-99. ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசன்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆன் ஏர் பார்ட்னர் எத்திஹாட், ஷேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி, இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை அண்ட் கோ அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஹலோ எஃப்எம் 106.4.
0: Hi, this is Rituraj Gaikwad.
2: Hi, this is Dhoni.
4: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
9: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
10: Hello, hello, hello FM.
11: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.

0: தி சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: மே 1 இருந்து 3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸ் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: கோகுலம் கதிர், மே மாத இதழ்.
4: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்,
3: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
4: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
3: கோகுலம் கதிர், மே மாத இதழ். இப்போது விற்பனையில்.
5: பூர்விகாவா?
6: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரக ரகமா ஏசி.
5: தெரிஞ்சாலே போதும் இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை மேட்ச்க்கு இவனிங் 6:30 மணிக்கு
7: நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்கு. 0444-666-9999 க்கு கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
8: Galaxy Health Insurance presents Hello FM Solli Adi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
9: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, aadigal vaangi Malaysiavukku parakkalam, sogusu kappalil midakkalam. Matrum Aswin Sweets and Snacks, ullam virumum suvaigalin illam. Orumur payanpaduthiya ennaiyai marubadiyum payanpaduthuvade illai.
10: Hello.
11: FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
12: மாஸ்டர், சவுண்ட் கொஞ்சம் ஏத்தி வைங்க, அப்பதான் படம் டயலாக் புரியும். ஆமா ஆமா, டீ குடிச்சிட்டு படம் கேக்குற சுகமே தனிதான்ல.
13: ஹலோ FM இல் ஒளிச்சித்திரம்.
14: 2002 கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல வெளிவந்த வில்லன் திரைப்படத்தை தான் இன்னைக்கு நம்ம ஒளிச்சித்திரத்துல கேட்டுட்டு இருக்கோம்.
1: முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்துல அஜித் டூயல் ரோல்ல நடிச்சிருப்பாரு. 2002 தமிழ்ல ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதை தொடர்ந்து அடுத்த வருஷமே இந்த படத்தை டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் இதே பேர்ல தெலுங்குலயும் ரீமேக் பண்ணிருப்பாரு.
14: 2002 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம், ஃபேன்ஸ் எல்லாருமே செலிபிரேட் பண்ண ஒரு திரைப்படம். வில்லன் படத்தை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். படத்தை தொடர்ந்து கேட்கலாமா?
15: தங்கச்சி, தண்ணி தங்கா. ஐயோ தங்கமணி,
16: ஏண்டா தினமும் ராத்திரி நடக்கிற?
15: ஒருவேளை உனக்கு தெரியாம நைட்ஸோ கீட்ஸோ போயிட்டு வரலாம்.
16: என் தங்கச்சிக்கு ராத்திரி தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு சொன்னா?
17: வயசுக்கு வந்த பொண்ணு இந்த காலத்துல பூட்டி தான் வைக்கணும்.
16: ஏன் தங்கச்சி, நான் உன பூட்டி வைக்க?
17: ஐயா, நான் உன்ன பூட்டி வைக்காம இருந்தா சரி.
18: தங்கமணி, தங்கத்தையா தேடுறீங்க? சிவா விட்டு பக்கம் போயிருக்கு பாருங்க.
15: சிவா, சிவா,
17: சிவா,
19: சிவா, யார ராத்திரி 12 மணிக்கு வந்து பஜனை பாடிட்டு?
16: நடக்கிற வியாதி இல்ல, படுக்கிற வியாதி.
15: தங்கம், வீட்டுக்கு போலாம்.
19: வீட்டுக்கு போறேன்.

0: எப்பவுமே
1: அதுக்காக எங்க தலைவி கிட்ட உங்க கண்டக்டர் சாஷ்டாங்கமா கால விழுந்து மன்னிப்பு கேக்கணும்.
2: மன்னிப்பு கேக்கலனா
3: விழுந்துருக்கோம்.
4: சரிப்பா, சாஷ்டங்கமா விழ வேண்டாம், என்ன மடிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு போ, விட்டுடுறோம்.
5: என்னடி திடீர்னு கட்சி மாறுற?
4: இல்லப்பா, பப்ளிக் எல்லாம் பாக்குறாங்கல்ல, என்ன இருந்தாலும் அவர் ஆம்பளை தானே, கொஞ்சமாவது கௌரவம் பாப்பாருல்ல.
5: உனக்கு கஷ்டமா இருந்தா நீ போ, நாங்க பாத்துக்கிறோம்.
4: ஓகே, உங்க இஷ்டம்.
6: ஏய், உன்னை நம்பி நாங்க வந்தா கமோனியா.
7: ஏறுங்க பஸ்ல.
8: எதுக்கு உங்க வீட்டுக்கு போற வரல ஃபாலோ பண்ணோம்? பாதி வயலே அது ராங்க பாத்தீன்னு நான் ஃபுல் பண்ண பாய்
9: சொன்ன கேளு போத. ஏய்,
6: எனக்கு அப்பவே தெரியும் டி இது நடிக்கிற வியாதின்னு. நான் ஒண்ணு நடிக்கல, சிவாவை பார்க்க தானே வந்தேன்.
10: ஆமா
7: டாடா, நடுராட்டுல எதுக்கு என்ன தேடி வந்த?
10: பின்ன இதெல்லாம் வெளிச்சத்துல காட்டுற விஷயமா?
7: ச்சே, கர்ம கர்ம. ஏய், அங்க என்ன பாத்துக்கிட்டு திரும்படா.
9: அட, வெறும் பேப்பர் பா.
7: வெறும் பேப்பரா?
10: தச்சே, இங்க பார், நாளைக்கு மினிஸ்டர் ராமசாமி மகளுக்கும் தொழிலதிபர் என்ன நாகராஜ மகனுக்கும் கல்யாணம், வரதட்சணையா மட்டும் 2 கோடி கைமாற போகுது.
7: அதுக்காக ஒரு கல்யாணத்துக்கு எடுக்க முடியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடக்கூடாது.
10: அவன் பொண்ணோட வாழ்க்கைக்காக எத்தனை ஹேண்டிகேப்ஸோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டிருக்கான் தெரியுமா? பட்ஜெட்ல ஊனமுற்றவங்களுக்காக தையல் மிஷின், ஆர்டிபிஷியல் லெக்ஸ், 3 சக்கர சைக்கிள், அதுக்கு இதுக்கு ஏகப்பட்ட பணம் ஒதுக்கி இருக்காங்க சிஎம். ஆனா இந்த ஆளு அதுல பாதிக்கு கூட செலவு பண்ணாம அவன் பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த போறான். அப்படிப்பட்ட கல்யாணம் நடக்கணுமா?
7: கூடாது, இந்த கல்யாணம் நடக்க கூடாது.
10: அந்த கல்யாணத்தை நீ எப்படி தடுக்க போறன்னு கேக்குறதுக்கு தான் நான் இப்ப வந்தேன். எப்படி எப்படி எப்படி நடத்த போற
7: மணி? நாளைக்கு நீ என்ன பண்ற?
9: சரிப்பா
7: மனோ, நீ என்ன பண்ற
11: சொல்லுப்பா. நீ என்ன சொல்ற? நான் செய்யறேன்.
7: ஜால்ரா, இப்ப அடிக்காத, முதல்ல குளிச்சுட்டு அப்புறம் நாளைக்கு காலம்புற.
12: ஐயோ, இன்னைக்கு இனிமே என்னால எதுவுமே பண்ண முடியாது.
7: இன்னைக்கு இல்ல, நாளைக்கு காலம்புற.
9: சுதி சுத்தமா வருது.
10: அது சரி, நீ அப்ப நாங்க
7: தவுல் வாசிச்சா நீங்க என்ன பண்ணணும்னு தெரியாதா?
0: யோ, ஏன் என் பின்னால படையாட்ட வரீங்க? நான் என்ன படையப்பாவா? போய் வேலையை பாருங்க, போங்க. சம்பந்தி
2: குழந்தைகளை கூட்டிட்டு வரலையா? வாங்க. என்ன பொண்டாட்டி விட்டு தனியா வந்திருக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க வாங்க.
0: என்ன சம்பந்தி, கல்யாண ஏற்பாட்டுல ஒரு குறையும் இல்லல்ல?
2: எப்படிங்க இருக்க முடியும்? யார் வீட்டு கல்யாணம்? மினிஸ்டர் வீட்டு கல்யாணம் இல்லையா? சாப்பாட்டுல இருந்து போ. ஆமா, போலீஸ் தரப்புல இத்தனை பேர்த்த வர வச்சிருக்கீங்களே, சபையில வரதட்சணை கொடுக்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா?
0: உங்களுக்கு வரதட்சணை, அவங்களுக்கு வாழ்க்கையிலே காணாத தட்சணை, கண்டுக்கவே மாட்டாங்க. பொண்ணாஞ்சிட்டாங்க. சம்பந்தி, பிரமாதமா ரசிக்கிறீங்க, நல்லா வாசிக்கிறாங்களா?
2: சூப்பரோ சூப்பர். என் வாழ்க்கையில ரெண்டு பொண்ணுங்க ஒன்னா நாதஸ்வரம் வாசிக்கிறத இந்த வயசுலயும் சரி, வாலிப வயசுலயும் சரி, இந்த வயசுல கூட நான் பார்த்தது.
0: என்ன டவுல் சவுண்டே ஒரு மாதிரி கேக்குது,
7: ஸ்ட்ரைட்டா கேக்குதுங்க. அதான் கரண்ட் கட்டு, மைக் ஆஃப். அதான் அப்படி
0: சம்பந்தி அபசகனமா இருக்குதுன்னு சொல்றாருல, கல்யாண வீடு கடை எழுந்து போச்சு, வாசிங்க.
2: சும்மா இருங்க சம்பந்தி, நீங்க சாப்பிட்டு வந்து சந்தோஷமா வாசிங்கப்பா.
3: தேங்க்ஸ் சார்,
9: ரொம்ப தேங்க்ஸ்.
2: ஏப்பா, அதுக்கு இடையில கேப்ல ஏதாவது சீடு கீடு இருந்தா போடுங்கப்பா.
3: போடுறேன் சார்.
0: சிடி நீ ஏன் எடுத்துட்டு வந்த?
7: அப்படியே
2: கேப்ல போய் சாப்பிட்டு வந்து சூப்பரா லைவ் கண்டக்ட் பண்ணுங்க.
0: அவளே படாதீங்க, இவர் சூப்பர்
3: கண்டக்டர்.
7: அது வேற ஒண்ணு இல்லங்க,
10: அவளே
7: படாதீங்க, கல்யாணத்தை நாங்க நிறுத்துறோம்.
10: ஆமா, உங்களுக்கு பஸ்ஸே கரெக்டா நிறுத்த தெரியாது.
13: அம்மா, நீங்க யாரு?
10: சேரன் பாண்டியன்
7: பல்லவன்.
10: அது தெரியுது. ஆமா, இங்க எதுக்கு வந்தீங்க? என்ன போலீஸ் கூப்பிடுவா?
7: இது பாருங்க, அதோ வெள்ள கச்ச வச்சு நெத்திய தொடச்சிட்டு இருக்காரு உங்க லவர். அவர்தான் எங்களுக்கு வர சொன்னாரு.
10: யாரு கிட்ட கதை விடுற?
7: உங்க கிட்டதான்.
10: வெளியில
7: ஒரு மஞ்ச கலர் டெம்போ நிக்குது, நீங்க எப்படியாவது அதுல போய்
0: பொங்கல் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும்.
7: ஆனா நீங்க பொங்கல் சாப்பிடாதீங்க, உங்க லவர நாங்க எப்படியாவது பொங்கலுக்கு அனுப்பி வச்சு டெம்போ அனுப்பி வச்சிடும், அவர் உங்களை கூட்டிட்டு
9: போய் எங்கேயாவது
7: எங்கேயாவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவான்னு
10: சொல்ல வந்தேன்.
7: தானே நிக்கும்.
10: எப்படி
7: அது வந்து என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் அடிக்கடி பிரேக் போட்டுட்டே இருக்காங்க. இத பாருங்க, முடிஞ்ச உங்க ஃப்ரெண்டோட காதுல ஹெல்ப் பண்ணுங்க.
10: இல்லனா
7: ஒதுங்கிக்கங்க.
10: அது முடியாது.
7: அப்ப ஹெல்ப் பண்ணுங்க.
10: சரி,
7: தேங்க்ஸ்.
10: கமெண்ட்.
9: ஓகே.
14: என்ன
15: மன்னிச்சிடுங்க, ஊர்ல எல்லாரும் சொல்றத கேட்டு நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன்.
14: பரவாயில்ல, இப்பவாது என்ன புரிஞ்சுகிட்டே.
13: நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வந்துரு.
1: கல்யாணம் முடிஞ்ச உடனே போயிடலாம்.
13: மறுபடியும் எதுக்கு கல்யாணம்?
1: ஐயோ, நான் இந்த கல்யாணத்தை சொன்னேங்க.
15: ஹலோ, உங்க லவ்வர் அங்க பின்னாடி டெம்போல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரமா போய் பிக்கப் பண்ணிக்க. கண்ட கைசாடி கிட்ட பேசிட்டு
16: இருக்காரு. அவன் எந்த டெம்போ இல்ல எந்த லவர்? சத்தியமான லவரே கிடையாதுமா. இல்ல
1: திருந்தவே மாட்டையா?
15: ஒரு காதல வாழ வைக்கிறதுக்காக லவ்வரை வழி அனுப்பி விட்டுட்டு வரேன்.
7: விட்டுட்டு வர மூஞ்ச பாரு. இப்ப அந்த லவ்வரை நான் தான்

0: கேட்கிறாய்யா? இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல பொண்ணு எடுக்க வேண்டாம் என் பொண்டாட்டி அப்பவே சொன்னாயா?
1: என் குடும்பத்தை பத்தி பேசாத. உனக்கு ஏற்கனவே ஒரு வப்பாட்டி இருக்கிறான்னு தெரிஞ்சோம். உன் குடும்பத்துல நான் ஏன் பொண்ணு கொடுக்க வந்தேன்?
0: உன் குடும்பம் மட்டும் ஓகேமாயா? உன்னோட அம்மாவுக்கு டிரைவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஊரெல்லாம் பேசிக்கிட்டாங்க. இருந்தாலும் என் பையனை கொடுக்கறதுக்கு எதுக்கு சம்மதிச்சேன்? ஒரு லிங்க் இருக்கே,
1: கொன்னிடுவேன். எல்லாரும் கேளுங்க, இவன் பொண்ணு எதிர்கட்சி எம்எல்ஏ கூட்டின்னு ஓடிட்டான். இவங்க அப்பனுக்கு மூணு பொண்டாட்டி. இந்த பேய வேலைக்காரிக்கு பிறந்த பேய் தான்.
2: ஐயா கல்யாணம் பண்ண காணோம், ஐயா கல்யாணம் பண்ண காணோம்.
0: சந்தோஷம். பெரியவர்களே தாய்மார்களே நல்லா கேட்டுக்கங்க, இவ்வளவு நேரம் என்ன பத்தி பேசுறானே, இவன் பொண்ணு கல்யாண மண்டபத்துல வேற ஒருத்தர கூட்டிட்டு ஓடிட்டான். தெரிஞ்சுக்கங்க இவனுடைய குடும்ப லட்சணத்தை.
3: விட மாட்டேன்டா.
0: நீ விட மாட்டேன், ஆனா நாங்க விட்டுருவோம். டேய் நம்ம ஆளுங்களை புறப்படுங்கடா.
1: டேய் கேட்டு எடுத்து மூடுங்கடா.
0: எதுக்கு?
1: ஏன் வீட்டு பணம் காண இல்ல, அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் ஒருத்தர் இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போக கூடாது.
2: கேட்டை க்ளோஸ் பண்ணு.
1: கேட்ல ஒவ்வொருத்தரா செக்கிங் பண்ணுங்கடா. முதல்ல இவனை செக் பண்ணு.
0: என்கிட்ட நீ போட்ட நாமம் தான் இருக்கு, அத நீயே வச்சுக்க.
4: போங்க போங்க போங்க, எல்லாரும் லைன்ல நில்லுங்க.
5: பாத்தீங்களா, நாங்க ஒரு கார்ல சேர்த்து வைக்கதான் இப்படி ஒரு வேஷத்தை போட்டோம்.
6: ஆமா, அதுக்கு என்ன
4: போ? என்ன இப்பவா? இப்ப எங்க செக் பண்ணி வேஷம் கழிச்சா நாங்க மாட்டிக்க மாட்டோம். வழக்கமா பஸ்ல பாசஞ்சர் செக் பண்ணுவாங்க, இப்ப கண்டக்டர் டிரைவரே செக் பண்றாங்க.
5: டியூட்டிக்கு வேற டைம் ஆச்சுங்க.
4: கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு.
6: டோன்ட் வரி, ஐ அம் தேர். கம், சீக்கிரம் வாங்க.
5: வா. என்ன
4: ஒரே கல்ல மூணு மாங்காடா?
5: தெரியும், நீங்க மூணு பேர் தானே.
3: இல்லப்பா, காசு காசு அடிச்சாச்சு, ஒரு காதல சேர்த்து வச்சாச்சு, காலேஜ் எதிரி ஃப்ரெண்ட் ஆயாச்சு.
5: போடா மாங்கா. ஏய் பாடா மாங்கா.
3: ஓ என்னதானா,
6: இவங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப நாளா தெரியும். கண்டிப்பா இவங்க பணத்தை எடுக்கல, சோ இவங்களை அனுப்பிடுங்க.
4: இவங்க முழிக்கிற முழிய பார்த்தா நம்ப முடியலையே.
6: What do you mean? இவங்களை பார்த்தா வேஷம் போட்டு திருட வந்த மாதிரி இருக்கா?
4: நான் ஒண்ணு அப்படி சொல்ல வரலீங்க.
6: அப்ப நான் ஏனோ தெருவுல போற கண்டக்டர் டிரைவருக்கு எல்லாம் வக்காலத்து வாங்குற மாதிரி நீங்க சொல்றீங்க?
5: போச்சுடா.
6: உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இவங்களை லைன்ல நிக்க வச்சு செக் பண்ணி சீக்கிரம் அனுப்பிவிங்க.
4: எங்க புடிச்சீங்க?
6: இங்க டியூட்டிக்கு போணும்.
4: என்ன டியூட்டி?
6: கண்டக்டர்.
4: கண்டக்டரா?
5: இல்ல சார், தப்பா சொல்றாங்க. கண்டக்டர் இல்லமா, கண் டாக்டர். கண் டாக்டர் பொண்ணு கல்யாணம் பத்திரட்டு பண்ணுண்டு, அதான் கேப்ல
4: பாசிட்டு வந்துருவோம். ஓகே, எல்லாம் லைன் அனலுங்க.
5: சரிங்க.
6: சரி, பணம் எங்க?
4: எங்க வழக்கம் போல என்ன கல்யாணம் மண்டபத்துல மறைச்சு வச்சிருப்பான். மறுபடியும் மாறு வயசுல போய் எடுத்துட்டு வரணும்.
5: பணம் உங்ககிட்ட தான்டா இருக்கு.
4: இது பணம் எங்கிட்ட இருக்குதா? எங்க இருக்குது?
5: Where there is a bill, there is a way.
7: ஹலோ, உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் சிட்டி ஆளுங்க மட்டும் இல்ல, மப்சில ஆளுங்களும். தமிழ்ல சொல்லு.
5: போடா. Where there is a bill, there is a way.
6: ஐயோ, இன்னும் புரியல. The will தமிழ் அடிக்கிறார்ல, அதுல தான் இருக்கு.
4: தமிழ்ல இருக்குது. பரவாயில்லையே, ஒண்ணுக்கு போற கேப்ல வெச்சியப்பா. எப்பப்பா வெச்ச?
5: நீ ஒண்ணுக்கு போன கேப்ல தான்.
8: நடிகர் அஜித் குமாரோட திரைப்பயணத்துல முக்கியமான திரைப்படங்கள்ல வில்லன் படமும் ஒண்ணு. டபுள் ஆக்ஷன்ல கலக்கி இருப்பாரு. பஞ்சதந்திரத்தினுடைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ யூகி சேதுதான் இந்த கதையை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய கதை எழுதியதும் யூகி சேதுதான். இந்த கதை படத்தினுடைய ப்ரொடியூசருக்கும் நடிகர் அஜித் குமாருக்கும் பிடிச்சு போக ரொம்ப கம்மியான நாட்கள்லயே படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க.
9: வில்லன் படத்தை கேட்கலாம் இணைந்திருங்கள் நம்ம ஹலோ எஃப்எம் உடன்.
10: மாமா, பாண்டியன் மாமா வேகமா வராரு. இன்னைக்கு அப்பாக்கும் அவருக்கும் பெரிய சண்டை இருக்க போகுது.
4: அசோக், வெளிய வாடா.
11: வர மாட்டேன்.
4: சண்டை போட கூப்பிடலடா.
11: அப்புறம் எதுக்கு?
4: சமோசா சாப்பிட போல வாடா.
10: மாமா மாமா, எப்படி இந்த திடீர் சேஞ்ச்?
4: அது ஒண்ணு இல்லம்மா, ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டனா, அப்படியே காலேஜ் டேஸ்ல ஞாபகம் வந்துருச்சு. அதான் என் மாப்பிளைய பாத்துட்டு போலான்னு
12: வந்தேன். ஒவ்வொரு வெள்ளிதோறும் ரெட்ரோ ஃப்ரைடே நம்ம ஹலோ எஃப்எம் வழங்குவோர் சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக். இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
13: Hi, this is Rutraj Gaikwad.
14: Hi, this is Dhoni.
15: Vanakkam, Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
16: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால. புடிச்ச பிராண்டட் ஏசியை வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: ஈஸியா ஏசி வாங்க.

0: பர்சன்ட் தென் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. பர்சன்ட் தென் கோ.
1: கோகுலம் கதிர் மே மாத இதழ்.
2: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்,
1: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
2: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
1: கோகுலம் கதிர் மே மாத இதழ் இப்போது விற்பனையில்.
3: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
4: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
3: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
4: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸ் இருக்கு.
3: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
5: புத்தாடைக்குள் புதையல். ஆம், கே சின்னதுரையன் கோவில் சமர் கிஃப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம், மிதக்கலாம்.
6: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேச்சரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
7: நம்ம பவுன் தாய் படுகையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
8: ஏண்டி பாட்டி என்னதடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
9: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
10: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காக்கு தெரியும். கோ, நீ சொல்லுக்கா.
11: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
12: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
13: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம் மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
14: ஹலோ எஃப்எம் 106.4 ஒளி சித்திரம். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். மற்றும்
15: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
16: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
17: FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
18: ஹலோ FM இல் ஒளி சித்திரம்.
19: ஹலோ எஃப்எம் ஒலி சித்திரம்ல 2002 அஜித் குமார் நடிப்புல வெளியான வில்லன் திரைப்படத்தை தான் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கா ஆர்ஜே மங்கை.
0: நான் ஆர்ஜே வாலுமணி. நடிகை மீனா, சுஜாதா, கருணா, ரமேஷ் கண்ணா, விஜயகுமார், நிழல்கள் ரவி உள்ளிட்ட பலரும் அவங்களுடைய பங்களிப்பை ரொம்ப சிறப்பா கொடுத்திருப்பாங்க. 2002 தீபாவளி சமயத்துல பல படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அதுல பெரும்பாலான படங்கள் வெற்றி திரைப்படமாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 2002 தீபாவளி சமயத்துல வில்லன், பகவதி, ரமணா அப்படின்னு பல ஹிட் திரைப்படங்கள் வெளிவந்துச்சு, எல்லாராலும் ரசிக்கப்பட்டுச்சு. குறிப்பா அஜித் ரசிகர்கள் கொண்டாடுனாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
19: வில்லன் படத்தை தொடர்ந்து கேட்கலாமா?
6: பர்சர்
2: எடுத்துட்டேனே, பாத்துட்டியா? கண்டுக்கத.
6: எதுக்காக கண்டு கூடாது?
2: இதெல்லாம் சின்ரம்மா, நீ ஒன்றரை அடிச்சியா? நான் கண்டுக்கினேனா? தமிழ்நீர் எஸ்கேப் ஆயிடுறேன்.
6: ஏய் பாத்தியாடா, கிழிஞ்ச 5 ரூபா நோட் தான் இருக்கு. எவன்கிட்ட பாக்கெட் அடிக்கிறது விவசாயம் கிடையாது.
2: உனக்கு தெரியுண்டி, எவன் கோடீஸ்வரர், எவன் கேன என்ன, வேணா டியூஷன் எடுத்து கத்துக்கிறேன். என்ன 100 ரூபா எடுக்கிற, கட்டுங்களை உடச்சியா? நீ தானம் பண்ணுவடி.
6: இருக்கு
4: பெருசா நியாயம் பேசுற.
2: உனக்கு எவ்வளவு கோவம் வருது? அவன் ஓஆளா?
6: ஆமாண்டா, யாழ்தா யாழ்தா.
3: தப்பு தண்டா தப்பு தண்டா, தலைவானே செய்யவா, வெயில் படா இடங்களை விளையா.
20: துபாயில இருந்து ஹெராயின் வருது, இங்க இருந்து பணம் போகுது.
21: எவ்வளவு?
20: கோடி கணக்குல.
22: ஆர்டிஓ தெரியுமா?
20: தெரியாது.
23: லொகேஷன்?
20: ஏர்போர்ட்.
9: என்ன சிவா படத்துக்கா?
21: இல்லன்னு ஹெராயின் கடத்துறாங்க, அதை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு கூடி பேசிக்கிட்டு இருக்கோம்.
9: காமெடியான ஆளியா நீ?
21: பாத்தியா, இன்டர்வெல்ல பார்த்து படுத்துக்கானு கேக்குறான்.
23: அதுக்காக அவங்கிட்ட போய் நம்ம கொள்ளை அடிக்கிறது பத்தி சொல்றதா?
21: சொன்னேன், ஆனா அவன் என்ன சொல்லிட்டு போறான்?
24: காமெடியா சொன்னன்னு சொல்லிட்டு
21: போறான். அதான் பப்ளிக்கோட பப்ளிக்கா பேசினா யாருக்கும் டவுட் வராது. இவங்கிட்ட என்ன, இப்ப யாருகிட்ட சொல்றேன்னு பாரு. ஹலோ, கமிஷனர் ஆபீஸ். நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஏர்போர்ட்ல ஹெரோயின் கடத்தி லோக்கலா எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறாங்களாம். முடிஞ்சா புடிச்சு பாருங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வெல்ல இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என் வேலை. பண்ணிட்டேன்.
24: ஹெராயின் கடத்துற இன்ஃபர்மேஷன் இருக்கு, எல்லாரையும் தரவா செக் பண்ணி அனுப்புவோம். எங்க பெர்மிஷன் யாரும் அனுப்ப கூடாது.
21: ஓகே சார். மிஸ்டர் சிங், எக்ஸ்கியூஸ் மீ, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா என் கூட வாங்க. ஹெராயின், பிளாஸ்டிக் பேக்கெட், bandage. Okay.
23: Excuse me, I need to talk to you.
25: No.
23: This is...
25: No.
23: It's nothing.
25: But... No.
23: Vaadi.
26: இப்ப எப்படி தப்பிக்கிறது?
21: சொல்றேன். ஏய், பேக குடுறா.
27: எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பேக் செக் பண்ணீங்களா?
25: சாரி சார்.
27: இதான் செக் பண்ண லட்சணமா? ஒழுங்கா செக் பண்ணுங்க.
26: சீக்கிரமா.
28: ஏய், போலீஸ் ஃபுல்லா சர்ச் பண்ணுதுடா. மூணு முடுக்கல தேடிட்டு இருக்காங்க. இந்தா தங்க, அந்த பொண்ணு கிட்ட அடிச்சு எங்கிட்ட கொடுத்துட்டா. ஏய், என்னடா கூலா போயிட்டு இருக்கிற?
21: முதல்ல என் பெட்டி எடுத்துட்டு போ.
28: நீ எப்படா தப்பிப்ப? இதுக்குதான் போலீஸ் சொல்ல வேணாம் சொன்ன கேட்டியா?
21: ஓடா, நான் பாத்துக்கிறேன்.
23: கொஞ்சம் திரும்பமா. ஓகே, இந்த அவன் பேக்.
28: இந்நேரம் மாட்டிக்கிட்டு இருப்பான், சொன்னா கேட்டாதானே. எவ்வளவு போலீஸ் ரிஸ்க் எடுக்க வேணாம் கேக்குறானா?
27: என்ன
23: அர்த்தம்?
27: போறதுக்கு
28: அரசாங்கமும்
27: எப்பவுமே மறக்க மாட்டோம். இருப்பா. யோ
24: சார்,
27: கம்பி அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம வண்டியில கொண்டு போய்விடு.
24: போலீஸே வழி அனுப்புது.
29: அடிச்ச படத்து போலீஸ் பாதுகாப்போட கொண்டு வரையா?
23: ஹீரோ.
24: அப்ப நானு ஹீரோ?
29: பெரிய தொல்லையா போச்ச. பிக் பாக்கெட்டா மேல் பாக்கெட்டா?
24: என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்?
30: ஹெராயின் அவனே கடத்துற மாதிரி கடத்தி அதுல காவாசிய பொட்டிக்கல போட்டு உங்ககிட்ட கொடுத்து உங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்கான். இல்ல நாடகம் சார், நாடகம்.
24: போன
30: வந்த கூட்டாளி
28: புள்ள வெளிநாட்டு போனமா?
1: ஒரு கட்டுக்குள்ள கட்டு கட்டா இவ்வளவு நோட்டா?
28: ஏய் கொண்டே கட் பண்றா.
5: எத்தனை வாட்டி அவன பஸ்ல பாத்துர்க்க?
1: ஒரு மூணு வாட்டி இருக்கு சார்.
5: அந்த ஹேண்டிகேப் எங்க இறக்கி விட்டு வந்த?
7: பக்கத்துல இருக்க அவைலபிள் இறக்கி விட்டோம் சார்.
5: போய் வண்டி ஸ்டார்ட் பண்ண நான் வரேன்.
7: ஓகே சார்.
5: ஆமா அவன யாருன்னு நீ சொல்ல?
1: கண்டக்டர்.
5: அவன் யாருன்னு உனக்கு காட்டுறவா?
1: கம் ஆன் சார். அவன் இங்க இருக்க மாட்டான் சார்.
5: ஏன் அஞ்சுப்ல
1: சொல்றேன்
8: என்ன
10: கயிறு
8: இது?
10: சீக்கிரம்
8: அக்கறையா
10: கிடையாதுரா. எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பயம் பக்தி இருக்கணும்.
8: சரி வேணா சொல்லு, போகும்போது பிள்ளையார் கோயில கும்பிட்டு
1: போயிடலாம். தேடிட்டு வந்தேன், கும்பிட போன தெய்வம்
5: குறுக்க வந்துட்டோமா?
1: கரெக்ட் சார். இது என்ன தெரியுதா?
11: இது வரைக்கும் சின்ன சின்னதா அடிச்சிட்டு இருந்த, இப்ப கண்டக்டர் பேக் அடிக்கிற அளவுக்கு ப்ரமோஷன் ஆயிட்டியா?
1: கரெக்ட். இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் தான். இது எந்த கண்டக்டர் பேக் தெரியுதா? அங்கே பா,
11: ஆட்டோ வருது, மூணு பொண்ணுங்க போகுது, அம்பாசர் கார் வருது, சைக்கிள் வருது.
1: அவனும் வருவான் சார். நான் ஆக்டிங் கொடுக்குறான் சார். அவன்
5: அவனை மாட்டி விடுற மாட்டி விடுறன்னு சொல்லி நீ பள்ளு சட்டை மாட்டி.
1: ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, என்ன மாதிரி நடிக்கிறான் சார் அவன்? இந்த பேங்க் அவன் சார் அடிச்சான். கண்டக்டர் சார் அவன் அப்படிங்கிறத மாட்டான் சார்.
5: ஏன் தம்பி இவ்வளவு விளையாட்டா?
1: இப்ப ஏற்கனவே எதிர்பார்த்துக்கிட்டு அவனை
5: கம்ரேட. ஆமா உங்க யூனியன் மீட்டிங் தானே போறேன்.
7: ஆமா சார்,
5: நாங்க அங்கதான் போறோம். வண்டியில ஏறி உட்காரு, நாங்க டிராப் பண்றோம்.
7: தேங்க் யூ சார்.
5: இந்த பேக்க எந்த கண்டக்டர் கிட்ட நீ அடிச்சா
8: சார்? எங்கிட்ட வந்து அடிச்சு விட்டான். நல்ல சார் கண்டக்டர்
1: புழுகுறா சார். இவன் டிரைவர் சார், அவன் தான் சார் கண்டக்டர். சார் அடி போடுங்க சார். நாம ஆக்ட் குடுறா சார்.
11: யார் ஆக்ட் பண்றது? இப்ப நீ தான் ஆக்ட் பண்ற. கண்டக்டர் டிரைவர்ங்கற, டிரைவர் கண்டக்டர்ங்கற.
1: சார் நீங்க கூட பேசிட்டே டக்கு நீங்க பாருங்க சார். இதானா சார் உங்க டக்கு? அவர செகண்ட் கூட ஆக்ட் குடுறா சார். அங்க பாருங்க, கால் தூக்குற போட்டா சார். சார் நீங்க எல்லாமே லேட் சார்.
5: அப்ப கண்டக்டர்
8: நான் தான்.
5: இவன் மேல கம்ப்ளைன்ட் குடுக்குறியா?
8: வேணாம் சார், பாவம் யார் பெத்த பிள்ளையோ, சோத்துக்கு இல்லாம திருடிட்டான். விட்டுருங்க சார்.
1: போவர்றாடே, எங்கடா கத்துக்கிட்டீங்க இந்த ஆக்டி?
5: அவர் எவ்வளவு மனிதாபிமானமா பேசிட்டு இருக்கிறாரு. அவர் ஏத்து பேசுறானே.
1: இவ்வளவு டைலாக் பேசுறீங்களா சார்? பக்கத்துல வந்த இப்படியே ஆடிக்கிட்டே இருக்காரு.
11: திருட்டு பயல கொண்டாட பேக இந்தயா.
5: தேங்க் யூ சார். அம்பி நீ வண்டியில யாரு?
10: சரி சார், லேட்டா வந்தா இவன அடிச்சிருப்பாங்க.
11: இதுதான்
12: ஊனங்கிறது உடம்புல இல்ல, மனசுலதான் இருக்கு. இப்ப அவர் நம்ம கூட இல்லங்கறத நினைக்கும் போது நமக்கெல்லாம் வருத்தமா இருக்கு. கருணாகரன் ஐயா அவர்கள் தன்னால முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களிடமிருந்து நிதியை திரட்டி அந்த நிதியை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து உடல் ஊனமுற்றோர் ஆதரவு இல்லங்களுக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. முக்கியமான இந்த நேரத்துல ஐயா நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போனது நமக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு தான். யார் செய்த முயற்சியோ, யார் செய்த புண்ணியமோ, உலக நாடுகள் அனைத்துமா சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்ய கிட்டத்தட்ட 1,000 கோடி ரூபாயை அவங்க சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல் தவணையாக ரூபாய் 15 கோடிக்கான காசோலையை வழங்குவதற்காகத்தான் இவர்கள் அனைவரும் கனடா நாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் நாம் இந்த விழாவையே ஏற்பாடு செய்திருந்தோம். துரதிருஷ்டவசமாக நிதி உதவி வழங்கும் இந்த விழா ஒரு இரங்கல் கூட்டமாக மாற்றப்பட்டு விட்டது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்பின் அடுத்த தலைவராக பொறுப்பேற்க தொழிலதிபர் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் வரும் வியாழனன்று முறைப்படி தலைவர் பதவியை ஏற்க உள்ளார். அன்றே இந்த வெளிநாட்டின் உதவித்தொகை அவரிடம் வழங்கப்படும்.
0: இது புது பழக்கம்.
2: இவ்வளவு நாளா என் கண்டலப்படாதவ இன்னைக்கு புதுசா பட்டுட்டானே.
0: அதுக்காக நீ குடிச்சாலும் சரியா போயிடுமா?
4: உனக்கு தெரியாது அவனை பத்தி. அவன் எவ்வளவு மோசமானவன் எனக்கு தானே தெரியும். தெரியுமில்ல அவர் எவ்வளவு நல்லவர். அவர் உட்கார வேண்டிய இடத்துல இவன் உட்கார போறானா? ஆனா இவன் என்ன பண்ணுவான் சொல்லு. தெரியுமில்ல?
0: தெரியுண்டா. பாரிலிருந்து வர கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளடிக்கிறது தான் அவன் பதவிக்கே வரான்.
4: என்னால ஒண்ணும் பண்ண முடியல பாரு. தண்ணி அடிச்ச
13: யாரு
14: முதலாளி?
13: அதான்டா நான் மேடையில கேண்டில் ஏத்தும்போது டயின் கத்துனானே.
14: அவன் ஒரு ஹேண்டிகேப் முதலாளி. ஃபாதர் போட்டோ பார்த்த உடனே ஐயோ ஃபாதர் செத்து போயிட்டாரு அப்படிங்கிற இமோஷன்ல ஐயா அப்படின்னு கத்துறதுக்கு போல டேய்னு கத்திருப்பான்.
13: யாரையுமே சாதாரணமா நினைக்காதடா. நாளைக்கே அவன் எனக்கு வில்லனா மாறலாம்.
14: மாறலாம் இல்லாட்டி ஏற்கனவே கூட உங்களுக்கு வில்லனா இருக்கலாம்.
13: அவனை சும்மா விட கூடாது. என்ன பத்தி தெரியும்? அந்த பதவிக்கு வர்றதுக்கு நான் என்ன வேணும்
14: பண்ணுவீங்க? இது நீ வயால சொல்லணுமா? நான் தான் நேர்லயே பாத்துருக்கேன்.
13: தம்பி இந்த ஷூ போட்டுக்கிட்டா இனிமே நீ நல்லா நடக்கலாம்.
15: போட்டு
13: வலிக்காதுப்பா. ரெண்டு நாளைக்கு அப்புறம் சரியா போயிடும்.
15: வேணா ஃபாதர்.
13: ஓட்டுதான் பாரு.
15: இல்ல வலிக்கும்.
13: ஓடுப்பா. போடாமே சொல்லக்கூடாது.
15: சரி நானே போட்டுக்கிறேன்.
13: என்ன தம்பி அப்ப தீக்கு போட்ட? உனக்கு வலிக்கதான் பண்ணுவனா? என்னைய தள்ளிட்டு போறியா? உன்மாலாம் உனக்கே தெரியல பாத்தியா. உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். நீ போய் வலிக்க சொல்லாமா?
14: ஃபாதர் கருணாகரன்
13: சுந்தரமூர்த்தி பேசுறேன். யாரு?
16: நான் சிவா பேசுறேன். என்ன என்ன நினைச்சு தூக்கம் வராம படுக்கல பொறண்டு பொறண்டு படுத்துட்டு இருக்கியா? நடந்ததெல்லாம் நீ வேணா மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். இனிமே நீ நிம்மதியா தூங்கவே முடியாது. நான் உன்னை கண்டிப்பா தூங்க விடவே மாட்டேன்.
13: யார்கிட்ட பேசுறேன்?
16: உன்கிட்ட தான்டா பேசுறேன். சுந்தரமூர்த்தி கிட்ட. பழைய கேடி போர்க்கி சுந்தரமூர்த்தி கிட்ட. அப்ப நடக்க போற பதவி ஏற்பு விழால வைக்கிறண்டா உனக்கு ஆப்பு.
13: யாரா நீ?
16: வில்லண்டா. உனக்கு வில்ல.
13: யாரோ ஒரு சின்ன பையன் நேர்ல வரத்துக்கு தில் இல்லாம போன்ல மிரட்டுறான். இதெல்லாம் சகஜம். நீ படு.
3: ஹலோ ஃபார் மொழிச்சு திரத்துல இன்னைக்கு வில்லன் திரைப்படத்தை தான் கேட்டுட்டு இருக்கிறோம்.
6: ஆக்டர் அஜித் குமார் அண்ட் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் காம்போல வெளியான முதல் திரைப்படம் வில்லன். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேருமே. அண்ட் கே எஸ் ரவிக்குமார் படம் அப்படின்னாலே அந்த படத்துல ஏதோ ஒரு குட்டி ரோல்ல கண்டிப்பா அவர் கேமியோ பண்ணிருப்பாரு. இந்த படத்திலயும் ஒரு போட்டோ எடுக்கிற சீன்ல கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாரு.
3: வில்லன் திரைப்படத்தை தொடர்ந்து கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ ஃபார்ம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
9: கனிவான
17: கவனத்திற்கு
18: நேரமிப்போம்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
3: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
4: கோகுலம் கதிர் மே மாத இதழ்.
5: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்.
4: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
5: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
4: கோகுலம் கதிர் மே மாத இதழ் இப்போது விற்பனையில்.
0: ஹலோ எஃப்எம் இல் சொல்லியடி சொல்லியடி.
6: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லியடி இருக்கு. 0444466999 கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விளங்க.
7: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
8: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, aadigal vaangi Malaysiavukku parakkalam, sogusu kappalil midakkalam. Matrum Aswin Sweets and Snacks, ullam virumum suvaigalin illam. Oru murai payanpaduthiya ennaiyai marubadiyum payanpaduthuvadhe illai.
9: Hello FML Spotlight. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள எக்ஸிட் போல் முடிவுகள் கள நிலவரத்தை எதிரொலிக்கிறதா? இதுவரை வெளிவந்துள்ள தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகள். ராஜசேகருடன் மூத்த பத்திரிகையாளர் நரசிம்மன், அரசியல் விமர்சகர்கள் ராமசுப்ரமணியன் மற்றும் நவநீத் உள்ளிட்ட பலர் பங்கு பெறும் ஸ்பாட்லைட் நாளை காலை 10 மணிக்கு ஹலோ எஃப்எம்எல்.
10: ஹலோ எஃப்எம் 106.4 ஒளி சித்திரம். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். மற்றும்
11: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
12: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
13: ஹலோ எஃப்எம் இல்
14: ஒளிச்சித்திரம்.
15: ஹலோ எஃப்எம் ஒலி சித்திரம்ல டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல வெளியான வில்லன் திரைப்படத்தை தான் இன்னைக்கு நாம கேட்டு இருக்கோம்.
16: நடிகர் அஜித் குமார் டபுள் ஆக்சன் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு எல்லாருக்கும் வாலி திரைப்படம் தான் ஞாபகம் வரும். யாராலையும் மறக்கவே முடியாது. சிவா அண்ட் தேவா கேரக்டர்ல மிரட்டி இருப்பாரு. அண்ட் வாலியை தொடர்ந்து டபுள் ஆக்சன் அப்படின்னு சொன்னா ஞாபகம் வரக்கூடிய திரைப்படமா வில்லன் என்னைக்குமே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பக்காவா நடிச்சிருப்பாரு நடிகர் அஜித் குமாரனுடைய யதார்த்தமான நடிப்பு. கருணாசுக்கும் நடிகர் அஜித் குமாருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த காமெடி சீன்ஸ் ஒரு பக்கம் கெத்தாகவும் ரசிக்க வச்சிருப்பாரு, இன்னொரு பக்கம் தனித்துவமான நடிப்பால நெகிழவும் வச்சிருப்பாரு.
15: வில்லன் படத்தை தொடர்ந்து கேக்கலாமா?
17: நான் அணு அணுவா சித்திரவதை பண்ண போறியா?

0: இவன் நாயா அன்னைக்கு மினிஸ்டர் வீட்டில் 1 கோடி ரூபாய்
1: இப்ப சொல்லியா,
0: இவன் நாயா அன்னைக்கு 1 கோடி ரூபாய் கொள்ளடிச்சிட்டு
2: போனது. பொண்ணையும் அடிச்சுட்டு ஹேண்டிகேப் மாதிரி நடிச்சு தப்பிச்சிருக்கான்.
1: ஆனா இவன் சிட்டி டிரான்ஸ்போர்ட் பஸ்ல கண்டக்டரா இருக்கான். பேரு சிவா.
3: ஆமா, நான் கொள்ளக்காரன் தான், திருடன் தான். உன் பார்வைக்கு வேணா நான் ஹீரோ மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நான் ஹீரோ இல்ல, வில்ல. கோடி கோடியா பணத்தை கொள்ளையடிக்கிற வில்ல, அடிச்ச கொள்ளையில இருந்து தப்பிக்க ஊனமுன்னு நடிச்சு போலீஸே மாத்திர வில்ல. நான் தினமும் நெருப்போட விளையாடுறவன், ஆனா நெருப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் மெழுகுவத்தி மாதிரி நெருப்புக்கு பயந்தா முடியுமா? என்ன கொளுத்துனாலும் எனக்கு தெரியாது, ஆனா அதனால யாருக்கு வெளிச்சம்னு உனக்கு தெரியாது.
2: என்ன கேட்ட, என்ன கேட்ட? ஊனமுழுவன் நான் நடிக்கிறியடா, அவங்களோட வேதனை என்னன்னு தெரியுமான்னு தானே கேட்ட.
3: தெரியும்டி, உன்னை விட அவங்களோட வேதனை எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், நீ என்னைக்காவது ஒரு நாள் சாவ பார்த்துட்டு பரிதாபப்படுறவ, ஆனா நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கவங்களோட வாழ்றவன். அந்த வேதனை உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும்.

0: ஏய் சிவா, எங்க போற?
1: சிவா சிவா,
2: என்னங்க இப்படி இருக்கா?
0: சிவா சிவா, இல்ல எங்க போறீங்க?

0: Ich du?
1: சிவா மாதிரி இன்னொரு பையன் அதுவும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க.
2: விஷ்ணு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதானே பிறந்தோம், ஆனா எனக்கு மட்டும் பார்த்துட்டே கொண்டாடுறாங்கடா, அது எனக்கு பிடிக்கலடா.
3: ஓ, ட்வின்ஸா?
2: புடி ஊது.

0: பாவம் பைத்தியம் போல இருக்கு.
1: அது எதுக்கு மறைக்கணும்?
2: அடிக்காத, சொல்றது கேளுடா.
3: நீ எதுக்காக இப்ப டென்ஷன் ஆகுற?
4: மானோ மரியாதை எல்லாமே போச்சு. நாளையில லேடிஸ் கிளப் பக்கமோ ரேஸ் கோர்ஸ் பக்கமோ ஷாப்பிங்கோ எங்கேயுமே போக முடியாது. எல்லா இடத்துலயும் உனக்கு லூஸ் பையன் இருக்கானே அப்படின்னு கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி சிரிக்க போறாங்க.
3: நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன்ல, அந்த லூசு பையன் எங்கயாவது கண்காண இடத்துல கொண்டு போய் விட்டுருன்னு. நீ தான் கேக்கல.
4: எங்க கொண்டு போய் விட்டாலோ அந்த சிவா கண்ணில இருந்து தப்பிக்க முடியுமா? அந்த பெரிய லூஸ் தான் சின்ன லூஸ் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கே.
3: நீ கவலை விடு, நான் அவனை ஒரே அடியா ஒழிச்சிடறேன்.
4: எப்படி?
3: என்னடல்ல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவங்க கிட்ட ஏற்கனவே இதை பத்தி பேசி வச்சிருக்கேன். அங்க இந்த சின்ன லூஸ் அனுப்பிட்டோன்னு வச்சுக்கான், அவன் அங்க ஏதாவது ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டுருவான். அதுக்கப்புறம் சிவா இல்ல, யாருமே அவனை கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது.
5: That's nice idea. எனக்கு கொஞ்சம் ஒயின் போடுங்க.
3: That's my darling.

0: Vishnu? Vishnu? Vishnu? Hindi Krishnamurti.
1: Ah, pode. Inga vada. Un peru enna da?
2: Varatta.
1: Pode. Ah, po po. Ye Manjula, va ma.
3: Poi oru vaasam soap vaangi vandu kulichittu vandu jeep la iru. Na adha paakura. Nee padda adha. Naangu thukku nanu kuduthu thana. Avadi pottu va, pombodu porikkalam. Ey. இவ பேர் என்ன?
1: அண்ணினே.
3: ஒரு வாரத்துக்கு அப்புறம்
1: அப்ப மஞ்சள் அண்ணே.
3: அது
1: அண்ணே கண்ணு வலிக்குது கண்ணு வலிக்குது தூங்கிடுதுண்ணே. பிச்சை எடுக்க மாட்டேங்குதுண்ணே.
3: ஏங்க அண்ணே? அதான் நான் ரெண்டு கண்ணையும் தோண்டி எடுத்துட்டேனே. அப்புறம் எப்படி கண்ணு வலிக்கும்?
0: கண்ணு இருந்த இடத்துல வலிக்குதுங்க.
3: அந்த வலியோட உட்கார்ந்து பிச்சை எடுத்தா நிறைய துட்டு கிடைக்கும்ல. ஒழுங்கா சொல்லு.
0: கண்ணு தெரியலமா பிச்சை போடுங்கம்மா. ஐயா கண்ணு தெரியலையா பிச்சை போடுங்க ஐயா.
3: பிச்சு உதறது பார், இப்ப கூட்டு போ, பிச்சை நிறைய விழும்.
1: அண்ணா இப்ப பார்த்தா லூசு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கானே.
3: லூசு மாதிரி இல்லடா, லூசே தான்.
1: அப்புறம் ஒழுங்க ஒரு இடத்துல உட்காந்து பிச்சை எடுக்க மாட்டேன்றான், எழுந்து எழுந்து ஓடிடுறானே.
3: இவன் சிரிச்சாலும் இனிமே செல்ற வேணும் அவ்வளவுதானே. தம்பி சாமி கும்பிடுவியா? எந்த சாமி? அப்ப காலத்துக்கு மேல வை. இப்ப கண்ணை மூடிக்கணும் சிவான்னு சொல்லு.
0: சிவா
3: சொல்லிக்கிட்டே இரு.
0: சிவா
3: சொல்லுப்பா.
0: சிவா
3: சொல்லு. ஒரு இடத்துல உட்கார மாட்டியா? எழுந்துடா ஓடுற மவனை. இப்ப நான் உன்ன உட்கார வைக்கிறேன்டா.
0: விஷ்ணு கண்ணை திறந்து பாரு. விஷ்ணு

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். என்ன வேணும்?
0: என் தம்பிக்கு பாதுகாப்பு வேணும் மேடம். Actually, we are from rich family. But at present, we are very poor and we are now orphans. வெளியே தங்கனா இவனை பாம்பெல்லாம் கடிக்க வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சின்ன பசங்களாம் என் தம்பியை கிண்டல் பண்றாங்க. என்னால பாத்திருக்க முடியல. புல்ல பிடிக்கிறவங்கெல்லாம் கூட்டிட்டு போயிறாங்க. என்னால காப்பாற்ற முடியல மேடம். நான் வளர வரைக்கும் இவனை இங்கே பாதுகாப்பா வச்சிருப்பீங்களா?
1: முடியும்பா. ஆனா இங்க இருக்கிறவங்களே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்களே.
0: அத பத்தி கவலைப்படாதீங்க. என் தம்பியோட எல்லா செலவுக்கும் என்னால சம்பாதிச்சு கொடுக்க முடியும்.
1: ஓ, அப்ப சரி.
0: பட் ஒன் கண்டிஷன்.
1: What condition?
0: தினமும் நான் என் தம்பிய பார்க்க வருவேன்.
1: No condition. தினமும் எத்தனை தடவை வேணாலும் வந்து பார்க்கலாம்.
0: Thank you madam.
1: வாப்பா. என்னப்பா?
0: என் தம்பி இவ்வளவு சந்தோஷமா இருந்தது நான் பார்த்ததே இல்லைங்க. இங்க மட்டும் எப்படி?
1: இங்கதான் அவன் தாயினத்தோட வாழறதா நினைக்கிறான். நமக்கு கைகள் எல்லாம் நல்லா இருக்குல்ல, நாமெல்லாம் அவனுக்கு அந்நியமா தான் தோணும்.
0: என் தம்பியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இனிமே அவன் இங்கேயே இருக்கட்டும் மேடம்.
1: சரி இருக்கட்டும். ஆனா நீ இப்படி அடிக்கடி சாப்பிடறதுக்கு கொண்டு வந்து குடுக்கறியே, அத யாருக்கும் தெரியாம தனியா குடுத்துரு.
0: ஏன்?
1: அவனுக்கு நீ இருக்க, மத்த பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லையே. உன் தம்பி மட்டும் மூணு வேளை சாப்பிடறத பார்த்தா மத்தவங்களுக்கு அவன் மேல போறாம வராது. அதனாலதான் யாருக்கும் தெரியாம அந்த ரூமுக்கு பின்னால போய் தனியா குடு. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாருக்கும் குடுத்துட்டீங்க. சாரால தினமும் கொடுக்க முடியுமா?
0: ட்ரை பண்ற மேடம்.
1: ஓ சரி. உங்க தம்பி இந்த ஹோம்ல இருக்கிறனால எல்லா குழந்தைங்களுக்கும் மூணு வேளை சாப்பாடு போடுவீங்க. ஆனா ஊர்ல இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம்?
0: ட்ரை பண்ற மேடம்.
2: இன்னி வரைக்கும் அதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
3: அந்த ஹோம்ல மட்டும் இல்லங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற 220 ஊனமுற்ற இல்லங்களிலயும் இன்னைக்கு மூணு வேளை வயிறார சாப்பிடுறாங்களே, அது என்னைக்கும் நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்கணும் தான். அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, நாங்கள அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம்.
4: நாங்க கூட எதுக்கு ஹெல்ப் பண்றோம் தெரியுமா? அந்த வேதனை எங்களுக்கும் தெரியும். செத்து போன எங்க அம்மாவும் கை கால் விளங்காதவங்க தான். அதனாலதான் நிறைய படிச்சேன். தங்கச்சி கூட நல்ல வேலை கிடைச்சும் அந்த வேலைக்கு போகாம அதே அவ்வயோமில டீச்சரா வேலை செய்யறா. அப்பப்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களே, அவங்களும் அதே ஹோம்ல வேலை செய்யறவங்க தாமா. மொத்தத்துல உன்னை தவிர எங்க எல்லாருக்கும் ஊனத்தோட வேதனை நல்லாவே தெரியும்.
3: அவர் அப்பப்ப ஊனமா நடிக்கிறாரு, அது அவங்களை கிண்டல் பண்றதுக்கு இல்ல, அவங்களை காப்பாத்துறதுக்கு.
5: அதுக்காக கடத்தை எங்க அடுத்து வழிப்புள்ளையார் குடைப்பீங்களான்னு நீ கேட்கலாம். நான் உடைக்கிறது கடத்தை எங்க இல்ல, கடத்தல் தேங்கா. ராபின்ஹுட் தெரியுமா கண்ணு? ராபின்ஹுட் அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கொள்ளையடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுப்பான். ஆனா நான் கொள்ளையடிக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் கொள்ளையடிக்கிறேன். அதை கூட இல்லாதவங்களுக்கு கொடுக்கல, இயலாதவங்களுக்கு கொடுக்குறேன். மற்றவங்களுக்கு வெறும் இல்லங்களா கண்ணுக்கு தெரியறது? என் தம்பினாலேயோ என்னமோ எனக்கு கோவிலுங்களா தான் தெரியுது. கொள்ளை அடிச்ச பணத்தை அந்த கோவிலுங்களுக்கு தான் அனுப்புறோம். ஆனா அந்த பணத்தை யார் அனுப்புறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப கோவில் உண்டியல லட்ச லட்சமா பணம் போடுறவங்க யார் யாருன்னு யாருமே கேட்கறது இல்ல. அந்த மாதிரிதான் கள்ளப்பணம் எல்லாம் வெள்ளப்பணம் ஆகுறது கோளுடையல்ல தான். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 220 ஊனமற்றவங்க கோளுங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான்.
6: அதுக்காக வாழ்நாள் பூரா கொள்ளையடிக்க போறியா?
5: அதை நிறுத்தணும்னுதான் உலகத்துல எங்கெல்லாம் நலவுதவி சங்கங்கள் இருக்குதுன்னு ப்ரௌசிங் சென்டருக்கு போய் இன்டர்நெட் மூலமா அவங்க அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இங்க உள்ளவங்க படுற கஷ்டங்களையும் கொடுமைகளையும் எழுதி அனுப்பணும், போட்டோ எடுத்து அனுப்பணும், ஒவ்வொரு ஊனம் உள்ள குழந்தைங்க கிட்டையும் கையெழுத்து வாங்கி அனுப்பணும். அதுக்கு கிடைச்ச பலன் தான் இப்ப இறக்க உள்ளத்தோட பல நாடுகள் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்க சம்மதிச்சது.
4: ஆனா அந்த பணம் யாருக்கு போகுது? GOD காடு நிறுவனத்துக்கு. அந்த நிறுவனத்துக்கு புதுசா தலைவராக போறவன் யார் தெரியுமா? உன் மாம. எந்த மாம? சின்ன பசங்களோட கையும் காலையும் உடைச்சு ஊனமாக்கனானே அந்த மாமா பையன்.
6: ஏ மாமா, அந்த பதவிக்கு வரவே கூடாது. அதுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏ சிவா, என் மேல சந்தேகமா இருக்கா? லுக், நான் அவங்க மேல உயிரிய வச்சிருக்கேன். அந்த அக்கறையில தான் நான் உங்களை இவ்வளவு கேள்வி கேட்டேன். நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன் சிவா, நானும் உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் உங்களை நிறைய தப்பா பேசிட்டேன் சிவா, என்ன மன்னிச்சிடுங்க.
7: சிவா இல்லப்பா, உன்ன இங்க இருக்க, காலில இருந்து உனக்காக அவை இல்லாம காத்துட்டு இருக்கு.
8: டெய்லி வரவன், இவ்வளவு நேரமா வரல, நாங்களே நேரம் வந்துட்டோம். கிளம்பு. என்னப்பா இப்படி முடிக்கிற? இன்னைக்கு என்ன தேதி? May 1.
9: எல்லாரும் போயாச்சுல?
10: என்னப்பா இன்னைக்குன்னு பத்தி இவ்வளவு லேட்டா வர?
11: ஏன்பா அந்த பக்கமா போற? எல்லாரும் பிரேயர் ஹால்ல வெயிட் பண்றாங்க.
12: Thank you. வணக்கம். Hello. Thank you.
1: என்ன, உன் தம்பியை தேடுறியா? இந்த கூட்டத்துல தான் இருக்கான், நீ தான் கண்டுபிடிக்கணும்.
5: விஷ்ணு
13: சிவா.

0: இஷ்டம். கீழே இறக்காம கொடுப்பா.
1: சரி,
2: நீ கரெக்டா தான் கொடுக்கற. போடு.
3: நாங்களும்
1: முதல்ல விடுங்க விடுங்க.
4: ஏன்பா உங்களோட தகராறு பண்ற?
1: பசங்களோட பிறந்தநாள் அந்த ஞாபகத்துல ஒரு வேளை நல்ல சோறு சாப்பிட்டுக்கிறோம்.
4: போங்க.
1: சாப்பிடுங்க, நல்ல சாப்பிடுங்க.
2: நல்ல தம்பி.
4: இன்னும்
0: தேங்க் யூ.
1: ஓகே.
5: இந்த 5-star ஹோட்டல் தான் பதவியேற்பு விழா நடத்துறது. நீங்க என்ன பண்றீங்க?
6: ஒன்றரை கோடி ரூபாய் எடுத்துட்டு போகும்போது எங்கடா சொல்ல?
7: என்ன ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? உன் வேலை முடிஞ்சு போச்சு இல்ல? வந்து பணத்தை வாங்கி வா
8: சார். ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க சார். இப்படின்னு தெரிஞ்சிருந்ததுனா
7: சொல்லிருக்க மாட்டேன்ல. சொல்லலன்னா உனக்கும் அதே கதிதான்.
6: நான் குடிச்சிட்டு வரதுக்குள்ள உண்மை வருதான்னு பாரு. இல்லன்னா அவன் இங்க வேண்டாம், நம்ம பீர் ஃபேக்டரியில கொண்டு போய் போடு. வீட்டு பொம்பளைங்க வெளில போயிருக்காங்க, அவங்க வர்ற நேரம்.
7: நீ பாக்கல நான் பாக்கணுமா? தம்பிக்கு பிரயோஜனம் இல்லடா. எனக்கு நானே பிரயோஜனம் இல்லையா?
0: சரி, என்ன எப்போ எங்க பார்த்த?
7: இதோ இப்ப பார்த்தேன், இதுக்கு முன்னாடி ஜீப்ல பார்த்தேன். எப்ப உனக்கு வேற ஆளே கிடைக்கல? எப்ப பார்த்தாலும் என்னைய கன்ஃபியூஸ் பண்றிய. நல்ல காலம் போலீஸுக்கு போன் பண்ணி தான் இன்னொரு பள்ளையும் கழட்டிருப்பானுங்க.
0: தப்பு. போலீஸுக்கு போன் பண்ணி என்ன சொல்லிருப்ப?
7: அவ்வையிலத்துல இருக்க வேண்டிய ஹேண்டிகாப்டு தொழிலதிபர் சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு ஜீப்ல போயிருக்கான்னு சொல்லியிருப்பேன். பல்லு போயிருக்கோம்.
0: தேங்க்ஸ்.
7: ஆளாளுக்கு என் பல்லு மேலே குறியா இருக்கானுங்களே.
9: அஜித்குமார், மீனா, சுஜாதா, கருணாஸ், ரமேஷ் கண்ணா, விஜயகுமார், நிழல்கள் ரவி உள்ளிட்ட பல பேர் நடிப்புல வெளிவந்த வில்லன் திரைப்படத்தை தான் இன்னைக்கு நம்ம ஒளிச்சு திரத்துல கேட்டுட்டு இருக்கோம்.
10: படத்துக்கு ஒரு ஹீரோ தான், ஆனா படத்துல கிரண் மீனான்னு ரெண்டு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. 2002 ரிலீஸ் ஆன ஜெமினி படம் மூலமா மனிஷா நட்வர்லால் அப்படின்ற கேரக்டர்ல கிரண் தமிழ் சினிமால இன்ட்ரடியூஸ் ஆகி பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க. அதை தொடர்ந்து அதே வருஷத்துல வில்லன் மூவிலையும் லாவண்யா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு ஹிட் கொடுத்திருப்பாங்க கிரண்.
9: ஹலோ, இப்போ ஒளிச்சு திரத்துல வில்லன் திரைப்படத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து கேட்கலாம், இணைந்திருங்கள்.
7: என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா?
11: அட விடுப்பா.
12: பாடல்களோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடேங்க. மறக்காம கேளுங்க. வழங்குவோர் சத்யால, ப்ளூ ஸ்டார், மிட்சுபிஷி, பானசோனிக். இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோம். ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
13: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
14: திஸ் இஸ் அன்சுல் கம்போஜ்.
15: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸ்னிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
16: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி நகை பாத்திரங்கள் பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்ன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
2: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
3: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
2: மே 1 ல இருந்து 3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
3: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸும் இருக்கு.
2: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
4: பூர்விகாவா?
5: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
6: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
7: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்,
6: கோகுலம் கதிர் மே மாத இதழ் இப்போது விற்பனையில்.
2: கேள்விகளுக்கு
8: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
9: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam Kechunudrayan Kovil, aadigal vaangi Malaysiavukku parakalam, sogusu kappalil midakalam matrum Aswin Sweets and Snacks ullam virumum suvaigalin illam. Oru murai payanpaduthiya ennaiyai marubadiyum payanpaduthuvade illai.
10: Hello FMN Kutti Story, nachinu narukkunu.
11: வனிதா தன்னோட மகனுக்கு நிச்சயதார்த்த விழாவுக்கு தேதி குறிச்சிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு விழாவுக்கு நிறைய பழங்கள் வாங்கணும்னு பழ மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்கிருந்த பாட்டிங்க கிட்ட, பாட்டி என் பையனுக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன், அதுக்குதான் பழம் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லி பழங்களை கேட்கவும் நல்ல பழங்களை எடை போட்டு கொடுத்தாங்க. ஆனா கொஞ்சம் கூட விலைய குறைக்கல. எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் வனிதாவோட ஃப்ரெண்ட், வனிதா சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கியிருந்தா கண்டிப்பா விலைய குறைச்சு கொடுத்துருப்பாங்கல்ல, எதுக்கு இப்படி வந்து அலைஞ்சுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே வனிதா, உண்மைதான், பணமும் அலைச்சலும் மிச்சம்தான், ஆனா இங்க இருக்கிற பாட்டிங்களோட முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா, பழங்களோட விலைய குறைக்கலையே தவிர பார்த்து பார்த்து நல்ல பொருளா எடுத்து கொடுத்தாங்க. கூடவே கல்யாணம் பண்ண போறவங்க பையன் நல்லா வாழணும்னு மனசார வாழ்த்தினதை பார்த்தல, அந்த சந்தோஷமும் வாழ்த்தும் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. வனிதா சொன்ன இந்த பதிலால அவங்க ஃப்ரெண்ட் மன நிறைவா உணர்ந்தாங்க.
10: ஹலோ FMN குட்டி ஸ்டோரி, நச்சின்னு நறுக்குன்னு.
0: ஹலோ FM தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
12: டேய் பாப்கார்ன் ரெடியா? ஜூஸ் சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே உட்காரு.
13: ஹலோ FM ஒளிச்சித்திரம்,
14: ஒளிச்சித்திரம்.
15: இசையமைப்பாளர் வித்யாசாகர் தான் இசையமைச்சிருப்பாரு. 18 வயதில் ஒரே மனம், அடிச்சான தியடி, ஆடியில காத்தடிச்சா, தப்பு தண்டானே எல்லா பாட்டுமே ரசிக்கும்படியா கொடுத்திருப்பாரு. 2000-2001 அந்த சமயத்துல முகவரி, கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், உன்னை கொடு என்னை தருவேன் அப்படின்னு பல காதல் திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்த நடிகர் அஜித் குமார் அடுத்தடுத்து நிறைய ஆக்ஷன் படங்கள் நடிச்சாரு. தீனா, சிட்டிசன்,
16: ரெட் அப்படின்னு அந்த வகையில் 2002 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் பேக்கடு காமெடி திரைப்படமான வில்லன் திரைப்படத்தை தான் கேட்டுட்டு இருக்கிறோம்.
17: படத்தோட கிளைமாக்ஸ் வந்துட்டோம், படத்தை கேட்கலாமா?
4: நீ திருடலடா, நான் தான் என்ன போட்டு அடிச்சிருக்கணும்டா, என்ன அடிச்சிருக்கணும். விஷ்ணு அழாத விஷ்ணு, நான் வந்துட்டல்ல. இல்லடா, நானும் நினைச்ச ஒண்ணு போட்டு அடிச்சிட்டாங்க. விஷ்ணு அழாத விஷ்ணு, வந்துட்டல்ல.
14: நீ அழுவுற, நீ தான அடிச்ச. இங்க வான பயமா இருக்கு சிவா, போல சிவா, ஓமுக்கு போல சிவா.
4: வா விஷ்ணு. என்ன விஷ்ணு? விஷ்ணு விஷ்ணு
14: வேணு சிவா.
16: Get up, man.
17: அவன் கண்ணெதிர்க்க உன்னை பொண்ணமாக்கிட்டா அவன் மனசு இன்னும் பாதிக்கப்படும் என்னதான். உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். கைய கால உடைச்சு பிச்சைக்காரனாக்குனிய என் தம்பிய, அவன் இன்னைக்கு உனக்கு போட்ட பிச்சை என்ன தெரியுமாடா? உன் உயிர். முன்னாடி நிக்கிறவனே அடையாளம் தெரியல, ஆனா தினமும் கண்ணாடியில பாப்பிய உன் மூஞ்சிய, அதுல நான் வச்சிருக்கேன்டா உனக்கு அடையாளம். வாழ்க்கையில அழிக்க முடியாத, மறக்க முடியாத அடையாளம். சொடுக்க நீ போட்டா கறி துண்ட கவ்வுண்டா, அதே சொடுக்க நான் போட்டா கவ்வுனத கக்குண்டா. உன் பதவி ஏற்பு விழாவில நீ என்ன கவ்வற, என்ன கக்க போறன்னு பாடுறா.
18: நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெடிலொழுயும்.
17: வணக்கம். என்ன தமிழ் தாய் வாழ்த்து பாதிலே நின்னு போச்சுன்னு பாக்குறீங்களா? மன்னிக்கணும், அதோட புனித கெட்டு பாருங்க.
19: அதனாலதான்
17: அப்படி செஞ்சோம். எத்தனையோ வருஷமா கஷ்டப்பட்டு இப்பதான் பல உலக நாடுகள் தமிழ்நாட்டு ஊனமுற்றவங்களுக்கு உதவி வழங்க சம்மதிச்சிருக்காங்க. ஆனா அத்தனை கோடிகளையும் ஒரு கேடி அடிச்சிட்டு போறதுக்கு இப்படி ஒரு
19: விழா? முதல்ல
17: ஏண்டா கத்துற? நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். சொல்ல வேண்டியவரே சொல்ல வராரு, கேளுங்க.
20: Hey, don't stop. Let it play.
21: Why?
20: It's wrong. These are all nonsense.
22: Cool, cool. Let's listen, okay?
23: முதலாளி, உங்களை பார்க்க பினாமில் வந்துருக்காங்க.
24: ஐயா, உங்களை யாரோ அடிச்சிட்டாங்களாமா? எவன் எவனு சொல்லுங்கயா, அவனை கண்ண துண்டமா வெட்டிடுறோம்.
25: போது, நிறுத்து.
24: என்ன தைரியம் இருந்தா உங்க
23: அவரே நிறுத்த சொல்லிட்டாரே, நிறுத்திடுவோமே.
25: ஏய், உங்களை தாண்டா, போது நிறுத்து.
23: ஓஹோ, ஸ்கிரீன்ல சொன்னாரா?
25: நீ போ.
24: அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்கயா, குடும்பத்தோட வெட்டி பொழி போட்டுறோம்.
25: இந்த ரவுடி சத்தத தான் கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்கன்னு சொன்னேன். ஏண்டா, ரவுடிகளுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த ஜிஓடிக்கு நான் தலைவர் ஆக முடியுமா? அதனால கொஞ்ச நாளைக்கு பினாமிங்க யாரும் இந்த வீட்டு பக்கம் வராதிங்க. போங்க.
24: ஏ முதலாளி, பினாமி யாரும் வீட்டு பக்கம் வரலன்னா வார வாரம் கலெக்ஷனா அவங்க
25: ஒத்துடா. ஏண்டா முட்டாள், நான் பினாமி பேர்ல பீர் ஃபேக்டரி நடத்துறது, சூதாட்ட கிளப் நடத்துறது, வைன் ஷாப் நடத்துறது, சீட்டு கம்பெனி நடத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா என்ன அந்த கார்டுக்கு தலைவன் ஆக்குவாங்களா?
23: அவ்வளவுதான் வாயிலே கெடுது.
25: அதுக்காகவா நான் அந்த கருணாகரன் ஃபாதர் தலையில அடிச்சு கொண்டேன்? அந்த காடுக்கு வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பணம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 கோடி. அதுல நான் கைய வைக்கிற வரைக்கும் நீங்க இங்க கால வைக்காதீங்க. எப்போ எங்க எப்படி கலெக்ஷன் கொடுக்கணும்னு நான் சொல்லி அனுப்புறேன். போங்க.
17: Respected guests and dear friends, have you all understood what you have just seen? You have just witnessed the self-confessions of an evil man who, according to me, does not deserve to be a leader of this organization. Dear friends, I wish to bring to your notice the contributions of Madam Lalita Balasubramaniam, who is right now in your midst. Madam Lalita Balasubramaniam has spent all her time looking after the needy, the poor, and the physically challenged.
26: Excuse me, who is Lalita Subramaniam?
27: She's there, that white sari.
26: Ah.
28: Madam, நீங்கள் என்ன பதவி ஏற்றுக்கணும்?
29: No, no. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பதவி?
17: ஏன் மேடம் பாக்குறீங்க? ஏழை குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க உங்க சொத்து சொகத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிருக்கீங்க. இப்போ இத்தனை கோடிகளையும் அந்த குழந்தைகளுக்கு சரியா பிரிச்சு கொடுக்க உங்களை தவிர எங்க மனசுக்கு வேற யாரு?
28: Please madam, ஒத்துக்கங்க. You're the right person. என் தங்கச்சி பாவங்க, சின்ன பொண்ணு, ஏதோ ஆசைப்பட்டவனுக்காக அப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்ட. உங்க மான மரியாதை போனதுக்காக நீங்க அவளை கண்டிப்பா கொன்னுடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதை என்னால தாங்க முடியாது. அதான் நீ ஆசைப்பட்டவனுடைய போய் வாழ்ந்துக்கன்னு அவனுடைய அனுப்பி வச்சுட்ட. அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதா நானே ரெடி ஆயிட்டேன்.
1: நான் தான் சார், எங்க அக்காவுக்கு கூட தெரியாம வீடியோ எடுத்தது. எனக்கு உதவியா இருந்தது சிவாவும் மணியும் தான் சார்.
2: எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு மேனேஜர் கையெழுத்து வாங்கிக்க.
3: காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. விஷ்ணுவா
2: வேணா,
1: நான் ஊட்டி விடுறேன்.

0: என்னமோ தெரியலப்பா, அந்த அம்மா கிட்ட உன் தம்பி உடனே ஒட்டிக்கிட்டான்.
1: வணக்கம் தம்பி. நீங்க சொல்லிதான் எங்களுக்கு இங்க வேலை கொடுத்தாங்களா? மேடம் சொன்னாங்க. ரொம்ப நன்றி.
2: ஐயோ, நீங்க ரொம்ப பெரியவங்க.
1: ரொம்ப சின்னவ. வாழ்க்கையில நிறைய பாவம் பண்ணவ.
2: இங்க இருக்கிறவங்களை உங்க குழந்தைங்க மாதிரி அன்பா கவனிச்சுக்குங்க. நீங்க செஞ்ச பாவத்துக்கு அதான் பிராய்ச்சித்தம் பரிகாரம் எல்லாம்.
3: விஷ்ணு காயம் ஆறணும்னு கட்டுமாத்தி கட்ட ஆஸ்பத்திரி போகணும் சொன்னி போலியா?
2: கண்டிப்பா போகணும். நீ போய் வண்டியை ரெடி பண்ணு.
4: சிவா, பார்வதியும் கூட கூட்டிட்டு போ. பார்வதி தானே உங்க பேரு?
5: லாவண்யா.
4: பேர்ல என்ன இருக்கு சிவா? இவ்வளவு நாள் உன் கூட இருந்து செஞ்ச ஹெல்ப்ப இவங்க ஒரே நாள்ல செஞ்சுட்டாங்க. அதனால இவங்களுக்கு ஆபத்து வரல இல்லையா? எப்போ உன் கூடவே வச்சுக்கோ வாழ்க்கை பூரா.
5: நல்ல ஜோடி பொருத்தம் இல்லனா?
6: இந்த காடுக்கு தலைவன் ஆங்கிற ஆசையில இந்த சிவா பாய நம்ம சுந்தரமூர்த்தி ஐயா மாதிரி உருவத்தை கம்ப்யூட்டர்ல கிராபிக்ஸ் பண்ணி எல்லாரையும் ஏமாத்திருக்கான். ஐயா
7: சார், அவன் தலைவன் ஆகணும்னு நினைச்சிருந்தா அடுத்த தலைவர் பதவிக்கு எதுக்காக லலிதா மடத்தை ரெக்கமெண்ட் பண்ணும்?
6: அப்படி எல்லாரையும் நம்ப வச்சு அந்த அம்மாவையும் அவ்வைய இல்லத்து குழந்தைங்களையும் பாம் வச்சு கொல்ல போறான். என்னையா வாட்டு, அதுதான் நடக்க போகுது பாரு.
7: சரி, அதுக்காக எதுக்கு குழந்தைகளை கொல்லணும்?
6: அந்த குழந்தைங்களை கொன்னுட்டு பழிய நம்ம ஐயா மேல போடுறதுக்கு தான்.
8: இது எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் பா, சொல்லிட்டேன். போன தடவை பாம்னு சொல்லி போட்டு எடுத்துக்கிட்டு போனா வேடிக்கை பாத்தீங்க. இதே வேணும் வேடிக்கை பாருங்க.
7: என்னையா சொல்ற?
1: எங்க வச்சிருக்காங்க தெரியுமா?
7: ஏதோ குழந்தை மேலதான் பாம்பு வச்சிருக்காங்க. ஆனா எந்த குழந்தைன்னு தெரியல. கரெக்டா 10 மணிக்கு பாம்பு அடிச்சிரும்.
1: இப்ப மணி என்ன?
9: மணி 9 சிவா.
7: அவ இல்லத்துக்கு போன் பண்ண, ஆனா லைன் கிடைக்கல சார். எப்படி அவ எல்லா குழந்தைகளையும் காப்பாத்திருக்கேன் சார். இவர் என் தங்கச்சி குழந்தை கூட அங்கதான் சார் படிக்குது. முதலாளி,
10: இது வரைக்கும் நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணல.
7: இல்ல முதலாளி, நல்லா பண்ணிருக்கீங்க, நிறைய பண்ணிருக்கீங்க முதலாளி.
1: பிரயோஜனமே இல்ல. தயவு செஞ்சு எல்லா குழந்தைகளும் உடனே பிரேயர் ஹால்ல அசெம்பிள் பண்ணுங்க ப்ளீஸ்.

0: தியானம் பண்ணுங்க.
1: ஏன்பா அழுகுற?
2: இந்த லெக்ஸ் போட்டனா வலிக்குது.
1: சரி கழட்டிடலாமா?
3: மேடம் அந்த ஷூல பாம்பு இருக்கு, சீக்கிரம் குழந்தைகள் எல்லாம் கூட்டிக்கு போடுங்க, போங்க மேடம்.
4: ஆடி ஆடினா படமா எடுக்கிற படம்? வெளியே போய் கேட்டை பூட்டிட்டு அங்க காவல் இரு.
3: வாழ்க்கையில விளையாடல, இப்ப நான் அவன் வாழ்க்கையில விளையாட போறேன். கொஞ்சம் பாத்துட்டு போய் இத அவங்கிட்ட சொல்லு. சொல்றியனுக்கு மட்டும்தான்டா வில்லன், நான் நல்லவன் கெட்டவன் எல்லாருக்குமே வில்லன். எனக்கு தெரியாம என்ன வீடியோல எடுத்தல நீ? இப்ப உனக்கு தெரிஞ்சு உன்ன வீடியோல எடுக்க வந்திருக்கான் பாரு மச்சின கண்ணுலயே. இவ கவர் பண்ணிக்கிறத நான் ஒவ்வொன்னா காட்டுறேன், நீ உன் வீடியோல கவர் பண்ணிக்கோ. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வீடியோ பிக்ஸ் பண்ணிட்டு
5: வந்துடுறேன்.
1: என்ன பிடிக்கிறது பத்தி கவலை இல்ல சார், முதல்ல இந்த பூட்டை உடச்சு குழந்தைங்களை காப்பாத்துங்க சார்.
5: உங்ககிட்ட இருந்து தானே
1: சார் நான் சொல்றது கேளுங்க சார்.
5: மேடம் ஹேண்டிகேப் மாதிரி நடிச்சு என்னையே ஏமாத்தி கோடிக்கணக்கான பணத்தை கொள்ள அடிச்சவன் நீ. நீ ஹேண்டிகேப் குழந்தைங்களை காப்பாத்த போறிய, அவங்கள அழிக்க வந்திருக்கன்னு சொல்லு. அதுதான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்
1: சார். ஸ்கூல்ல பாம்பு வச்சிருக்காங்க, அது இப்ப வெடிக்க போகுது. குழந்தைங்க கத்துற சத்தம் உங்க காது கேட்கலையா
6: சார்? புழுவலா சார், உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் எங்க மேலத்துக்கு கிடைச்சது. அதனாலதான் இவனை வெளியே தள்ளி கதவை சாத்த சொன்னாங்க. அதான் சார் சாத்துறோம், எங்கள சாத்திட்டோம் சார்.
1: அப்ப என்ன குழந்தைங்க கத்துறாங்க?
6: அந்த குழந்தைகிட்ட நீ அன்பா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண அதுங்க நம்பிடுச்சு. இன்னைக்கு உன்னை வெளியே தூக்கி போட்ட உடனே உன்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துது.
1: இல்ல சார், அவன் போய் சொல்றான் சார், நம்பாதீங்க.
2: குழந்தைகள் எல்லாம் காப்பாத்திட்ட சிவா, ரொம்ப நன்றிப்பா.
5: விஷ்ணு செஞ்ச கொலை மனநில பாதிக்கப்பட்டவன் செஞ்ச கொலைங்கிறதுனால அவன் ஹோம்ல ஒப்படைக்க சொன்னாங்க. அவன் ஆல்ரெடி ஹோம்ல தானே இருக்கான், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க பல தவறுகள் செஞ்சிருக்கீங்க, இருந்தாலும் பல உயிர்களை முக்கியமா குழந்தைங்களோட உயிர்களை காப்பாத்திருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க பணத்தை திருடிட்டீங்கன்னு உங்க பேர்ல யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இதெல்லாம் வச்சுதான் என்னால உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் விடுதலை வாங்கி கொடுக்க முடிஞ்சது. ஆல் தி பெஸ்ட்.
1: Thank you sir.
5: உங்களை பார்க்க வெளியில யார் யார் வந்திருக்கா வந்து பாருங்க.
7: சிவா நீ நினைச்ச மாதிரி நம்ம காடமைப்புக்கு இப்ப தலைவரே நம்ம மேடம் தான்.
1: ஐயோ எனக்கு எதுக்குங்க?
0: இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. நீ போடு. என்னப்பா இது?
1: என்னப்பா இதெல்லாம்? இவ்வளவு பேர் இருக்கும்போது எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்பா அம்மாங்கிற தகுதி இருக்கு.
0: என்னப்பா சொல்றீங்க?
1: ஆமாமா நான் தான் உங்க சிவா.
0: சிவா
1: சிவா, இதோ நீங்க தொலைச்ச வயிறும் விஷ்ணு.
0: விஷ்ணு
1: விஷ்ணு விஷ்ணு
7: மறுபடியும் தள்ள மாட்டார் நெல்லூர்.
0: வாங்க.

0: Welcome.
1: Oh. Thank you, Vishnu.
0: Hello, twins. வணக்கம். நான் நிறைய ட்வின்ஸ் கூட பழகிருக்கேன், ஆனா ஒரு ட்வின்ஸ் கூட கூட போட்டோ எடுத்துக்கல. உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா?
1: ஷூர்.
0: தோல் மேல கை போட்டுக்குவா?
1: ப்ளீஸ்.
0: தேங்க் யூ. வெல்கம். கம் கம். கொஞ்சம் எல்லாரும் நல்லா சிரிங்க சார்.
2: இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த படத்துல நடிச்ச நடிகர் ரமேஷ் கண்ணா நம்ம கூட பேசுறதுக்காக இருக்காரு.
3: அவர் கூடயும் பேசி இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வில்லன் இந்த டைட்டில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மொழிகள்ல 10 படங்களுக்கு வச்சிருக்காங்க. மலையாளத்துல ரிலீஸ் ஆன மோகன்லால் நடிச்ச ஒரு திரைப்படத்தினுடைய பேர் வில்லன் தான். 2010 ராவணன் படம் வெளிவந்துச்சு இல்லையா, அந்த படத்தினுடைய தெலுங்கு வெர்ஷன் பேர் வில்லன் தான். ஏன் 1971 ஹாலிவுட்ல வந்த ஒரு படத்தினுடைய பேரும் வில்லன் தான். இப்படி எத்தனையோ வில்லன்கள் இருந்தாலும் நடிகர் அஜித் குமார் நடிச்ச இந்த வில்லனை மறக்கவே முடியாது. தொடர்ந்து நடிகர் ரமேஷ் கண்ணா கிட்ட பேசலாம். இணைந்திருங்கள் நம ஹலோ ஃபம் உடன்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: Hi, this is Dhoni.
3: Hi, this is Rituraj Gaikwad.
4: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You're listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
6: Hello, hello, hello. Hello, hello FM. Nodigaram polli naal.
7: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
8: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
9: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
10: பூர்விகாவா?
11: ஆமா, டக்குனு விட்ட சில்லா மத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
12: வளசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
11: May 1-3 வரைக்கும் ஏகப்பட்ட
12: இங்க என்ன ஸ்பெஷல், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸ் இருக்கு.
11: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
13: ஹலோ எஃப்எம் 106.4 ஒளி சித்திரம் இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். மற்றும்
14: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
15: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
7: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
16: ஹலோ எஃப்எம்,
17: இது சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல.
7: மெயின் பிக்சரை பார்க்க போறது இல்ல, கேட்க போறோம்.
18: ஹலோ ஃபோம் ஒளி சித்திரத்துல இன்னைக்கு வில்லன் திரைப்படத்தை தான் கேட்டு முடிச்சிருக்கிறோம். இந்த படத்தில் நடிச்ச நடிகர் ரமேஷ் கண்ணா நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் ரமேஷ் கண்ணா அவர்களே, உங்க கூட பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி.
11: வில்லன் படத்துல நடிச்சிருக்கீங்க, அந்த படத்தை சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருது?
19: நிறைய விஷயம். வில்லன் படத்துல உதாரணத்துக்கு அந்த படம் எடுத்தவர் நிக்காத் சக்கரவர்த்தியின் ப்ரொடியூசர், அவரு அவர்தான் அஜித்துக்கு அப்ப அந்த காலத்துல ஃபுல்லா அவர் தான் டேட்ஸ் பாக்குறதாகட்டும், படங்கள் புக் பண்றதாகட்டும், எல்லாமே அவர் தான் பாத்துக்குவாரு. ஆட் எடிட்டர் எல்லாமே டைரக்டர் கிட்ட இந்த மாதிரி அஜித் சேர்த்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னாரு. பார்த்து சரி சார், வில்லன் பேர் வச்சு கதை கதை நம்ம பண்ண வேண்டியதான். அப்புறம் வந்து நாங்க உட்காந்து ரவி சக்கரவர்த்தி நிறைய படங்கள் பேசுறோம், கமலேஷ் தாங்க எல்லாரும் யாரும் சொல்லிச்சல அவ்வளவு டைரக்டர் இருந்தாங்க அப்ப தங்கவே இல்லாம். சரி, உட்காந்து எல்லாம் பேசி ஒரு கதை ரெடி பண்ணோம். அப்படி பண்ண கதை அது, அது எங்களுக்கு அப்படியே பக்காவ செட் ஆயிடுச்சு. அதுலதான் அந்த படமே ஆரம்பிச்சது. அப்படியே அந்த கதையை பண்ணி அந்த படம் பெரிய வெற்றி ஆயிடுச்சு.
18: சிறப்பு. கே எஸ் ரவிக்குமார் எப்பயுமே ஜாலியான ஒரு பர்சன், பட் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க.
19: ரவிக்குமார் சார் டென்ஷனா இருப்பாரு செட்ல, அவரு டென்ஷன் பத்திலும் பயம் வரும். அஜித் சார், கமல் சார், அஜித் எல்லாரும் டைரக்டர் வந்துட்டாதான் அவரு கத்த ஆரம்பிச்சாலும் எல்லாம் அமைதியை ஓடிடுவாங்க, அந்த ஏரியா விட்டு வந்துடுவாங்க. ஆனா நாங்க அதை வெளியே பேசி காமெடியா எடுத்துக்குவோம்.
18: ஓகே,
19: அது ஒரு நல்ல மேட்டர்லாம் இருக்கு. ஒரு இந்த இதனால ஒரு டக்குன்னு ஒரு டைலாக் வரும் இல்லையா, அது வந்து பெரிய ஃபேமஸ் டைலாக் ஆயிடுச்சு இப்போ இதுவா உகட்டக்கு அப்படின்னு. அது எப்படிதான் அந்த அவன் கால் வர்றது நடிச்சுட்டு இருப்பாரு, அப்ப வந்து போலீஸ் ஆபீசர் வந்து கேட்பாங்க, அப்ப பார்க்கும் போதெல்லாம் அவர் கால் அப்படி வராம நடிப்பாரு, திரும்ப அப்படி டான்ஸ் ஆடுவாரு. அஜித் கருணா சொல்லுவாரு, சார் சார் பாருங்க சார, பாருங்க சார், ஏமாத்துறான் சார், ஏமாத்துறான் சார், டக்குன்னு பாருங்க சார், டக்குன்னு பாருங்க சார், நான் அவரோட மெதுவா அப்படி திரும்பி பார்ப்பாங்க. நான் அப்பதான் வரேன் அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆயிருவேன். உடனே நான் சொன்னேன், சார் மெதுவா பார்க்க சொல்லுங்க, அவளை பார்த்தோன்னே இதுவா உங்க டக்குன்னு கேட்க சொல்லுறேன். அந்த டைலாக் டிரைவிங் பண்ண சார் ரொம்ப பிடிச்சிருச்சு, அவனை ஆட் பண்ணிட்டாரு. அது என்னாச்சு இன்னைக்கு வரையும் பசங்க மத்தியில ஒரு பெரிய ஃபேமஸ் டைலாக் ஆயிடுச்சு. ஏதாவது ஒண்ணு செய்ய சொன்னா இதுவாட உங்க டக்கு.
18: ஃபேண்டாஸ்டிக். இந்த டக்கை பத்தி நாங்க கேட்காமயே டக்குன்னு நீங்க சொன்னதுக்கு டக்குன்னு ஒரு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி ரமேஷ் கண்ணா அவர்களே, எங்க கூட இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி. நேயர்களே, இன்னைக்கு சாயங்காலம் சொல்லிடு இருக்குது. இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பலாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளாடுறாங்களோ அப்பலாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் அபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லிடு இருக்குது. இன்னைக்கு மும்பை கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் விளாட இருக்கிறாங்க, அதனால சாயங்காலம் சொல்லிடு இருக்குது. மிஸ் பண்ணாம கேளுங்க, இணைந்திருங்கள் நம்ம ஹலோ எஃப்எம் உடன்.
20: பை.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 4 மணி.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ் இன் மெட்ராஸ்.
2: சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக் எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மேஹீட்ட பீட் பண்ணுங்க. இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. Yes, Palma de Mallorca's stunning golden beaches, Lazio Cathedral's அழகு, இப்படி European Gothic architecture-ல இருந்து turquoise sea sights வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட castles, old town-ஓட அழகோட உங்க new memories-ஐ சேர்க்க Etihad-ஓட travel பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான European cities-க்கு பறக்கலாம். இந்த summer Etihad-ஓட take off ஆகட்டும். Etihad, beyond borders.
3: கோகுலம் கதர் மே மாத இதழ்.
4: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்.
3: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
4: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
3: கோகுலம் கதர் மே மாத இதழ், இப்போது விற்பனையில்.
5: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
6: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
5: மே 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
6: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸும் இருக்கு.
5: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: Hello FM, Sunday Gramophone.
2: புரட்சி தலைவரும் எங்க அப்பாவும் சுட்டுக்கிட்டது பெரிய நிகழ்ச்சி அன்னைக்கு ஜனவரி 12, 67. ஆனா அதுக்கு பிறகு இவரு வெளியே வந்த உடனே ஒரு கல்யாணம், மனோரமா அவங்க பையன் கல்யாணம், ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க.
1: ஆர்ஜே செல்வாவுடன் நடிகர் ராதா ரவி கலந்து கொண்டு பேசும் சண்டே கிராமபோன் நாளை மதியம் 12 மணிக்கு. ஹலோ எஃப்எம் 106.4 4 மணி 4 இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்ம சூப்பர் மெகா சேல், தீபம் அகரபத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் தி ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இப்ப கேட்டோம்ல அந்த பாட்டுல சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா பேரை மட்டும் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாங்க நினைக்கிறேன்.
2: இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளை கழிச்சு பாத்துக்கலாமா?
1: சரி சரி, கோச்சிட்டு போகாதீங்க. மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சென்னை. 4 மணி வாழ நிகழ்ச்சியில உங்க கூட கேம் விளையாடுறதுக்காக நான் அபி வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட்னக்கா என்னன்றத சொல்றேங்க. உத்தரப்பிரதேஷ்ல ஒரு கல்யாண வீடுனா இப்பெல்லாம் வழக்கம் போல எல்லாம் டிஜே வைக்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, ருட்டீனாவே மாறிடுச்சுல. அப்படி இருக்கும் போது ஒருத்தங்க வீட்டுல டிஜே வச்சிருக்காங்க. அவரு போட்ட மியூசிக்ல தான் பக்கத்து வீட்டுல இருந்த 140 கோடியுமே வந்து செத்து போச்சுன்னு சொல்லி ஒருத்தங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த மியூசிக்கோட சவுண்டு
3: நீ
4: சாவாங்களே தவிர சத்தத்துல யாராவது சாவாங்களா சார்?
3: டேய், நீ பேசுறத கேட்டா எனக்கே சாவன முடதானே இருக்கு. பாவன அந்த கோழி செத்துருக்காதா?
4: சார், அந்த லேடி போய் சொல்றாங்க சார், என்னோட மியூசிக் எல்லாம் கேட்டு எல்லாரும் மெய் மறந்து பரவச நிலைக்கு தான் போவாங்களே தவிர யாரும் செத்து போக மாட்டாங்க.
3: டேய், கொஞ்ச நேரம் அமைதியாடுறா, என்னால முடியலடா.
4: ஓகே சார், ஓகே சார். டிஜே
3: ஏமா, நீ வீட்டுக்கு போ, இவனை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு இவனை அரெஸ்ட் மட்டும் இல்ல, என்கவுண்டரே பண்ணலாம் பாக்குறேன்
4: சார். என்கவுண்டருக்கு கூட நம்ம சாப்ட்வேர்ல சூப்பர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார்.
3: டேய், கொஞ்ச நேரம் அமைதியாடுறா, அப்புறம் உள்ள வச்சு முட்டி முடி தட்டுவடா.
1: அப்படியே பார்த்து நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. என்ன அந்த போலீஸ் ஆஃபீஸரோட மைண்ட் செட்டை நினச்சி பாருங்களேன், எதுக்கு வந்தா என்னத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்குங்கன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சிருப்பாருல.
5: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.
1: எக்ஸாக்ட்லி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம 4 மணி வாழ் நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பேக் டு பேக் 2 பாட்டுங்க கேட்டு அணிஞ்சிருங்க. நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர். வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
1: Hi, this is Dhoni.
2: This is Dhoni.
3: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings and official radio partner, Hello FM.
4: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: மே 1 to 3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸும் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: கோகுலம் கதர், மே மாத இதழ்.
4: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்,
3: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
4: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
3: கோகுலம் கதர், மே மாத இதழ், இப்போது விற்பனையில்.
1: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
5: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு
6: 9043726697.
7: Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi. Presented by Galaxy Health Insurance. Our platinum Ethihad, beyond borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
8: Print partner தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம். In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: விமென்ஸ் கிரிக்கெட்ல ஒன் டே கிரிக்கெட்டோட இந்த தரவரிசை பட்டியலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல இந்திய அணி வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்றது அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கடைசியா நடந்த மேட்ச்லலாம் அவங்க வின் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நடந்த மேட்சஸ்லாம் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. அதனாலதான் இப்போ வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்களாம். இன்னும் நல்லா விளையாண்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸ்லாம் நல்லபடியா விளையாண்டு எல்லாத்தையும் வின் பண்ணிட்டே வந்தாங்க அப்படின்னா அடிச்சு நவுத்தி ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரது கூட வாய்ப்பு இருக்கு. 4 மணி வாலினி நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். எஸ், இப்போ நம்ம ஹலோ எஃப்எம்ல என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்றத நான் சொல்ல போறேங்க. தமிழை வச்சுதான் இன்னைக்கு கேம் விளையாட போறோம், சரியா? தமிழ் வார்த்தை, தமிழ் எழுத்துக்களை வச்சுதான் கேம் விளையாட போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தையோட முதல் எழுத்தை வச்சு நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு நான் பழம் அப்படின்னு சொன்னா நீங்க படம் அப்படின்னு சொல்லணும். அதுவே நான் நெடில் சொல்றேன் அப்படின்னா நெடில் இருக்கக்கூடிய வார்த்தையா தான் நீங்க சொல்லணும். அதே எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையை தான் நீங்க சொல்லணும். இப்ப மாயம் அப்படின்னு மாதம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக நீங்க மரம் அப்படின்னு சொன்னா கூட அவுட். ஓகேவா? இந்த கேம் தான் இப்போ 4 மணி வால் நிகழ்ச்சியில நம்ம விளையாட போறோம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-6-99-99, 0444-6-99-99. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நான் ஒரு தமிழ் வார்த்தையை சொல்வேன். அதே வார்த்தையில ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு, அதே எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்க சொல்லணும். ஓகேவா? இந்த கேம் தான் இப்போ 4 மணி வால் நம்ம விளையாட போறோம். நம்பர் சொல்லிட்டதுக்கு அப்புறமா கால் பண்ணலாம், பரவாயில்ல, டப்புன்னு கால் பண்ணுங்க, விளையாடிடலாம்.

0: இன்னைக்கு 4 மணி வால் நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கரெக்டா, தமிழ் வார்த்தை தமிழ் எழுத்தை வச்சுதான் கேம் விளையாட போறோம். நான் வந்து ஒரு எழுத்து ஒரு வார்த்தையை சொல்வேன், அதே வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கும்ல அந்த எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்க சொல்லணும். அது குடில் அது நெடிலா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க சொல்லணும். மாத்தி சொல்லிட்டு இல்லையே நான் கரெக்டா தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன். ஓகேவா? இப்ப நம்ம கூட கேம் விளையாடுறதுக்காக ஹரிணி ஸ்ரீ அண்ட் விஜயலட்சுமி ரெண்டு பேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஹரிணி.
1: வீடு
0: ஹலோ ஹரிணி, வீடுன்னு சொன்னேன், வீல ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்க சொல்லணும்.
1: வீணை.
0: சரி, அம்மா யாரு பக்கத்துல? சைலண்டா யாரா சொல்லித்தராங்களா?
1: இல்ல மேம்.
0: சரி, யோசிக்கிறீங்களா? சரி, எலி. சட்டு சட்டுன்னு சொல்லணும்ல. என்னது?
1: எடை.
0: எடையா? சரி, ரைட். அப்ப நீங்க வின்னர். ஓகே, நான் வின்னர்னு சொல்லிட்டேன். அப்ப உண்மையா சொல்லுங்க, பக்கத்துல யாரு இருக்கா? சரி, நான் நம்பிட்டேன். வெரி குட், சட்டு சட்டுன்னு சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிருக்கலாம். அடுத்த விஜயலட்சுமி இருக்காங்க. ஹலோ விஜயலட்சுமி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: கேம்ல இல்லமா?
2: விளையாடலாம்.
0: காகம்.
2: காலனி.
0: காலனியா? நாக்கு.
2: நாம்.
0: தலை. சீக்கிரம்.
2: தங்கள்.
0: சரி, அடுத்த உண்மை.
2: உறவு.
0: காரம். நானும் எப்படியாவது விஜயலட்சுமி அவுட் பண்ணிடலாம்னு பார்த்தேன், ஆனா நீங்க வந்து சட்டு சட்டுன்னு சொல்லிட்டீங்க. விஜயலட்சுமி சூப்பர். என்ன பண்றீங்க நீங்க? இதே மாதிரி தமிழ் வார்த்தையை நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையில ஃபர்ஸ்ட் எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்துல ஆரம்பிக்க கூடிய ஒரு வார்த்தையை நீங்க சொல்லணும். ஆனா என்ன, கொஞ்சம் வேகமா சொல்லணும். ஓகேவா? 0444466 9999 இந்த நம்பர் கால் பண்ணுங்க, கேம் விளையாடலாம்.

0: அண்ணே, இன்னைக்காவது தலைவர்கிட்ட மனு கொடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே.
1: தம்பி, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், மனு குடுக்கறதா இருந்தா வெள்ளிக்கிழமை வாப்பான்னு.
2: அண்ணே, தலைவர் இந்த நாலு கிழமைலாம் பார்க்க மாட்டார்னு சொன்னாங்க.
1: பார்க்க மாட்டாரு தம்பி, கேப்பாரு. வெள்ளிக்கிழமை ஆனா தலைவர் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டு ஹாப்பி மூட்ல இருப்பாரு. ஓ, மனுவை அப்ப கொண்டு வாப்பா, உடனே ஓகே ஆயிடும்.
3: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம்எல் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக் இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோம். ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
4: Hi, this is Rituraj Gaikwad.
5: Hi, this is Dhoni.
6: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
7: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: கோகுலம் கதறு, மே மாத இதழ்.
4: மனிதனை வழி நடத்துவது விதியா மதியா? நலமளிக்கும் மருத்துவ குளியல்,
3: இல்லத்தில் செல்வமும் மகிழ்வும் பொங்க என்ன செய்ய வேண்டும்?
4: இத்துடன் மாதராசி பலன்கள், படிக்க வேண்டிய அறிவு களஞ்சியம்.
3: கோகுலம் கதறு, மே மாத இதழ், இப்போது விற்பனையில்.
5: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
6: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
7: சூப்பர் பிளேயர்.
8: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
7: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
8: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதுலயுமே அவன் பேர் இல்ல.
9: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ எஃப்எம் சொல்லி அடி கேளுங்க.
10: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம். இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
11: ஹலோ எஃப்எம் 106.4 4:04. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர், ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்ம சூப்பர் மெகா சேல், தீபம் அகரபத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.
12: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
13: அடுத்துதான் நம்ம ஹலோ எஃப்எம் 4:00 நிகழ்ச்சியில் கேட்க போகிற பாட்டு வந்து எப்போ கேட்டாலும் நம்மளை நம்மளே வந்து ஒரு ஹீரோயினா உணர வைக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். என்ன பாட்டு அப்படின்றத சொல்றேன் கொஞ்ச நேரத்தில். அதுக்கு முன்னாடி வெங்கடேஷன் அண்ட் பிரவீன் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க கேம் விளையாடுறதுக்காக. வணக்கம் வெங்கடேசன். கேம் விளையாடலாமா? இப்படி பொறுமையா தான் பேசுவீங்களா எப்பவுமே நீங்க?
14: இப்படிதான் எப்பவுமே.
13: சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1.
14: நீலம்.
13: ஓகே. பானை.
14: பானை.
13: பானை தாங்க.
14: பல்.
13: பானைனா நெடில் தானே?
14: பாகம். பாகம். பாகம்.
13: கொஞ்சம் யோசிச்சு சொல்லிருக்கலாம் வெங்கடேசன். அவுட் ஆயிட்டு ஒரு ஜீப் வச்சிருக்கீங்க.
14: ஓகே,
13: நோ ப்ராப்ளம். தேங்க் யூ கால் பண்ணி கேம் விளையாடுறதுக்கு. அடுத்து பிரவீன் இருக்காரு. வணக்கம் பிரவீன். ஹலோ. ஹாய். ஹாய். கேம் விளையாடலாமா?
15: விளையாடலாம்.
13: பூனை. ஆமா. ஓகே. கோழி.
15: கோழி.
13: எப்படி கோழி கொக்கு வரும்? அந்த வேற கோதன வரும் அதுக்கு. கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க பாக்கலாம் பிரவீன். ஹலோ. என்னமா? என்ன படிக்கிறீங்க? வெயில் அதிகமா வராதிங்க. ஓகே.
1: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின துரையன் கோ

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 5 மணி.
1: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்டை.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக், குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்ஸ் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: SCA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit sacas.ac.in.
4: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோடிக் சர்ஜரி, ரோபோடிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பா.
5: நம்ம சென்னை கேச்சனே துரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா, காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை ஃபிளாட் 50% தள்ளுபடி.
6: இந்த ஆஃபர் May 10 வரை மட்டுமே.
5: கேச்சனே துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
1: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
7: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திடுங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
8: ஜோயா லுகாஸ், world's favorite jeweler.
9: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ். இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
10: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
11: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
12: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

0: ஒவ்வொரு
1: சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி எடுத்துருக்கல, அதுல கலந்துக்குதான்.
2: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
3: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
4: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில் ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
5: ஹலோ எஃப்எம் 106.4 நாலு மணி வாலு. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்ம சூப்பர் மெகா சேல், தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் தி ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: போக்கிரி படத்துல இருந்து பிரபு தேவா கேமியோ பண்ணி விஜயும் பிரபுதேவும் சேர்ந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்கல்ல, அந்த பாட்டு தான் கேட்டு முடிச்சிருக்கோம். இந்த பாட்டை எப்பெல்லாம் கேக்குறோமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹுக் ஸ்டெப், அந்த காலர்ல கை வந்து தானா போயிடுதுல, அந்த மாதிரி நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பீங்க வீட்டுல. எஸ், 4 மணி வாழை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அபி பேசிட்டு இருக்கேன். சத்யநாராயணன் அண்ட் சக்தி ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க. எஸ் எஸ்ல தான் ஆரம்பிக்குது அவங்க ரெண்டு பேரு பேரும். ஹலோ சத்யநாராயணன், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: ரேடியோ கே ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா நான் பேசுறதை கேட்டு கேம் விளையாடலாம். புறா சொல்லி அடியில விளையாடுறதுக்கு இன்னைக்கு ஈவினிங் சென்னை வெர்சஸ் மும்பை மேட்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி நிகழ்ச்சி உங்களுக்காக இருக்கு. இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஈஸியான க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்க ஜெயிக்கலாம். சொல்லியடி நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப நான் சொன்னேன்ல 0444466999 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுவீங்க. ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசன்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆன் ஏர் பார்ட்னர் எத்திஹாட், ஷியரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி, இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரையன் கோ, அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். எஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இப்போ 4 மணி வால் நிகழ்ச்சியில நம்ம கேம் விளையாடலாம். உங்களுக்காகவே யாரடி நீ மோகினி படத்துல இருந்து செம்ம பாட்டு பிளே பண்றேன், கேட்டு அணிஞ்சிருங்க.

0: என்ன
1: தம்பி மேல ஒரே சத்தமா இருக்கு?
2: ஐயா நம்ம பசங்க எல்லாரும் ரெட்ரோ ஃப்ரைடே ஃபேன்ஸ், அதனால கொஞ்சம் சத்தமா பாட்டு வச்சு கேட்டானுங்க. இதுல என்னங்க ஏன் தப்பு இருக்கு?
1: தப்புதான் தம்பி, தனியா கேட்டா தப்புதான். சவுண்ட நல்லா ஏத்தி வை, எல்லாரும் சேர்ந்து கேப்போம்.
3: ஒவ்வொரு வெள்ளி அன்றும் நம்ம ஹலோ எஃப்எம் இல் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களோடு ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோர் சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக். இந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐ ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
4: Hi, this is Rutraj Gaikwad.
5: Hi, this is Dhoni.
6: Vanakkam, Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on the official radio partner of Chennai Super Kings.
7: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
8: Hello, hello,
9: hello FM. Hello FM. தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
10: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
11: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
12: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ், இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரம் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
4: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
1: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மர்சிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com. ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
2: ஜோயா லுகாஸ், world's favorite jeweler.
1: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
3: Poorvikava?
4: Haama. Takkanu veta chillamata vida vidama AC. Current bill la control panna rakaragama AC.
1: அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும்
5: க்ரோம்பேட்.
6: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
7: ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஒரு நாள் காத்து வாக்குல நிகழ்ச்சியில நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு பாட்டி திருவற்றியூர்ல மாம்பழம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு டம்மி 500 ரூபா நோட்டை கொடுத்து ஒருத்தங்க மாம்பழம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. எப்படிதான் ஏமாத்த தோணுதோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அவங்கள இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. நிஜமாவே கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது. எதுக்குங்க, அவங்களே ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து கஷ்டப்பட்டு மாம்பழத்தை சேல் பண்ணிருக்காங்க. அவங்கள போய் ஏமாத்துறோன்ற எண்ணம் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கூட கேம் விளையாடுறதுக்காக கார்த்திகா அண்ட் ரியா ரெண்டு பேர் இணைஞ்சிருக்காங்க. கார்த்திகா இல்ல, சாரி, கிருத்திகா அண்ட் ரியா. கிருத்திகா ஃப்ரம் மயிலாப்பூர், கரெக்ட்டுங்களா? எஸ். கேம் விளையாடலாமா? ஆலயம்,
8: ஆடு,
7: வாசல்,
8: வாயில்,
7: ஓகே, மணி,
8: மண்டபம்,
7: புத்தகம்,
8: புற்று,
7: ஓகே, பல், ஹலோ,
8: பலிங்கி.
7: என்னங்க?
8: பலிங்கி, பலிங்கி,
7: ஓகே. நைஸ். கிருத்திகா, இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்குமா நம்ம?
8: இல்ல மேம், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம்.
7: ஓ ரைட். அப்போ இன்னொரு வாட்டி கூப்பிடுங்க, வேற ஒரு கேம் இன்னொரு நாள் விளையாடலாம், சரிங்களா?
8: தேங்க் யூ சோ மச்.
7: அடுத்து ரியா இருக்காங்க. ஹலோ ரியா, கேம் விளையாடலாமா? ஓகே. உங்க பேர் வந்து ஒரு படத்துல ஒரு ஃபேமஸான ஹீரோயினுக்கு வச்சிருப்பாங்களே, என்ன படம் கண்டுபிடிச்சீங்களா? என்ன படம் தெரியுமா உங்களுக்கு?
9: படம் பேர் தெரியாது.
7: கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேக்குறா பாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அவங்க. சரி, நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தடயம்,
9: தட்டு,
7: ஓகே, தாய்,
9: தாமரை,
7: நாணயம்,
9: நான்கு,
7: கிணறு. ஹலோ, சீக்கிரம். கிணறு, கிணறுன்னு சொல்லிருக்கேன். நீங்க அவுட் ஆயிட்டீங்க. ஆனா இவ்வளவு நேரம் யோசிச்சதுனால, பட் பரவாயில்ல ரியா, நல்லா ட்ரை பண்ணீங்க. ஓகே இந்த நம்பர் கால் பண்ணுங்க, நம்ம கேம் விளையாடலாம்.
3: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
9: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
10: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: It's Song of the Hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவில் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசிய வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
1: இந்த சம்மர் மால்தீவ்ஸ் போக பிளானா? வெயிட் பண்ணுங்க, மெட்ராஸ்லயே மால்தீவ்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு விஜிபி மெரைன் கிங்டம்க்கு வாங்க. லைவ் மோமைட் ஷோ, அண்டர் வாட்டர் மேஜிக், இன்ஸ்டா வர்த்தி வைப்ஸ், ஃபேமிலியோட சில் பண்ணுங்க. கிட்ஸ்க்கு வாவ் மொமெண்ட்ஸ் கேரண்டி. விஜிபி மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். டிக்கெட் புக் பண்ணுங்க, மேஜிக்கை மிஸ் பண்ணாதீங்க. பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: சென்னை ரெடியா, இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக், குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ், பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: SMJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
4: SCA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit sacas.ac.in.
5: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
6: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. தங்களுடைய 100th வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
3: SMJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
1: Hey Shreya, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
7: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். SKPC women இருக்கறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? High qualified teaching staff, computer science with AI, BBA, BCom னு டாப் கோர்சஸ், fully equipped lab facilities னு இவ்ளோ இருக்கு. Also safety யும் டாப் கிளாஸ்ல இருக்கும்.
8: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் women. Admission open now. Visit skpc.edu.in.
9: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ். இதயம் சம்பந்த
10: கிடைக்கும்
11: அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
3: SMJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
12: Joy Alukasil, உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் Joy Alukasil ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள Joy Alukas ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
13: Joy Alukas, world's favorite jeweler.
1: ஹலோ எஃப்எம் 106.4 4:04. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்ம சூப்பர் மெகா சேல், தீபம் அகரபத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் தி ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.

0: எருமை.
1: ஓ, இரண்டு ஒன்றுதல்ல. சரி, ஓகே. காது.
0: காதல்.
1: நான்கு.
0: நாடு.
1: நாடா, ஓகே. தவளை.
0: சாரி,
1: தவளை.
0: தவறு. தவறு.
1: ஓகே, யூ ஆர் எ வின்னர். இதுவரைக்கும் விளையாண்டவங்களே ரொம்ப ஃபாஸ்டா சொன்னால் நீங்க தான் கார்த்திகேயன். சூப்பரிங்க. ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணீங்களா இதுக்காக? பேச்சு
2: Four, three, two, one, Happy New Year!

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: வணக்கம், சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
3: திஸ் இஸ் அன்ஷுல் கம்போஜ்.
4: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸ்னிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
5: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.
6: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
4: SNJ 10,000 granulated sugar. செம்ம டேஸ்ட், செம்ம லைஃப்.
5: அப்பா வீட்லயே இருந்து போர் அடிக்குது, நல்ல ஃபன்னான பிளேஸ்க்கு கூட்டி போங்கப்பா.
6: அதுக்கு ஒரே இடம் தான் இருக்கு, VGP யுனிவர்சல் கிங்டம். கிட்ஸ் ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ், ட்ரை ரைட்ஸ் னு 40-க்கும் அதிகமான ரைட்ஸ். சோ சன்ன விட ஃபன் தான் அதிகம்.
7: ஆமாங்க, சன்ன விட ஃபன் தான் அதிகம். ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 400 ரூபீஸ் போர்ட் கேம் கிரெடிட்டும் ஆன்லைன்ல புக் பண்றவங்களுக்கு early bird offer 15% ஆஃபரும் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க.
8: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
9: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் கேர் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியேட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
10: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக.
11: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் ரிசல்ட் பண்ணிட்டாங்க.
12: டோன்ட் வரிமா, 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
13: ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
14: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
3: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ். இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
15: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
1: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
4: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
16: Purvikava?
1: Hama. Takkinu vittu chillamata vidha vidhama AC. Current bill control panna rakaragama AC. உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
17: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
18: நம்ம பவுன் தாய் படுகையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
19: ஏண்டி பாட்டி என்னதடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
20: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
21: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காவுக்கு தெரியும். கோ, நீ சொல்லுக்கா.
22: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ FM-ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
0: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar, Semma Taste, Semma Life.
2: Print partner Dinathandi, Kudumbam Muluvadarkum Ore Nalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, Aadigal Vangi, Malaysiavukku Parakkalam, Sogusu Kappalil Midakkalam. Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam. Oru Murai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvathe Illai.
16: Hello, Hello FM.
23: Hello FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.
24: கிட்டத்தட்ட இன்னொரு அரை மணி நேரம் தான் இருக்கு நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லியடி நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. சொல்லியடியில கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-44-66-99-99. இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா ஈஸியான கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்க ஜெயிக்கலாம். ஸோ சொன்ன மாதிரி இன்னும் ஹாஃப் அன் அவர் தான் இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, மும்பை வந்து என்ன பண்ண காத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம். ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, 4 மணி வாழ் நிகழ்ச்சியில நான் அபி பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரெண்டனக்கா கேட்டோம் இல்லையா, கொஞ்ச நேரம் இல்ல 2 மணி நேரம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெண்டனக்காவை தான் மறுபடியும் கேட்க போறோம். ஸோ உத்தரப்பிரதேஷ்ல ஒரு டிஜே வந்து கல்யாண வீட்டில் பாட்டு போட்டிருக்காரு. அவர் ரொம்ப சத்தமா பாட்டு போட்டதுனாலதான் பக்கத்து வீட்டில் இருந்த கோழி எல்லாம் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சம்பவம் எப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கறது தான் இப்போ கற்பனை ட்ரெண்டனக்காவா கேட்க போறோம். கேட்கலாமா?
25: ட்ரெண்டனக்கா 4 மணி பாலில்
26: ட்ரெண்டனக்கா.
27: சார், இன்ஸ்பெக்டர் சார், முதல்ல இந்த ஆளை பிடிச்சு ஜெயில போடுங்க சார்.
28: இருமா, யாருமா அவன், என்னமா பிரச்சனை
27: சார்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க.
28: யோ, யாரியா நீ? டிஜே டிங்கு. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க?
29: தட்ஸ் மை நேம் சார், என்னோட பேரு சொன்னேன்.
28: டேய், இந்த லேடிஸ்க்கு உனக்கு என்னடா பிரச்சனை?
29: ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் சார்.
28: இங்க பாறா, இனிமேல் டிஸ்க் புஸ்க்னு ஏதாவது சொன்னா வாயிலே குத்துவேன்.
29: சார் சார், சாரி சார், நான் கல்யாண நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த அக்கா புடிச்சு வந்தாங்க சார். என்ன பிரச்சனைனே தெரியல சார், கேளுங்க சார்.
28: மா, உங்களுக்கு என்னமா பிரச்சனை
27: சார்? இந்த ஆள் டிஜே பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கர சத்தமா பாட்டு போட்டு விட்டான் சார். அந்த சத்தத்துல என் கோழி எல்லாம் செத்து போச்சு சார்.
29: ஏதாவது யுத்தத்துல தான் சாவாங்களே தவிர சத்தத்துல யாராவது சாவாங்களா சார்?
28: டேய், நீ பேசுறத கேட்டா எனக்கே சாவணும் போல தான இருக்கு. பாவனா அந்த கோழி செத்துக்காதா
29: சார்? இந்த லேடி போய் சொல்றாங்க சார், என்னோட மியூசிக் எல்லாம் கேட்டு எல்லாரும் மெய் மறந்து பரவச நிலைக்கு தான் போவாங்களே தவிர யாரும் செத்து போக மாட்டாங்க.
28: டேய், கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, என்னால முடியலடா.
29: ஓகே சார், ஓகே சார். டிஜே,
28: ஏமா நீ வீட்டுக்கு போ, இவனை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு இவனை அரெஸ்ட் மட்டும் இல்ல, என்கவுண்டரே பண்ணலாம்னு பாக்குறேன்
29: சார். என்கவுண்டருக்கு கூட நம்ம சாஃப்ட்வேர்ல சூப்பர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார்.
28: டேய், கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, அப்புறம் உள்ள வச்சு முட்டி முடி தட்டுவோம்டா.
24: இந்த சம்பவம் இப்படிதான் நடந்திருக்கும் இல்ல, இப்படியும் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் கற்பனை ட்ரெண்டனக்காவா கேட்டு முடிச்சிருக்கிறோம். சரி, ரைட்டுங்க, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் திங்கக்கிழமை காலையில ஷார்ப்பா 10 மணிக்கு காத்து வாக்குல நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
30: ஐரசா, ஐரசா, அட சேத்துக்குள்ள செவப்பு கெண்டை, ஐரசா, ஐரசா.

0: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 6 மணி.
1: வழங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசியை வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா இணைந்து வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ்.
2: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
3: ரெண்டு டீ, ஒன்னு ஸ்ட்ராங், ஒன்னு ஸ்ட்ராங் இல்ல அப்புறம் தினத்தந்தி.
4: எதுக்கு தம்பி கஷ்டப்படுறீங்க? எனக்கு தமிழ் நல்லா தெரியும்.
3: அட சேட்டா, நல்லா தமிழ் பேசுறீங்களே.
4: பேசுறது மட்டும் இல்ல, நல்லா படிக்கவும் செய்வேன். உங்க எல்லாரும் மாதிரியும் நாங்களும் தினமும் தினத்தந்தி
2: என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
2: Better life venuna city vittu pogonona yaar sonna?
3: Just upgrade panunga. Casa Grand Mercury Perambur. Just 10 minutes from Kidwalk. 20 acres of premium living, 17 acres of open space, 133 lifestyle amenities, 10 floor mega clubhouse, 800 plus happy owners already. 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas. Starting at 1 crore up to 3.4 crore at 7299 per square feet. New tower now open for sale. Price hike ku munadi ippave book panunga. Call 8807-11-2200. Rera number TN29 building 0069-2024. TNC apply.
4: என்ன budget பத்மநாபன் சார்? உங்க வீடு மட்டும் இவ்ளோ வெயிலியும் கூலா இருக்கு.
5: அதுவா? நம்ம ரத்ன ஃபேன் ஹவுஸ்ல இருந்து ஏன் பட்ஜெட்டுக்குள்ளேயே ஓரியன்ட் அல்டிமோ ஏர் கூலர் வாங்கினேன். இதுல ஏரோ ஃபேன் டெக்னாலஜி இருக்கிறதால ரூம் சூப்பர் ஃபாஸ்டா கூல் ஆயிடுது.
4: ஓரியன்ட் ஏர் கூலர்ல மட்டும்தான் டென்ஸ் நெஸ்ட் ஹனி கோம் பேட்ஸ் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ்.
5: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிஃபோன்லயே ஏர் கூலர் ஆர்டர் பண்ணலாம். 9383757575. சப்சிடைஸ்ட் ஹோம் டெலிவரியும் உண்டு.
4: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு. ஓரியன்ட் ஏர் கூலருக்கு நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் டி நகர்.
6: இந்த சம்மர் மால்தீவ்ஸ் போக பிளானா? வெயிட் பண்ணுங்க, மெட்ராஸ்லயே மால்தீவ்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு விஜிபி மெரைன் கிங்டம்க்கு வாங்க. லைவ் மோ மை ஷோ, அண்டர் வாட்டர் மேஜிக், இன்ஸ்டா வோதி வைப்ஸ், ஃபேமிலியோட சில் பண்ணுங்க. கிட்ஸ்க்கு வாவ் மொமெண்ட்ஸ் கேரண்டி. விஜிபி மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். டிக்கெட் புக் பண்ணுங்க, மேஜிக்க மிஸ் பண்ணாதீங்க.
7: நகைனா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கைய பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்தினது நம்ம அண்ணாச்சி தானே.
8: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம்.
9: குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
10: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரி orthopedic, ENT, plastic and dental surgeries varaikum 1 lakhathukkum mela life changing surgeries nadandirukku. Also highly trained pediatric surgeons, sirappana anesthesia paramarippu, kulangalukku yetha natpana soolal irukkiradunala unga kulanga safe hands la irukum. Rainbow Children's Hospital.
11: For consultation call 0806574017.
1: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
12: Poorvikava?
13: Hama. Takkuna vita chillamata vira virama AC. Current bill control panna raka raka ma AC.
14: Enga?
13: Ada ennanga?
14: Poorvikala AC vangittanga.
13: Poorvikava chinnanoor AC offer la manasukku pidicha AC vaangunga, sumachil panunga.
15: Cricket da valka, valkara cricket. Yokeral 6 full tossal wicket. Vaipu kedaikkum bodhu un theramaiya kaattu.
16: Vetri tholvi nenaikamal bayamindri velaiyaadu. Vetri tholvi nenaikamal bayamindri விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
17: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
16: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. 24/7 கார்டியா கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
18: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்க.
4: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
5: எஸ் மேடம், சொல்லுங்க.
4: ECRல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
5: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரிஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
4: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
5: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்தே ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும். கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்லை.
4: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
4: வாவ், அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
19: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
16: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள்.
6: பொருட்கள் அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
12: ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
20: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
21: இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

0: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
1: Satya la LG Samsung Voltas OG na yenda brand AC pudichiruko zero down payment la easy EMI la AC vaangunga inda me heater beat panunga. ஹலோ எஃப்எம் 106.4 தாறுமாறு தர்பார். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரையன் கோவின் சம்ம கிப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிட்டல் ஸ்கீல் பார்க் சென்னை, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜிலினு ஒரு ஏசி மேளா, தன்னம்பிக்கை யூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட் ஆல்வேஸ் அட் யோர் சர்வீஸ், தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், சுகம் ஹாஸ்பிட்டல் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட் எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை, VGP மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் AC வாங்குங்க மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க உங்கள் சத்யா.

0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: Hi, this is Dhoni.
2: Hi, this is Rituraj Gaikwad.
3: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You are listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
0: Hello FM, the proud partners of Chennai Super Kings. Hello FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
4: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
5: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
6: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
7: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
8: லதா, தினத்தந்தி எங்க?
7: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
9: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்கிட்ட கொடுங்க.
7: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கறது தினத்தந்தி மட்டும்தானே.
10: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
11: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
12: 100 ஆண்டுகள், 100 நாட்கள், செய்கோலி மீது 100% தள்ளுபடி.
13: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃபர்.
12: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் போது செய்கோலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
13: மேலும் ஒவ்வொரு முறையும் ரூபாய் 100,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
12: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC apply.
14: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
15: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ். இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
16: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
17: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிட்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
18: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
17: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
19: இந்த சென்னை வெயில்ல சூடு தாங்க முடியல. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா நிம்மதியா தூங்க முடியல. ஒரு நல்ல ஏர் கூலர் வாங்கணும்.
20: கவலையே படாதீங்க, உடனே நம்ம ராசியான ரத்னா ஃபேனோஸ்ல இருந்து பஜாஜ் கிளான்ஸா ஹை ஸ்பீட் ஏர் கூலர் வாங்கிடலாம். இதுல 4-way ஏர் த்ரோ இருக்கு. ரூம் கார்னர் டு கார்னர் ஃபாஸ்டா கூல் ஆயிடும்.
19: அதோட இதுல ஹை டென்சிட்டி ஹனிகோம் பேட்ஸ் இருக்கிறதால லாங் லைஃப் வரும்.
20: இப்ப ரத்னா ஃபேனோஸ்ல ஒவ்வொரு பஜாஜ் ஏர் கூலருக்கும் ஸ்பாட் கிஃப்ட் உண்டு. சப்சிடைஸ்ட் டெலிவரியும் தராங்களே.
19: இப்போ டெலிபோன்லயே ஆர்டர் பண்ணலாம். 9383757575.
20: சண்டேயும் கடை உண்டு, வேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு. பஜாஜ் ஏர் கூலருக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
11: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
7: என்னமா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
21: சில் பண்ணுங்க, நான் ரிசர்ச் பண்றேன்.
7: வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தானே?
21: அம்மா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 25 years old, ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. CS வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட
22: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
23: இந்த சம்மர் மால்தீவ்ஸ் போக பிளானா? வெயிட் பண்ணுங்க, மெட்ராஸ்லயே மால்தீவ்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு VGP மெரைன் கிங்டம்க்கு வாங்க. லைவ் மொமைட் ஷோ, அண்டர் வாட்டர் மேஜிக், இன்ஸ்டா வோதி வைப்ஸ், ஃபேமிலியோட சில் பண்ணுங்க. கிட்ஸ்க்கு வாவ் மொமெண்ட்ஸ் கேரண்டி. VGP மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். டிக்கெட் புக் பண்ணுங்க, மேஜிக்கை மிஸ் பண்ணாதீங்க.
24: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
25: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
26: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
27: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்தன் ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்லிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும். காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
0: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
1: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
0: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
1: ஆனா பிரைஸ் எப்படி?
0: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
1: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுடா.
2: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury. Where space, comfort and community come together. Price hike க்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
3: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
19: எஸ் மேடம், சொல்லுங்க.
3: சார், ஒரகடத்திலேருந்து பேசுறோம். நாங்க புதுசா கட்டி இருக்கிற சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் விலையில ஒரு டசன் ஸ்பிளிட் ஏசி வாங்கணும். என்ன ஏசி வாங்கலாம்?
19: யூஎஸ்லயே ஃபேமஸ் ஆன கேரியர் ஏசி இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பட்ஜெட் விலையில கிடைக்குது. 1.5 டன் 3-star இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ₹34,990 கிடைக்குது.
3: ஓ, ஐ சி.
19: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 கேரியர் ஸ்பிளிட் ஏசி வாங்கினா ஒரு 1 டன் இன்வெர்டர் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
3: அப்போ 10 ஏசி வாங்கி ரெண்டு ஏசி ஃப்ரீயாவே கிடைக்குமா?
19: ஆமா மேடம்.
3: ஆனா டெலிவரி ஒரகடத்துக்கு சார்.
19: ஒரகடம் என்ன, ஒட்டஞ்சத்திரத்துக்கே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங் அரேஞ்ச் பண்றோம் மேடம். அதான் ரத்னா ஃபேன் ஹவுஸ்.
3: பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வெறும் ₹1 கொடுத்து இப்ப கேரியர் ஏசி வாங்கலாம்.
4: கேரியர் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
5: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆஞ்சியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
6: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
8: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
28: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
29: Hey, you're looking so cool, ya. Ama, summa heat a beat pandradukku namma ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
30: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
31: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
2: 49 வருடங்களாய் சக்தி மசாலா
3: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
4: பரவாயில்லையே, உங்க கேப்ல தினத்தந்தி வச்சிருக்கீங்க.
5: ஆமாங்க, அரசியல் சினிமா விளையாட்டுன்னு நாங்களும் நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அப்படியே வண்டியில வர உங்களை மாதிரி கஸ்டமர்ஸும் தினத்தந்தி படிச்சு நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கலாம்ல.
4: சரியா சொன்னீங்க. தமிழ் பற்று உள்ளவங்க, உண்மையான செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தினத்தந்தி தான் படிப்பாங்க.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
2: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, விஆர் மால், ஆர்கே சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
1: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
2: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட்டும் இருக்கு.
1: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
3: SMJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
4: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. தங்களுடைய 100th வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
5: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
6: SCA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cybersecurity, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 99414-97973.
7: Bro, எங்க புது வீட்டுக்கு நல்ல ஏசி வாங்கணும். Any suggestions?
8: ஏசிக்கு first choice டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான்.
7: கரெக்ட், ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல மட்டும்தான் இன்வெர்டர் ஏசி, நான் இன்வெர்டர் ஏசி, விண்டோ ஏசி, கேசட் ஏசி, டவர் ஏசி எல்லாமே ஒரே இடத்துல லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
8: ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்பெஷாலிட்டியே லோவஸ்ட் பிரைஸ், ரெடி ஸ்டாக்.
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
8: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது 5-star ஏசி வாங்கினா 8,000 ரூபாய் தள்ளுபடியும் தராங்க.
7: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜிபே, ஆர்டிஜிஎஸ், கிரெடிட், டெபிட் கார்டு மூலமா ஈஸியா வாங்கலாம்.
9: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர்.
10: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
11: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
12: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
13: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்ட் பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000-க்கும் மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
14: ஃபார் கன்சல்டேஷன் கால் 080-657-40817.
3: SMJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
15: நாகன்னா நம்பிக்கை. நம்பிக்கைன்னா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்தன் ஐயா நாகக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
16: அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தனம்.
17: ஹே திவ்யா, நான் இன்னும் காலேஜே டிசைட் பண்ணல, நீ முடிவு பண்ணிட்டியா எந்த காலேஜ்னு?
18: நான் ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் தான் பெஸ்ட் சாய்ஸ் நமக்கு. அங்க CS வித் AI, சைக்காலஜி, BCOM, BBA நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்சோ 25+ இயர்ஸ் லெகசி.
19: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன். அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
0: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டிய விட்டு போகணும்னு யார் சொன்னா?
15: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800+ ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 அண்ட் 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 crore அப் டு 3.4 crore அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807-11-2200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 0069-2024. டிஎன்சி அப்ளை.
3: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பா.
7: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
7: எங்க பிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அக்னி வெயில் உக்கிரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல. ஏசியில சுத்தமா கூலிங்கே இல்ல. இமிடியட்டா மாத்தணும்.
8: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 டிகிரி இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி சில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
7: அப்போ பழைய ஏசி?
8: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசியை ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரோம். அதோட 3 மீட்டர் காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
7: ஈஸியா ஏசியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்னு எல்லாரும் சொல்றாங்க.
9: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
7: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
20: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
21: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
22: புக்ஸ் கா பர்பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
23: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
24: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
25: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா, ரொட்டி நகர்.
26: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
27: Chennai Super Kings vs Mumbai.
28: Pitch report.
27: Pitch report.
29: இன்னைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களோட 9வது லீக் மேட்ச மும்பை அணியை எதிர்த்து நம்ம சென்னை சேப்பாக் மைதானத்துல விளையாட போறாங்க. சேப்பாக் கிரவுண்ட் ஒரு பேட்டிங் பிச், இருந்தாலும் லாங் பவுண்டரிஸ்ங்கிறதுனால பேட்டர்ஸ் சிக்ஸர் அடிக்க கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா போட வேண்டியதா இருக்கும். மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. டியூ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கறனால சேஸ் பண்றது ஈஸியா இருக்கும். சோ நம்ம சென்னை சொந்த ஊர்ல டாஸ் வின் பண்ணி மேட்சையும் ஜெயிக்க ஆல் தி பெஸ்ட்.
26: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
30: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை. டீம் ரிப்போர்ட். டீம் ரிப்போர்ட்.
1: இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இரண்டாவது முறையா மும்பை எதிர்த்து விளையாட போறாங்க. மும்பை டீம்ல திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியான்னு அதிக ரன்களை குவிக்கக்கூடிய பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் பவுலிங்ல ட்ரெண்ட் போல்ட், அல்லாஹ் ஹசன் ஃபார்னு ரன்களை கட்டுப்படுத்தக்கூடிய பவுலர்ஸ் இருப்பது பலம். சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன், சிவம் துபேனு பேட்டிங்ல அதிரடியை காட்டி அகில் உசேன், நூர் அகமத், குர்ஜப்னித் சிங் போன்ற பவுலர்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே ரன்களை கட்டுப்படுத்தி ஒவ்வொரு ஓவரிலும் விக்கெட் எடுத்தா சென்னை பாயிண்ட் டேபிள்ல முன்னேறுவது உறுதி.
0: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
2: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: this is Dhoni.
1: This is Dhoni.
2: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings and official radio partner, Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
5: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
6: 49 வருடங்களாய் சக்தி மசாலா
7: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ் பல்மா டி மயூர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகாய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20 அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
8: குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கறது தினத்தந்தி மட்டும்தானே.
9: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
10: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
11: பாரம்பரிய மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
12: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
13: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ். இதயம் சம்பந்த
14: AI BBA BCOM top courses, fully equipped lab facilities ne ivlo irukku. Also safety un top class la irukum.
15: Sri Kanyaga Parameshwari Arts and Science College for Women, admission open now. Visit skpc.edu.in.
16: Or accident oru nimishathile ella mari pogum, ana right care kracha ella sariyagum. Murugan Super Speciality Hospital la 24/7 fracture care, immediate care, advanced ortho treatment, expert surgeons irukanga. Emergency na
17: Murugan Super Speciality Hospital Kir Park.
18: Cricket da valka, valkra cricket. Yokeral 6 full toss wicket. Vaipu kedaikkum bodhu un theramaiya kaattu.
19: Vetri tholvi nenaikamal bayamindri velaiyaadu. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
20: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்தன் ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்தன் கடைக்கு வாங்க.
21: குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
22: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல்.
23: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
24: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பி.
0: ஆரம்பிச்சிருக்காங்க.
1: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசினு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
0: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 டன் முதல் 4 டன் வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
1: வெறும் 6 இன்ச் ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி ஃபிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
0: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.

0: இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
1: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
2: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
1: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
2: ஆனா பிரைஸ் எப்படி?
1: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
2: வாவ், இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட கூடாதுரா.
3: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury. Where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
4: Purvikava?
5: Haama. Takkuna veeta chilla mata vidavidama AC. Current bill control panna rakaragama AC.
6: மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
7: Hey, you're looking so cool, yeah? ஆமா, செம்ம ஹிட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்ட் சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
8: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
9: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
10: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
11: Satyala Blue Star Mitsubishi Panasonic. In the brand AC Purchiriko, zero டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
12: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
13: சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை.
14: மழைக்கு சுத்தமா வாய்ப்பு இல்ல. போன தடவை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பையோட பிரமாதமா விளையாடி வின் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரமாதமா வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல போகிறதுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். லெட்ஸ் சியர் சென்னை சூப்பர் கிங்ஸ்.
15: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
16: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam, eppodum ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை.
1: ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா,
2: கிரிக்கெட் ஜக்கம்மா.
3: நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. போன மேட்ச் நம்ம கேப்டன் ருத்து ஃபார்முக்கு வந்த மாதிரி இந்த மேட்ச்ல மொத்த டீமும் கம்பேக் கொடுத்து வெற்றி கொடிய பறக்க விட போறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சென்னை ஹீட்டோட சிஎஸ்கே ஓட வெற்றி முழக்கமும் சேர்ந்து மொத்த ஃபேன்ஸோட மனசையும் குளிர வைக்க போறாங்க. இத நான் சொல்லல, கிரிக்கெட் ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
5: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathrayan Kovil, Aadigal Vangi, Malaysia-vukku parakkalam, Sogusu Kappalil Midakkalam. Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam. Oru Murai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvathe Illai.

0: ஹலோ எஃப்எம் தமிழகத்தில் நம்பர் ஒன், தலைநகரிலும் நம்பர் ஒன்.
1: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஆன பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ். அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
2: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
3: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
4: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
5: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
6: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
7: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 lifestyle amenities, 10 floor mega clubhouse, 800 plus happy owners already, 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas starting at 1 crore up to 3.4 crore at 7299 per square feet. New tower now open for sale. Price hike ku munadi ippave book pannunga. Call 8807112200. RERA number TN29 building 00692024. TNC apply.
8: 100 aandugal 100 naatkal seikoli meedhu 100% thallubadi.
9: Bima Legacy First 100 days offer.
8: Thangam velli matrum vairam vaangum bodhu seikoli meedhu 100% varai thallubadi perungal.
9: Melum ஒவ்வொரு முறையும் ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
8: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC apply.
4: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
10: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்.
4: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், அதுவும் குறைந்த மின்சார செலவில். சப்மிசிபிள் டீ வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். Visit bestinpumps.com.
11: SCA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cyber Security, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. MA, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 9941497973.
12: Naga anna nambike. Nambike na nam annachi Saravana Selvaratna ayya naga kadada. Ippa Pallavaram Radial Road liyo. Talamura talamuriya namma vittu nalla kaariyangala oruthara mattum illama. Namma ellar manasiliyum neengada edam pidichi. நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
13: அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம்.
14: SMJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
15: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
16: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். Rainbow Children's Hospital. For consultation, call 080-657-40817.
17: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
18: எஸ் மேடம், சொல்லுங்க.
17: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
18: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 feet air throw, 4-way oscillation, ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
17: எங்களுக்கு 6 ஏசி வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
18: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 வோல்டாஸ் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு 1 ton ஏசி டோட்டலி ஃப்ரீ.
17: வாவ், சூப்பர்.
18: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
17: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
18: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
19: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் சிட்டி நகர்.
17: We have no branches.
18: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்க வசதியும் உண்டு.
20: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
21: டோன்ட் வரி மா, 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
22: ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
23: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
24: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
25: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
26: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
27: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
28: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
29: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
30: புக்ஸ் கார்பரேட் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
31: சென்னை ரெடியா? இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க.
32: இப்போ நம்ம சென்னை முழுக்க கலக்க வராங்க ஃபாஸ்ட் ட்ராக். குரோம்பேட்டை, VR மால், RK சாலை, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அடையார் மற்றும் கொளத்தூர்.
31: May 1-3 வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓபனிங் ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு.
32: இங்க என்ன ஸ்பெஷல்னா, லிமிடெட் எடிஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹூடிஸ் பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ரீ ஃபாஸ்ட் ட்ராக் பெர்ஃப்யூம், லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ IPL டிக்கெட்ஸ் இருக்கு.
31: இது சாதாரண லான்ச் இல்ல, அதனால நேர்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
14: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
33: Joya Lucasil, உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் Joya Lucasil ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள Joya Lucas ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
14: Joya Lucas, world's favorite jeweler.
34: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Soliyadi.
35: Soliyadi
34: with Suresh and Aloysius on Hello FM. Summa Soliyadi.
35: Summa Soliyadi.

0: ஹாட் சீட் கேள்வி கேட்பதற்கு முன்னாடி ஆன் போர்ட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆன் போர்டில் இருக்கிற இன்னைக்கு பிளேயிங் லெவனில் போலிங் போடக்கூடிய இந்த தருணத்தில் அப்படின்னா சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், உர்வில் பட்டேல், டுவல் பிரீவைஸ், அதுக்கப்புறம் சிவம் டூபே, ஜேமி ஓவர்டன், ராமகிருஷ்ண கோஷ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு உள்ள வர்றாரு, பிரசாந்த் வீர் அகைன் அன் ஆல்ரவுண்டர், நூர் அகமத், அன்ஷுல் கம்போஜ் அண்ட் முகேஷ் சௌத்ரி இஸ் பேக். ஸோ இவங்க 11 பிளேயர்ஸ் இன்னைக்கு போலிங்ல நமக்காக ஆன் போர்ட் ஆயிருக்கிறாங்க நம்மளுடைய பிளேயிங் லெவன்ல.
1: On board players brought to you by Etihad Airways, Beyond Borders.

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Rituraj Gaikwad.
2: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh.
1: Come on, Chennai.
2: Come on, Chennai.
0: Come on, Chennai. Come on!
3: ஹாட் சீட் கேள்வி கேட்டு விடுவோமா? அதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க சொல்ல போறது யாரு?
4: எஸ், திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க ரூல்ஸ் ரெங்கநாயகி.
5: ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு இருக்கு,
6: மீறினால் லைன் துண்டிக்கப்படும்.
7: எங்க அவ? விளையாடுறதுக்கு
8: குறிப்பா கால் பண்றவங்க அவங்களோட நம்பர்ல இருந்து மட்டும்தான் கால் பண்ணணும். உங்க மதினி நம்பரு, ஃப்ரெண்டு நம்பரு, அங்காளி பங்காளி நம்பர்ல இருந்தெல்லாம் கால் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். மெயினா ஸ்டேடியத்துல ஏதோ ஒரு காரணத்தால மேட்ச் நின்னுருச்சுன்னா சொல்லி அடியையும் நிறுத்திடுவோம். அடுத்து மறுபடியும் அங்க எப்ப மேட்ச் ஆரம்பிக்குதோ அப்பந்தான் சொல்லி அடியையும் ஆரம்பிப்போம். அதே போல எங்க ஸ்டுடியோலயும் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் எரர் ஆயிருச்சுன்னு வைங்களேன், சொல்லி அடியையும் நிப்பாட்டிடுவோம். அந்த டெக்னிக்கல் எரர் எல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் சொல்லி அடியா ஆரம்பிச்சிருவோம். ஒருவேளை மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போச்சுன்னா சொல்லி அடி சூப்பர் ஓவர்லயும் நடக்கும்ல. அடுத்து ஆக வேண்டியதெல்லாம் சுரேஷும் அலோசியஸும் பார்த்து பாக்க. நான் வாரேன்.
3: என்னையாது திருநெல்வேலி, நீங்க ஆரம்பிக்கும் போது திருநெல்வேலி வந்துட்டு முடியும் போது காரக்குடி புதுக்கோட்டை பக்கம் வந்து நான் வாரேன் அப்படின்னு முடிஞ்சது.
4: அங்கிருந்து டிராவல் ஆகி வரும்போது டிராபிக்ல ரொம்ப நேரம் அங்கெல்லாம் வண்டி நின்று இருந்துதான் அந்த ஸ்லாங் ஒட்டிச்சு.
3: ஓகே மக்களே, ஹலோ எஃப்எம்ல ஹாட் சீட் கேள்வி கேட்பதற்கான நேரம் இது. இவ்வளவு நேரம் ரங்கநாயகி சொன்னாங்கல்ல, ஹாட் சீட்ல இடம்பிடி
4: ரங்கநாயகி
3: அவங்க மட்டும் அப்படியே ஸ்பஷ்டமா திருநெல்வேலின்னு சொல்லி பேச மாட்டாங்களா? நாங்க மட்டும்
9: சொல்லியடி ஹாட் சீட்
10: brought to you by தினத்தந்தி.
3: ரங்கநாயகி
4: அதேதான்.
3: ரெங்கா
4: கரெக்ட்.
3: நாயகி
4: அதேதான்.
3: சேர்த்து சொன்னா ரங்கநாயகி.
4: ரங்கநாயகி
3: இல்லப்பா, நான் யார் வாய்ஸ் எடுக்கிறேன்னு நீ கண்டுபிடிக்கணும்.
4: யார் வாய்ஸ்?
3: தம்பி மேற்பட்ட விக்கெட் எடுத்திருக்கக்கூடிய போலர்ல ஒருத்தருடைய பேர் நல்லா கேட்டுக்குங்க. பர்பிள் கேப்ப ஹோல்ட் பண்றதுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்கல்ல, போலிங் கதனப்பா கொடுப்பாங்க. ஆமாங்க, இந்த சீசன்ல ஊதாதான். இந்த சீசன்ல இதுவரைக்கும் 15 அல்லது 15 மேற்பட்ட விக்கெட்ஸ் எடுத்திருக்கக்கூடிய போலர்ல ஒருத்தருடைய பேர் சொல்லுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 66 99 99.
4: 0444 66 99.
3: எஸ், 0444 66 99.

0: 999 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் கேள்வியை மறுபடியும் சொல்றேன், இந்த சீசன்ல இதுவரைக்கும் 15 மேற்பட்ட விக்கெட்ஸ் எடுத்திருக்கக்கூடிய போலர்ல ஒருத்தருடைய பேர்.
1: 2 minutes break.
2: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
3: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
2: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
3: ஆனா பிரைஸ் எப்படி?
2: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7-299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
3: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
1: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor last from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
4: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
5: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
6: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
7: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: நம்ம ஹலோ எஃப்எம் இல் சொல்லியடி
8: சொல்லியடி.
0: நம்ம ஸ்டுடியோஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா கிரவுண்ட் தெரியும், அவளுக்கு கிட்டதான் இருக்குது கிரவுண்டு. சில நேரத்துல சிக்ஸ் அடிக்கும் போது பந்து இங்க வந்து உளுந்துருமோன்ற பயம் எல்லாம் எங்களுக்கு இருந்திருக்கு.
9: நாங்க சம்டைம்ஸ் லைட்ல ஆஃப் பண்ண சொல்லுவோம், எங்களுக்கு கண்ணு கொஞ்சம் கூசுச்சுன்னா.
0: நான் எவ்வளவு உண்மையா பேசிட்டு இருக்கிறேன், நீ சொன்னதோ நம்ம காமெடி பண்றோம் மக்கள் நினைச்சிட போறோம்.
9: இல்ல, நாங்க சொல்லுவோம் ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க,
0: மதிக்க மாட்டாங்க.
9: அதேதான்
0: சென்னையில இருந்து செல்வராஜ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் நேரா ஹாட் சீட்ல இடம் பிடிக்க கால் பண்ணிருக்காரு. வணக்கம் செல்வராஜ். இந்த சீசன்ல இது வரைக்கும் 15 அல்லது 15 மேற்பட்ட விக்கெட் எடுத்திருக்கக்கூடிய போலர்ல ஒரே ஒருத்தருடைய பேர். கங்கராச்சுலேஷன்ஸ், நீங்க இடம் பிடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஆப்போனன்ட் மும்பை வந்து பேட்டிங் பண்ண போறாங்க இல்லையா, அவங்க முதல் ஓவர்ல எடுக்கக்கூடிய ரன்னை நீங்க என்ன அனலைஸ் பண்றீங்க?
10: 9 runs.
0: Best wishes, Mr. Selvaraj. Coimbatore-ல இருந்து ஜெயகாந்த், வணக்கம். ஜோப்ரா ஆர்ச்சருடைய பேரை சொல்லிட்டாங்க, சோ இன்னும் ஒரு போலருடைய பேர் நீங்க சொல்லணும். இந்த சீசன்ல இது வரைக்கும் 15 அல்லது அதற்கு மேற்பட்ட விக்கெட் எடுத்திருக்கக்கூடிய போலர்ல ஒருத்தருடைய பேர். ஜெயகாந்த் லைன்ல இல்லைன்னு நினைக்கிறேன், பேக் அண்ட் டீம் செக் பண்ணிக்கோங்க. பொள்ளாச்சியில இருந்து நவீன் பிரசாத், வணக்கம்.
11: வணக்கம்
0: சார். எஸ், என்னுடைய கேள்விக்கான பதில் ஜோப்ரா ஆர்ச்சர் சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரே ஒரு போலருடைய பேர் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்கோர் இல்லங்க இந்த சீசன்ல இது வரைக்கும் 15 அல்லது அதுக்கு மேல விக்கெட் எடுத்திருக்க போலர்ல ஒருத்தருடைய
8: பேர் புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர்
0: ரைட் ஆன்சர். அண்ட் நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் ஜெயகாந்த் ஃபர்ஸ்ட் ஓவர்ல
8: 9
0: ரன்ஸ், ரெண்டு பேர் 9 ரன் அனலைஸ் பண்ணிருக்காங்க இல்லையா லூசியஸ்.
9: எக்ஸாக்ட்லி.
0: அண்ட் நவீன் பிரசாத் பொள்ளாச்சில இருந்து அனலைஸ் பண்ணிருக்க கூடிய ஸ்கோர் வந்து
9: 8 runs.
0: So, Naveen Prasad 8 run, Jayakant and Selvaraj 9 run analyze பண்ணிருக்காங்க. மக்களே இப்போ எப்படி இந்த மூணு பேர் ஹாட் சீட்ல இடம் பிடிச்சாங்க? இதே மாதிரி சொல்லிட்டு நிகழ்ச்சியில நீங்களும் ஹாட் சீட்ல இடம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி நாங்க கேட்கும்போது கரெக்டா பதில் சொல்லணும். இப்போ நவீன் பிரசாத் சொன்னார், இப்பதான் அப்பா கூட சேர்ந்து இந்த சீசன்ல கிரிக்கெட் பத்தி நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு. எங்களுக்கும் அந்த மாதிரி கிரிக்கெட் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கும்போது டக்குன்னு ஆன்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கவலைப்படாதீங்க. தொடர்ந்து தினத்தந்தியில் வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பேஜை படிங்க. தினத்தந்தியில ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் மட்டும் இல்லாம மற்ற எல்லா விளையாட்டுகளை பத்தியும் தெளிவா உங்களுக்கு எல்லா தகவல்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ தினத்தந்தியில வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பேஜை தொடர்ந்து படிச்சீங்கன்னா ஹலோ எஃப்எம் சொல்லியடியில கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட நான் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும்.
10: சொல்லியடி ஹாட் சீட் ஹாட் சீட் brought to you by தினத்தந்தி. குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
0: Are you ready, boy?

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Dhoni.
0: You are listening to Soli Addi with Suresh and Aloysius on Hello FM.
2: 7:27 ஆயிட்டு இருக்கு நம்ம ஸ்டுடியோஸ்ல. டைம் இப்போ ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. சுரேஷ் நான் மட்டும் இல்ல, அலோசியஸ் நம்ம கூட இருக்கிறாரு. அண்ட் அலோசியஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கான ஒரு மேட்ச் இன்னும் கொஞ்ச நேரத்துல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஓவர் தொடங்க போகுது இல்லையா?
3: ஆமா, ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் தூக்குறோமோ அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்க போறோம் நம்ம.
2: சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு டாஸ் மிஸ் பண்ணினாலும் மேட்சை மிஸ் பண்ண போறது இல்ல. சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை மேட்ச் அதற்கான சொல்லி அடி தொடங்கியாச்சு.
4: அப்பா பூங்காவனம், இது வரைக்கும் ஒரு சின்ன கீரல கூட விழாம முழுசா இருக்கும்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். இதுக்கப்புறம் உங்க மகன் கௌரவம் நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியிலையும் எந்த ஒரு அடியும் விழாம இருக்க நீங்க தான் பக்கபலமா இருக்க.

0: செல்வராஜ், ஜெயகாந்த் அண்ட் நவீன் பிரசாத். எதிரணிக்காக விக்கெட் கொடுக்க உள்ளாருங்கிற ரெண்டு பேருமே வெளிநாட்டு பயப்புள்ள இருக்கிறாங்க இல்லையா?
1: ஃபாரினர்ஸ் ஃபாரினர்ஸ்

0: Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi.
1: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Print partner Dinathandi.
2: Mudal wicket ay edupadarkaga Chennai Super Kings kaga.
3: Mukesh Chaudhary, left arm medium, matches 18, wickets 20, economy 9.81.
2: Opponent team la wicket kudukkuradhukaga rendu pere.
3: Ryan Rickleton, left arm batter, matches 20, runs 648, high score 128 not out, strike rate 162. Will Jacks, right hand batter, matches 21, runs 463, high score 100 not out, strike rate 152.81.
2: ருத்ராஜ் கைக்வாட் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் போன வாட்டி மேட்ச்ல நல்ல பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாரு இல்லையா?
4: அவர் மட்டும் தான் பண்ணாரு.
2: எஸ்,
4: மிச்சம் எல்லாரும் பட்டு பட்டுன்னு விக்கெட் விட்டாங்க,
2: தப்பு டப்புன்னு எகிரிச்சு. சோ இப்போ நமக்காக பட்டு பட்டுன்னு விக்கெட்டை முகேஷ் சௌத்ரி எடுத்து கொடுப்பாரு. இந்த இன்னிங்ஸ்க்கான

0: ரெண்டு பந்து வீசப்பட்டன ரெண்டுமே
1: ரெண்டுமே டாட் பால்.
2: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
0: மூணாவது பந்து முகேஷ் சௌத்ரியினுடைய ஃபண்டாஸ்டிக் போலிங் எஃபர்ட் மூலமா ஒரு ரன் மட்டும் எதிரணிக்கு. என்னப்பா ஃபண்டாஸ்டிக் போலிங் எஃபர்ட் மூலமா ஒரு ரன் எதிரணிக்கான்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு வந்து போலிங்ல சம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா லோஷர்.
1: எஸ், மும்பை சும்மா திணற விட்டுட்டு இருக்காங்க. அடிக்க முடியாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணாங்க இந்த வாட்டி.
0: மதுரையில சித்திரை திருவிழா அழகர் சுவாமி ஆன் தி வேல இருக்காரு. தேனூர் மண்டபத்துல இருந்து அப்படியே கிளம்பி அழகர் பெருமாள் வந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்துல நல்ல மழை மதுரையில இந்த நேரத்துல. சோ மதுரை வாழ் மக்களுக்கு இந்த சித்திரை திருவிழா எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியும். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு திருவிழா காலம் இல்லையா. இந்த சித்திரை திருவிழாவில் மிக முக்கியமான ஒண்ணுதான் அழகர் வந்து அப்படியே பவனி வரக்கூடிய விஷயம். இப்ப தேனூர் தாண்டி போயிட்டு இருக்கும் போது நல்ல மழை அங்க.
1: எஸ், நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஊரே கொஞ்சம் வெயில் காலத்துல வந்து இந்த மாதிரி மழை வரும் குளிர்ச்சி ஆகும்ல.
0: கடவுளுடைய மகிமைன்னு அங்க எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்கெட்டை தூக்கி ரிக்கல்டன் அந்த விக்கெட்டை தூக்கி அமிச்சு விட்டா நமக்கு மழை பெய்யலாம் கூட ஒரு குளிர்ந்த நிலை மனசுல இருக்கும்.
1: அப்படியே லைனா ரெண்டு மூணு விக்கெட் போச்சுன்னா விக்கெட் மழை பெய்யும்.
0: எஸ், நாலு பந்து இது வரைக்கும் வீசப்பட்ட நிலையில
1: ஒரே ஒரு சிங்கிள்.

0: மக்களே, ஹலோ எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி
1: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi.
2: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Print partner Dinatandi.
3: Get ready for it. Get ready for it. Get ready for it. Yeah, this is it. Go!
0: ஐந்து பந்துகள் வீசப்பட்டிருக்கு.
4: Just a single.
0: No ball. வயிறு ஏதாவது வந்தால் மட்டுமே வாய்ப்பு மும்பை. முதல் சூப்பர் ஓவர் எந்த ரெண்டு அணிகளுக்கு இடையில நடந்தது?
5: கொல்கத்தா அண்ட் லக்னோ.
0: தட்ஸ் ரைட் ஆன்சர். அண்ட் லோகேஷ் குமார், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
5: 8 runs.
0: Best wishes. Second over நம்ம கூட விளையாடுவதற்காக பிரியா திருச்சியில இருந்து. வணக்கம் பிரியா, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் பிரியா
6: 7.
0: 7ங்களா?
6: 7.
0: ஓகே, அடுத்து நம்ம கூட முகில் கண்ணன்.
7: ஹலோ,
0: எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலையா?
8: ஒளிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: முதல் ஓவர் முடிவில் 1 run விக்கெட் இழப்பின்றி மும்பை அண்ட் 2வது ஓவர் நம்ம கூட விளையாடுவதற்காக 3 பேர். அண்ட் 2வது ஓவரை வீச வந்திருப்பவர் வழக்கம் போல விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதுக்காகவே வரக்கூடிய ஒரு போலர் நம்ம சிங்கம்.
2: Anshul Kamboj, right arm fast medium, matches 19, wickets 24, economy 8.84.
9: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் அன்ஷுல் கம்போஜ்.
10: அன்ஷுல் கம்போஜ்,
9: இது சிஎஸ்கே சிங்க வேட்டை.
10: சிஎஸ்கே சிங்க வேட்டை.
0: அன்ஷுல் கம்போஜினுடைய முதல் பந்தும்
1: டாட் பால்.
2: 1 minute break.
11: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
12: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 அண்ட் 4 பிஹெச்கே அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 பிஹெச்கே ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 crore அப் டு 3.4 crore அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 00692024. TNC அப்ளை.
13: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா, ஆஹா அஸ்வின் ரசிதனிதா, ஆஹ்வின் அஸ்வின் சக்க வைக்கும் பலகாரம்.
2: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ். சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் 2026-27. கால் 7200-13431.
0: முதல் விக்கெட்டு
4: எகிரி போச்சு.
0: ராமகிருஷ்ணா கோஷ் அந்த கேட்ச புடிச்சதுனால வழக்கம் போல அன்ஷுல் கம்போஜ் வந்தாலே ஒரு விக்கெட்ங்கிறது ஒரு அற்புதமான போலர் அன்ஷுல் கம்போஜ். அவர் வந்தாலே விக்கெட் கிடைக்குது.
9: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் அன்ஷுல் கம்போஜ்.
10: அன்ஷுல் கம்போஜ்,
9: இது சிஎஸ்கே சிங்க வேட்டை.
10: சிஎஸ்கே சிங்க வேட்டை.
0: பட் உண்மையிலே இந்த கேட்ச் வந்து எக்ஸலன்ட் கேட்ச், பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. லாஸ்ட் மினிட்ல அப்படி ஒரு டைவ காட்டி அந்த கேட்ச பிடிச்சாரு ராமகிருஷ்ண கோஷிலே.
4: பறந்து வந்து பிடிச்சாரு.
10: This is Ramakrishna Ghosh. This is Ramakrishna Ghosh. You are listening to Sulli Edi with Suresh and Aloysius on Hello FM.
14: 38
6: உன்ன ஒரு பிளேயரா மும்பை டீம் தான் யோசிக்கிறான், தவிர மத்த யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனா நான் உன்ன யோசிக்கிறேன், மனசுல பதிஞ்சிட்டேன் உன்ன ஒரு பிளேயரா. ஆனா 8-9 ரன் எடுக்கிற பிளேயரா இருக்கணுமே தவிர டபுள் டிஜிட்டுக்கு ஆசைப்படவே கூடாது. அவுட் ஆயிடுமாமா ஒரு 5-6 ரன் எடுத்துட்டு?
0: 5-6 ரன் அது அதிகம் இல்ல,
14: கொஞ்சம் பெரிய ஸ்கோர் இருக்கணும்ல, நம்ம சேஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டார்கெட் வேணும்ல.
0: ஓகே, அண்ட் ரிக்கல்டன் இருக்கிறாரு பெரியவரே, நான் ஸ்டேக்கிறேன்ல
6: ரியான் ரிக்கல்டன். 55 பால்ல 123 ரன் போன மேட்ச்ல
0: கிளம்பிட்டு மோகில் கண்ணன் 10 ரன் அனலைஸ் பண்ணிருந்தாரு. பட் இது வரைக்கும் இந்த ஓவர்ல மிஸ்டர் அலோஷியஸ்
14: 4 பால்ல 4 ரன்,
0: 4 ரன் வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பவுண்டரி மும்பைக்கு.
15: இட்ஸ் எ ஃபோர் brought to you by Galaxy Health Insurance, our pledge to protect, always at your service.
0: இன்னும் 2 பந்துகள் இருக்குது, இந்த ஓவர் முடிவுக்கு.
1: SNJ 10,000 granulated sugar, semma taste, semma life.
0: மிஸ்டர் அலோஷியஸ்,
14: எஸ் மிஸ்டர் சுரேஷ்,
0: மொத்தத்துல கிரிக்கெட்னு வரும்போது இது வந்து ஒரு பேட்டர்ஸ் கேமா மாறிட்டு வருதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் அன்ஷுல் கம்போஜ் மாதிரி போலர்ஸ், புவனேஸ்வர் குமார் மாதிரியான போலர்ஸ், இல்லாட்டி அந்த இஷான் மலிங்கா பத்தி பேசிட்டு இருந்தோம், அற்புதமான ஒரு போலர். அவர் வந்து நியூ பால்ல பெருசா போட்டு பாக்கலாம், மிடில் ஓவர்ஸ்ல கூட்டு வராங்க, எக்கானமியும் டைட்டா இருக்கு, விக்கெட்டும் எடுக்கிறாரு. இப்படி போலர்ஸ் எல்லாம் இவ்வளவு பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணும் போது எப்படி நம்ம இதை வந்து T20 இனிமேல் வந்து பேட்டர்ஸ் ரிலேட்டட் கேம்னு எப்படி ஒத்துக்க முடியாது? ஒத்துக்க முடியாது.
14: ஒருவேளை இப்ப எல்லா கேம்லயும் வந்து 200-250 ஈஸியா ரொம்ப ஈஸியா அடிக்கிறாங்கல்ல,
0: முருகேஸ்வரன் வணக்கம்.
16: வணக்கம் சார். வணக்கம்.
0: திங்கக்கிழமை நடந்த கொல்கத்தா வெர்சஸ் லக்னோ போட்டியில சூப்பர் ஓவர் வீசின கொல்கத்தா போலர் யாரு? நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோருங்க நெக்ஸ்ட் ஓவர்ல, தட் இஸ் 3rd ஓவர்ல 3000
16: ரூபாய்.
0: ஓகேங்க, சூப்பருங்க. லோகேஷ் சென்னையில இருந்து நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் 3rd ஓவர்ல
16: 4 ரன் சார்.
0: 4. கார்த்திகேயன் சென்னையில இருந்து நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
16: 3 ரன் சார்.
0: 3.
16: ஆமா.
0: ஓகே. அண்ட் மக்களே, சென்னை மட்டும் இல்லைங்க, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், காரைக்குடி, புதுக்கோட்டை, விருதுநகர், இந்த சரி எந்த பகுதியாக இருந்தால் சரி, புதுச்சேரி, திருச்சி, கரூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், வேலூர், வாணியம்பாடி, வாலாஜாபாத், எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, சென்னை உட்பட தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நேயர்கள் ஹலோ எஃப்எம் சொல்லி அடியில் கலந்துக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்
14: 0444-66-99-99.

0: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
1: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுடா.
2: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury. Best space, comfort and community come together. Price hike க்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
3: புத்தாடைக்குள் புதையல். ஆம், கே சின்னதுரையன் கோவின் சமர் கிஃப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்.
4: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம். ஹலோ எஃப்எம் இல் சொல்லியடி சொல்லியடி வித் சுரேஷ் அண்ட் அலோசியஸ்.
5: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். ருத்ராஜ் காய்க்வாட் பாக்க தன்ன போறா இந்த சிஎஸ்கேயோட ஆட்டத்தை. சிஎஸ்கேயோட ஆட்டத்தை
6: ஐட்ட பார்த்தா கன்ஃபார்ம்.

0: முகேஸ்வரன் லோகேஷ் கார்த்திகேயன் மூணு பேருமே தவற விட்டாங்க. சோ நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444466999. அப்பர்ணா இருக்காங்க மதுரையில இருந்து. வணக்கம் அப்பர்ணா. அப்பர்ணா நீங்க ஃபோர்த் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோருங்க 7 ரன்கள். ஆல் தி பெஸ்ட். அண்ட் நடந்து முடிஞ்ச சென்னை வெர்சஸ் குஜராத் போட்டியில் அதிக ரன்ஸ் அடிச்ச குஜராத் பேட்டர் யாரு? சாய் சுதர்ஷன் என்பது சரியான பதில். அண்ட் அடுத்து உமா மகேஸ்வரி இருக்காங்க சேலம்ல இருந்து. வணக்கம் உமா மகேஸ்வரி.
1: ஹலோ.
0: ஸ்கோருங்க நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் ஃபோர்த் ஓவர்ல
1: 11. ஆமா
0: 11. ஆல் தி வெரி பெஸ்ட் நீங்க ஜெயிக்கிறதுக்கு. அண்ட் அடுத்துதான் நம்ம கூட கோயம்புத்தூர்ல இருந்து பாலசுப்ரமணி இருக்காங்க. வணக்கம் பாலசுப்ரமணி. நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோருங்க
2: 9
0: ரன்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் 3 ஓவர் முடிஞ்சு 24-1. இதுதான் மும்பையோட ஸ்கோர். அன்சுல் கம்போஜ் அடுத்த ஓவர போறதுக்கு வந்திருக்காரு.
3: முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க.

0: 7 7 11 2 0 ரேரா நம்பர் TN29 பில்டிங் 0069 2024
1: புத்தாடைக்குள் புதையல் ஆம் கே சின்னதுரையன் கோவில் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்
2: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ வேச்சரி மெயின் ரோட் செம்பாக்கம் Books ka par padhe learning tel ring lao. Welcome to Punjab Association. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs under and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science close to upcoming Butt Road metro station near St. Thomas Mount. Admissions open. Call 722-230-1341. Subject to University of Madras affiliation.
3: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Soli Adi, Soli Adi with Suresh and Aloysius on Hello FM. Summa Soli Adi.
4: Summa Soli Adi.
5: அடேங்கப்பா 15 ரன் போன ஓவர்ல, பட் இந்த ஓவர் வந்து முதல் பந்து பிரமாதமா சிங்கிள் மட்டும் போனாலும்
6: அடுத்த பால் தூக்கி அடிச்சாங்கல்ல சிக்ஸர்.
5: ஓகே, சோ இரண்டே பந்துகளில்
6: 7 ரன்.
5: நம்ம கூட விளையாண்டவங்கல்ல 7 ரன் அனலைஸ் பண்ணிருக்காங்க, 11 9 அனலைஸ் பண்ணிருக்காங்க.
3: Hi, this is Rituraj Gaikwad.
7: This is Ramakrishna Ghosh.
8: Hi, this is Dhoni.
3: Come on, Chennai.
8: Come on, Chennai.
5: So, அடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இருந்தா அவரை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு முழுமையான பேட்டராகவே மாறி விட்டோம் என்ற நினைப்பில் அதிரடியாக ஆடிட்டு இருக்காரு. 7 பால்ல 13 ரன் நமந்தீர். அதே போல ரிக்கல்டன் அடிக்கிறாரு நினைக்கிறேன்.
6: போனர்ல 2 சிக்ஸ் அடிச்சது அவர்தான்.
5: எஸ், பட் இன்னைக்கு பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் சென்னையிலும் சம பேட்டர்ஸ் இருக்காங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட், உர்வில் பட்டேல், ப்ரீவைஸ், டூபே, ஓவர்டன், பிரசாந்த், அப்புறம் ராமகிருஷ்ண கோஷும் கொஞ்சம் அடிப்பாரு, அன்ஷுல் கம்போஜும் கொஞ்சம் அடிப்பாரு, 100 மாமு அப்புறம் சௌத்ரி மட்டும் தான் இன்னைக்கு பெருசா அடிப்பாங்களா என்ன தெரியாது. பட் அவ்வளவு தூரம் நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்கு.
6: பேட்டிங் வாய்ப்பு கொடுக்க மாட்டோம்.

0: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
1: என்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நானே டிசைன் பண்ண முடியுமா?
2: சதீஷ், இப்போ அது பாசிபிள் தான். கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
3: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
4: ஐந்தாவது பந்து அன்ஷுல் கம்போஜனுடைய ஓவர்ல, அண்ட் ஆல்ரெடி இந்த ஓவர்ல ஒரு 6 பந்து கூட டோட்டலா 12 ரன்ஸ் தான் இருக்கும் போயிருதால.
5: 8 ரன்ஸ், 8 ரன்ஸ், 4 பால், 8 ரன்.
4: ஆமா, ரன் அவுட்க்கான வாய்ப்பு இருக்கு. ஓ மை காட், வாட் எ பெர்ஃபார்மன்ஸ் அன்ஷுல் கம்போஜ் கிட்ட இருந்து.
5: ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஒரு ரன்.
6: ரெடி ஃபார் இட்.

0: சுரேஷ் இப்ப நான் உங்களுக்கும் மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கவிதை சொல்ல போறேன். தளபதி படத்துல மம்முட்டி பேரு தேவா, போரச்சா நான் கிளம்பி போற ஊரு கோவா. இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை சேர் பண்ண போறது ஜீவா. Hey guys, guys, guys, எனக்கு கை தட்டாதீங்க, cheer பண்ற ஜீவாக்கு கை தட்டுங்க. Come on.
1: Hi, நான் ஜீவா பேசுறேன். April, May, summer. அகில் ஹுசைன் சூப்பரான ஸ்பின்னர். CSK தான் இந்த மேட்ச் வின்னர்.
2: Cheering moments of CSK fans brought to you by
3: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
4: Yes, next door நம்ம கூட விளையாட போற மூணு பேர் யாரு? தங்கரா
5: ஒருத்தர் வின் பண்ணிருக்காரு, 9 ரன்ஸ் போயிருக்கு. பாலசுப்ரமணியன்,
4: பாலசுப்ரமணியன் நம்ம கூட விளையாடி வின் பண்ணிருக்காரு. சோ வாழ்த்துக்கள் பாலசுப்ரமணியன். எவ்வளவு ரூபாய் ஜெயிச்சிருக்காரு?
5: 4000 ரூபீஸ்.
4: ஓ மை காட், அன்ஃபோர்ச்சுனேட்லி லைன்ல இல்ல, அவரை கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. தங்கராஜ் காரமடையில இருந்து, வணக்கம் தங்கராஜ்.
6: சார் வணக்கம் சார்.
4: 1000 ரூபீஸ்க்கு விளையாட போறீங்க, ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் வின் பண்ணிட்டாரு, அதனால இந்த ஓவர்ல 1000 ரூபீஸ்க்கு விளையாட போறீங்க. நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோருங்க இந்த ஓவர்ல
6: சார், 7 ரன் சார்.
4: 7 ரன் இல்லையா? ஓகே அண்ட் ஃபைன், நீங்க லைன்ல வெயிட் பண்ணுங்க. 7 ரன் அனலைஸ் பண்ணிருக்காரு. அண்ட் திலீப் ஃப்ரம் சென்னை, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் திலீப். ஹலோ திலீப், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் திலீப்.
7: 13.
4: கங்கராச்சுலேஷன்ஸ் பாலசுப்ரமணியன். எவ்வளவு ரூபாய் ஜெயிச்சாரு?
5: 4000 ரூபீஸ்.
4: ஓகே கங்கராச்சுலேஷன்ஸ் பாலசுப்ரமணியன், 4000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாட போறீங்க, 1000 ரூபீஸ்க்காக நெக்ஸ்ட் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
7: 12 ரன்.
4: ஓகே தங்கராஜனுடைய கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. திங்கக்கிழமை நடந்த கொல்கட்டா வெர்சஸ் லக்னோ போட்டியில் அதிக கேட்ச் பிடிச்ச கொல்கட்டா ஃபீல்டர் யாரு?
6: பிங்கு சிங் சார்.
4: That's a right answer. 5 catch pudichare. So 3 பேர் புதுசா இப்ப நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க. அண்ட் 4 ஓவர் முடியல, 29 ரன். அண்ட் ஸ்பின் அட்டாக் இப்பவே கொண்டு வந்தான். எங்கேயா இவரை காணோம்? இவர் எடுத்து வந்திருக்கீங்க, ஆனா போலிங்கே போட விடலையே நினைச்சோம். ஒரு மேட்ச் இம்பாக்ட் பிளேயர், ஒரு மேட்ச் வந்து விளையாடுறாரு, அப்பயும் போலிங் போடல, பட் இன்னைக்கு வந்திருக்காரு.
2: பிரசாந்த் வீர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் மேட்சஸ் 2.
4: சோ பிரசாந்த் வீர்னுடைய போலிங்ல விக்கெட் கிடைக்குதா இல்ல? அடி சிக்ஸ் பறக்குதான்னு பாப்போம். 13 பால்ல 15 ரன், ரிக்கல் டன் அடிக்கு தான் போவாரு. பட் எல்லாமே டாட் டாட்டா மாறி இருக்குது. என்னது
5: அதுதான் உங்களுக்கு பிரஷரே.
2: 1 minute break. Books ka parpata learning theringla. Welcome to Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs undu and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation. இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
8: புத்தாடைக்குள் புதையல், ஆம் கே சின்னதுரையன் கோவின் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம், மிதக்கலாம்.
2: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
9: மேல கட்டி அர்ரா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சித்தா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரா.

0: பிரேம் கிருஷ்ணன்
1: லைன்ல இல்ல. ஓகே, திலீப் சென்னையில இருந்து போன மேட்ச்ல போன ஓவர்ல விளையாடி முடிச்சிட்டாரு. சஞ்சய் ராஜ் இருக்காரு காஞ்சிபுரத்துல இருந்து. சஞ்சய் ராஜ், நெக்ஸ்ட் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் 3000 ருபீஸ் இருக்கு. 9 ரன்கள். அண்ட் சஞ்சய் ராஜோட சேர்ந்து நம்ம கூட விளையாடுவதற்காக சரவணன் தஞ்சாவூர்ல இருந்து. வணக்கம் சரவணன்.
2: வணக்கம் சார்.
1: நடந்து முடிந்த சென்னை வெர்சஸ் குஜராத் போட்டியில ஒரு ஓவர் மட்டும் பேசின குஜராத் போலர் யாரு?
2: ரஷித் கான் சார்.
1: தட்ஸ் ரைட் ஆன்சர். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் இந்த ஓவர்ல
3: 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 00692024. TNC apply.

0: எஃப்எம்இல் சொல்லியடி
1: சொல்லியடி. இது கிரிக்கெட் சரவெடி சரவெடி.
2: பிரஷர் அண்ட் ஆஃப் செஞ்சுரியை தாண்டி போயிட்டு இருக்காங்க மும்பை டீம்.
3: ஆமாப்பா, 66 ஆச்சு இருக்காங்க.
2: ஆனா இந்த பசங்க சிங்கிள் அடிக்கல, நிறைய டூ எல்லாம் அடிக்கல, பவுண்டரி எல்லாம் அடிக்கல, அதிக சிக்ஸஸ் நினைக்கிறேன்.
3: ஒன்னு டாட் பால் இல்லனா சிக்ஸ், அப்படிதான் பண்றாங்க.
0: Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi,
1: presented by Galaxy Health Insurance, on air partner Etihad, cheering partner SNJ 10000 granulated sugar, print partner Dinathandi.
0: SNJ 10000 granulated sugar, semma taste, semma life.
4: Hi, this is Dhoni. You are listening to Solliyadi with Suresh and Aloysius on Hello FM.
2: 5.3 overs la 54 for 1 Mumbai nudeya score. And makale indha over la Rickleton 18 ball la 33 run irukkudiya Rickleton ipo 2 run vera eduthe 19 ball la 35 move avaraare. Aloysius,
3: yes Suresh,
2: iniki Chennai Super Kings yen toss win panna batting pannonu aasa pettirupanga ipo therda
3: la
2: paragudhu pandu pura
3: nalla or batting pitch polar idu.
2: Idhula interesting ana or vishayam enna na 19 ball aadi irukkar Rickleton.
3: Ama
2: ana avar run eduthathu 35.
3: Ama
2: 5 ball la 35 eduthirukkar nu nenikiren.
3: 5 6.
2: Ama
3: adhula ponadhula.
2: Yes.
3: 36
1: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
2: 7:58 இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பைக்கான மேட்ச்

0: ரன்கள் இந்த ஓவர்ல எடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. சோ நம்ம கூட விளையாண்டவங்க 9 14 13 ரன் லெஸ் பண்ணாங்க. யாரும் 10 ரன் அனலைஸ் பண்ணல. நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறவங்க எவ்வளவு ரூபாய்க்கு விளையாடுவாங்க?
1: 3000
0: ரூபாய். கிரிதரன், வணக்கம் கிரிதரன்.
2: வணக்கம்ண்ணா.
0: கிரிதரன், இந்த சீன்ல, ஐ மீன் இந்த சீசன்ல, இது வரைக்கும் மேட்சஸ்ல பஞ்சாப் அணியை தோக்கடிச்ச ஒரே டீம் எது?
2: ராஜஸ்தான் ராயல்ஸ்.
0: சார் ரைட் ஆன்சர். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல
2: 10 ரன்.
0: சந்தோஷ் சென்னையில இருந்து நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் சந்தோஷ்
2: 7 ரன்ஸ்.
0: அபிமன்யு ஃப்ரம் தஞ்சாவூர், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் அபிமன்யு? ஆரா?
2: ஆமா.
0: ஓகே ஃபைன், பெஸ்ட் விஷஸ்.
3: சொல்லி அடி கிரிக்கெட் சரவடி சரவடி.
4: 1 minute break. இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
5: புத்தாடைக்குள் புதையல். ஆம், கே சின்னதுரையன் கோவில் சம்மர் கிஃப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்.
4: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம். Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
0: Oh my God, கையில வந்த கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு சிவம் டூபே.
4: நூர் அகமத் லெஃப்ட் ஆர்ம் பிரிஸ்பன், மேட்சஸ் 45, விக்கெட்ஸ் 55, இகானமி 8.2.
0: சிட்டர், ஜஸ்ட் சிட்டர். இது கையில வந்த கேட்ச் மிஸ் பண்ணிருக்காரு. வாட் இஸ் திஸ், இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இந்த சீசன்ல. டஃபான கேட்ச்லாம் நிறைய மிஸ் பண்ணாரு இல்லன்னு சொல்லப்படி, இப்ப கையில வந்த ஒரு கேட்ச்ங்க இது.
6: பழகிடுச்சோ
0: இது கேட்ச் விடுறது?
7: ஆமா, 25 இயர்ஸ், கிட்டத்தட்ட 5 வருடங்களாக இவர் இதே மாதிரி கேட்ச்களை விட்டுக்கிட்டு இருக்கார். அதாவது கேட்ச் இவரால் விடப்பட்டது, மொத்தத்துல கேட்சை இவர் பிடிப்பதில்லை. அதே ஆங்கிலத்துல சொல்லணும்னா, ஹி மிஸ் தி கேட்ச். ஓ சாரி, ஹி மிஸ்டர் தி கேட்ச். கிரிக்கெட்லயே சரி, ஃபுட்பால்லயே சரி, கேட்சஸ் வின்ஸ் தி மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கேட்சஸே இந்த மேட்சஸ்ல அவரால் விடப்பட்டது.
0: விக்கெட் அந்த கேட்சை விட்டது ஏன் தெரிதா அப்படின்னு இப்ப ஏதாவது சல்ஜாப் செய்வாரா சிவம் டூபேன்னு தெரியல எனக்கு. வட இன்னொரு விக்கெட்.
6: That's a wicket.

0: நீங்களும்
1: சரவெடி

0: Hi, this is Akil Hossain.
1: This is Akil Hossain.
0: And you're listening to Solihull.
1: Solihull.
2: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
3: உங்கள் சேவையில்
4: சூரியகுமார்
5: யாதவ் ரைட் ஹேண்ட் பேட்டர் மேட்சஸ் 174 ரன்ஸ் 4473 ஹை ஸ்கோர் 103 நாட் அவுட் ஸ்ட்ரைக் ரேட் 140.36
4: கடைசி பந்து அந்த பால் உள்ளே விழுந்ததுனால அந்த 4 ரன் ஒரு விக்கெட் ரெண்டு சிங்கிள் சோ டோட்டலா 6 ரன் இந்த ஓவர்ல இல்லையா
6: எக்ஸாக்ட்லி
4: அண்ட் இந்த ஓவர்ல 6 ரன் எடுக்கப்பட்டதுல நம்ம கூட விளையாடுறதுல அபிமன்யு 6 ரன்ஸ் அனலைஸ் பண்ணி 3000 ரூபீஸ் ஜெயிக்கிறீங்க கங்கிராச்சுலேஷன்ஸ் வணக்கம் தினேஷ் நடந்து முடிஞ்ச பஞ்சாப் வெர்சஸ் ராஜஸ்தான் போட்டியில மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வின் பண்ண பிளேயர் யாரு?
7: டொனன் ஃபெரேரா.
4: தட்ஸ் ஆ ரைட் ஆன்சர். 52 பால் சாரி 26 பால் 52 ரன் அடிச்சிருந்தாரு. ஓகே, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் தினேஷ்
7: 10 சார்.
4: 10 ரன்கள். பெஸ்ட் விஷஸ்.
8: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். 1 மினிட் பிரேக். இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட் பியாண்ட் பார்டர்ஸ்.

0: Ladies and gentlemen, it's showtime!
1: நம்ம ஹலோ எஃப்எம் சொல்லியடி
2: சொல்லியடி
3: சும்மா சொல்லியடிங்க.
4: முதல்

0: 7.3 ஓவர் 68 ஃபார் 2 மும்பை டீமுடைய ஸ்கோர். அண்ட் இப்போதைக்கு பிரசாந்த் வீரனுடைய போலிங்கில் ஓரளவு கண்ட்ரோலர் கையில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மூன்று பந்துகள் வீசப்பட்டிருக்கு.
1: நாலு பால் அஞ்சு ரன் இப்போ.
2: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.

0: கெட்டாதவருடைய கடைசி பந்து. இன்னும் ஒரு பால் இருக்கு, கெட்டாதவருடைய லாஸ்ட் பால்.
1: எஸ், அஞ்சு பால் ஆறு ரன் வந்திருக்கிறது வரைக்கும் இந்த ஊர்ல.
0: அண்ட் மும்பை வந்து மஸ்ட் வின் சிச்சுவேஷன்ல இருக்காங்க, சென்னையும் மஸ்ட் வின் சிச்சுவேஷன், எல்லா மேட்சுமே இனிமே அந்த மாதிரி தான். பட் இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல நிறைய மேட்சஸ் வின் பண்ணாம போனது தான் இதுக்கெல்லாம் காரணம்.
1: ஸ்டார்டிங்ல அப்புறமா பாத்துக்கலாம் அப்புறமா பாத்துக்கலாம்னு விட்டது தான்.
0: இப்போ வந்து அடுத்த சீசன்ல பாத்துக்கிற லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் ரெண்டு டீமையும் கட்டி இழுத்து எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு ரெண்டு டீம்னுடைய பேக் அண்ட் டீமும் பயங்கர டைட்டா அவங்களுடைய ஃபீல்டிங் போலிங் எல்லாத்துலயும் இருக்கணும். ஸோ போலிங் பர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்கும் நாட் பேட், எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ போலர்ஸ் டார்கெட் பண்ணாங்க, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இந்த ஓவரில் டோட்டல் எடுக்கப்பட்டிருக்க ஸ்கோர்
1: 7 ரன் சுரேஷ்.
0: நம்ம கூட விளையாண்டதில் நதியா ஆரணியிலிருந்து 1000 ருபீஸ் ஜெயிக்கிறாங்க, 7 ரன் அனலைஸ் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நதியா, வாழ்த்துக்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஓவரில் விட போறீங்க ஆரணி நதியா, நெக்ஸ்ட் ஓவரில் நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
2: 9 ரன்ஸ்.
0: நதியா வின் பண்ணிருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து இப்போ அடுத்து விளையாட போறது ஆண்டனி வினோத். வணக்கம் ஆண்டனி வினோத், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல
3: 7
0: ரன்ஸ். நடந்து முடிஞ்ச பஞ்சாப் வெர்சஸ் ராஜஸ்தான் போட்டியில மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வின் பண்ண பிளேயர் யாரு?
3: ஃபெராரி சார்.
0: தட்ஸ் எ ரைட் ஆன்சர். அண்ட் திவ்யா மாலா, கரெக்ட்டா உங்க பேரு?
4: கரெக்ட் சார்.
0: நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
4: சார் 8 சார்.
0: 8ங்களா?
5: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.

0: சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஒரு புது சிங்கம்.
1: This is Ramakrishna Ghosh. This is Ramakrishna Ghosh. You are listening to Sulli Edi with Suresh and Aloysius on Hello FM.
2: Ramakrishna Ghosh, right arm fast medium.
0: Yes, இன்னைக்கு ராமகிருஷ்ண கோஷ்னுடைய இந்த இன்னிங்ஸ்ல வரவேற்பு பிரமாதமா இருக்கணும்னா நிறைய விக்கெட்ஸ் அவர் எடுத்து தள்ளணும், அதே நேரத்தில் எக்கானமி பெஸ்டா இருக்கணும்.
3: ரெண்டு மூணு விக்கெட் தூக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு, அதுக்கப்புறம் பர்மனண்டா உட்காந்துக்கலாம்
0: டீம்ல, பிளேயிங் 11ல. சோ நல்லா வந்து, ஓ மை காட், தேர்ட் மேன்க்கு கொஞ்சம் வைடா போனதுனால அது பவுண்டரி போதும். அது இல்லாம அங்க சிவம் டூபே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்.

0: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
1: In the summer, Europe varia or a luxurious travel kuriri aganga with Etihad. Bold and creative on a Barcelona streets lernde, soft sun la araga glow agra Lisbon vara. உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
2: ஹலோ ஷியாஸ்.
3: எஸ் சுரேஷ்.
2: இன்னைக்கு நம்ம மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த சைடுன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு அவங்க அடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பரா போட்டோம், திடீர்னு அவங்க அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க, அப்புறம் விக்கெட்டை தூக்கணும், அப்புறம் அவங்க திரும்பி அடிச்சாங்க, மறுபடியும் விக்கெட்டை தூக்கணும். ஒரு மாதிரி சம நிலையில போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ வரைக்கும்
3: பயங்கரமா டஃப் ஃபைட். நம்ம பவுலர்ஸும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்க பேட்டர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க.
2: சோ இந்த வரைக்கும் ஐ மீன் இது வரைக்கும் இந்த ஓவர்ல 4 பால்ல 5 ரன்கள் நம்ம கூட விளையாடியா. 9 ரன் அனலைஸ் பண்ணி விளையாடி இருக்காங்க ஆண்டனி வினோத். 7 ரன் அனலைஸ் பண்ணி விளையாடி இருக்காங்க திவ்யா மாலா. 8 ரன் அனலைஸ் பண்ணி விளையாடி இருக்காங்க. 7 பால்ல 9 ரன். சோ இந்த
3: எதிர்கொண்டிருக்கும் கண்டிப்பா ரெண்டு டீமுமே ஈக்குவலா தான் இருக்கு பாக்கும்போது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து லாஸ்ட் மினிட்ல எல்லா மேட்சும் அடிச்சு வின் பண்ணி பிளே ஆஃப் குள்ள போறது வந்து புதுசு கிடையாது.
2: நிறைய பண்ணிருக்காங்க இதுக்கு.
3: ஆமா, ஏற்கனவே பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அதுக்கு அனுபவம் கொஞ்சம் அதிகம். ஃபர்ஸ்ட் சீசன் 1 ல இருந்தே அந்த மாதிரி பண்ணதுனால
2: ஓகே. 7 ரன் எடுக்கப்பட்டிருக்கு நம்ம கூட விளையாடுறதுல. 7 ரன் அனலைஸ் பண்ண ஆண்டனி வினோத், கங்க்ராச்சுலேஷன்ஸ். 1000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க.
4: Thank you. Thank you sir.
2: Thank you. நெக்ஸ்ட் ஓவர் விளையாட போறீங்க. நெக்ஸ்ட் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் ஆண்டனி வினோத் 10 ரன்கள். ஓகே 0444-4466-9999 இந்த நம்பர் கால் பண்றவங்க ஹலோ எஃப்எம் சொல்லியடி விளையாட முடியும்.
1: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். 1 மினிட் பிரேக்.
5: நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
6: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
5: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன். காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
6: ஆனா பிரைஸ் எப்படி?
5: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7299 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
6: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
7: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 00692024. TNC apply.
8: புத்தாடைக்குள் புதையல். ஆம், கேச்சனதுரையன் கோவில் சமர் கிஃப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்.
9: தரத்தின் தாயகம் கேச்சனதுரையன் கோ, வேச்சரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: தொடர்ந்து இதுக்கப்புறம் இன்னும் அதிரடியான போலிங் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம டீம் கிட்ட இருந்து காத்திருக்கு.

சேர்ந்தவர நூர் அகமது அவருடைய போலிங் தான் இது. ஃபர்ஸ்ட் பால்ல ஒரே ஒரு சிங்கிள் மட தான் ரொட்டேட் பண்ணிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் 8 பால்ல 10 ரன், 18 பால்ல 29 ரன். நமந்தீர் சோ கண்டிப்பா இந்த பார்ட்னர்ஷிப்பை தான் பிரேக் பண்ணணும். சோ இப்போதைக்கு 9.1 ஓவர்ஸ்ல மும்பை 78 for 2.

0: Galaxy Health Insurance presents Hello FM Solieri.
1: Presented by Galaxy Health Insurance. On Air Partner, Etihad. Cheering Partner, SNJ 10,000 Granulated Sugar. Print Partner, Dinat Tandi.
2: உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்களே டிசைன் பண்ணலாம். Galaxy Marvel இருக்குல்ல. For more details visit www.galaxyhealth.com. Galaxy Health Insurance, என்றென்றும் உங்கள் சேவையில்.
0: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
3: நமந்தீர் ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பிச்சாருனா இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ் நானும் பெரிய பேட்டர் தான் நானும் அடிப்பேன்னு சொல்லிட்டு 4 and 6 அடிச்சிட்டு இருக்காரு. ரெண்டாவது பால்ல ஆஃப் சைட்ல புலியே நச்ச ஷாட் ஒரு பவுண்டரி, அடுத்து மூணாவது பால்ல ஒரு 6 இருங்க.

0: மூணு பால்ல 11 ரன். இப்ப அடுத்த பால் ஒரே ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணதுனால 12 ரன். சோ 12 ரன் ஆனதுனால அங்க விக்கெட் போகும்னு பார்த்தா இங்க சொல்லி அடியில மூணு விக்கெட் போயிருச்சு. சோ நம்ம கூட விளையாடி இந்த மூணு பேருமே அவுட் ஆயிட்டாங்க. ருத்ரபதி 10 ரன், ஆண்டனி வினோத் 11 ரன், ரேவதி 10 ரன் அனலைஸ் பண்ணிருந்தாங்க. 1000 ரூபீஸ்க்காக விளையாடிருந்தாங்க இந்த மூணு பேருமே. பட் அன்பார்ச்சுனேட்லி 12 ரன் வந்ததுனால மூணு பேருமே அவுட்.
1: சோ நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறவங்க இப்பவே கால் பண்ணலாம் 0444466999 இந்த நம்பருக்கு.
2: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
3: ஹலோ எஃப்எம்இல் சொல்லியடி,
2: சொல்லியடி இது கிரிக்கெட் சரவெடி.

0: 9.5 overs, 89 for 2, மும்பையினுடைய ஸ்கோர். பத்தாவது ஓவருடைய லாஸ்ட் பால்,
1: ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கு.
0: சோ 90 மூவ் ஆகுறாங்க பத்து ஓவர்ல இல்லையா. நம்ம கூட நெக்ஸ்ட் ஓவர் விளையாட போற மூணு பேரு. மரியா ஜோசப் திருச்சியில இருந்து நெக்ஸ்ட் ஓவர்ல அவங்க எவ்வளவு ரூபாய்க்கு விளையாட
1: போறாங்க? 2000 rupees.
0: நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் மரியா ஜோசப்?
2: 8 runs.
0: ஓகே சென்னை ஐயப்பன், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல?
2: 10 runs சார், 10 runs.
0: ஓகே சாமிநாதன் நம்ம கூட ஆரணியில இருந்து. வணக்கம் சாமிநாதன்.
3: வணக்கம் சார்.
0: இந்த சீசன்ல குறைவான ரன்கள் பதிவு செய்த அணி இது?
3: டிசி சார், டெல்லி.
0: ஓகே நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல?
3: 12 சார்.
0: 75 ரன் தான் தாங்க அந்த மேட்ச்ல அகைன்ஸ்ட் பெங்களூரு. தட்ஸ் ரைட் ஆன்சர்.
4: கொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: 10 ஓவர் முடிஞ்சிருக்குது. ஒரு இன்னிங்ஸ் பாதியில கண்டிப்பா 120-130 இருப்போம் நினைச்சிருப்பாங்க. பட் 19 பேட் ஸ்கோர், 94 மும்பையினுடைய ஸ்கோர்.
4: 1 minute break. இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
5: புத்தாடைக்குள் புதையல், ஆம் கே சின்னதுரையன் கோவில் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்.
4: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: அதிரடிகள் அதிரடிகள் எந்த பக்கம் பார்த்தாலும் அதிரடிகள் இல்லையா?
1: ஆமா, பேக் டு பேக் எல்லாம் அடிக்கிறாங்க. இப்போ 2-4 பேக் டு பேக்
0: இந்த ஓவர்ல. நமன் தீர் 22 பால்ல 38 ரன், 11 பால்ல 21 ரன் சூரியகுமார் யாதவ், அண்ட் 8 ரன் ரெண்டே பால்ல வந்ததுனால நம்ம கூட விளையாண்டதுல 8 ரன் அனலைஸ் பண்ணிருக்க மாதிரியா ஜோசப் அடுத்து விக்கெட் உள்ளணும் அவளோட காத்திருப்பாங்க நம்பப்படுது. நீங்களும் பிடிக்கலாம் எத்திஹாட் ஏர்வேஸ்ல. சிக்காகோ போறதுக்கு எத்திஹாட் ஏர்வேஸ்ல நம்ம ரெண்டு ஃபிளைட் இருக்கு. அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஷார்லட்டுக்கு நீங்க டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு நம்ம எத்திஹாட் ஏர்வேஸ்ல ஃபிளைட் இருக்கு. ஷார்லட்டுக்கு போகக்கூடிய ஒரே கல்ஃப் கேரியர் எத்திஹாட் மட்டும்தான். 10.3 ஓவர்ஸ்ல 99க்கு மூவ் ஆயிட்டாங்க மும்பை டீம். ஸ்ட்ரைட் இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரீவே. சோ சூரியகுமார் யாதவ் உன்னுடைய விக்கெட்டை தூக்கி இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ராமகிருஷ்ணா கோஷ் எடுத்த விக்கெட்.

0: SNJ 10,000 granulated sugar order. Number CSK which you opening a
1: barrel level auto Ramakrishna Ghosh kitten.
2: This is Ramakrishna Ghosh. This is Ramakrishna Ghosh. You are listening to Sully Eddy with Suresh and Aloysius on Hello FM.
1: So Ramakrishna Ghosh last year when the Vijay Hazare Trophy la Himachal Pradesh ku edirana game la 42 run kuduthi 7 wicket eduthundare Maharashtra ukaga bowling potrundare adhe tournament la Mumbai ku edira 27 ball la 64 run edutha asathunare so super ball rounder 2025 la Chennai Super Kings squad ku la vandare innikku dhaan ivarude debut match adhula Surya Kumar Yadav Indian captain odiye wicket thukirukkarare
3: first wicket victana wicket dhaan
1: ama so correct ah vandu deep point ah konja thalli nikka vechu straight into the hands adhum safe hands breeze anga அற்புதமான ஒரு விகெட்
4: பறக்கிற பட்டாம்பூச்சி கூட்டம் சத்தியமா ஸ்கூலுக்கு தான் கட்டடிக்க மாட்டோம் கத்துத்தரும்
3: சுரேஷ் மூச்சுடாம பாட்டு பாடி கேட்டிருப்பீங்க மூச்சுடாம சென்னை சூப்பர் கிங்ஸ் சியர் பண்ணி கேட்டிருக்கீங்களா கோயம்புத்தூர்ல இருந்து தம்பி வந்திருக்காப்ல தம்பி பாப்பா
5: நான் கலாம் பேசுறேன் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த மேட்ச்லயும் நம்ம தான் ஜெயிக்க போறோம் கிரவுண்ட்ல 6-4 பாரக்க விட போறோம் தூக்க
0: Cheering moments of CSK fans brought to you by
6: SNJ 10,000 granulated sugar. Summer taste, summer life.
7: Tinkle, tinkle, little star, how I wonder what you are. Aye! Going, eh? Going, eh? Yeah.
1: Tinkle, tinkle. Naalu ball in the over.
3: 9 runs.
1: And one wicket eduthirukrom. Aindhaavathu pandu. Lefty ulla vandirukkaru rotate pandrathukaga.
7: Little star, how I wonder what you are. Aye! Going, eh? Going, eh? Yeah.
0: திலக் வர்மா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் மேட்சஸ் 62 ரன்ஸ் 1687 ஹை ஸ்கோர் 101 நாட் அவுட் ஸ்ட்ரைக் ரேட் 146.82
8: திலக் வர்மா வேர்ல்டு கப்லாம் வந்தா அந்த டே டீரே அது என்னமாமா மும்பை டீம்ல ஒருவேளை நீ ரோஹித் டீமா நாங்க இப்ப வெள்ளம் அப்படிதான் கதை பேசுறோம் ஹர்திக் டீமு ரோஹித் டீம்னு நாங்க என்ன பண்றது மேட்ச் பார்க்கும் போது வாயில

0: ஏதாவது போட்டு மென்னேனே பாப்போம். இப்ப ஸ்டுடியோ உள்ள அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அலோசியஸும் சுரேஷும் அப்பா ஆப்போனன்ட் பிளேயரை தான் மென்னே இருக்கணும், இந்த மாதிரி தகவலை சொல்லிட்டு இருக்கணும். ரோஹித்த கேப்டன் ஆக்கினாதான் ஆடுவேன் அப்படிதானம்மா. ஆனா ஒரு மேட்ச்ல நூறு அடிச்சுட்டு அடுத்த மேட்ச்ல நீ ஆட்டம் இருக்க எங்களுக்கு எதிரா ரன் அடிக்கல, நீ சீரப் போட்டீங்களே நாங்க பேட்டிங் பண்ணும் போது. அதுக்குதான் வாய் பேசாம இருக்கணும்ங்கிறது.
1: சரி நீங்க கொஞ்ச நேரம் வாய் பேசாம இருங்க, இங்க ஒருத்தர் வின் பண்ணிருக்கிறாரு 2000 ரூபாய் இல்லையா?
2: எக்ஸாக்ட்லி.
1: நிர்மல் காஞ்சிபுரத்துல இருந்து கங்கிராஜுலேஷன்ஸ் டு இல்ல நிர்மல் இல்ல அவர் இப்பதான் விளையாட போறாரு, சாரி ஐயப்பன் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. சென்னை ஐயப்பன் கங்கிராஜுலேஷன்ஸ், 2000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். எஸ் நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாட போறீங்க, நெக்ஸ்ட் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் பத்திரனா? ஓகே
3: பத்திரன்,
1: ஓகே கங்கிராஜுலேஷன்ஸ். அண்ட் நம்ம கூட விளையாண்ட மச்சம் மூணு பேரும் மிஸ் பண்றாங்க. மரியா ஜோசப் மிஸ் பண்ணாங்க, அண்ட் அதே போல நம்ம கூட விளையாண்ட சுவாமிநாதனும் வந்து மிஸ்
2: பண்ணிட்டாரு.
1: அடுத்து ஆகாஷ் இருக்காரு அரியலூர்ல இருந்து. அரியலூர் ஆகாஷ், நீங்க அனலைஸ்
4: பண்ணக்கூடிய
1: விக்கெட்டே உள்ளது, சம பிரமாதம் போங்க. அண்ட் நம்ம கூட காஞ்சிபுரத்துல இருந்து நிர்மல் இருக்காரு. நிர்மல் வணக்கம். நடந்து முடிஞ்ச மும்பை வெர்சஸ் ஹைதராபாத் மேட்ச்ல ஹைதராபாத் அணியின் கேப்டனா இருந்தது யாரு?
4: பேட் கமின்ஸ் சார்.
1: ரைட் ஆன்சர். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
4: 12 ரன்
1: சார். எங்க இங்க ஸ்கோர் என்ன அனலைஸ் பண்ணி முடிக்கல, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருமோன்ட்டு நாங்க போலரே நிறுத்திட்டு போலிங் போடாம.
5: சொல்லி அடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
1: 100 நம்ம பிளேயர், ஆனா மும்பையில இப்ப ஒரு 100.
2: எஸ், அவங்களுடைய ஸ்கோர்
1: 100.
6: Jammy overturn, right arm fast, matches 10, wickets 9, economy 10.72. 1 minute break.
7: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
8: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800+ ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்குக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 00692024.
9: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான், ஆஹா அஸ்வின் ருசி தனிதான், அஸ்வின் சக்க வைக்கும் பலகாரம்.
10: புத்தாடைக்குள் புதையல், ஆம் கே சின்னதுரையன் கோவின் சம்மர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்.
11: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
12: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இட்ஸ் ஷோ டைம்.
11: நம்ம ஹலோ எஃப்எம் இல் சொல்லி அடி, சொல்லி அடி,
2: சும்மா சொல்லி அடிங்க.
1: சிவம் டூபே வந்து கேச்சஸ்லாம் ட்ராப் பண்ணுறாருங்க. ஏன்னா இந்த சீசனில் விராட் கோலி 7 ரன் எடுத்திருந்த போது அவருடைய கேட்சை ட்ராப் பண்ணாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி அடிக்க ஆரம்பிச்சாரு. ஹைதராபாத்துக்கு எதிரான மேட்ச்ல அபிஷேக் சர்மாவோடைய கேட்சையும் மிஸ் பண்ணாரு. அந்த மேட்ச்சில் அபிஷேக் சர்மா 22 பால் 59 ரன் எடுத்தாரு. என்ன அநியாயமா இருக்குது. இப்போ நம்ம ஃபீல்டர்ஸ்லாம் நாங்கள் 10 பேர் வச்சு விளையாடுறதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம்.
2: கன்சிஸ்டன்சி காட்டுறாரோ
1: கேட்ச் விடுறது இல்லையா? இல்லப்பா, பட் இந்த வாட்டி மேட்ச்ல வந்து அவர் அந்த கேட்சை பிடிச்சிருக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்சைட் சர்க்கிள் ஒரு கேட்ச் வந்ததுல, அதை வந்து எப்படியாவது பிடிச்சிருக்கலாம். இங்க பாருங்க, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சிங்கங்கள் பவுண்டரி போடாம தடுத்தது கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் நினைக்கிறேன். இன்னும் ஒரு சேவ் லாஸ்ட் மினிட்ல, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ருத்ராஜ்.
13: சிங்கம்டா சிங்கல்ல வந்திருக்க. வணக்கம், நான் ருத்ராஜ் கைக்வாட் பேசுறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு சொல்லி அடி வித் சுரேஷ் அண்ட் அலோசியஸ் ஆன் ஹலோ எஃப்எம்.
1: கேப்டனடா ஒரு பவுண்டரி சேவ் பண்ணிருக்காரு. பிரமாதமான ஃபீல்டிங் கேப்டன் கிட்ட இருந்து. எப்படி இந்த பால பிரமாதமா சேவ் பண்ணாரோ, பவுண்டரியை தாண்டி போயிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, பட் அதெல்லாம் போக விடாம பவுண்டரியே தொட விடாம எப்படி நம்ம கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பாலை வந்து தடுத்து பிடிச்சாரோ, அதே மாதிரி சிக்காகோ போற ஃபிளைட்டை நீங்களும் பிடிக்கலாம். எத்திஹாட் ஏர்வேஸ்ல சிக்காகோ போறதுக்கு எத்திஹாட் ஏர்வேஸ்ல தினமும் 2 ஃபிளைட் இருக்கு மக்களே. அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஷார்லெட்டுக்கு நீங்க டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு நம்ம எத்திஹாட் ஏர்வேஸ்ல ஃபிளைட் இருக்கு. ஷார்லெட்டுக்கு போகக்கூடிய ஒரே கல்ஃப் கேரியர் எத்திஹாட் மட்டும்தான். அண்ட் இந்த ஓவர்ல ஒரு பவுண்டரி சேவ் பண்ணதுனால இது வரைக்கும் 4 பால்ல
2: 4 ரன்,
1: 4 ரன் மட்டும் தான் இல்லையா?
2: எக்ஸாக்ட்லி.

0: ஐந்து பந்துகள் வீசப்பட்டிருக்கு இந்த ஓவர்ல,
1: சிக்ஸ் ரன்ஸ் வந்திருக்கு.
0: பன்னெண்டாவது ஓவர்ல ஆறு ரன் மட்டும்தான். சோ இந்த ஓவர்ல நம்ம கூட விளையாட ஆகாஷ் ரன் எதுவும்
1: இன்னொரு பால் இருக்கு.
0: ஆமா இந்த ஓவர்ல இன்னொரு பால் இருக்கு, ஆகாஷ் ரன் எதுவும் வராதுன்னாரு. பட் அன்பார்ச்சுனேட் இந்த ஓவர்ல ஆல்ரெடி ஐந்து பந்துகள் ஆறு ரன் வந்தனால ஆகாஷ் மிஸ் பண்றாரு. அண்ட் நம்ம கூட விளையாடுறதுல பத்து ரன் அனலைஸ் பண்ணிருக்காரு ஐயப்பன், பன்னெண்டு ரன் அனலைஸ் பண்ணிருக்காரு நிர்மல்.
2: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: 106 ரன்னுக்கு 3 விக்கெட், 106க்கு 4 இருந்தா நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கும், ஃபேன்சி நம்பர்.
0: ஆமா அந்த மாதிரி ஏதாவது நடக்குதான் பாபா. கடைசி பந்து 12th ஓவர் லாஸ்ட் பால், ஜெமி ஓட்டனுடைய போலிங்ல எங்கேயோ போன பந்து அடி வாங்கினாரு திலக் வர்மா. இதெல்லாம் நமக்கு தேவையா?
1: தெரிஞ்சா பண்ணணும்.
0: இந்த ஸ்கூப்லாம் நமக்கு வருமா? திலக் வர்மா சம்மடிப்பா பாவம்பா, கையில் அடிபட்டுருச்சு. ஸோ நம்ம பிளேயர்ஸ்லாம் நம்மள மாதிரி போய் எதுவும் பண்ணாமல் அவர்கிட்ட போயிட்டு என்னாச்சு வாட்ச் கலண்டு உண்டுச்சு பாரு, யாரோ ஒருத்தர் ஒரு வாட்ச் எடுக்கிறாருவா,
1: எடுத்து கொடுத்துருவாருப்பா,
0: கொடுத்துருவாங்க தான். அதான் சொல்கிறேன், எடுத்து கொடுப்பாருங்கிற
1: கேமராலாம் இருக்குல்ல,
0: இல்லைனாலும் கொடுத்துருவாரு. இந்த ஓவரில் டோட்டலாக எடுக்கப்பட்ட ஸ்கோர்
1: 6 ரன்ஸ்.
0: நம்ம கூட விளையாண்ட மூணு பேருமே மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவரில் விளையாடுறது வேலூர்லேருந்து தங்கமணி. வணக்கம் வேலூர் தங்கமணி, நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
3: 9 ரன்ஸ்.
0: ரஞ்சித் குமார் ஃப்ரம் திருச்சி, நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
3: 11.
0: அண்ட் இன்னும் ஒருத்தர் விளையாட முடியும் நம்ம கிட்ட இருக்கிறது
1: 2000 ரூபீஸ்.
0: வினோத் ஃப்ரம் சென்னை, வணக்கம் வினோத்.
4: வணக்கம் சார்.
0: நடந்து முடிஞ்ச மும்பை வெர்சஸ் ஹைதராபாத் மேட்ச் எங்க நடந்தது?
4: மும்பைல சார்.
0: எஸ் எஸ், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் வினோத் நெக்ஸ்ட் ஓவர்ல
4: 10 ரன்ஸ்.
0: 10 ரன்கள்.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi,
2: presented by Galaxy Health Insurance, on air partner Etihad, cheering partner SNJ 10000 granulated sugar, print partner Dinathandi. 1 minute break.
6: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
7: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
6: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
7: ஆனா பிரைஸ் எப்படி?
6: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் பெரம்பூர்ல. ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
7: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
2: 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் last from 1 to 0.5 at Casa Grande, best comfort and come to get high kumuna ipove 8807 11 22 9, rara number 0069 2024.
8: Aha Ashwin visi tani da Ashwin, Ashwin sapavai kum palagaram.
2: Hello FML, Solliyadi, Solliyadi with Suresh and Aloysius.
9: Hi, this is Rutraj Gaikwad. You are listening to Solliyadi,
10: Solliyadi
9: with Suresh and Aloysius on Hello FM. Summa Solliyadi.
10: Summa Solliyadi.
0: இன்னைக்காவது தோனி வர மாட்டாரா, இன்னைக்காவது பிளேயிங் லெவன்ல அவரை பார்க்க மாட்டோமான்னு ஒவ்வொரு நாளும் மக்கள் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இருக்குது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய மேட்ச் எல்லாம் இல்லையா? விக்கெட், தட்ஸ் அ விக்கெட், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவுட்டு. ஆனால் நான் வந்து கேட்டு தெரிஞ்சு முடிஞ்சு சொல்ற வரைக்கும் நான் நம்மாட்டேன். ஏன் போனவாடி இப்படிதான் வந்து அவுட்னு சொல்லி பயங்கரமா சஞ்சு சாம்சன் குதிச்சாரு இல்லையா, அவுட் எல்லாம் போச்சு. பட் எனக்கு என்னமோ கால் வெளியில வந்த மாதிரி இருந்தது. சஞ்சு சாம்சன் இந்த வாட்டி செலிப்ரேட் பண்றது போன வாட்டியோட இன்னும் கான்பிடன்ஸ் அதிகமா இருக்குது.
1: சோ கண்டிப்பா விக்கெட் தான் இருக்கும்.
0: எஸ் மகளே, என்ன நடந்துச்சுன்னா 100 போலிங் போட்டாரு சஞ்சு சாம்சன், ஸ்டம்பிங் முறையில விக்கெட் எடுத்துட்டேன்னு பயங்கரமா குதிச்சிட்டு இருக்காரு. பட் தேர்ட் அம்பையர் என்ன சொல்றாரு
11: That's out or not out.
0: செலிப்ரேஷன்ஸ் ஒரு பக்கம் பெரிய லெவல்ல இருக்கல சார். நம்ம 106க்கு 3 இருக்கு, 106க்கு 4 இருந்தா நல்லா இருக்கும் நினைச்சோம். சோ அந்த 106க்கு 4 கிடைக்குமா? நமன் திருனுடைய விகேட் போகுதா எகிருதா?
1: கண்டிப்பா வரேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் பயத்துல தான் இருக்காரு. நமனு
0: முகத்திலே தெரியுதுல்ல.

இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்க

0: இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட் பியாண்ட் பார்டர்ஸ். எப்படி இவர் பல பார்டர்ஸ் தாண்டி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இப்ப விளையாடுறதுக்காக வந்து நமக்காக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரோ, இவரை மாதிரி நீங்களும் நிறைய பார்டர்ஸ் தாண்டி நிறைய கண்ட்ரிஸ் ஃபாரின் சிட்டிஸ்க்கு டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே எத்திஹாட் ஏர்வேஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 90+ டெஸ்டினேஷன்ஸ், 20+ யூரோப்பியன் சிட்டிஸ், நார்த் அமெரிக்காவில் மட்டும் 7 சிட்டிஸ்க்கு நீங்க டிராவல் பண்ண முடியும் எத்திஹாட் ஏர்வேஸ்ல. எஸ் மகளே, 12.3 ஓவர்ல 108 ரன்கள், 3 விக்கெட் இழப்பிருக்கு. அண்ட் வி நீட் விக்கெட், 8.64 ரன் ரேட்டு. பட் இருந்தாலும் விக்கெட்டு தேவை, ஏன்னா மும்பை எப்பா வேணாலும் ஒரு சின்ன திருப்பத்தை போட்டு விட்டுருவாங்க. என்ன
1: ஆமா, அண்ட் தமிழ் முத்துக்கு அடிச்சு ரன் ரேட் ஏத்தி விட்டுப்பாங்க.
0: எஸ் மறுபடியும் ஒரு சிங்கிள் ஓடி எடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு அங்க நடப்பதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஃபீல்டர் யாரோ
2: சொல்லி அடி,
0: அது வந்து டாட்டா
1: பழக்கப்பட்டு
3: எத்திஹாட் சியரிங் பேசஞ்சரின் பார்ட்னர் தினத்தந்தி.
0: Miss it and wicket. ருத்ராஜ் கெய்க்வாடோ இன்னொரு ஃபீல்டரையும் இடிச்சுக்கிட்டு போயிருப்பா. எப்படி நம்ம ஆல்ரெடி நம்ம ஆள பிரமாதமா நம்ம ஆள பாராட்டி நூறு அகமத சொன்னோம். விக்கெட் வேற எங்கேயோ சஞ்சு சாம்சன் மூலமா வர வேண்டியது, அதுவும் நமந்திருடைய விக்கெட் படி.

0: கலையறாருங்க
1: சிங்கம்டா சிங்கல்ல வந்திருக்கோம். வணக்கம், நான் ருத்ராஜ் காய்க்வாட் பேசுறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு சொல்லியாடே வித் சுரேஷ் அண்ட் அலோஷியஸ் ஆன் ஹலோ எஃப்எம்.
0: இது வரைக்கும் எத்தனை பால் இந்த 14th ஓவர்ல?
2: 5 பால்ல 3 ரன், இன்னும் ஒரு பால் இருக்குது.
0: அதுல இன்னொரு விக்கெட் எடுத்தா நல்லா இருக்கும்.
3: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
4: சூர்யா, உனக்கு தெரியுமா Galaxy Marvel-ல 20 base cover-உம் 26 optional cover-உம் மொத்தம் 46 covers இருக்கு.
5: Wow! இது ஒரு complete coverage-லே சொல்லு.
4: Galaxy Health Insurance, என்றென்றும் உங்கள் சேவையில்.
0: 13th ஓவரும் முடிஞ்சிருச்சு. ஒரு சிங்கிளோட முடிக்கிறதுனால டோட்டலா இந்த ஓவர்ல 4 ரன்
2: நினைக்கிறேன்.
0: நம்ம கூட விளையாண்டவங்க 9, 11, 10 அனலைஸ் பண்ணாங்க. மூணு பேரும் மிஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஓவர்ல எவ்வளவு ரூபாய்க்கு விளையாடுவாங்க?
2: 3000 ரூபீஸ் சுரேஷ்.
0: காஞ்சிபுரத்துல இருந்து ராகவன், வணக்கம் ராகவன். என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா தொடர்ந்து விளையாடலாம். சமீபத்துல மும்பை அணியில இருந்து காயம் காரணமா விலகிய பிளேயர் யாரு?
6: மிச்சல் சாண்ட்லர்.
0: தட்ஸ் ஆர் ரைட் ஆன்சர். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல ராகவன்?
6: 6 ரன் சார்.
0: 3000 ரூபாய்க்காக விளையாட போறீங்க ராகவன்?
6: 6 ரன் சார்.
0: 3000 ரூபாய்க்காக விளையாட போறீங்க. 6

0: 10,000 granulated sugar. Print partner Dinesh Tandi. Hardik Pandya, right hand batter. Matches 159. Runs 2,877. High score 91. Strike rate 147.16.
1: 13 ஓவர் முடிஞ்சிருக்கு 110-4 மக்களே 14th முதல் பந்து
2: ஒரு சிங்கிள்
3: ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு இருக்கு
4: மீறினால் லைன் துண்டிக்கப்படும்
5: எங்க அவ
1: எஸ் 13th ஓவர் முடிஞ்சு 14th முதல் பந்துல பைஸ்ல ஒரு ரன் வி நீட் விக்கெட்ஸ் இதோட திருப்தி அடைய கூடாது ஆனா 4 விக்கெட் போயிச்சு அவங்களுக்கு அப்படின்னு
6: ஒரு விக்கெட் எடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா காட்சி கொடுத்துட்டு விக்கெட் போயிருவாரு

0: ஜெமி ஓவர்டைம் பிளேயர் அஷ்டரன
1: இத காட்றாங்க பேட்டரி.
0: இதுவரைக்கும் 14வது ஓவர்ல 3 பந்துகள் வீசப்பட்ட நிலையில பந்த சூப்பரா ஸ்டாப் பண்ணி ஜேமி ஓவர்டைம் வந்து ரன் அவுட் முறையில விகெட் எடுக்க ட்ரை பண்ணாரு அலோசியஸ்.
1: ஆமா டைரக்ட் ஹிட் இல்ல, ஆக்சுவலா ரீச் ஆயிட்டாங்க, ஆனா ஒரு மரண பயத்தை காட்டிட்டாங்க.
0: Okay, baby. Okay, ma. Hey, Jan, miss. Oh, my God. Carry agla, but good stop from Sun.

0: டைம் கால் பண்ணு, வின் பண்ணு, ஃபன் பண்ணு, சொல்லியாள் சொல்லியாள்
1: இந்த வாட்டி டேக்கனா டேக்கனா இல்ல
2: சஞ்சீவ் சாம்சன் எல்லாம் நம்ப முடியாது. இதுக்கப்புறம்
1: ஜேமி ஓட்டன் இல்லன்ட்டு சஞ்சீவ் சாம்சன் கொஞ்சம் எக்ஸைட் பண்ணாரு. பால் பீட் என்னது, எட்ஜு கிடையாது. ஐந்து பந்துகள் வீசப்பட்டிருக்கு. ஜேமி ஓட்டன் இந்த ஓவர்ல ஐந்து பந்துகள் வீசி ரெண்டு ரன் மட்டும் கொடுத்துருக்காரு.
2: எஸ் கலகிட்டு இருக்காரு வேற லெவல். இப்போ
1: ஹர்திக் பாண்டியா அது ரெடியா காட்டும் தான் எவ்வளவு ட்ரை பண்றாரு, பட் பால் மீட்டே ஆக மாட்டேங்குது. பால் பீட் ஆகி போகுது, அது இதாகுது. ஆனா பேட்ல பட மாட்டேங்குது.
2: பால தொட்டம் உள்ள
1: மும்பைனால யாராவது ஒருத்தர் இப்ப வந்து விக்கெட்டுகள் போயிருந்தாலும் அடிக்க போவோம். ஏன்னா இது டூ ஆர் டை சிச்சுவேஷன் அப்படிங்கிற முடிவை எப்ப எடுப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை 15th ஓவருக்கு அப்புறம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
2: நான் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இப்ப 14th ஓவர் தானே போயிட்டு இருக்கு.
1: ஆமா, ஹேண்ட் அடுத்ததுலயும் ஒரு சிங்கிளோட முடிக்கிறாங்க.
2: அஞ்சு
1: ரன் இல்லையா?
2: மூன்று ரன், மூன்று ரன்.
1: அப்ப நம்ம கூட விளையாண்ட மூணு பேருமே மிஸ் பண்றாங்க. போட்டியில புதுசா கலமரங்கன
3: சென்னை
1: வீரர் யாரு? மதுரை கண்ணன்.
4: கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். 1 minute break.

0: வெகு நாட்களுக்கு பிறகு, வெகு மணி நேரத்திற்கு பிறகு எதிரணியினருக்கு கிடைத்திருப்பது
1: பதினைஞ்சாவது முதல் ஓவர்ல பவுண்டரி எடுத்திருக்காங்க. அதனால 117 ரன்னுக்கு மூவ் ஆகுது அவங்களுடைய ஸ்கோர் இல்லையா?
2: எஸ், அவங்களுக்கு அப்பப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுப்பா.

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Dhoni.
0: You are listening to Soli Addi with Suresh and Aloysius on Hello FM.
2: நமந்திர் ஒன் டவுன் இறங்கினாரு. இப்போ வரைக்கும் ஆடிட்டு இருக்காரு. 29 பால்ஸ்ல 45 ரன்ஸ் பா நமந்திர். ஹர்திக் பாண்டே 8 பால் 6 ரன். இந்த ஓவர்ல இருக்கு 2 பந்துகள்ல 4 ரன் போலிங் போட்டு இந்த ஓவர்ல ராமகிருஷ்ணா கோஷ். And we need a wicket, Mr. Aloysius.
3: Yes, kandipa thooki avano.
4: This is playground. Inge vandhu man thoongirudhu.
2: Yaar thoongirudhu? Oh, 8 ball laran tha captain adichirukara unga captain avara?
3: Aama.
2: Mr. Aloysius, இன்னைக்கு மேட்ச்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுனா இந்த இன்னிங்ஸ்ல இன்னும் டைட்டா டைட்டா டைட்டா கொண்டு போகணும் கடைசி பந்து வரைக்கும். அதே போல பேட்டிங் பண்ணும்போது குயிக்கா சேஸ் பண்ணி முடிக்கணும்.
3: ஆமா, முக்கியமா நம்ம பவர் பிளே வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது. சும்மா எவ்வளவு அடிக்க முடியுமோ ஒரு 90 ரன்ஸ் கிட்ட அடிச்சு வச்சிடணும்.
2: சம கேக்குறதுக்கே நல்லா இருக்கு.
1: Hi, this is Dhoni.
5: Hi, this is Ruturaj Gaikwad.
6: This is Anshul Kamboj.
7: Come on, Chennai.
8: Come on, Chennai.
1: Come on, Chennai.
2: Come on! And that too, ஒரு பக்கம் வந்துகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஷோல கொஞ்சம் ஷோ ஆரம்பத்துல நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு பேட்டிங் பிச் போலிங் பிச் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம்.
3: ஆமா,
2: இது ரொம்ப பிரமாதமான ஒரு பேட்டிங் விக்கெட்டா தான் இருந்திருக்கணும். இல்லாட்டி வந்து செகண்ட் பேட் பண்றவங்க சேஸ் பண்றதுக்கு விக்கெட்டை கணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரியும் வேணா இருக்கலாம். ஏன்னா ரெண்டு மூணு விதமான பிச்சஸ் இருக்கு இல்லையா, அதுல சேஸ் பண்ணும் போது இப்பவே வந்து பால் வந்து கொஞ்சம் லோவா வருது,
3: அடிக்க முடியல, கொஞ்சம் திணறாங்க.
2: திடீர்னு பால் வந்து டபுள் பேஸ் விக்கெட்னுவாங்க, திடீர்னு பவுன்ஸ் வருது, திடீர்னு லோவா வருது. இந்த ஓவர்லயே அது போலர் வீசக்கூடிய அந்த ஸ்பீட்னால நடக்குதா இல்ல உண்மையிலேயே விக்கெட்னால நடக்குதான்னு தெரியல. அதனாலதான் சேஸ் பண்றது கஷ்டம். முதல்ல ஒரு டீசன்ட் ஸ்கோர் ஆன் போர்ட்ல போட்டா அப்புறம் நம்ம ஈஸியா எடுத்துடலாம்ன்றது கூட நினைச்சிருக்கலாம் ரெண்டு டீமும். அதனால கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவோம் நம்ம டாஸ் வின் பண்ண அப்படின்னு ரெண்டு பேர் நினைச்சிருக்கலாம். பவர் பிளேல ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல 6 எதுவுமே அடிக்கல மும்பை. பட் அந்த அடுத்த 4 ஓவர்ல 7 6 அடிச்சாங்க. அந்த 6 போனதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஸ்கோர்ஸ் சீக்கிரம் எடுக்கலனா போக போக விக்கெட்ல வந்து சேஸ் பண்றது கஷ்டங்கிற மாதிரி கூட நினைச்சிருக்கலாம்
3: நினைக்கிறேன்.
2: நிறைவு பெறுகிறது. அவர் தான் வின்
3: பண்றாருன்னு
2: நினைக்கிறேன் நபி. எவ்வளவு ரூபாய் ஜெயிக்கிறார் அலோஷ்?
3: 4000 ரூபீஸ்.
2: கங்கிராச்சுலேஷன்ஸ் நபி. சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் அபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம் சொல்லிடல. நெக்ஸ்ட் ஓவர்ல நீங்க மறுபடியும் விளையாட போறீங்க 1000 ரூபீஸ்க்காக. நெக்ஸ்ட் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நபி?
9: 8 ரன் சார்.
2: 8 ரன்ஸ். நம்ம கூட விளையாட மத்த ரெண்டு பேரும் மிஸ் பண்றதுனால அடுத்து நூருதீன் கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நூருதீன் எவ்வளவுங்க? உங்களுக்கு புரியுது?
3: 9
2: கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
10: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20 அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
11: புத்தாடைக்குள் புதையல். ஆம், கே சின்னதுரையன் கோவில் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்.
10: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: நூர் அகமதுக்கு இது கடைசி ஓவரா இந்த இன்னிங்ஸ்ல?
1: நூர் அகமது
0: நாலாவது ஓவர் தான்
1: போட்டவர்.
0: ஆமா, இதுல இன்னொரு விக்கெட் எடுத்துட்டு போனார்னா மூணு விக்கெட் எடுத்த மாதிரி இருக்கும். இந்த தடவையே நான் கொண்டாட்டம்லாம் இருக்க வேணாம் சஞ்சு சாம்சனுக்கு. அவரே இந்த அடி எதுவும் கேட்கவே இல்ல, ஸ்டம்பிங் முறையில ஸ்டிக்க தட்டி விட்டாரு. பட் இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா உள்ளதான் இருக்கிறாரு நினைக்கிறேன். டாட் பால்.
1: இதுக்கப்புறம் விக்கெட் ஆனா கூட அம்பையர் கிட்ட சும்மா ஜஸ்ட் சொல்லுவாரு, சார் கொஞ்சம் செக் பண்ணுங்க சார் அப்படின்னு.
0: சோ அம்பையர் எப்படி இருந்தாலும் தேர்ட் அம்பையர் செக் பண்ண விட மாட்டாரு.
2: Hi, this is
0: Idhila
2: Vikita. This is Ruturaj Gaikwad.
3: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh.
2: Come on Chennai.
3: Come on Chennai.
4: Come on Chennai.
5: Oh God. Hey third umpire, what's your decision, man? Tell me right now. Out or not out?
6: Out or not out?
5: Oh that's out. No, I'm not out. People are waiting on Soli Eddie with
0: Sean. Can I tell you that not out or not
7: out? Oh. Yeah. That's
1: not out. Not out.
0: 15.3 ஓவர்ஸ்ல மும்பை 122 ரன்கள் 4 விக்கெட் இழப்பிருக்கு. இன்னைக்கு கேப்டன் வந்து நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து எப்படியாவது நம்ம டீம் வின் பண்ணுங்கிறதுக்காக எல்லா எஃபர்ட்டையும் கிரவுண்ட்ல ஃபீல்ட்ல போட்டு இருக்காரு. நம்ம பிளேயர்ஸ் அதே மாதிரி தான்.
1: ஆமா, ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் செம்ம ஆக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்காரு கேப்டன்.
0: எஸ் ஆன் கிரவுண்ட் அப்பேஸ் ரெண்டு பேர்ல ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், முன்னாள் கேப்டன் டிஎன்பிஎல்ல. அதிக எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை டீமும் வந்து 5 தடவை சாம்பியன்ஷிப் வின்
1: பண்ணிருக்காங்க,
0: அந்த மாதிரி டிஎன்பிஎல் அதிக சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஒரு கேப்டன் கௌஷிக் காந்தி. அவர் தான் இன்னைக்கு ஒன் ஆஃப் தி அம்பையர்ஸ், ஆன் கிரவுண்ட் அம்பையர்ஸ்ல ஒருத்தர் வந்து தமிழக பிளேயர் கௌஷிக் காந்தி.
1: ஸோ எல்லா நுணுக்கமும் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி தான் அம்பையரிங் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, பிளேயரா இருந்து இன்னைக்கு அம்பையரா வந்திருக்கிறாரு. அண்ட் அவருக்கும் வந்து கிரிக்கெட் நுணுக்கங்கள் எல்லாம் தெரியறதுனால ஒரு பையனோட மனசு இன்னொரு பையனுக்கு தெரியும், ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டரோட மனசு இன்னொரு கிரிக்கெட்டரா இருந்த இந்த அம்பையருக்கும் நல்லா தெரியும். பட் இப்போ வந்து ஸ்ட்ரைட் அம்பையரா இருக்கு, அவர் எந்த டிசிஷன் எடுக்க முடியாது சொல்ல முடியாது. தேர்ட் அம்பையர் தான் டிவியில பார்த்து சொல்லுவார். மேல ஒருத்தர் ஏசி ரூம்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு.
1: வினோத், வினோத்
0: விவான் விக்கெட் கேட்க சொன்னா விவான் போர் கேட்டு இருக்காங்க. நம்ம பய பிள்ளைகளே சில நேரத்தில் நம்ம பிரச்சனை பண்ணுவோம்.
8: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
9: நமக்கு இருக்கிற புலப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுகிட்டு இருக்கலாமா?
10: புலப்பா, நமக்கு என்னடா புலப்பு இருக்கு?
9: இவங்களுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய புலப்பு தானப்பா.
0: நிச்சயமா நிச்சயமா, நாட் அவுட்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்படிங்கிற லெவலுக்கு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் அம்பையர் நுணுக்கங்களோட கரெக்டா பார்த்து சொல்லணும்ல.
1: எஸ்,
0: நாட் அவுட் ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். சோ இப்போதைக்கு இந்த ஓவர்ல 122 ரன் தாண்டலையே, மூணு பால்ல
1: ரெண்டு ரன் தான், ரெண்டு ரன் தான்.
0: சோ ஹர்திக் பாண்டியாவுடைய விக்கெட் அவங்க டீமே ஃபீல் பண்ணுவாங்க.
11: ஒரு பேட்ஸ்மேனோட வேலை அடிக்கிறது, ஐ திங்க் நீங்க அதை மறந்துட்டீங்க. யூ ஷுட் ஹிட் அவுட், அதாவது ப்ளீஸ் அடிங்க.
0: நம்ம டீமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஃபேன்ஸே. அவரு
12: இப்போ உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிய நீங்களே டிசைன் பண்ணலாம். கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் www.galaxyhealth.com. கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
0: 32 பால்ல 47 ரன் நமந்தீர், அண்ட் 13 பால்ல 9 ரன் ஹர்திக் பாண்டியா. 123, 4 விக்கெட் எடுத்திருக்கு. 1-2-3-4 மும்பையினுடைய ஸ்கோர். 15.4 ஓவர்ஸ்ல பாட்டு பண்ண மாதிரி இருக்குது எனக்கு,
1: நல்லா இருந்தது ரைம்ஸ் மாதிரி.
0: ஸோ நமன் தீர் கடைசி வரைக்கும் நிப்பாருன்னு நினைக்கிற லாஸ்ட் பால் வரைக்கும். ஸோ இதுலேருந்து தெரியறது என்னன்னா, எவ்வளோ குயிக்காக நம்ம ரன்ஸ் எடுக்கிறோமோ அவ்வளோ குயிக்காக நமக்கு விக்ட்ரி கையில் இருக்கு. நம்ம ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சோன்னா நமக்கு இந்த நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் போல. லூசியஸ்
1: அதெல்லாம் இல்லை, ஏன்னா போன வாட்டி நம்ம அவங்க ஊருக்கு போகும்போது நமக்கு வந்து 2 பாயிண்ட் மட்டும் கொடுக்கல, நல்லா டன் கணக்கில் ரன் ரேட்டும் கொடுத்தாங்க.
0: ஆமாம், ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி தான் இந்த வாட்டி கம்மி ஸ்கோர் அடிச்சு வச்சு நமக்கு 2 பாயிண்ட் மட்டும் இல்லை, நல்லா டன் கணக்கில் ரன் ரேட்டு கொடுத்துட்டு போவாங்க.
0: அதுக்கு ஹர்திக் பாண்டியோடைய விக்கெட் தேவை. இப்போ டாட் பால் டாட் பாலாக கொடுத்துட்டு இருக்கிறவங்க 15 ஓவர் முடியட்டும்னு நினச்சிருப்பாங்க. பட் இப்போ 16th ஓவரே முடிஞ்சிச்சு. 124 மும்பையினுடைய ஸ்கோர் இந்த ஓவர் எடுக்கப்பட்ட ஸ்கோர் அலோசியஸ்
1: 4 ரன்ஸ்
0: 4 ரன்கள். நாலே விளையாண்டவங்க 8, 9 அண்ட் தென் 10 அனலைஸ் பண்ணாங்க, மூணு பேரும் மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கே டைம் அவுட்டும் இருக்கு. அக்ஷயகுமார் மதுரையிலிருந்து, அக்ஷயகுமார் நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவரில்?
13: 7 ரன்ஸ்
0: நடந்து முடிந்த மும்பை வெர்சஸ் ஹைதராபாத் போட்டியில் அதிக ரன் கொடுத்த மும்பை போலர் யார்?
13: ஜஸ்பிரீத் பும்ரா.
0: அன்ஃபார்ச்சுனேட், இந்த மாதிரி அவர் பேர் இந்த இடத்துல வருன்றதெல்லாம் கரெக்ட் தான். ஜஸ்பிரீத் பும்ரா. அண்ட் 7 ரன் அனலைஸ் பண்றீங்களா நெக்ஸ்ட் ஓவர்ல? ₹2000 விளையாடுறாரு மதுரை அக்ஷயகுமார். அண்ட் அடுத்து நம்ம கூட ராம்குமார் புதுச்சேரியில இருந்து. வணக்கம் புதுச்சேரி ராம்குமார், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்?
14: 9 சார்.
0: வாழ்த்துக்கள். உங்க ஊர்ல மோர் தென் 90, அதாவது டு பி வெரி ப்ரிசைஸ், 92% வாக்குப்பதிவு நடந்துச்சு நினைக்கிறேன், நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல. வாழ்த்துக்கள் அதுக்கு ராம்குமார். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல ஈரோட்ல இருந்து கோவிந்தசாமி நம்ம கூட இருக்காரு. வணக்கம் இல்லன்னு நினைக்கிறேன் கோவிந்தசாமி, ரெண்டு வாடி ட்ரை பண்ணிட்டேன். திருவண்ணாமலை இருந்து ரமேஷ், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல?
15: 8 ரன்ஸ்.
16: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: After 16 overs, மும்பையினுடைய ஸ்கோர்
1: 124 for 4.
0: சென்னை சூப்பர் கிங்ஸ் அபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப் எம்ல சொல்லி அடி கேட்டு இருக்கீங்க வித் அலோசியஸ் அண்ட் சுரேஷ்.
17: 1 minute break. இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர
4: உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
6: புத்தாடைக்குள் புதையல் அக்கேச்சின் மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் அமித.
15: ஹலோ எஃப்எம் இல் சொல்லியடி சொல்லியடி வித் சுரேஷ் அண்ட் அலோசியஸ்.
18: Hi, this is Rutraj Gaikwad. You are listening to Soliyadi.
19: Soliyadi.
18: With Suresh and Aloysius on Hello FM. Summa Soliyadi.
19: Summa Soliyadi.
0: 9 மணி நம்ம ஸ்டுடியோஸ்ல டைம் இப்ப கரெக்டா ஷார்ப்பா 9 மணி ஆயிட்டு இருக்கு. ஹலோ எஃப்எம் சொல்லியடி நிகழ்ச்சி. எஸ், எப்பெல்லாம் இந்த கிரிக்கெட் சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி உண்டு. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லி எங்க கூட சொல்லியடி நிகழ்ச்சியில விளையாடலாம். ஒவ்வொரு ஓவர்லயும் 1000 ரூபீஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் இப்போ 17th ஓவர் வீச போறாங்க மும்பை டீம். நம்ம கூட விளையாடுறதுக்காக 2000 ரூபீஸ் இருக்கு இந்த ஓவர்ல. ஏன்னா போன ஓவர்ல யாரும் ஜெயிக்காத அந்த 1000 ரூபீஸ் கேரி ஓவர் ஆகி இப்போ இந்த 17th ஓவர்ல 2000 ரூபீஸ் இருக்கு. அக்ஷய் குமார் 7 ரன், ராம்குமார் 9 ரன், ரமேஷ் 8 ரன் அனலைஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ வரைக்கும் போலிங் டீம் சத்தி

0: அற்புதமான போலிங் எஃபர்ட் இந்த மேட்ச்ல நம்ம டீம் கிட்ட இருந்தது இல்லையா லுஷு.
1: ஜஸ்ட் தனர் அவுட்டிட்டு இருக்காங்க மும்பைய. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்ததே வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்கோரை வந்து ஆன்போர்ட் போடணும் அப்படின்றதுக்காக தான். பட் அது இப்போ வரைக்கும் அவங்களால பண்ணவே முடியல மும்பையால.
0: ஸோ மும்பை டீம் போலர்ஸ் நாங்களும் இதே மாதிரி போட்டு நிறைய ரன்ஸ் கொடுக்காம தடுப்போம்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா இல்லை என்ன பண்றான்னு மீட் ஆகல பால்லாம்.
2: ஹலோ எஃப்எம்எல் சொல்லியடி வித் சுரேஷ் அண்ட் அலோசியஸ்.
3: சும்மா சொல்லியடிங்க.
0: போலிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பிரமாதமாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? பேஸ் மாற்றி மாற்றி போடுறாங்கப்பா. இப்போ ஸ்லோவஸ்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 126 ஜேமி ஓட்டனுடைய பேஸை ஃபாஸ்டஸ்ட் 147 ஆவரேஜாக 140 போடுவார். பட் இந்த மேட்ச்சில் எல்லா போலர்ஸுமே அவங்களுடைய பேஸ் அட்டாக்காக கூட இல்லை ஸ்பின் போடுறவங்களும் சரி அவங்களோட ஸ்பீடை வந்து நிறைய வேரியேஷன் கொடுக்குறாங்க.
1: ஸ்பீடு ஸ்லோ ஸ்லோ ஸ்பீட் அந்த மாதிரி.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi.
2: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10000 granulated sugar. Print partner Dinathandi.
0: என்னதான் இழுத்தடிச்சாலும் பந்து போக மாட்டேங்குதே. அடுத்து நம்ம வேற பேட்டிங் பண்ணும்.
1: அதே அதுக்குள்ளே பேட்டிங் பிச்சா மாறிடும்.
0: இல்ல நம்ம என்ன சொல்லலாம், போலிங்லயே நீங்க வந்து ஓரளவு இந்த ரன்னை தாண்டா தான் சேஸ் பண்ணலாம் ஜெயிக்கணும். இல்லாட்டி ஆப்போனன்ட் டீம் வின்னு அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஒரு புது ரூல் கொண்டு வந்துடணும்.
1: அப்படியோ நம்ம வந்து ஒரு 10 ஓவர்ல மேட்ச்சை முடிச்சாதான் நல்ல ரன் ரேட் கிடைக்கும் நமக்கு.
0: ஓ அது வேற இருக்கு.
1: ஆமா
4: SNJ 10000 granulated sugar. Semma taste.
0: What a shot, what a shot. ana mele yeri irukudhu. Six poda catch poda na six. I think Hardik Pandya illa Naman Dirpa. பிரமாதமான ஷாட், சிக்ஸ், அற்புதமான அடி அண்ட் 50 ரன் தாண்டி போயிட்டு இருக்காரு ஆல்ரெடி.
3: ஒரு ஹைட்ட பார்த்தா கன்ஃபார்ம் சிக்ஸ் மாப்ள.

0: இந்த ஓவருடைய முதல் பால்லயே 50 ரன் தொட்டவர் 51க்கு போனாரு அந்த 2 ரன்ஸ் எடுத்து.
1: ஆமா இப்ப 57 ஆயிட்டாரு.
0: அவர் என்னமோ 57 மாறின மாதிரி சொல்றீங்களா லூசியஸ்?
1: அடிச்ச ஸ்கோர் அது நம்ம சொல்லி தானே.
0: ஆமா, அண்ட் இந்த வாட்டி

0: கேட்ச், வாட் எ கேட்ச். ஃபீல்டிங்னா சர்ப்ரைஸ் தான். ஸ்பைடிங் நம்ம டீமினுடைய ஸ்பைடர், அவர் ஸ்பைடி ஸ்பைடி சம கேட்ச் எடுத்துக்கிறாரு. சர்ப்ரைஸ்.
1: That's a wicket.
2: Wicket.
3: இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங் இருக்கு சார்.
4: Hi, this is Dhoni.
5: Hi, this is Dhoni.
4: You are listening to Soli Adi with Suresh and Aloysius on Hello FM.
3: நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, 30 மதம் முடிச்ச யானை மண்டையில முட்டி கொன்ன வம்சம், காட்டு யானையில எங்க தாத்தா கலப்படுத்தி கதறி இருக்கு.
0: அப்படிப்பட்ட லெகசியில இருந்து வந்ததுனால சம கேட்சே நமந்தீர்னுடைய விக்கெட்ட ஜேமி ஓவர்டன் எடுத்துட்டாரு. ஸோ ஃபீல்டில் எக்ஸப்ட் ஒன் பிளேயர் எல்லாருமே கலக்கியிருக்காங்க. பட் அவரு கூட பாவம், இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஒரு பால் அந்த சிங்கிள்லாம் ஓடினாங்க தெரியுமா, இன்சைட் த சர்க்கிளில், அவருக்குன்னு மட்டும் அப்படி நடக்குமான்ற மாதிரி தான் அந்த பால் எல்லாம் திரும்பி ஓடிச்சு. ஸோ என்ன சொன்னாலும் ஒரு பேட் டே தான் சிவம் டூபேக்கு. ஆனாலும் நிறைய இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கேச்சஸ் மிஸ் பண்ணதுனால தான் நிறைய பேர் கண்ணில் படுறாரு. இல்லாட்டி இது ஒரு பெரிய விஷயமா நிறைய பேர் பேச மாட்டாங்க.
6: அண்ட் இன்னைக்கு அவர் வந்து ஒரு வாஸ்து மாதிரி ஆயிடுச்சு. அவர் எப்பெல்லாம் கேட்சோ மிஸ் ஃபீல்டோ பண்றாரோ அடுத்து ஒரு ரெண்டு பால்ல விக்கெட் போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது.
0: ஆனால் இதுக்கு முன்னாடி முக்கியமான மேட்சஸ்ல நான் ஏற்கனவே சொல்லி விராட் கோலி கேட்சை விட்டாரு, அதுல அவங்க ஜெயிச்சிட்டாங்க.
6: ஆமா,
0: அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல அபிஷேக் சர்மா கேட்சை விட்டாரு, அவங்க ஜெயிச்சிட்டாங்க.
6: அது பழைய வாஸ்து, அதை விட்டுலாம்.
0: சரி, 17வது கடைசி பந்து எயிட் ஜான் பவுண்டரி, லக்கி ஃபெலோவா இல்லையா, ஸ்டாப் பண்ணிட்டாரு. அன்ஷுல் கம்போ சூப்பரா ஸ்டாப் பண்ணாரு. சோ இந்த ஓவர்ல ஒரு சிக்ஸர் போனாலும் ஒரு விக்கெட் தூக்கி கொடுத்தாரு நமக்காக ஜேமி ஓவர்டன். 3 ஓவர் முடிஞ்சிருக்குது அவருக்கு மட்டுமே. 3 ஓவர்ல 19 ரன் தான் குடுத்துருக்காரு, ஒரு விக்கெட் தூக்கி இருக்காரு. பட் இந்த ஓவர்ல மட்டும் அல்ல விஷயம்,
6: 11 ரன் சுரேஷ்
0: நம்ம கூட விளையாடுனதுல 11 ரன் யாரும் அனலைஸ் பண்ணல, 9, 7, 8 தான் அனலைஸ் பண்ணிருந்தாங்க. சோ மூணு பேருமே மிஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறவங்க எவ்வளவு ரூபாய்க்கு
6: விளையாடுவாங்க? 3000 ரூபாய்.
0: மதுரை சக்தி வணக்கம். நடந்து முடிந்த பெங்களூர் வெர்சஸ் டெல்லி போட்டியில எத்தனை விக்கெட் வித்தியாசத்துல பெங்களூர் வின் பண்ணாங்க?
7: 9 விக்கெட்
0: வித்தியாசத்தில் பெங்களூர் வின் பண்ணது. கரெக்ட் ஆன்சர். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் சக்தி நெக்ஸ்ட் ஓவர்ல
7: 13.
0: எவ்வளவு ரூபாய்க்கு விளையாடுறாங்க லோஷஸ்?
6: 3000 ரூபீஸ்.
0: கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. திண்டிவனத்துல இருந்து மணிகண்டன், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் மணிகண்டன்?
7: 9
0: ரன்கள் இல்லையா? ஓகே. வேலூர் சாந்தகுமார் என்ன சொல்றாரு?
6: வணக்கம் வேலூர் சாந்தகுமார்.
7: வணக்கம் சார்.
6: ஸ்கோர்ங்க நீங்க அனலைஸ் பண்றது?
7: 8.
0: மக்களே, 17 ஓவர் முடிஞ்சிருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அகைன்ஸ்டா மும்பை எடுத்துக்கூடிய ஸ்கோர் அலோசியஸ்
6: 135 for 5.
8: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: 5 விக்கெட் போனாலும் நாங்க அடிப்போம்னு உள்ள இறங்கி இருக்கிறது.
9: ராபின் மின்ஸ் லெப்ட் ஹேண்ட் பேட்டர், மேட்சஸ் 3, ரன்ஸ் 7, ஹை ஸ்கோர் 3, ஸ்ட்ரைக் ரேட் 43.75.
0: சோ குவிண்டன் டிகாக் அடிபட்டதுனால அதுக்கு பதில் யார் விக்கெட் கீப்பர், யார் விக்கெட் கீப்பர்னும் போது ராபின் மின்ஸ்.
10: இட்ஸ் அ
9: இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
11: புத்தாடைக்குள் புதையல், ஆம் கே சின்னதுரையன் கோவில் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம், மிதக்கலாம்.
12: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi.
1: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Print partner Dinathandi.
2: 18th ஓவர்ல முதல் பந்து வீசப்பட்ட நிலையில
3: ஒரு பவுண்டரி மட்டும் போயிருது.
2: சோ நமன் திர் விகெட்லாம் போனதுக்கு அப்புறம் உள்ள இறங்கி இருக்கிறது மின்ஸ். சோ திர் மின்ஸ் நல்லா இருக்கு. அந்த ஊர்ல பேர்லாம்
3: வித்தியாசமான பேருங்க எல்லாம்.
2: ஆமா, க்ளீன் பவுல் இன்சைட் எட்ஜ்ல அன்ஷுல் கம்போஜுடைய பவுலிங்ல விக்கெட் நம்பர் 6000.
4: தட்ஸ் எ விக்கெட்.

0: morre, ehi, terpi, gulla, ghegi, naga vandale, adavadi, sambavu, senja, casa,
1: ravadi. First ball, boundary, and adutha ball, wicket.
2: Yes.
1: அன்சுல் கம்போஜ்
2: சரியான விகெட் இன்சைட் எட்ஜ்ல கிளீன் போல்டு.
1: ஆனா எப்படி இதை கிராக் பண்ணாருன்னு தெரியல. நியூ பால் போலரா இருக்காரா என்ன? நமக்கு போலிங் பெர்ஃபார்மன்ஸ் கால் இல்லையே நினைச்சிட்டு இருக்கும் போது நியூ பால் போலர் ஏர்லி ஓவர்ஸ்லயும் விக்கெட் எடுக்கிறாரு. வித் நியூ பால் டெத்லயும் வந்து விக்கெட் எடுக்கிறாரு. கிராஃப்ட செமையாக கத்துருக்காரு. கண்டிப்பாக போலிங் கோச்சையும் சரி அந்த போலிங் டிபார்ட்மெண்ட்டையும் பெரிய அளவில் பாராட்டணும். சப்போர்ட் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்ன சொல்றது, ஒருத்தர் உருவாகிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம்.
2: எஸ், அழகாக மூல் பண்ணி வச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். கேத்தா மாதிரி

0: அடுத்து 6 விக்கெட் போனாலும் ரன் எடுப்பேன் உள்ள வந்திருக்கிற கிரிஷ்
1: பகத் ரைட் ஹேண்ட் பேட்டர் மேட்சஸ் 2 ரன் 7 ஹை ஸ்கோர் 7 ஸ்ட்ரைக் ரேட் 46.67
0: அதிக விக்கெட் எடுத்த போலர்ல இஷான் மலிங்கா இருப்பார் நினைச்சேன், புவனேஸ்வர் குமார் இருப்பார் நினைச்சேன், பட் 9 விக்கெட்ஸ் அன்ஷுல் கம்போஜ். நினைக்கிறீங்க
2: சிரிச்சிடும் போல நான்
0: பேசிட்டு
3: பயமா

0: பதினெட்டாவது ஒரு லாஸ்ட் பால், இதுவும் டாட்டா சிங்கிளா,
1: ஒரே சிங்கிள்.
0: சோ டோட்டலா 8 ரன்ஸா, 7 ரன்ஸ் தான் நம்ம கூட விளையாண்டதுல மூணு பேரும் மிஸ் பண்றாங்க. 8, 9, 13 அனலைஸ் பண்ணிருந்தாங்க. இப்ப 19th ஓவர் ரைட்.
1: எக்ஸாக்ட்லி.
0: சோ ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடியில 19th ஓவர்ல வேலூர்ல இருந்து குரல் விக்கி, வணக்கம். இந்த சீசன்ல தோனி எத்தனை போட்டில விளையாடி இருக்காரு இது வரைக்கும்?
2: சார் தோனி விளையாடல.
0: விளையாடல. தட்ஸ் தி ரைட் ஆன்சர். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல 10
2: சார்.
0: எவ்வளவுங்க?
2: 8 ரன்ஸ்.
1: மகிழ்ச்சி.
0: ஆரணில இருந்து உங்க பேரு வேதாவா வேந்தாவா?
3: நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.

0: சோ கிறிஷ் பகத்னுடைய பேட்டிங் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். போன மேட்ச்ல லாஸ்ட் ஓவர்ல கிறிஷ் பகத் தான் போலிங் போட்டு சென்னைக்காக 16 ரன் கொடுத்தாரு. அதுதான் ஒரு டாக்கிங் பாயிண்டா மாறி இருந்தது. ஏன் மும்பை வந்து லாஸ்ட் ஓவர் விட்டு கொடுத்தாங்க, கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறைய மாத்திருக்கலாமே அப்படின்லாம் கூட பேசப்பட்டது. யார் போட்டாலும் அடிக்கிறாங்க அப்படின்னு தான் ஹர்திக் பாண்டியா மைண்ட்ல ஓடி இருக்கும் கேப்டனா. சோ இது சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிதான் 18.1 ஓவரில் 142 ரன்கள், மும்பை 6 விக்கெட் இழப்பிற்கு. நல்ல ஸ்கோரா நம்ம பேட்டிங் பண்ணும்போது தெரியும். இன்னும் கரெக்டாக 11 பால் இருக்கு இந்த இன்னிங்ஸ் முடியறதுக்கு. சிங்கிளுக்கு தான் போறாங்களே தவிர அடிக்க போற மாதிரியே தெரியல லோஷஸ்.
1: ஏன்னா அடிச்சா விக்கெட் போயிடுது.
0: அண்ட் இன்னும் உள்ள ஹர்திக் பாண்டியா இருக்காரு. ஏன்னா 16 பால்ஸ் 11 ரன்ஸ். ஸோ சம்திங் இஸ் தேர் இன் த விக்கெட். மும்பை டீம் என்னதான் விக்கெட் போனாலும் அதுக்கு இப்படி ஆட மாட்டாங்க. அது டூ ஆர் டை கேம்ல இப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பே இல்லை.
1: ஆனா ஹர்திக் பாண்டியா எல்லா போலையும் சார்ஜ் பண்றாரு, ஆனா மீட் பண்ண முடியல.
0: ஒருவேளை 160-150 அண்ட் அபோவ் இல்ல 160 பார் ஸ்கோர்னு சொல்லியிருக்கலாம் அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ்.
1: ஓகே,
0: அதனால 150-160 எடுத்துட்டு வாங்க, நம்ம அதை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கலாம். அதனாலதான் இப்படி விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அதுக்காக வந்த பாலையும் அடிக்காம இல்ல இல்ல நமக்கு 150 தான் போதும்னு சொல்லி இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப பொறுமையா விளையாடுறாங்களோ.
0: இல்ல இல்ல இல்ல, இப்ப நான் ஸ்ட்ரைக் ரன்ல இந்த ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரைக்கு போயிட்டார்ல, அவர் ஆடுறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் என்ன அப்டேட் அங்கிருந்து வந்திருக்கும்னு. 143 மும்பையினுடைய ஸ்கோர், 6 விக்கெட் இழப்பிருக்கு. பட் இந்த பால் அடிக்கணும்னு நினைச்சா கூட அடிக்க முடியாது. டாட் பால்,
1: இதெல்லாம் திணற விட்ட பால்,
0: அதுலயும் திமிர் காட்டின பால். ஏன்னா இப்போ ரன்னர் கிறிஷ் பகத் ஓடி வந்தாரு, ஹர்திக் பாண்டியா இல்ல இல்ல வேணாம்னு சொல்றது வேற, சிசி திரும்போ அப்படிங்கிற மாதிரி
1: சொல்லியிருக்காரு.
0: அங்க விக்கெட் எகிரணும், எகிருமா
1: எகிரும்
0: அப்படி நம்ம கேக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இது உலகமாக ஆட்டிடியூட்
1: கண்டிப்பா.
0: தெரியாதா
2: உனக்கு, நம்ம டிவிஎஸ் குரூப்போட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜாம்பவான் ஜெகநாதன் சாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
3: அப்போ சூப்பர் சர்வீஸ் சொல்லு.
2: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
0: வாட் ஆஃப் ஃபீல்டிங், வாட் ஆஃப் ஃபீல்டிங். மிஸ் ஃபீல்ட் மாதிரி ஆனாலும் அதில் 2 ரன்னோ இல்லாட்டி 3 ரன் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஒரு பவுண்டரியை சேவ் பண்ண மாதிரி தான். ஸோ டெஃபினட்டாக 2 ரன்ஸ் மட்டும் தான் நினைக்கிறேன். அவங்களும் ஓடி எடுக்க மூட இல்லை. மக்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃபிஷியல் ரேடியோ பண்ண ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்களும் 4 பேஸ் பவுலர் ஒரு ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, இன்னொரு பேஸ் பவுலர் உள்ள கொண்டு வருவாங்க. அஸ்வினி குமார் கண்டிப்பா வருவார் நினைக்கிறேன்
1: இம்பாக்ட் மூலமா.
0: சோ ஆரம்பத்திலே ரன்கள் வந்தால் மட்டும்தான், அண்ட் விக்கெட்ஸ் விட கூடாது சென்னை சூப்பர் கிங்ஸ். வாட் எ ஷாட், வாட் எ ஷாட், வாட் எ ஷாட். ஓ மை காட், சூப்பர். அது வந்து முகேஷ் சௌத்ரியால ஸ்டாப் பண்ணப்பட்டது. அந்த இடத்துல வேற இருந்தா பவுண்டரி போயிருக்கும் நினைக்கிறேன்ல.
1: கண்டிப்பா
0: அதுக்கு அப்புறம் பந்து திரும்புது. So total in the overall, 19th overall?
1: 4 runs.
0: 4 runs, Thana?
1: Yes.
0: 19th overall, Lucius?
1: Exactly.
0: 4 runs. We also missed 3 runs. So definitely, we will convey the pitch. We will convey the pitch. Papa, what are you doing? Next over, last over, we will also convey the pitch. Balaji, how many rupees are you going to
1: play? 5,000 rupees.
0: Balaji, you will also convey the score. 15. Okay, Subramani, you will also convey the score last over.
4: 13.
0: Preeti from Madurai, you will also convey the score last over.
5: 10.
0: சென்னை இன்னும் எத்தனை போட்டிகள் மீதம் இருக்கு?
5: 5 போட்டி.
0: That's our right answer.
6: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: 19 overs முடிவுல மும்பை டீம்

0: Hi, this is Rutraj Gaikwad. You are listening to Soliyadi.
1: Soliyadi
0: with Suresh and Aloysius on Hello FM. Summa Soliyadi.
1: Summa Soliyadi.
2: 150 up for Mumbai. 150 ரன்கள் 6 விக்கெட்டுகள் பிறகு வைடே கண்டிப்பாக வைடே அகல பந்தே
3: அலியோ அலியோ அலெகோ அலெகோ எலியோ எலோகோ.
2: எக்ஸ்ட்ராஸ் நிறைய போடாம இருந்தாங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா அகல பந்துல ஒரு ரன் கிடைக்குது.
4: எஸ், நம்ம இந்த ஐ திங்க் இந்த இன்னிங்ஸ்ல போட்ட முதல் வைடு இது.
2: அப்படியே
4: ஆமா,
2: கடைசி ஓவர்ல தான் முதல் வைடு வருதுன்னா நம்ம டீம்
4: அவருக்கு
2: நினைக்கிறேன் தனுஷ்
4: மாதிரி
2: நீ வேறப்பா, அவர்லாம் வந்து நடிக்க போயிடுவாரு. இது மாதிரி கிரிக்கெட் கிரவுண்ட்ல அவங்க மாதிரி வருவாங்க. கூட
4: ஹர்திக் பாண்டியா நடிக்க மாட்டாங்களா?
2: இங்க நடிக்க மாட்டாங்க. ஹர்திக் பாண்டியா கிரவுண்ட் உள்ள இருந்தாரு, அவரை மாதிரியே ஒருத்தர் வெளில இருந்தாரு. அந்த மாதிரி தனுஷ் மாதிரியே யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. ஏன்னா கருப்பு சட்டெல்லாம் போட்டு வந்தா கிரவுண்ட் உள்ள
4: தனுஷ்தான்
2: இல்லப்பா, அது அவர் மாதிரி யாரோ
4: கையெல்லாம் தட்டுறாருப்பா. தனுஷ் தான்
2: ஏன் தனுஷ் மாதிரி வேஷம் போட்டு வந்து கை தட்ட மாட்டாங்களா?
4: பார்த்தா தெரிஞ்சது அப்படியே தனுஷ் ஒரு மாதிரி கை தட்டுவாரு.
2: அப்படியா? இல்லப்பா, பிளாக்ல வரக்கூடாது. தனுஷ்க்கு தெரியுமே இந்த ஸ்டேடியத்துல அதெல்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு மாதிரி சொல்லுவாங்கல்ல.
4: நீங்க சொன்ன லீவ் வந்து பேரு
5: சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லியடி
6: சொல்லியடி
5: நம்ம ஹலோ எஃப்எம் இல்
6: நாங்க கெத்து காட்டுவோம்.
2: மும்பைக்கு

0: இன்னும் மூணு பால் இருக்கு இந்த ஓவர்ல,
1: அஞ்சு ரன் வந்திருக்கு.
0: அண்ட் அடுத்த பந்து சிக்ஸ் ரன் நோக்கி. இப்ப சொல்லுவாங்க ஹர்திக் பாண்டியா இப்ப தெரிதா அப்படின்னு. அடிச்சது ட்ரெண்ட் போல்ட்.
2: Trent Bolt, right-hand batter. Matches 124. Runs 86. High score 17 not out. Strike rate 103.61.
3: It's a huge!

0: ஹர்திக் பாண்டியா யோசிப்பாரு, என்ன இவங்க எல்லாம் போய் அடிக்கிறாங்க 90 மீட்டர் சிக்ஸரு அப்படின்னு.
1: அப்போ பிச் மேல தப்பு இல்ல, நம்ம பாவம் அது மேல சந்தேகப்பட்டுட்டோம்.
0: ஆனா ஃபுல்லா ஒரு ஓபி போட்டார்பா. எனக்கான வாய்ப்பை பறித்தாயே ஹர்திக் பாண்டியா, நான் உன் டக் அவுட்டுக்கு மேல சிக்ஸ் அடிக்கிறேன் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிறிஷ் கடைசி பந்து இந்த ஓவர்ல இது வரைக்கும் 5 பந்துகள் வீசப்பட்ட நிலையில அலோசியஸ்
1: 12 ரன் சுரேஷ்
0: நம்ம கூட விளையாடுறதுல.
2: ஹாய் திஸ் இஸ் தோனி.
3: ஹாய் திஸ் இஸ் தோனி.
0: பத்து ரன் அனலைஸ் பண்ண பிரீத்தி மிஸ் பண்றாங்க.
2: சுரேஷ் அண்ட் அலோசியஸ் ஆன் ஹலோ எஃப்எம்.
0: லாஸ்ட் பால்ல சிங்கிள் வந்தா சுப்பிரமணிக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் பால்ல 3 ரன் வந்தா பாலாஜிக்கு வாய்ப்பு இருக்கு. 12 தானே இது வரைக்கும் அலோசியஸ்
1: 12 5 பால்ல.
4: கொல்லையடி நேரடி ஒளிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: கடைசி பந்து டாட் பாலாக மாறுகிறது, அதுல சிங்கிள் ஓடி எடுக்க ட்ரை பண்றாங்க. அண்ட் ஓ மை காட் ஃபீல்டர் இது தப்பு, த்ரோ அடிக்கிறேன்னு போலர் முதுகுலயே அடிச்சிட்டாரு.
1: முதுகு பஞ்சர் விளையாடுறாங்க.
0: ஆமா, சோ டோட்டலா இதுல 1 ரன் மட்டும் தான் ஓடி எடுக்கறாங்க லாஸ்ட் பால்ல. சோ டோட்டலா எடுக்கப்பட்டது 13 ரன்னா 13 ரன் நம்ம கூட விளையாடுற சுப்பிரமணி, கங்கிராச்சுலேஷன்ஸ். இது வந்து ஒரு நிமிஷம் சுப்பிரமணி, ஸ்டிக்கு வந்து தடுத்தாரு மறைச்சிட்டு ஓடினாருன்னு அந்த ரன்னு கொடுக்காம விட்டுற மாட்டாங்களா விஷயம், ஏன்னா அது ஒரு ரூல் இருக்கு தெரியும். செக்
1: பண்ணி பாத்துறோம்ப்பா, சம்மடி பா.
0: ஹெல்மெட்லயே அடிச்சிட்டாரு. ஹெல்மெட்பா,
1: ஹெல்மெட்டா அது முதுல அடியில?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, திஸ் இஸ் அன்ஃபோர்ச்சுனேட். ஹெல்மெட்ல
1: தான் போல சிச்சி வேற வராங்க. சம்மடி அடி.
0: சோ டோட்டலா எவ்வளவு ரன் இந்த ஓவர்ல?
1: 13 ரன்ஸ்.
0: சோ 13 ரன்கள் அனலைஸ் பண்ணி 5000 ரூபீஸ் ஜெயிக்கிறது சுப்பிரமணி. கங்கிராச்சுலேஷன்.
5: थैंक यू சார். थैंक यू சார். थैंक यू சார்.
0: 13 ரன் அனலைஸ் பண்ணி சுப்பிரமணி வின் பண்ணிருக்காரு. கங்கிராச்சுலேஷன்ஸ். அண்ட் மக்களே, அடுத்த இன்னிங்ஸ்க்கான ஹாட் சீட் கேள்வி.
6: சொல்லியடி ஹாட் சீட்.
7: ஹாட் சீட்
8: brought to you by தினத்தந்தி.
0: சோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான டார்கெட் அனலோசியஸ்
1: 159
0: ரன்கள் எடுத்திருக்காங்க மும்பை. இந்த விக்கெட் இந்த பிச்சை பார்க்கும்போது நல்ல ஸ்கோர் அப்படின்னு அவங்க நினைக்கலாம், அவங்க ஃபேன்ஸ் நினைக்கலாம். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிரடி ஆரம்பத்திலே காட்டினாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். சோ செகண்ட் இன்னிங்ஸ்க்கான ஹாட் சீட் கேள்வி இதுதாங்க. இந்த சீசன்ல மும்பை அணிக்காக செஞ்சுரி அடிச்ச மும்பை பேட்டர்ல ஒருத்தருடைய பேர் சொல்லுங்க. 3 பேர் அடிச்சிருக்காங்க. சோ இந்த சீசன்ல மும்பை டீமுக்காக செஞ்சுரி அடிச்ச மும்பை பேட்டர்ஸ்ல ஒருத்தருடைய பேர் சொல்லுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்
1: 0444-66-9999.
0: தொடர்ந்து நாங்கள் சுரேஷ் மற்றும்
1: அலோசியஸ்.

0: சொல்லியடி வித் சுரேஷ் அண்ட் அலோசியஸ்.
1: சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை மேட்ச்க்கான ஒரு சொல்லிடி டாஸ் வின் பண்ண ஃபர்ஸ்ட் மும்பை வந்து நாங்க பேட்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடி 159 ரன் அடிச்சிருந்தாங்க. 7 விக்கெட் எடுப்பிருக்கு. ஸோ சென்னைக்கான டார்கெட் 160 ஓவர்ல 160 ரன் அடிச்சா வின் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கோதால இறங்க போறாங்க. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்க்கான ஹாட் சீட் கேள்வி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் யார் கோதால இறங்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோமா. அண்ட் கேள்வியை நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். இந்த சீசன்ல மும்பை அணிக்காக செஞ்சுரி அடிச்ச மும்பை பேட்டர்ஸ்ல ஒருத்தருடைய பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ நம்ம கூட பதில் சொல்றதுக்காக நவீன்குமார் இருக்காங்க மதுரையிலேருந்து. வணக்கம் நவீன்குமார்.
2: வணக்கம் சார்.
1: ஒரு மும்பை பேட்டரோட பேர் செஞ்சுரி அடிச்சவர் யார்? குவிண்டன் டிகாக் என்பது மிகவும் சரியான பதில். 112 ரன் நாட் அவுட் பேட்டர் அவர் வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நவீன் குமார்
2: 6
1: எவ்வளவு? 6 தானே?
2: ஆமா சார், 6 சார்.
1: ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் 1000 ரூபீஸ்க்காக விளையாட போறீங்க. திருவண்ணாமலையில இருந்து ஜெய்சங்கர் இருக்காங்க. வணக்கம் ஜெய்சங்கர். ஆ
3: சொல்லுங்க சார்.
1: குவிண்டன் டிகாக் தவிர இன்னும் ரெண்டு பேட்டர்ல ஒருத்தரோட பேர் சொல்லுங்க. வணக்கம் லாசர். வணக்கம். மிகவும் சரியான பதில். 1, 2, 3 மற்றும் இல்ல எல்லா ஸ்போர்ட்ஸ் பத்தியும் எல்லா விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ தினமும் மிஸ் பண்ணாம தினத்தந்தில வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பேஜ படிச்சு என்ஜாய் பண்ணுங்க.
4: சொல்லியடி ஹாட் சீட்
0: brought to you by தினத்தந்தி. குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
1: அவங்களுடைய இடத்துக்கு மும்பைக்கே போயிட்டு அவங்கள சும்மா வேற லெவல்ல வச்சு செஞ்சு விட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 103 ரன் வித்தியாசத்துல லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணோம். அதே மாதிரி இந்த தடவை ஒரு பெரிய விக்டரி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா தாறுமாறான ஒரு ரன் ரேட்ல நம்ம மேல போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. 2 மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் ரன் ரேட்டுக்கும் சேர்த்து விளையாடணும், அப்பதான் சமையா இருக்கும். தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம ஹலோ எஃப்எம்.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi,
0: presented by Galaxy Health Insurance, on air partner Etihad, cheering partner SNJ 10000 granulated sugar, print partner Dinathandi.
4: SNJ 10000 granulated sugar, semma taste, semma life.
5: பாதுகாப்புனா
0: Galaxy,
5: உத்தரவாதம்னா
0: Galaxy.
5: நம்ம TVS குரூப்போட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜம்பவான் ஜெகநாதன் சார் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
0: அப்ப சூப்பர் சர்வீஸ்னு சொல்ல Galaxy Health Insurance, இன்னும் உங்கள் சேவையில்.

0: நம்ம உறவினர்கள்லாம் வந்திருக்காக. மாமா நின்னு
1: Trent Bolt, left arm fast medium, matches 124, wickets 145, economy 8.47.
2: இன்னொரு சிங்கம் நம்ம சஞ்சு சாம்சன் ஒரு சிங்கம் அண்ட் போலிங் போட போறது ட்ரெண்ட் போல்ட் அண்ட் நம்மளோட இன்னொரு சிங்கம் நான் ஸ்டைக் ரன்ல நிக்கிறது
1: ருத்ராஜ் கேக்வாட் ரைட் ஹேண்ட் பேட்டர் மேட்சஸ் 79 ரன்ஸ் 2660 ஹை ஸ்கோர் 108 நாட் அவுட் ஸ்ட்ரைக் ரேட் 136.25
3: அப்பா பூங்காவனம் இது வரைக்கும் ஒரு சின்ன கீரல் கூட விடாம முழுசா இருக்கும்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். இதுக்கப்புறம் உங்க மகன் கௌரவம் நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியிலையும் எந்த ஒரு அடியும் விடாம இருக்க நீங்க தான் பக்கபலமா இருக்கணும்.

0: சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக முதல் பந்திலேயே சிங்கிள் ரொட்டேட் பண்ணி நான் ஸ்டிக் கிரைண்ட்ல இப்ப சஞ்சு சாம்சனும் தன்னுடைய முதல் பாலை வந்து பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நினைப்ப கூட இரட்டியா பாலா
1: டி டி டி
0: ஓகே தன்னுடைய முதல் பாலை பதம் பார்த்துட்டு அடுத்த பால்ல சிங்கிள் எடுக்கிறது கேப்டன் ருத்து. சோ மூணு பால்ல ரெண்டு ரன். நீ குடிக்கிறது வெள்ளை கலர்ல இருக்குது டீங்கிற பால் நினைச்சேன்.
2: நாங்க அப்படிதான் லைட்டா குடிப்போம்.

0: மூன்று பந்துகள்ல ரெண்டு ரன் மட்டும் தான் வந்திருக்குது. இந்த பவுண்டரி சிக்ஸர்லாம் எப்ப வரும்?
1: வரும் வரும்.
0: ஜெய்சங்கர் 6-5 ரன் லெஸ் பண்ணிருக்காங்க. லாசர் 10 ரன் லெஸ் பண்ணிருக்காரு. 4 பந்துகள் வீசப்பட்ட நிலையில இது வரைக்கும்
1: 2 ரன்ஸ்.

0: ஐந்தாவது பந்து சஞ்சு சாம்சன் பவுண்டரியா ஆஃப் சைட் லெக் சம்ச பந்து சிங்கிள் எஸ் ஒரு சிங்கிளா பவுண்டரி
1: It's a four. Brought to you by Galaxy Health Insurance. Our pledge to protect. Always at your service.
0: அவர் ஸ்லோவா இந்த நடந்து வந்ததை பார்த்தோன்னே சரி டீப் பாயிண்ட்ல ஒரு ஃபீல்டர் போட்டு வச்சிருப்பாங்க போல அவர் பவுண்டரியை கட் பண்ணிடுவார் போலன்னு பார்த்தேன் பட் பாயிண்ட்டுக்கும் பேக்வர்ட் பாயிண்ட்டுக்கு நடுவில் கரெக்டாக அவர் பவுண்டரியை தட்டி அடிச்சாரு ஸ்ட்ரெயிட்டாக டீப் பாயிண்ட்ல அந்த பால் போய் பவுண்டரியை முத்தமிட்டு விட்டது அலோசியஸ்
2: ஸோ அந்த பால வந்து யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் ஸ்லோவா நடந்து போயிருக்காரு
0: எஸ் கடைசி பந்து முதல் ஓவரில் இப்போதைக்கு சிக்ஸ் ரன்ஸ் அனலைஸ் பண்ணது யாரு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை லாஸ்ட் பாலில் ஒரு சிங்கிள் ஓடி எடுத்ததுனால இந்த ஓவரில் யாரும் நம்ம கூட ஜெயிக்கல ஏன்னா ஃபைவ் சிக்ஸ் டென்னு அனலைஸ் பண்ணாங்க பட் ஏழு ரன்கள் இந்த ஓவரில் ரைட்
2: எக்ஸாக்ட்லி
0: ஸோ நெக்ஸ்ட்
3: $2,000
0: அமுதா ஃப்ரம் சென்னை வணக்கம் அமுதா

0: ஹலோ எஃப்எம்இல் சொல்லியடி
1: சொல்லியடி. இது கிரிக்கெட் சரவெடி சரவெடி.
2: எனக்கு தெரிஞ்சு சிவம் டூபே ஜெர்சி மாத்தினு எதிர் டீம் போயிட்டாரோ.
3: ஏன்பா
2: இல்ல, இப்ப ஒரு கேட்ச் டிராப் லட்டு கேட்ச் விட்டது யாரு? ஃபேரா உயரமா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால கேட்டேன்.
3: சிவம் டூபேயோட ஃபேனா இருப்பாரு
2: வில் ஜாக்ஸ். ஓ மை காட், ஜாக்ஸ் தான் கேட்ச் விட்டுருக்காரு. சோ சிவம் டூபேவை யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இன்னைக்கு கிரவுண்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் கேட்ச் விடும் போதே பால் அவர் கையில இருந்து வழுக்குனதுக்கு வந்து அவர் கை ரெண்டுத்ததுக்கு அப்புறம் தொடச்சு அதெல்லாம் ஃபீல் பண்ணி காட்டினார். இப்ப வில் ஜாக்ஸ் எல்லாம் அவரும் வந்து சிவம் டூபே மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் தான், ஆனா அவரும் கேட்ச் விடுறாரு. அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம்னா, கேட்ச் பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல போலாங்க.
3: அந்த மேலதான் பிரச்சனை.
2: இப்ப சர்ஃப்ராஸ் கான் வந்து என்ன எட்டி ஒரு
3: வரைக்கும்
4: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
2: And that's a boundary, that's a boundary. Welcome boundary for Chennai. It's a ball. Summer shot it.
5: Vera level aattom, vera level kondaattom.
2: டபுள் டிஜிட்ட தொட்டுட்டாரு. இனி அவரை யாராலையும் நிறுத்த முடியாது. 11 ரன்கள் கடைசி பந்து. பும்ரா அவருடைய போலிங்ல 1.5 ஓவர்ஸ் 13 நோலாஸ் 13 ரன்கள் விக்கெட் இழப்பின்றி சென்னை. அண்ட் இந்த பால் ஏஜென்ட் டேக்கன், ஏஜென்ட் டேக்கன் பும்ரா. அந்நியாயத்துக்கு ஒரு விக்கெட்டை விட்டோம், இனி அவுட்டே ஆக மாட்டார் நினைக்கிற கேப்ல விக்கெட்டை
6: தூக்கிட்டாங்க.
2: ரெண்டு ஓவர்ல 13 ரன் சென்னை முதல் விக்கெட் இழந்தாச்சு. அதுவும் பிக் விக்கெட், சஞ்சு சாம்சன் விக்கெட். இந்த ஓவர் எடுக்கப்பட்ட ஸ்கோர்
3: 6 ரன் சுரேஷ்.
2: நம்ம கூட வில்லானதுல அமுதா சென்னையில இருந்து 2000 ரூபீஸ் ஜெயிக்கிறாங்க. கரெக்டா?
3: எக்ஸாக்ட்லி.
2: கங்க்ராச்சுலேஷன்ஸ் அமுதா.
7: Thank you, thank you,
2: thank and thanks you. To விக்கெட் கீப்பர் ரிகல்டன், அவர் அடிச்ச டைவ்னால தான் அந்த கேட்ச். சோ அவருக்கும் தேங்க் பண்ணோம். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல?
7: நெக்ஸ்ட் சேம் 6.
2: 6 ரன்கள் தான், சேம் 6 இல்லையா?
8: விஜயகுமார்
2: வணக்கம். இந்த சீசன்ல இதுவரைக்கும் மும்பை அணி எத்தனை மேட்சஸ் வின்
8: பண்ணிருக்காங்க?
2: மூணாவது ஓவர்ல 1000 ரூபீஸ் விளையாட போறீங்க அமுதாவோட.
8: அண்ட்
2: அமுதா விஜயகுமாரோட சேர்ந்து இன்னும் ஒருத்தர் விளையாட முடியும். விஜய் ஃப்ரம் சென்னை, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் விஜய்?
8: 9
2: ரன்ஸ் சென்னை. விஜய் அனலைஸ் பண்றாரு. சென்னை அமுதா 6 ரன்கள் அண்ட் விஜயகுமார் ஃப்ரம் திருச்சி 8 ரன்கள் அனலைஸ் பண்றாங்க. மகளே, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆஃப்டர் 2 ஓவர்ஸ்
9: 13-1. Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi,
10: presented by Galaxy Health Insurance on air partner.

0: Etihad, cheering partner, SNJ 10,000 granulated sugar, print partner, Dinathandi.
1: SNJ 10,000 granulated sugar, semma taste, semma life.
2: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
3: அப்படியா?
2: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
4: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
5: வாவ் வாவ் வாவ், வாட் எ ஸ்ட்ரைட் டிரைவ் ஃப்ரம் கேப்டன் ருத்து. ஒரு விக்கெட் போனா என்ன உள்ள நானிக்கிற ருத்ராஜ் கைக்வாட் நடிக்க ஆரம்பிச்சாரு. நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல ருத்து கூட இப்ப பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப்புக்காக உள்ள வந்திருக்கிறது.
6: உர்வில் பட்டேல் ரைட் ஹேண்ட் பேட்டர், மேட்சஸ் 4, ரன்ஸ் 72, ஹை ஸ்கோர் 37, ஸ்ட்ரைக் ரேட் 205.71.
5: பும்ரா வெர்சஸ் சஞ்சு சாம்சன் பத்தி பார்க்கலாம். ஏன்னா பும்ரா சஞ்சு சாம்சனோட விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வாட்டி மேட்ச்ல அவர் எடுத்த விக்கெட் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை சஞ்சு சாம்சன் பும்ரா வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. சோ இது தேர்ட் டைம்.
7: ஓகே,
5: எஸ், இதுக்கு முன்னாடி வந்து LBW முறையில ஒரு தடவை அவுட் ஆகியிருக்காரு. கேட்ச் முறையில ஏற்கனவே ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. இன்னைக்கும் வந்து விக்கெட் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்தான் சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிருக்காரு.
7: பும்ராவோட போலிங்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்.
5: ஆமா, மூணு தடவை விக்கெட் விட்டுருக்காரு. பும்ராக்கு எதிராக சஞ்சுவோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 85.71. இது வரைக்கும் பும்ரா போலிங்ல பவுண்டரி சிக்ஸர்ஸ் அடிச்சது இல்லாம இருந்தது. பட் இன்னைக்கு வந்து அந்த பும்ராவுடைய ஓவர்ல ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தாரு.
7: எஸ்,
5: அது ஒரு சேஞ்ச்.
7: 4 அடிச்சுட்டு தான் விக்கெட் கொடுத்துருக்காரு.
5: ஆமா, எஸ் மகளே, தொடர்ந்து மேட்ச்ல என்ன நடக்குதுங்கிறத கவனிப்போம். பும்ராவுடைய போலிங்ல ரிக்கல்டன் எடுத்த கேட்ச் அது. ஸோ ரொம்ப ஒரு ஒரு ஒரு மன திருப்தி கிடைச்சிருக்கும் யாருக்குன்னா மோர் தென் ரிக்கல்டன். அங்க ஃபர்ஸ்ட் பிளேன் நின்ன பில் ஜாக்ஸுக்கு தான்
8: ஒரு

0: அகல பந்து.
1: இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, நல்லா இருப்படா போட.
0: இப்படி இன்னும் ஒரு நாலஞ்சு அகல பந்துகள் கிடைத்தால் நல்லாதான் இருக்கும். ஆல்ரெடி 20 ரன் தொட்டிருக்காங்க நினைக்கிறேன் சென்னை.
2: 20 ரன், எஸ் கரெக்டா 20.

0: ஸோ இந்த ஓவரில் ஆல்ரெடி 7 ரன் வந்ததுனால 6 ரன் அனலைஸ் பண்ண அமுதா மிஸ் பண்றாங்க. ஆல்ரெடி அவங்க ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா?
1: எஸ், 2000 ருபீஸ்.
0: பட் இந்த ஓவரில் அமுதா மிஸ் பண்றீங்க, வைடோட சேர்த்து 7 ரன் ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ விஜயகுமார் அண்ட் விஜய் 8 ரன் 9 ரன் அனலைஸ் பண்ணிருக்கேன், உங்க ரெண்டு பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ புதுசா ஒருத்தர் நெக்ஸ்ட் ஓவரில் டெஃபினட்டா விளாட முடியும். கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்லிடு, இல்ல விளையாடுனா
1: 0444466999.
0: தட்ஸ் 0444466999. And we need boundary.
2: We want,
0: that's a boundary.
2: It's a four.
3: Brought to you by Galaxy Health Insurance. Our pledge to protect. Always at your service.
0: ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டை பார்த்து பாடினாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்சில் வந்து டீப் மிட் விக்கெட்டில் இருந்த ஃபீல்டர்கிட்ட கேட்ச் கொடுத்துலாம் போனார். பட் இந்த வாடி ஃபீல்டர் எங்கே இருக்காரு, நல்லா ஃபைனாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைன் லெக்குக்கும் அந்த டீப் ஃபைன் லெக்கும் டீப் மிட் விக்கெட்டுக்கும் நடுவில் நின்றுருந்தாரு. பட் இப்போ கரெக்டாக அந்த ஃபீல்டரை பார்த்துறதுக்கு ஏற்ற மாதிரி ஆனார். பட் இந்த தடவை கேட்சுக்கு போதா, சிக்ஸ் போதா? தட்ஸ் அ சிக்ஸ். அங்கே ஒரு ஃபீல்டர் இருந்தாலும் அவரை தாண்டி வந்து
4: ஒரு ஹைட்டை பார்த்தா கன்ஃபார்ம் சிக்ஸ் மாப்ளே.
2: It's a
3: six. Brought to you by Etihad Airways, Beyond Borders.
0: Some shot captain Rutraj kitta irundhe and total and over edukapatta score allo
1: 17 runs Suresh.
0: Namma kuda vilana moonu pera miss pantaanga. Next over la 700 rupees irukku.
1: 2000 rupees.
0: And Pollachi Ranjitha, vanakkam. Naalavadhu over la neenga analyze panna kuda score Chennai Super Kings.
5: 5
0: runs la.
5: Aamaanga.
0: Okay, Tiruchi Sathya, neenga analyze panna kuda score next over la.
6: 6
0: runs. 6 runs. Dindi vanathil irundhu Kumaresan, neenga analyze panna kuda score.
6: 8
0: ரன். சரி, நடந்து முடிஞ்ச சென்னை வெர்சஸ் குஜராத் மேட்ச்ல சென்னை கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் உடைய விக்கெட் எடுத்த bowler யார்?
6: நாட் அவுட்டா
0: விளையாடுறாருங்கிறது ரைட் ஆன்சர். சோ 5 6 8 இதுதான் மக்கள் இந்த ஓவர்ல அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர். 3 ஓவர் முடிவுல சென்னை சூப்பர் கிங்ஸ்
1: 30 for 1.
0: உர்வில் பட்டேல் தன்னுடைய முதல் பந்தை எதிர்கொள்ள போறாரு.
2: We want six.
0: இத நான் எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பால் அடிபார்னு எதிர்பார்த்த 2 ரன்ஸ் ஓடி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டா இருக்கு. சோ கேப்டன் ருத்துவும் குயிக் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் குயிக்கா தான் இருக்கும். 2 ரன்கள் முதல் பால்லயே.
7: Hi, this is Rutraj Gaikwad. You are listening to Soliadi with Suresh and Aloysius on Hello FM. Summa Soliadi.

0: பயப்படுற மாதிரி தெரியுது நம்மளே.
1: வாய்ப்பே இல்ல, சும்மா பதம் பாக்குறதெல்லாம்.
2: 50 செகண்ட்ஸ் பிரேக்.
3: புத்தாடைக்குள் புதையல். ஆம், கே சின்னதுரையன் கோவில் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம், மிதக்கலாம்.
2: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: சரியான பவுண்டரி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக எடுத்து கொடுத்தது உங்கள் உர்வில் பட்டேல். பட்டு பண்ண வச்சிருக்காரு, அதனால பும்ரா கோவப்பட்டு முதுகுலே ஒண்ணு விட்டாரு. உர்வில் பட்டேல் முதுகுலே பொழிச்சுன்னு அடி விழுந்தது.
1: ஆனா அந்த பால் மாட்டி இருந்ததுன்னா நீ ஸ்டேடியம் விட்டு வெளில போயிருக்கேன். இப்போ
0: அப்படியா?
1: ஆமா,
0: மாட்டாம முதுகுல அடி விழுந்ததுன்னு கேள்விப்பட்டேன்.
1: அது லைட்டா மிஸ் ஆயிடுச்சு.
2: இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான்.
0: இட்டுப்ப மேலே விழுந்தது, முதுகுல கூட கிடையாது.
1: செம்மடி, ஆனா விழா எலும்புல விழுந்ததுன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, நம்ம சிவம் டூபோடைய ஃபீல்டிங் பத்தி.
3: ஆமா, என்ன வர வர ரொம்ப அசம்பந்தமா இருக்கீங்க நீங்க.
1: வர வர இல்லையா, ரொம்ப நாளா அப்படித்தானே இருக்கு.
0: அப்படிதான் வில் ஜாக்ஸ் கூட தான் விட்டாரு கேட்ச.
1: ஒரே ஒண்ணு தான் அது.
0: வாட் அ ஷாட்னு சொல்ல ஆசை, ஆனா
1: எந்த பந்துமே மாட்ட மாட்டேங்குது.
0: அவங்களுக்கு இது நடந்தது ஞாபகம்.
4: SMJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.

0: ஓவர் முடிவில் சென்னை சூப்பர் கிங்ஸ்
1: 37 for 1
0: அண்ட் இதோ எடுக்கப்பட்ட ஸ்கோர்
1: 7 ரன்ஸ்.
0: நம்ம கூட விளையாண்டவங்க 5 6 8 அனலைஸ் பண்ணாங்க. கேப்ல பவுண்டரி அடிக்கிற மாதிரி நம்ம மார்க்கர் 7 ரன் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அடுத்து நம்ம கூட விளையாடுவதற்காக சையத் இப்ராஹிம் ஃப்ரம் மதுரை. வணக்கம் சையத் இப்ராஹிம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
0: குஜராத் அணி கடைசியா யார் கூட வின் பண்ணாங்க?
2: பெங்களூர் அணியோட.
0: தட்ஸ் ஆர் ரைட் ஆன்சர். நீங்க அனலைஸ் பண்ண கூட ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல
2: 7 ரன் சார்.
0: 7 ரன்ஸ். நாகலிங்கம் சென்னையில இருந்து, உங்க ஸ்கோர் நாகலிங்கம்?
3: 10 ரன்.
0: 10 ரன். உளுந்தூர் பேட்டை முத்தமிழ், வணக்கம். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் 5வது ஓவர்ல
3: 11 ரன்.
0: 11 ரன்ஸ்.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi.
5: Presented by Galaxy Health Insurance. On Air Partner Etihad. Cheering Partner SNJ 10,000 Granulated Sugar. Print Partner Dinathandi.
0: What a shot! What a shot!
6: It's a save!
5: Brought to you by Etihad Airways. Beyond Borders.
6: It's a huge!
0: உர்வில் பட்டேல் பந்து போடுவதற்கு முன்னாடியே தெரிந்தது, அந்த பால் சிக்ஸர் போகுதுன்னு தெளிவா தெரிந்தது. ஏன்னா கண்டிப்பா பும்ராவை டார்கெட் பண்ண முடியலனால இந்த போலரை டார்கெட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு
1: இருந்தாங்க. அவர் ஜெர்சி நம்பர் பாத்தீங்களா?
0: யாருடைய ஜெர்சி நம்பர்?
1: கிறிஸ் போலர் 6.
5: கிறிஸ் பகத் ரைட் ஆர்ம் மீடியம், மேட்சஸ் 2, எகனாமி 10.25.
0: சோ ஜெர்சில 6 இருக்கனால 6-6 கொடுப்பாரோ?
1: ஆமா.
0: பிரமாதமான பவுண்டரி. எப்படி இந்த பால் கம்ஃபர்டபிளா சேஃபா பவுண்டரியை தாண்டி போச்சோ, நம்ம பேட்டர் உர்வில் பட்டேல் நமக்காக எடுத்து கொடுத்தாரோ, அதே மாதிரி பல பவுண்டர்ஸை தாண்டி நீங்க டிராவல் பண்ணலாம். உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறதுக்கு எத்திஹாட் ஏர்வேஸ் இருக்கு. எத்திஹாட் ஏர்வேஸ் மூலமா பல பவுண்டர்ஸ் தாண்டி நீங்க டிராவல் பண்ண முடியும் சேஃபா. கிட்டத்தட்ட 90+ டெஸ்டினேஷன்ஸ், 20+ யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு டிராவல் பண்ண முடியும். ஸோ இனிமே நீங்களும் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பவுண்டரியும் இல்லை, ஏகப்பட்ட பார்டர்ஸை தாண்டி எத்திஹாட் ஏர்வேஸ் மூலமா நிறைய கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். 4.2 ஓவர்ஸ்ல 47 ஃபார் 1 சென்னை சூப்பர் கிங்ஸ். 8 பந்துகள்ல 17 ரன் உர்வில் பட்டேல், 9 பால்ல 18 ரன் ருத்ராஜ் கைக்வாட், இன்னும் 113 ரன் தேவை 94 பந்துகள்ல. அப்படி போச்சு ஒரு சிக்ஸ், ஒரு பவுண்டரி. இப்ப அடுத்த பந்து எந்த பக்கம் போக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அதிரடியை காட்டுறாரா தொடர்ந்து நம்மளு உர்வில் பட்டேல்?
7: வணக்கம் If you are bad, I'm your dad.
0: மும்பைக்கு போன வாட்டி 4 விக்கெட் எடுக்கும் போது இந்த ரேஞ்சுக்கு தான் கெத்து காட்டினார் அகில் ஹுசைன்.
1: அம்மா,
0: If you are bad, I'm your dad. And அடுத்த பந்தே தொட்டு விட்டு ஒரு சிங்கிள் ஓடி இருக்கிறாரு நம்ம உர்வில் பட்டேல்.
1: என கேப்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல.
0: சோ இந்த ஓவர்ல மொத்தமா 11 ரன், 3 பால்ல வந்திருக்கேன். நம்ம கூட விளையாண்டவங்க 7-10 அனலைஸ் பண்ண ரெண்டு பேரும் மிஸ் பண்றாங்க, சையத் இப்ராஹிம் அண்ட் நாகலிங்கம். பட் 11 ரன் அனலைஸ் பண்ண முத்தமிழ் ஃப்ரம் உளுந்தூர் பேட்டை, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு முத்தமிழ். ஓகே பாப்போம், பாப்போம் வாய்ப்பு இருக்கு. இன்னும் 3 பால் டாட் பால் ஆச்சுன்னா நீங்க ஜெயிக்க முடியும்.
5: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
1: சுரேஷ், இப்ப அடுத்துதான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சேர் பண்ண போறதுக்கு யார் வர போறான்னு தெரியுமா?
0: தெரியாது.
1: நீங்க எதுவும் பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா என் ஏஜ் குரூப் பசங்க எல்லாம் வந்துருக்காங்களே, நீங்க அவங்களோட பேசினா எப்படி செட் ஆகும்னு கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் உங்க ஏஜ் குரூப்லயும் யாராவது கூப்பிட்டு சேர் பண்ணலாம். கைஸ் வாங்க வாங்க.
8: நான் பாண்டிச்சேரியில இருந்து தஷ்வந்த் பேசுறேன். காஃபி ஆத்தனம் நிறைய இருக்கும், சிஎஸ்கே வில்லனா 64 கிரவுண்ட்ல பறக்கும்.
5: Cheering moments of CSK fans brought to you by
4: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
0: பேர குழந்தைகளை கொண்டு வந்து அலோசியாசுடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லை.
1: கூட பச்ச பசங்க அவங்க எல்லாம்
9: பக்காவா
10: Hi, this is Ruthraj Gaikwad.
11: Ruthraj Gaikwad.
10: Paka tanna pora in the CSK order atata.
11: CSK order atata.
0: Hit to the fielder ingradanal dot aayi pochu. Indha over la first dot ball nanikira idu.
1: Yes.
0: Already 12 runs ku move aanadanal 11 runs analyze panni indha muttamulu miss pandraru. So next over la namma kuda ethra per velada mudiyalo sir?
1: 3 per velu.
12: வணக்கம், நான் ஜிவி பிரகாஷ் குமார் பேசுறேன். You are listening to Solli Adi.
13: Listening to Solli Adi
12: with Suresh and Aloysius.
14: அடி அலரப்பட்டு
0: உர்வில் பட்டேல் 9 பால்ல 18 ஆன் ஸ்ட்ரைக். What a shot and it's a 6. கண்டிப்பா அது 6 தான், ஃபிளாடா போச்சு. 55 up. 6. அஞ்சு ஓவர்ல 55 ரன்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. பெண்கள்
13: சொல்லியடி நேரடி ஒளிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: 5 ஓவர் முடிவில் அலோஷியஸ்
14: 55 for 1.
0: ருத்து இப்ப ஃபேஸ் பண்ண போறாரு கடைசி ஓவர் பவர் பிளேல. போலிங் போட போறது ஸ்பின்னர். போன வாட்டி நம்மள கொஞ்சம் ஸ்டாப் பண்ண ஒரே போலர் இவர் தான், அடிக்க முடியல பெருசா.
13: அல்லா கசன்பர் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் மேட்சஸ் 6 விக்கெட்ஸ் 10 இகானமி 9.41.
9: கசன்பர் வெரி ஃபார் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்துருக்கீங்க, கத்துக்குங்க. நம்ம டீம்ல இருக்காரு பாருங்க 100, அவர்கிட்ட ஒன்னு ரெண்டாவது கத்துக்குங்க. 100 விஷயம் கிட்ட அவர்கிட்ட, அதனால பேரு 100. ஆனா உங்களுக்கு வெற்றி ரொம்ப தூரத்துல இருக்கு, அதனாலதான் கசன்பர் ஃபார் அவே வெற்றி. ரெண்டு குடும்பமா, நல்லா ரெண்டு குடும்பம்.

0: Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi.
1: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Print partner Dinatandi.
2: Munadu Pande. Single.
0: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
2: Urvil Patel paadute inda innings la inda power play la inna methana ball irukku Urvil Patel ku
3: inna moonu ball irukku
2: summa uduvara Urvil Patel against spin nidanamagavum vilaadavum Urvil Patel nariya inna namakku overs irukku parandu da inside jada solla nidanamaga vilaalane. That's a wicket.
4: That's a wicket.
2: Wicket.
1: Fifty seconds break.
5: புத்தாடைக்குள் புதையல் ஆம் கே சின்னதுரையன் கோவின் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்
1: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ வேலச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம்
6: ரொம்ப

0: விக்கெட் நம்பர் 2 எகிரியாச்சு. ஸோ மும்பை கேதரா சென்னை குயிக்கா ரன்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். சஞ்சு சாம்சன் விக்கெட் போயிடுச்சு, இப்போ ஒன் டவுன் வந்து உருவில் பட்டேல் விக்கெட்டும் போயிடுச்சு. சர்ஃப்ராஸ் வந்து இம்பாக்ட் பிளேயர் உள்ள கொண்டு வராங்களா இல்லாடி இதே ரன் அப்ல ப்ரீவைஸ் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்றத பார்ப்போம்.
1: கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆனா ருத்ராஜ் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால பொறுமையா நின்று கடைசி வரைக்கும் அடிச்சு வின் பண்ணி குத்து தான் கிளம்புவாரு.
0: ஸோ இது வரைக்கும் இந்த ஓவர்ல
1: நாலு பால்ல 7 ரன்.
0: அடுத்து உள்ள பேட்டிங் பண்ண வரப்போறது யாரு? 7 ரன் இல்லையா?
1: எஸ்
0: லாஸ்ட் பால்ல சிங்கிள் கௌரி 8 ரன்ஸ் அனலைஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் பால்ல சிங்கிள் வந்ததுன்னா இன்னும் ரெண்டு பால் இருக்கு. ரெண்டு பால்ல சிங்கிள் வந்ததுன்னா 8 ரன் ஆகும்.
1: 4000 ரூபீஸ்.
0: கார்த்திக் சர்மா உள்ள வந்திருக்கிறது, இம்பாக்ட் பிளேயர். சர்ப்ராஸ் இல்ல இன்னைக்கு.
2: கார்த்திக் சர்மா ரைட் ஹேண்ட் பேட்டர், மேட்சஸ் 5, ரன்ஸ் 58, ஹை ஸ்கோர் 18, ஸ்ட்ரைக் ரேட் 118.37.
0: டாட் பால் வெல் பிளேட் கார்த்திக் சர்மா.
3: வணக்கம், நான் மியூசிக் டைரக்டர் அனிருத் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சொல்லி அடி வித் சுரேஷ் அண்ட் அலோஷியஸ். என்ஜாய்.

0: நோரடை கடைசி பந்தம் டாட்பாலாக மாறுகிறது. சோ டோட்டலா பவர் பிளே முடிவில் 62 ரன்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ். நம்ம கூட விளையாட யாரும் ஜெயிக்கல, கரெக்டா?
1: எக்ஸாக்ட்லி.
0: நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறவங்க எவ்வளவு ரூபாய்க்கு விளையாடுவாங்க?
1: 5000 ரூபீஸ்.
0: விக்னேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர், 5000 ரூபாய் காத்திருக்கு. ஹலோ எஃப்எம் சொல்லியடில நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
2: 6 ரன்.
0: ஏழாவது ஓவர்ல 6 ரன். ஓகே, பொள்ளாச்சியில இருந்து மகேந்திரன், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் 7 ரன்கள். அண்ட் ஷாம் சுந்தர் ஃப்ரம் சென்னை, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் ஷாம் சுந்தர் 5 ரன்ஸ். ஓகே, 5, 6, 7, 5. ஷாம் சுந்தர், என்னோட கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. சண்டே நடந்த கொல்கத்தா வெர்சஸ் லக்னோ மேட்ச்ல சூப்பர் ஓவர்ல லக்னோ எத்தனை ரன்ஸ் அடிச்சாங்க?
2: 1 ரன்.
0: அநியாயம் இல்ல அது,
2: கரெக்ட்.
0: ஓகே, 5 ரன்கள் அனலைஸ் பண்ணிருக்காரு ஷாம் சுந்தர், மகேந்திரன் 7 ரன், அண்ட் விக்னேஷ் 6 ரன் அனலைஸ் பண்ணிருக்காரு. 50 செகண்ட்ஸ் பிரேக்.
3: புத்தாடைக்குள் புதையல், ஆம் கே சின்னதுரையன் கோவின் சமர் கிஃப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்.
4: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Dhoni.
0: You are listening to Soli Adi with Suresh and Aloysius on Hello FM.
2: Sharma vs Sharma. ரோஹித் சர்மாவானா இல்லங்க, அங்க ஒரு போலர் உள்ள வந்துருக்கிறார் இம்பாக்ட் பிளேயரா எதிரணிக்காக, ரகு சர்மா. ஆனா நம்ம கார்த்திக் சர்மா என்கிட்ட பழிக்குமா வருமா, அதனால நான் அடிக்கிறேன் பவுண்டரிமா. 4-2.

0: ஸோ ரகு சர்மா வந்து போட்டாரு குடுமிலாம் வச்சு ஸ்டைலாக ஒரு ஹேர் ஸ்டைல், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஹேர் ஸ்டைல். அதில் இவர் வந்து ஐ திங்க் ஒரு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் அண்ட் அவருடைய பாலில் பவுண்டரி வந்தது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சர்மா குவிக் சிங்கிளையும் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாரு. ரகு சர்மா வெர்சஸ் கார்த்திக் சர்மா இப்போ ஒரு பிரேக் எடுக்கிறாங்க, ஏன்னா அடுத்து பேட்டிங் பண்ண போகிறது ருத்ராஜ் கைக்வாட் தான் இந்த பாலை எதிர்கொள்ள போகிறது. இது வரைக்கும் 4 பந்துகள் வீசப்பட்டிருக்கு இந்த ஓவரில்,
1: 6 ரன்ஸ் வந்திருக்கு.
2: ரகு சர்மா ரைட் ஆர்ம் லெக் பிரேக்.
0: அடுத்து இந்த பந்தில் கண்டிப்பா ருத்து தூக்கி அடிக்கிறாரா இல்லாட்டி சிங்கிள் ரொட்டேட் பண்றாரா, வெயிட் அண்ட் வாட்ச்.
2: சென்னை சூப்பர் கிங்ஸ் போல நீங்களும் உயரமா பறக்கலாம் எத்திஹாடுடன். பியாண்ட் பார்டர்ஸ்
3: எத்திஹாட் பிரின்சிபல் ஸ்பான்சர் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.
0: சிங்கிள் தான் ரொட்டேட் பண்ணிருக்காரு. எஸ் ஒரே ஒரு ரன், 5வது பந்திலையும்
1: பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, 7 ரனுக்கு மூவ் ஆகுறாங்க. நம்ம கூட விளையாட விக்னேஷ் மிஸ் பண்றாரு, 6 ரன் அனலைஸ் பண்ணிடுறாரு. 5 ரன் அனலைஸ் பண்ணி ஷாம் சுந்தரம் மிஸ் பண்றாரு. லாஸ்ட் பால் டாட் பால் ஆச்சுன்னா பொள்ளாச்சி மகேந்திரன் 5000 ரூபாய் ஜெயிப்பீங்க. லாஸ்ட் பால் டாட் பால் ஆச்சுன்னா ஓகேவா? ஓகே, கடைசி பந்து. அடுத்த ஓவர்ல ரெண்டு பேர் விளையாட முடியும். ஹலோ எஃப்எம் சொல்லிடில இப்பவே கால் பண்ணலாம். 0444 66 99 99 இந்த நம்பருக்கு லோ கெப் பால். நான் சொன்னல ஒரு பால் மேல ஒரு பால்
1: கீழேன்னு,
0: லோ கெப் பால் அது டாட் பாலா மாறினதுனால 7 ரன் அனலைஸ் பண்ண பொள்ளாச்சி மகேந்திரன் 5000 ரூபாய் ஜெயிக்கிறீங்க. கங்கராச்சுலேஷன் மகேந்திரன். நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாட போறீங்க, நெக்ஸ்ட் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்.
4: நன்றிங்க.
0: ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் மகேந்திரன்.
4: நெக்ஸ்ட் ஓவர்ல 5
0: ரன்னா?
4: ஆமாங்க.
0: ஓகே, மாலை இல்ல நம்ம கூட அடுத்து திருவண்ணாமலையில இருந்து உங்க ஃபுல் நேம் என்னங்க? மலை கைலநாதனா?
4: ஆமா சார்,
0: மலை கைலநாதன். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல
4: 4 ரன்.
0: சண்டே நடந்த கொல்கத்தா வெர்சஸ் லக்னோ மேட்ச்ல வின்னிங் ஷாட் அடிச்ச கொல்கத்தா பிளேயர் யாரு?
4: ரிங்கு
0: சிங். ரைட் ஆன்சர். ஓகே, 4 ரன் அனலைஸ் பண்றாரு. அடுத்து நம்ம கூட விளையாடுறதுக்காக ரங்கசாமி. வணக்கம் ரங்கசாமி.
5: வணக்கம் சார்.
0: நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் ரங்கசாமி?
5: 6 ரன் சார்.
0: 6 ரன்கள். ஓகே, 4, 6, 7.
2: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
3: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi.
2: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10000 Granulated Sugar. Print partner Dinathandi.
0: அப்படி லாவகமா போட்டா தூய் தான் அடிப்பாங்க. கரெக்டான சிங்கிள் தான் எடுத்தாங்க. ருத்ராஜ் கைக்வாட் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கார்த்திக் சர்மா உடைய டைம். அண்ட் மக்களே, ரகு சர்மா போன ஓவர் போட்டார்
1: இல்லையா,
0: அவருடைய டெபு மேட்ச் இது. நீதான் தொப்பி எல்லாம் கொடுத்துருக்காங்க அவருக்கு. 2025 விக்னேஷ் புத்தூர் அப்படின்னு ஒரு பவுலர் வந்து மும்பைக்கு நல்லா தான் விளையாடிருந்தாரு. அவர் இன்ஜுரி அப்படின்னு கொஞ்சம் வருத்தமான ஒரு செய்தி அந்த டீம் கிடைச்ச உடனே அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ரகு சர்மாவை கொண்டு வந்தாங்க. மும்பைல போன சீசன்ல ஒரு மேட்ச் கூட விளையாடல, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்
1: விளையாடுறாரு. நியூ
0: ஸ்டூடெண்ட். எஸ், அண்ட் கார்த்திக் சர்மா உஷாரா விளையாடணும். உர்வில் பட்டேலுடைய விக்கெட்டை எடுத்த கசன்ஃபர் அவர் தான் இப்ப போலிங் போட்டுட்டு இருக்காரு. இது வரைக்கும் இந்த ஓவர்ல லோஷியஸ்
1: 2 பால்ல 2 ரன்.
0: இது வரைக்கும் 2 பந்துகள்ல 2 ரன்கள்.
3: SNJ 10000 granulated sugar, செம்ம டேஸ்ட் செம்ம லைஃப்.
0: ருத்து 16 பால்ல 29. எஸ், அதுல ஒரு சிங்கிள் மட்டும் தான். குயிக்கா ஓடுறாங்க. சோ 2 ரன்ஸ் வரதுக்கான ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். பௌலர்ஸ் பேட்டர் வந்து 2 ரன் ஈஸியா ஓடி வந்துட்டாங்க. பௌலர் வேடிக்கை மட்டும் தான் பார்த்தாரு. ரிக்கல்டனுக்கு பயங்கர அப்செட்.
6: திஸ் இஸ் ப்ளே கிரவுண்ட், இங்க வந்து மன் தூங்குறது.
7: என்ன வர வர ரொம்ப அசம்பந்தமா இருக்கீங்க நீங்க.
0: அவங்க எப்படியோ ஓடி ட்ரை பண்ணாங்க, பட் இருந்தாலும் நம்ம ஆட்கள் நல்லா ஓடிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அலோசியஸ்
1: கண்டிப்பா செம்ம ஃபாஸ்டா ஓடிட்டாங்க. அதனாலதான் அவங்களால அந்த ஒரு சிங்கிள் சிங்கிளாவே உட முடியல, ரெண்டா மாத்திடுறாங்க நம்ம ஆளுங்க.
0: ஆமா, சில பேர் யோசிக்கலாம் அவங்களும் ஒன்னாங்க நம்மளும் ஒன்னாமா, நம்ம தானே பேட்டிங் பண்றோம் அப்படின்னா ஃபீல்டிங்ல அவங்க கீப்பர் ஓடி போய் அந்த பால சிங்கிள் மட்டும் தான் குடுக்கணும்னு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாரு, நடக்கல.
1: அவர் போற வரைக்கும் யாருமே அந்த பந்து கிட்ட வரலன்னா பாத்துக்கோங்களேன்.
0: ஆமாங்க. அடுத்து ருத்து, ரொம்ப நேரமா கேட்டு இல்ல பால் அதுக்கேத்த மாதிரி வரல, அதனால மறுபடியும் சிங்கிள் மட்டும்தான். சோ 5 ரன்கள் ஆல்ரெடி இந்த ஓவர்ல வந்துருச்சுங்கிறதுனால நம்ம கூட விளையாட்டதுல 4 ரன் அனலைஸ் பண்ணவரு மிஸ் பண்றாரு இல்லையா?
1: எக்ஸாக்ட்லி.
0: மலை கைலநாதன் 4 ரன் அனலைஸ் பண்ணீங்க, மிஸ் பண்றீங்க. 5 ரன் அனலைஸ் பண்ண மகேந்திரனுக்கு வாய்ப்பு இருக்கு. படி இன்னும் 2 பால் இருக்குது.
2: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.

0: டாட் ஐந்தாவதுக்கு வந்து டாட். பயங்கர ஹாப்பியா இருப்பது பொள்ளாச்சி மகேந்திரனா தான் இருக்கும் டாட் பால் வரும்போதுல. ஆல்ரெடி அஞ்சு ரன் வந்துச்சு மகேந்திரன்.
1: மறுபடியும் நன்றிங்க.
0: ஆல்ரெடி 5000 ஜெயிச்சிருக்கிறார் மகேந்திரன் இல்லையா லோஷியர்.
2: யெஸ் இன்னொரு 1000 ரூபீஸ்க்காக விளையாடிட்டு இருக்காரு
0: இப்போ. அதே போல நம்ம கூட விளையாடக்கூடிய ரங்கசாமி 6 ரன் அனலைஸ் பண்ணிருக்காரு. 1 ரன் வரணும்னு ஆசையோட இருப்பார் ரங்கசாமி. ஆம் ஐ ரைட்? கடைசி பந்து, கடைசி பந்து இழுத்தடிச்சார் கார்த்திக் சர்மா. கேட்ச் வருமா இல்ல? அது ஒரு பிளாட் சிக்ஸர்.

0: போன ஓவர்ல நம்ம கூட விளையாண்ட மூணு பேருமே மிஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஓவர்ல நம்ம கூட செந்தில் குமார். வணக்கம் செந்தில் குமார். திங்கட்கிழமை நடந்த டெல்லி வெர்சஸ் பெங்களூர் மேட்ச்ல கேஎல் ராகுல் கூட ஓபனிங் கிளம்புறாங்க. இன்னொரு டெல்லி பேட்டர் யாரு?
1: சகில் பராக்.
0: தட்ஸ் அ ரைட் ஆன்சர். நீங்க அனலைஸ் பண்ண கூட ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல
1: 12
0: ரன்கள். மதுரையில இருந்து ஆத்தியா, கரெக்டா? ஆத்தியா, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
1: 9
0: ரன்கள். ரூபினி இருக்காங்க நம்ம கூட விளையாடுவதற்காக. வணக்கம் ரூபினி, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல
2: 7
0: ரன்கள். பெஸ்ட் விஷஸ்.
3: கொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: மகளே 10:17 ஆயிட்டு இருக்க. ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி கேட்டு இருக்கீங்க.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi.
5: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10000 Granulated Sugar. Print partner Dinathandi.
0: Boys and girls, get ready for fun.
6: Pangali par

0: வசந்தகுமாரி வணக்கம். வசந்தகுமாரி
1: வணக்கம் சார்.
0: நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் 10th ஓவர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்
1: 7 ரன் சார்.
0: 7ஆ?
1: ஆமா சார்.
0: ஓகே, 7 ரன்கள் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் ரெண்டு பேர் விளையாட முடியும். மறுபடியும் நம்பர் சொல்றேன், 0444466999. இந்த நம்பர் கால் பண்றவங்க ஹலோ எஃப்எம் சூரியடியில் விளையாட முடியும். இளங்கோவன் சென்னையில இருந்து, வணக்கம் இளங்கோவன்.
2: வணக்கம் சுரேஷ்.
0: எஸ், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோருங்க நெக்ஸ்ட் ஓவர்ல
2: 5 ரன்கள்.
0: ஓகே, 5 ரன்கள் அனலைஸ் பண்ணிருக்காரு வசந்தகுமாரி இளங்கோவனோடு சேர்ந்து. இன்னும் ஒருத்தர்
3: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.

பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். 50 seconds break.

0: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Soliyadi with Suresh and Aloysius on Hello FM. Summa Soliyadinga.
1: Summa Soliyadinga.
2: போன மேட்ச்ல மும்பை கிட்ட பிரமாதமா விளையாடி நம்ம ஜெயிச்சோம் இல்லையா, அதுல போலிங்ல பெட்டரா போட்ட ஒரே போலர்னா கசன்ஃபர் மட்டும்தான். ஏன்னா போன மேட்ச்ல 20 வயதான கசன்ஃபர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த கசன்ஃபர் 4 ஓவர் போட்டு 25 ரன் மட்டும் கொடுத்து 2 விக்கெட் தூக்கி இருந்தார். எக்கானமி 6.25 தான். பெஸ்ட் போலிங் ஃபிகர்ஸ் மும்பை போலர்ல அந்த மேட்ச்ல அவர் மட்டும்தான். சோ இனி கூட ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, பிரேக் த்ரூ வந்து எடுத்து கொடுத்தாரு உர்வில் பட்டேலுடைய விக்கெட். அண்ட் இப்பதான் வராரு, ஆல்மோஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு வந்த உடனே. ஏன் இவர் பவர் பிளேல போலிங் போடலன்னு எனக்கு தெரியல. என்னதான் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ரா ரெண்டு பேரும் வச்சிருந்தாலும் நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருந்தா ஒரு டீமுக்கு பிரச்சனைனா அது மும்பை தான்.
3: ஹர்திக் பாண்டியா, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம், மேட்சஸ் 159, விக்கெட்ஸ் 82, எகானமி 9.38.
2: லீடிங் எட்ஜ் ருத்துக்கு செம்மையா ஒரு விக்கெட் தூக்கிருப்பாங்க வந்த உடனே
4: ஃபர்ஸ்ட் பால்லயே.
2: ஆமா, இவர் இன்னும் ஏர்லியாவே ஒரு ஓவர் போட்டிருக்கலாம். ஐ டோன்ட் நோ சம் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு இருக்கும்.
4: அவரு வேற மாதிரி ஏதாவது யோசிச்சிருப்பாரா இருக்கும்.
2: என்ன மாதிரி
4: வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணலாம்
2: அப்பதான்.
4: ஆமா, கொஞ்சம் நிறைய ரன் ரேட் கொடுத்து நம்ம தோக்கலாம் அப்படின்னு.
2: ஓகே, இப்போ கார்த்திக் சர்மா கேப்ல தட்டி விட்டாருங்க.
5: அன்ஷுல் கம்போஜே
2: அவர்லாம் இப்ப எதுக்கு வராரு? கார்த்திக் சர்மா கேப்ல தட்டி விட்டது,
4: தூங்கிட்டு இருப்பாரா இருக்கும் டக் அவுட்ல. அதான் எழுப்புறாரு பெரியவர்.
2: ஏப்பா இப்பயே தேவையில்லப்பா, நம்ம ஆளுங்க அடிச்சு ஜெயிச்சிருவாங்க.
6: என்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நானே டிசைன் பண்ண முடியுமா?
7: சதீஷ், இப்போ அது பாசிபிள் தான். கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
8: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
4: பொதுவா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருக்கிற சஞ்சு சாம்சனை சியர் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா இந்த வாட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் சியர் பண்ண சஞ்சுவே வந்துருக்காரு. ஆனா சஞ்சு சாம்சன் நினைச்சுக்காதீங்க, அவரோட ஃபேன் சஞ்சு கௌதம்.
9: என் பேர் சஞ்சு கௌதம், நான் கோயம்பேடுல இருந்து பேசுறேன். மதுரை நா மல்லி, விஜய் நா கில்லி, சிஎஸ்கே கிட்ட வச்சுக்காத போயிடு தள்ளி.
10: கமான் கமான் கமான் சிஎஸ்கே.
11: Cheering moments of CSK fans brought to you by
12: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
2: எனக்கு இன்னொரு கூட தான் ஞாபகம் வருது, மில்லி. அந்த மில்லி மீட்டர்ல இருக்கும்ல, சென்டிமீட்டர் மில்லி மீட்டர்.
4: எனக்கு இன்னொன்னு கூட ஞாபகம் வருது,
2: டெல்லி
4: சில்லி சில்லி
2: சில்லி
4: இந்த கிரவுண்ட்ல இருக்கும்ல.
2: ஆமா, அப்புறம் சவுத்துல இருக்குமே பல்லி. நாம இதெல்லாம் சொல்லி நடத்துற இந்த நிகழ்ச்சி
13: ஹலோ எஃப்எம் இல் சொல்லியடி
14: சொல்லியடி. இது கிரிக்கெட் சரவெடி
15: சரவெடி.
2: ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன்.
4: என்னது?
2: நிறைய பேர் போன் பண்றவங்களுக்கு இந்த போன் எடுத்து லைன் குடுக்குறாங்கல்ல,
4: ஆமா
2: அவங்கதான் அவங்களுக்கு வில்லி.
4: பாண்டியா

0: ஐந்தாவது பந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஐந்தாவது பந்துல சிங்கிள் தான். 39 மூவ் ஆகிறாரு கேப்டன், 24 பால்ல சாரி 25 பால்ல 39 மூவ் ஆகிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்திக் சர்மா 15 ரன்கள் 13 பால்ல இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரப்பட்ட கார்த்திக் சர்மா. சோ 91 ஃபார் 2 சென்னை சூப்பர் கிங்ஸ். 6 ரன்கள் 5 பந்துகள்ல இந்த ஓவர்ல நம்ம கூட விளையாடுறதுல 5 ரன்கள் அனலைஸ் பண்ண இளங்கோவன் மிஸ் பண்றாரு. ஆல்ரெடி 6 ரன் வந்துச்சு. சோ லாஸ்ட் பால் சிங்கிள் வந்தா வசந்த குமாரிக்கு கிடைக்கும் 3000 ரூபீஸ் இல்லையா?
1: எக்ஸாக்ட்லி.
0: சிங்கிளோட முடிக்கிறாங்க. 7 ரன்கள் இந்த ஓவர்ல வசந்த குமாரி, கங்கிராச்சுலேஷன்ஸ், 3000 ரூபாய் ஜெயிக்கிறீங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ் வசந்த குமாரி. நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாட போறீங்க. நெக்ஸ்ட் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் 8 ரன்ஸ். அண்ட் வசந்த குமாரி கூட சேர்ந்து நிதிஷ் விளையாட போறாருன்னு பார்த்தா இல்ல, 11 ரன் அனலைஸ் பண்ணிதாரு மிஸ் பண்ணிட்டாரு. கண்ணன் திருப்பூர்ல இருந்து விளையாட போறாரு. வணக்கம் கண்ணன். இந்த சீசன்ல ஒரே மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்த போலர் யாரு?
2: கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். 50 செகண்ட்ஸ் பிரேக்.

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Dhoni.
0: You are listening to Soli Addi with Suresh and Aloysius on Hello FM.
2: ரன்னே வர மாதிரி தெரியல,
3: அவங்கள மாதிரியே போதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரியே.
2: அவங்களும் 10 ஓவர்ல 94-2, நம்ம என்ன 92 இருந்தோமா?
3: நம்ம 92-2.
2: ஆமா, சரி வாஸ்து இறங்குவோம், ஒன்னு ரன் இல்லாட்டி விக்கெட்.
4: அடிக்க வைப்போமா.
2: கார்த்திக் சர்மா சிங்கிள் மட்டும்தான்.

0: பால் நிறைய நேரம் ஸ்லோவா வருது அலோசியஸ். இதைத்தான் நம்மளும் ஃபேஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, என்ன பவர் கொடுத்து அடிச்சாலும் போக மாட்டேங்குது பந்து.
0: சோ நம்ம பேட்டர்ஸ் வந்து பாத்துருக்காங்க எல்லாத்தையுமே, போலிங்ல வந்து 20 ஓவர் கிரவுண்ட்ல நின்று இருக்காங்க. சோ இம்பாக்ட் பிளேயர் கார்த்திக் சர்மாக்கு வேணா தெரியாம இருக்கலாம் உள்ள நிக்கல, பட் மத்த எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், அதை வச்சு ஆடிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம குயிக்கா 2 ரன்ஸ் ஓடி எடுக்க முயற்சியில ருத்ராஜ் ஜெயக்குமார் தட்டி வித்த பந்து அண்ட் ஈஸி 2. It's a victory in the over. Last ball 2 எடுத்தது. எவ்வளவு ரன் வந்திருக்கு இந்த ஓவர்ல?
1: 5 ரன்கள்.
0: நம்ம கூட விளையாண்டாங்க 9, 7, 8 ரன் அனலைஸ் பண்ணாங்க. மூணு பேரும் மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஓவர்ல நம்ம கூட விளையாடுவதற்காக கிருஷ்ணமூர்த்தி கோயம்புத்தூர்ல இருந்து. வணக்கம், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் கிருஷ்ணமூர்த்தி.
2: வணக்கம் சார். சார் 8 ரன் சார்.
0: 12th ஓவர்ல 8 ரன் அனலைஸ் பண்றாரு. 11 ஓவர்ஸ் முடிவுல சென்னை சூப்பர் கிங்ஸ்
1: 97 for 2.
0: 97 ரன்கள். ஈரோடு ஈஸ்வரன் வணக்கம்
3: சார்.
0: இந்த சீசன்ல இதுவரைக்கும் பஞ்சாப் அணி எத்தனை பாயிண்ட்ஸ் வாங்கிருக்காங்க?
3: 13.
0: தட்ஸ் ரைட் ஆன்சர். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
4: தினத்தந்தி.
5: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
6: இப்போ உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்களே டிசைன் பண்ணலாம். Galaxy Marvel வந்தாச்சு. For more details, visit www.galaxyhealth.com. Galaxy Health Insurance, என்றென்றும் உங்கள் சேவையில்.
7: It's a huge! It's a huge!
0: போன ஓவர்ல சொன்னதான், நீங்க ஒரு பேட்டருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிரடி தேவை, ஏன்னா பிரஷர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேல. ஆக்சுவலி கேப்டன் ஒரு தப்பு பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பின் அட்டாக் வில் ஜாக்ஸ கூப்பிட்டு வந்து போலிங் போட சொல்லியிருக்கலாம், பட் ஏன் தெரியல ஹர்திக் பாண்டே அவரே போலிங் போட வந்தாரு. ஏன்னா போன ஓவர்ல ஸ்பின்ல வந்து அவ்வளோ தண்ணாங்க ரன்ஸ் எடுக்க, அதை பார்த்துருந்தாரு கேப்டன். பட் இருந்தாலும் எங்களுடைய ஃபார்மட்லேயே நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பால் இன்னொரு பவுண்டரிக்கு போக வாய்ப்பு இருக்கா? தேர்ட் மேன் ரீஜன்ல பும்ரா ஸ்டாப் பண்றதுனால பவுண்டரி.

0: 8 ரன் இந்த ஓவர்ல, மூணே பால்ல.
1: எஸ் மிச்சம் இருக்கிற மூணு பால்ல எத்தனை சிக்ஸ் போகுதுன்னு பாக்கணும்.
0: நம்ம கூட விளையாட்டுல ஈஸ்வரன் மிஸ் பண்றாரு, 7 ரன் அனலைஸ் பண்ணி ஆல்ரெடி 8 ரன் வந்துருச்சு. சோ நாலாவது பந்து ஹர்திக் பாண்டியோட போலிங்ல, இனி லூஸ் பால் கிடைச்சாதான் சார்ஜ் பண்ணுவாரு, இல்லாடி சிங்கிள் ரொட்டேட் பண்ணிடுவாரு கார்த்திக். ஏன்னா வந்து ரன் வந்துச்சு, மூணு பால்ல 8 ரன் இந்த ஓவர்ல. சோ 11.3 ஓவர்ஸ், 105 ஃபார் 2 சென்னை சூப்பர் கிங்ஸ். அண்ட் இந்த பந்து ஸ்லோ பவுன்ஸ், செம்ம ஸ்லோ ஓவர், ஒன் சிங்கிள் தான்.
2: கொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
3: சொன்ன மாதிரியே வந்து இவங்க முன்னாலேயே மானத்தை காப்பாத்திட்டியப்பா கடவுளே.

0: ஹலோ எஃப்எம் தமிழகத்தில் நம்பர் ஒன், தலைநகரிலும் நம்பர் ஒன்.
1: 107-2 எனக்கு தெரிஞ்ச அவங்க 106-3 எல்லாம் இருந்தாங்க. நம்ம 107-2 ரன் எடுத்திருக்கிறோம். இதே 107 அவங்க 3 விக்கெட் எழுந்திருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம 106-4 கிடைக்கலாமா நம்ம ஒரு சிங்கிள் எடுத்தாரு
2: 12 ஓவர் முடிவில்.
1: ஆமா, நம்ம
2: 106-3.
1: எஸ், அண்ட் அடுத்த பந்து எந்த சைடு அடிச்சு அனுப்புறாருன்னு பாப்போம். நம்ம ருத்து தான் இப்ப பேட்டிங் பண்ண போறாரு நினைக்கிறேன்.
2: எக்ஸாக்ட்லி.
1: அண்ட் மக்களே, சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை மேட்ச் வெற்றி நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்தாச்சு. பட் விடக்கூடாது, ருத்து இல்ல, கார்த்திக் தான்.
2: கார்த்திக் சர்மா
1: இந்த ஓவர்ல ஆல்ரெடி 10 ரன் வந்திருக்கு நினைக்கிறேன்.
2: 5 பால்ல இன்னும் ஒரு பால் இருக்கு.
1: நம்ம கூட விளையாடுனதுல 8 ரன், 9 ரன் அனலைஸ் பண்ண மத்த ரெண்டு பேரும் மிஸ் பண்றாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் மிஸ் பண்றாரு. சோ நெக்ஸ்ட் ஓவர்ல புதுசா 3 பேர் விளையாடுவாங்க. ஸ்லோ ஓவர் ஒன் அகைன் ஃப்ரம் ஹார்திக் பாண்டியா. லவ்லி போலிங், டாட் பால். சோ 12 ஓவர் முடிவுல 107 ரன்கள், 2 விக்கெட் இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ். நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறவங்க எவ்வளவு ரூபாய்க்கு
2: விளையாடுவாங்க? 3000 ரூபாய்.
1: முனீஸ்வரி அவங்க பேரு.
3: ஆமா,
1: திருநெல்வேலி முனீஸ்வரி. நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல
4: ராணிபேட்
1: சாரி கோகுல் ஃப்ரம் ராணிபேட். நீங்க அனலைஸ் பண்ணுற ஸ்கோர் கோகுல் நெக்ஸ்ட் ஓவர்ல
4: 10 ரன் சார்.
1: 10 ரன்ஸ், என்ன ஒரு பதட்டம் எனக்கு.
5: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
1: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் உங்களுக்காக நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லியடி காத்திருக்கு. அலோசியஸ் அண்ட் சுரேஷ் வந்துருவோம் உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சியை வழங்க. அந்த வகையில இன்றைய சொல்லியடி ரகு சர்மா 3 ஓவர் போட்டு 17 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. நல்லா போட்டுருக்காரு.
2: இப்போ ஸ்லோவா பால் போடுறாங்க, ஏன்னா கொஞ்சம் வேகமா போட்டா அந்த பேஸ் யூஸ் பண்ணி பவுண்டரியின் சிக்ஸர் அடிக்க போறாங்கன்னு.
1: ஆமா, அண்ட் லெக் ஸ்பின் ட்ரை பண்றாரு. லெக் ஸ்பின்னர் அவரு ரகு சர்மா, இம்பாக்ட் பிளேயர்.
2: எல்லாத்தையும் போடுவார் போல இருக்கு.
5: ரகு சர்மா ரைட் ஆர்ம் லெக் பிரேக்.
1: அதான் லெக் பிரேக் போடக்கூடியவர் தான். ஸோ நிறைய வந்து T20ல ஒயிட் பால்ல வந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி லெக் ஸ்பின்னர் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லணும்னா முருகன் அஸ்வின், ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெக் பிரேக் பவுலர் முருகன் அஸ்வின். சூப்பராக போடுவார். ரவிச்சந்திரன் அஸ்வின் நான் சொல்ல, முருகன் அஸ்வின்.
2: ஏன்னா
1: ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆஃப் பிரேக் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ நல்ல ஒரு போலிங் அட்டாக் இப்போதைக்கு மும்பை டீம்ல இருந்து. 109 ரன்கள், 2 விக்கெட் இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ். 12.1 ஓவர்ஸ்ல. பட் இந்த மாதிரி போலர்ஸ் நிறைய ரிஸ்டை யூஸ் பண்ணுவாங்க. ரகு சர்மா அதைத்தான் அடுத்த பால் ட்ரை பண்றாருன்னு பார்ப்போம். ஆனா யோசிப்பேன், இந்த இடத்துல எலும்பே இல்லாம இருக்குமோ ரிஸ்ட்ல அவங்களுக்குன்னு.
2: சும்மா சுத்தி சுத்தி போடுவாங்க போல.
1: முக்கியமா யுஸ்வேந்திர சாஹல் போடுவார் பாரு. அடேங்கப்பா அடேங்கப்பாங்கிற மாதிரி. 13வது ஓவருடைய 2வது பந்து, அதையும் வந்து இதெல்லாம் நான் நிறைய இந்தியா ஏக்கு விளையாடும் போதே பாத்துட்டேன். ஏ மிரட்ல ருத்ராஜ் இந்தியா ஏக்கு விளையாடும் போதே பாத்துட்டேன்.
2: இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல எனக்கு, நான் டுக்கெஸ்ட் ஓடுறேன் அப்படினு டுக்கெஸ்ட் ஓட்டார்.
1: 110 ரன், 2 விக்கெட் இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ். 31 பால்ல 47 ரன் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட். 22 பால்ல 26 ரன் கார்த்திக் சர்மா.
0: Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi,
5: presented by Galaxy Health Insurance, on air partner Etihad, cheering partner SNJ 10000 granulated sugar, print partner Dinathandi.
0: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
6: யாருக்கு பைப் ஓட விட்டு போடுவோம்.
1: டைம் டு ஒரு கால் கீழே ஒரு கால் மேல. டைம் ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கல்ல?
2: ஆமா, 111 ஃபேன்சி நம்பர்.
1: 111 ரன், 2 விக்கெட்டுக்கு. அவர் பாரு கால் மேல கால் போட்டுனாரு. போடலாம் தம்பி, தப்பு இல்ல.
2: ஒரு கால் மேல இருக்கணும், அவ்வளவுதானே. உங்களுக்கு எங்க வச்சா என்ன அப்படின்னு.
1: அதுக்காக எதற்கு சினிமா தியேட்டர்ல உட்காந்துருக்கவங்க சீட் மேல தூக்கி வைப்பீங்களா?
2: அது பண்ண மாட்டோம்,
1: மரியாதை இல்ல.
2: ஆமா,
1: 12.3 ஓவர்ஸ், 111 ஃபார் 2 சென்னை சூப்பர் கிங்ஸ். அண்ட் ஒரு ரன் வந்து விட்டது. இரண்டு கால்களையும் நிம்மதியாக கீழே வைத்துக் கொள்ளலாம்.
2: சந்தோஷப்படலாம்.
1: எனக்கு தெரிஞ்ச நம்ம டீம் வந்து ரெண்டு பாயிண்ட் தான் இங்க க்ரூஷியல். ரன் ரேட்லாம் அப்புறம் வேற ஏதாவது பேட்டிங் பிச்சு கிடைக்கும் போது பாத்துக்கலாம் முடிவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
2: வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால பட்டு போட்டு விக்கெட்டை மட்டும் விட்டனா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டைம்ல வந்து அவங்க 4 விக்கெட் விட்டாங்க.
1: அது மட்டும் இல்லாமல் நம்ம டீமுடைய ஃபீல்டிங் எஃபர்ட்டை பாராட்டணும். எக்ஸப்ட் 1 or 2 ஒரு சான்ஸை மிஸ் பண்ணதான்
2: மறுபடியும் தவிர
1: அப்படி சொல்லலாம். ஓகே, போலிங்லயும் சரி ஃபீல்டிங்லயும் சரி நம்ம ஆட்கள் கலக்கிருக்காங்க. நிறைய டாட் பால்ஸ் இல்ல, டாட் பால்ஸ் இல்ல. அந்த டீமுடைய மிஸ்டேக் என்னன்னா நிறைய டாட் பால்ஸ் அவங்களுக்கு இல்லையா.
2: எஸ்
1: அண்ட் அடுத்து 10:40 ஆயிட்டு இருக்கு. ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க மகளே. இப்போ 13 ஓவர் முடிஞ்சிருக்கு, 114 ரன்கள். இந்த ஓவர்ல எடுக்கப்பட்ட ஸ்கோர்
2: 7 ரன்ஸ்.
1: நம்ம கூட விளையாண்ட மூணு பேருமே மிஸ் பண்ணிட்டாங்க. 8 ரன் அனலைஸ் பண்ணிருந்தார் ராஜேஷ், மிஸ் பண்றாரு. கோகுல் 10 ரன் அனலைஸ் பண்ணிருந்தார், அவரும் மிஸ் பண்றாரு. 9 ரன் அனலைஸ் பண்ணிருந்தவங்க மிஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறவங்க
2: 4000 ரூபீஸ்க்கு விளையாடுவாங்க.
1: பூபாலன் வணக்கம், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல
7: 8 ரன் சார்.
1: 8 ரன்ஸா? மும்பை பேட்டர் யாரு?
5: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
8: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi.
5: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Print partner Dinathandi.
1: 50 up for Captain Ruthi. 34 ball number 1.
9: Hi, this is Rutraj Gaikwad. Never ever give up.
1: பிரமாதமான ஒரு இன்னிங்ஸ் உண்மையிலே. இந்த பிளேயருடைய இந்த எஃபர்ட், அதாவது கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் வாங்கல, இந்த விக்கெட் பேட் பண்றதுக்கு அவ்வளவு ஈஸி இல்ல லோஷியஸ். இந்த நேரத்துல வந்து அற்புதமா ஒரு 50 ரன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த மொமெண்ட் உண்மையிலே வின்னிங் மொமெண்ட் தான். இதை பெரிய அளவுல பாராட்டு.
8: Celebrate the moment with Etihad, brought to you by Etihad Airways, Beyond Borders.
1: வேற லெவல் பேட்டிங் கேப்டன். இன்னொரு பக்கம் 25 பால்ல 29 ரன்னோட கார்த்திக் சர்மா, இப்போ 34 பால் 50 ரன்னோட ருத்ராஜ் கெய்க்வாட். ஹாப்பி மொமெண்ட் அப்படின்னா கூட இதோட முடிச்சக்கூடாது, இன்னும் நிறைய ரன்ஸ் தேவை இருக்கு. அதனால பொறுமையா விளையாடணும், ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். டாட் பால் இது பக்கம் வந்தாலும் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது.

0: அடி சொல்லி அடி சொல்லி அடி, நம்ம சிஎஸ்கேக்கு ஒண்ணு சேர்ந்து பிசிலாடி, நம்ம கவலை எல்லாம் ஓரம் அணி தூக்கி அடி, நம்ம சொல்லி அடி சொல்லி அடி சொல்லி அடி.
1: நாலு பந்துகள் வீசப்பட்ட நிலையில
2: த்ரீ ரன்ஸ்.
1: கார்த்திக் சர்மா வெர்சஸ் கஜன்ஃபார் கவுண்ட் த ட்ராக் இறங்கி வந்து

0: Boundary, boundary, boundary. Welcome, yes. Boundary.
1: That is a
0: what a shot, what a shot. Boundary adhi.
2: துள்ளா துள்ளா மாசாண்ட கூட்டம் ஊருக்குள்ள கேட்டு பாரு எங்க தல சிங்கம் சேர்ந்தா போதும் கெத்தா விசிலு பறக்கும்
3: SNG 10,000 granulated sugar ஓட நவ CSK வச்சு பண்ணுங்க
0: வாழ்த்துக்கள் அடுத்து சொல்லி அடிப்பதற்காக ராகவி வணக்கம் ராகவி நடந்து முடிஞ்ச சென்னை வெர்சஸ் குஜராத் மேட்ச்ல 3 ஓவர் வீசி 16 ரன்கள் மட்டுமே கொடுத்த சென்னை போலர் யாரு
4: அன்சில் காம்போஸ்
0: தட்ஸ் தி ரைட் ஆன்சர் இன்னும் ஒருத்தர் எங்க கூட விளையாட முடியும் இந்த ஓவர்ல
3: சொல்லி அடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்
0: 10:45 ஆயிட்டு இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் அபிஷியல் ரேடியோ பாட்னா ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி கேட்டு இருக்கீங்க முருகன் ஃப்ரம் சென்னை நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல முருகன்
5: 10
0: 15th ஓவர்ல 10 ரன் அனலைஸ் பண்றாரு ஹலோ ஷஸ் 14 ஓவர்ஸ் முடிவுல சென்னை சூப்பர் கிங்ஸ்
6: 122 for 2
7: SNJ 10,000 granulated sugar semma taste semma life Galaxy Health Insurance presents Hello FM Solliadi.
8: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Print partner Dinathandi.

0: பதினஞ்சாவது ஓவர் ஜஸ்பிரித் பும்ரா. என வேற வழி இல்ல, பெஸ்ட் போலர் கொண்டு வரணும். இன்னும் 38 ரன் தான் தேவை, 36 பந்துகள்ல விக்கெட்ஸ் தேவை, மும்பை ஜெயிக்கணும் அந்த மேட்ச். இதுக்கப்புறம் அலோசியஸ்
1: எஸ் ஆனா விக்கெட்ட தூக்க முடியல, ஏன்னா நம்ம டாட் பால்ஸும் பெருசா கொடுக்கறது இல்ல, டக்குனு சிங்கிள் ரொட்டேட் பண்ணிடுறோம்.
0: ஆமா ஃபீல்டுல கொஞ்சம் சோர்வு தெரியுது அவங்களுக்கு, ஹன்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
2: என்ன செய்வேன் இந்நேரம், என் கையில மட்டும் ஒரு வலை இருந்தா
0: என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு டே சென்னைக்கான டே இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சாரி, இன்னைக்கு நைட் இப்ப சென்னைக்கான நைட்.
3: இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறேங்க, சந்தோஷமுங்க. சரிங்க,
0: மும்பைக்கு இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா வாய்ப்பு கிடையாது இந்த சீசன்ல. இதுக்கப்புறம்
4: என்ன ஆச்சு பசங்களுக்கு, பாச அடமழையா பொழியுது
5: இன்னைக்கு? பணமழை தாங்க காரணம்.
0: எஸ் இன்னைக்கு நம்ம கூட பணமழையும் நிறைய பேர் வின் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா
1: லோஷியஸ். ஆமா.
0: அண்ட் அடுத்த பந்து கார்த்திக் சர்மா மடக்கி அடிச்ச பந்து பவுண்டரிக்கு போயிட்டு இருக்கு. பும்ராவுடைய போலிங்ல தாட்ஸ் ஆஃப் பவுண்டரி. இந்த ஒடி ருத்ராஜ் அடிச்சது.

0: 127 for 2 சென்னை சூப்பர் கிங்ஸ். செம்மையா மடக்கிச்சாரு
1: சரியான ஷாட்.
2: Hi, this is Rutraj Gaikwad. You are listening to Soliyadi.
3: Soliyadi
2: with Suresh and Aloysius on Hello FM. Summa Soliyadi.
3: Summa Soliyadi.
0: Square leg line in a fielder ala stop panna mudila.
4: Hi, this is Dhoni.
5: You are listening to Soliyadi with Suresh and Aloysius on Hello FM.
0: 127 for 2 Chennai Super Kings node score. Rutraj Gaikwad 38 ball 59 run gear change pandraare and running between the wickets la da panchayat irucha nadula pitch la odittara and umpire peda solittu varare
1: umpire ivula vegamala 4 adikadinga players la bayapuraanga Mumbai team la appdin solraaro onnumo
0: Mumbai vilaadra vilaattukku namu kuda vandirukku thooka varudhu pakkathula
6: adha adha anga anga da irukana adhu theriyum unakku ivula edam kuduthare ivara solana
0: எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அடிக்கிறீங்களா நாங்களே குத்துட்டுமானு. ஏன்னா இப்ப பேட்டர் தானே
1: இந்த அடி அடிக்கிறீங்களா கொஞ்சம் பொறுமையா விளையாடுங்க நான் உங்க பிரேக் எல்லாம் ஒண்ணும் சொல்லிருப்பாரு நினைக்கிறேன்.
0: டாட் பால் ஆர் யூ ரெடி
7: சொல்லி அடி
8: சுரேஷ் அலோசியஸ் உடன் சொல்லி அடி நம்ம ஹலோ எஃப்எம்எல்

0: சென்னை
1: எலெக்ஷன் ரிசல்ட்டை எதிர்பார்த்து நிக்கிற அரசியல்வாதி மாதிரி ஆகி போச்சு.

0: சென்னையை சேர்ந்த கேப்டன், சென்னையில பெரிய கிரிக்கெட்டர், இப்பயும் டிவிஷன் டூல நிறைய ரன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் கௌஷிக் காந்தி இன்னைக்கு மேட்ச்ல அம்பையர். அண்ட் ஏற்கனவே நான் சொன்னது போல டிஎன்பிஎல்ல மூணு தடவை சேப்பாக் சூப்பர் கிளீஸ்க்காக கேப்டனாக இருந்து பேக் டு பேக் ஹேட்ரிக் சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஒருத்தர். மூணாவது வருஷம் மட்டும் கோவை டீமோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, பட் இருந்தாலும் மூணு தடவை சாம்பியன்ஷிப் பேக் டு பேக் வின் பண்ண ஒரு பிளேயர். அண்ட் டிஎன்பிஎல்ல செஞ்சுரி எடுத்திருக்காரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்ல கௌஷிக் காந்தி, வென் ஹீ பிளேட் ஃபார் டூடி பேட்ரியட்ஸ். அப்படி ஒரு பிளேயர்
1: அவர் வைட் இல்லைன்னு சொன்னா கரெக்டா தானே இருக்கும்.
0: இல்ல, இந்த வைட் வந்து அவர் டிசைட் பண்ண முடியாது, ஸ்ட்ரைட் அம்பையர் லெக் அம்பையர் தான் டிசைட் பண்ணுவார்.
1: ஹைட் இல்லையா,
0: அது இல்லாம ஹைட் டவுன் தி லெக் எல்லாமே டவுன் தி லெக் இவர் பார்க்க முடியாது, ஹைட் வந்து லெக் அம்பையர் தான் டிசைட் பண்ணும். சோ லெக் அம்பையர் சொன்னத தான் நான் சொன்னேன், உனக்கு இந்த சைடு போனதுனா அது வைடா தான் இருக்கும், நீ கரெக்டா தான் எடுத்துக்கிற அப்படின்னு கூட சொல்லலாம். கௌஷிக் காந்தி சொல்ல முடியாது, ஏன்னா ருத்து கௌஷிக் காந்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.
1: ஓகே,
0: ரஞ்சி நிறைய விளையாடி இருக்காரு, இல்ல ஸ்குவாட்ல இருந்திருக்காரு கௌஷிக் காந்தி. சோ அப்ப பாத்துருப்பாங்க ருத்ராஜ் கைகோட எங்கேயாது. சோ ருத்து சொல்லுவார், அஸ் எ பிளேயர் உனக்கு தெரியாதமாமா அப்படின்னு கூட கேட்டிருப்பாரு.
1: நீ கேளுமாமா, கரெக்ட் தான்
0: அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.
1: ஆமா,
0: இல்ல அபிஷியலா பேச முடியாது, பேச முடியாது கௌஷிக் காந்தி.
2: அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் இல்ல, ஆனா நமக்குள்ள அந்த அன்புக்கு
0: ஒரு
2: மனசோட ரெண்டு சிங்கத்தை போல நடப்போம், எப்பவும் தனக்கென வாழாத ஒரு நட்புக்கு இலக்கணம் படைப்போம்.
1: இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, நல்லா இருப்பா போடா,
0: நல்ல வயிறு. என்ன அப்பீல் பண்ணாலும் கௌஷிக் காந்தி தேர்ட் அம்பையர் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, பட் இருந்தாலும் கேட்கிறாரன்றத பாப்போம். காரணம் என்னன்னா, ஸ்கூல்ல வந்து கார்த்திக் சர்மா வந்துட்டாரு. ஸோ ரொம்ப தைரியமான ஒரு அம்பையர் அப்படின்னா கூட பவுண்டரி செக் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி பேக்ரவுண்ட் செக் இதுக்கும் செய்வாங்க, பட் நாட் அவுட் எனக்கு
1: உள்ளதா இருக்காரு, உள்ளதா இருக்காரு
0: அது நம்ம பார்த்துட்டோம். பட் அம்பையர் பார்ப்பா கிட்ட கேட்கவே இல்லை.
1: நான் எதுக்கு அதை வேற கேட்டுட்டு நான் தான் பார்த்தேன் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு.
0: சூப்பர் அம்பையரிங்பா கௌஷிக் காந்தி கிட்ட இருந்து,
1: என் தலையிலயும் ஒரு கேமரா இருக்குது, நான் அதுலயும் ஜூம் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு யோசிச்சிருப்பாரு.
0: ஆனா தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு அம்பையர்ஸும் பிரமாதமான அம்பையர்ஸ் தான் அப்படிங்கறதாங்க கௌஷிக் காந்தி ப்ரூவ்
2: பண்ணிட்டு
0: முடியாது. நினைப்பாங்க
3: மறுபடியும்
0: பிரகாஷ் சேலத்திலிருந்து நீங்க அனலைஸ்
3: பண்ணக்கூடிய
4: கொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
5: ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்.
0: சொல்லியடியினுடைய ரூல்ஸ் எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
6: வணக்கம், நான் சென்னையில இருந்து பேசுறேன், இது ஹலோ எஃப்எம் சொல்லியடி தானங்க?
7: ஆமாம், இது சொல்லியடி தான். எதுக்கு நீ ஃபோன் பண்ணிருக்க?
6: இது என்ன கேள்வி? ஸ்கோரை சொல்லி பணத்தை ஜெயிக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணிருக்கேன். இந்த ஓவர்ல 47 ரன்ஸ் போகும்.
7: யூ மீன் 6 பால்ஸ் 47 ரன்ஸ், 6 பாலுக்கு 6 ரன் அடிச்சா கூட 26 தான் வரும். உங்க பெயர் என்ன?
6: I am just a stupid common man.
7: You mean a just a stupid common man? இதுதான் உன் பேரா? அப்ப கேளுங்க மிஸ்டர் just a stupid common man. சொல்லி அடையில பொய்யான பேரை சொல்லி விளையாண்டிருக்கீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது.
6: ஒருவேளை நான் சொன்ன ஸ்கோர் அடிச்சிட்டாங்கனா அப்ப எனக்கு வாய்ப்பு இருக்குமா? பணம் கொடுக்க முடியுமா?
7: கொடுக்க முடியாது. கரைபடாத கைகள். உன்னை நான் ட்ரேஸ் அவுட் பண்ணியாச்சு. உன்னுடைய நடை, உடை, பாவனை, இடது கை பழக்கம் எல்லாத்தையும் ட்ரேஸ் அவுட் பண்ணியாச்சு. உனக்கு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது.
6: இதுக்கு ஒரு முடிவே இல்லையா?
7: உன்னுடைய போனை கட் பண்ணா கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நான் வைக்கிறேன்.
4: சொல்லியடி
3: சுரேஷன் அலோசியஸுடன் சொல்லியடி நம்ம ஹலோ எஃப்எம்இல்.
8: எல்லாருக்கும் வணக்கம். சொல்லியடிக்கு ஃபோன் பண்றவங்க எல்லாருமே உங்களுடைய பேரையும் ஃபோன் நம்பரையும் கரெக்டா கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அதனால உங்களுடைய பேரையும் ஃபோன் நம்பரையும் கரெக்டா கொடுங்க. அப்படியே மாத்தி சொல்லி ஜெயிச்சாலும் பணத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும்.
0: உண்மையிலேயே மும்பை நினைச்சா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் மேட்ச் இன்னும் முழுசா முடியலங்க. இப்ப கூட அவங்க ஹேட்ரிக் விக்கெட் எல்லாம் எடுத்தா மேட்ச் திரும்பிடும். ஏன்னா 31 ரன் இன்னும் தேவை. 30 பால்ல இந்த விக்கெட்ல 31 ரன்ங்கிறது 30 பால்ல 50 ரன் அடிக்கணுங்கிற மாதிரி தான்.
9: மோசம் போயிட்டாங்க
0: அப்படிங்கிறது எந்த டீமுக்கு நடக்க போகுதுங்கிறது தான் தெரியல. எஸ் ருத்து கடைசி வரைக்கும் நிக்கணும். இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பிரேக் வந்தாலே ஒன்னு நடக்கும், அது இன்னைக்கு நடக்க கூடாது.
10: ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க. நாங்க யார் ஒம்பு தும்புக்கும் போறது இல்ல. போற இடமும் தெரியாம வர தடமும் தெரியாம பூ போல வாழ்ந்துட்டு இருக்கோம்.
0: அப்படி இருக்க கூட எங்களுக்கு இந்த 31 ரன் மஸ்ட்.
11: உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களை நான் தப்பு தப்புன்னு தப்பி கூட இருக்கலாம். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க.
0: இன்னும் இருக்க எடுக்க வேண்டியது 30 ரன் தான். என ஃபர்ஸ்ட் பால்லயே ஒரு சிங்கிள் ஓடியாச்சு இல்லையா?
12: ஆமா.
0: சோ கார்த்திக் சர்மா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால விக்கெட்ட கூட்டிட்டேன் சொல்ற மாதிரி எதுவும் நடக்க கூடாது.
13: தேவையானது
0: யாரும் புறப்படலங்க. எல்லாருமே ஓ அவங்க மூட்டை கட்டணுமா ஊருக்கு போறதுக்கு?
13: ஆமா.
0: ஆனா ஒண்ணுபா, இப்போதைக்கு நம்ம கூட விளையாடுறாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு
13: விளையாடுறாங்க?
0: 1000 ரூபீஸ். அடுத்த பந்துல எந்த பக்கம் போகுது? ஐயோ வைடுது நிச்சயமா.
11: தலைக்கு 2000 ரூபா தரையா? 2000 ரூபா.
0: வைடு வைடு வைடு. ஹாப்பி டைம்.
13: ஐயோ ஆனந்தமே.
0: ட்ரெண்ட் போல்ட்
13: இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே.
0: தொடர்ந்து நமக்காக நல்ல வேலைகளை எதிரணி போலர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஓட்டங்கள் மூலமா ரன் வரணும்னு அவசியம் இல்ல. லோஷ்
13: அவங்களே நம்மள அடிச்சு குடுத்து ஜெயிக்க
0: வைக்கிறோம். இந்த ஓவர்ல 4 பந்துகள் மிச்சம் இருக்கக்கூடிய நிலையில நமக்கு தேவை ஓட்டங்கள். ஓட்டங்கள் டவுன் தி ட்ராக் இறங்கி வந்து மச மசன்லாம் இல்ல, அதிரடியா தான் இருக்கும்ன்றத காட்டியிருக்காரு ருத்ராஜ் கைக்வாட். சொன்னா அது நடக்கணும் இல்லையா?
11: பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு சொல்லுது.
0: ஆனா ஒண்ணு, எதிரணிக்கு வந்து வருத்தங்களை நாம் அள்ளி தருகிறோம் என்று நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
13: ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே எல்லா டீம் கிட்டயும் தோத்ததுதானே, அவங்களுக்கு ஒன்னும் புதுசு இல்ல தோக்குறது.
0: ஆனா நம்ம ஸ்டுடியோல இருந்து ஒருத்தர் என்ன டார்ச்சிங்க
11: டார்ச்சர் பார்த்தாலும் ஓன் டார்ச்சர் வேற ஏயா போட்டு உயிரை வாங்குற
0: கொட்டாய் விட்டுகிட்டே இருக்கயா மனுஷன். இங்க ஒருத்தர் உயிரை குத்து பேசிட்டு இருக்க, நீங்க வாசிங்க நான் தூங்கணும்னு செந்தில் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி.
11: என்னடா இப்படி வம்பல மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிற? எல்லாம் ஒன்னாலதான்.
13: அது மும்பையோட பவுலிங் அந்த மாதிரி இருக்கு.
0: ஓ அதனால இவருக்கு,
13: அதனால அவருக்கு தூக்கம் வரதான்.
0: மத்தபடி எதுவும் இல்ல.
13: இல்ல இல்ல,
0: நம்ம பேட்டிங்க பாருங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கும்.
11: உஷாத் பாத்தியார் பாம்பு போட்டுருப்பாங்க, எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க கையில இருந்து.
0: ஒரு பவுண்டரி, 3 சிங்கிள், 1 வைடுன்னு
13: 4 பால்ல 8 ரன்.
0: வெரி குட். நம்ம கூட விளையாடுறதுல 8 ரன் பிரகாஷ், 9 ரன் ரெண்டு பேரும் அனலைஸ் பண்ணிருக்காங்க.

0: தொங்க போட்டாங்க மும்பை பிளேயர்ஸ் எல்லாம், கொஞ்சம் நம்பிக்கை இருக்கலாம், தைரியம் இருக்கலாம். இன்னும் 22 ரன் தான் தேவை. கைவசம் 8 விக்கெட் இருக்கு சென்னைக்கு, 25 பால் தான் இருக்குது.
1: நம்பிக்கை எப்படி இருக்க முடியும், அவ்வளவுதான் தோத்து போயிட்டாங்க. அவங்க தெரிஞ்சிச்சு
0: போராட துணிஞ்சவன் நீ போராட. வாட் எ பால், நைஸ் போலிங் யா.

இருந்தாலும் எதிரணிக்கு முடியலங்க கேம் இன்னும் நம்ம எடுக்க

0: கசன்ஃபர் நான் எப்பவுமே சொன்னேன், ஸ்பின்னில் ஒரு தடவை திணறும் போது அடுத்த ஒரு ஸ்பின் கொண்டு வராம ஹார்திக் பாண்டியா போலிங் போட்டது பெரிய மிஸ்டேக். அப்பவே கொண்டு வந்திருந்தா ஒரு விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. கார்த்திக் சர்மா
1: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
0: That's a boundary.
2: இதுவரைக்கும் என்னுடைய அசிஸ்டண்டா உருப்படியா ஒரு வேலையும் செய்யல, இதையாவது ஒழுங்கா செய்.
0: கார்த்திக் சர்மாட்ட சொல்லிருப்பாரோ கேப்டன், முடிக்கும் போது சீக்கிரம் மேட்ச முடியுது.
3: ஆமா கொஞ்சம் ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு.
2: உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. இந்தப்பா அந்த லாஸ்ட் வேற ஒரு சீட்டு போடுங்கப்பா.
0: யாரு
2: பேச விட மாட்டாங்க.
0: ஜெயவர்தனை பாத்துல யாரோ உட்காந்து மாட்டி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
3: செம்ம கடுப்புல இருப்பாங்க மொத்த டீமுமே அங்க.
0: முத்துக்குமார் 500 ரூபாய் ஜெயிப்பாரு. சிக்ஸரை நோக்கி அடிச்ச பந்து.

0: பன்னெண்டுகளை தாண்டி ஓடிட்டு இருக்குது போல ரன். இந்த ஓவர்ல
1: நம்ம
0: மூணு பேருமே மிஸ் பண்றாங்க.
2: ஒரு
3: அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி
0: மும்பையுடைய ஃபீலிங் அதாதான் இருக்கும். இந்த சீசனும் மும்பைக்கு கொஞ்சம் மோசமான சீசனா மாறி இருக்குது.
3: ஐயோ, புதுசு புதுசா தண்டனை தர்றாங்களே.
0: இன்னும் 8 ரன் தேவை. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பதற்கு 16.5 ஓவர்ஸ் 152 for 2 சென்னை.

0: இந்த ஓவர்ல டோட்டலா 15 16 நெக்ஸ்ட் ஓவர்ல நம்ம கூட விளையாடுறோம். இன்ன 8 ரன் எடுக்கணும் வின் பண்றதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ். அடுத்து நம்ம கூட சஃபீக் ரஹ்மான். வணக்கம், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல சஃபீக் ரஹ்மான்
1: 9 runs.
0: ஓகே, இந்த சீசன் பாயிண்ட்ஸ் டேபிள்ல சென்னை நீ எந்த இடத்துல இருக்காங்க?
1: 7th, 7th இடம்
0: இப்போதைக்கு. எஸ் தட்ஸ் தி ரைட் ஆன்சர். திருச்சியில இருந்து அப்துல் ரஹ்மான் நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
1: 8 runs
0: வின்னிங் ஸ்கோர். ஓகே, திருப்பூர் ஜெயராம், உங்க ஸ்கோர் ஜெயராம்
2: நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: சென்னை சூப்பர் கிங்ஸ் அபிஷியல் ரேடியோ பண்ண ஹலோ எஃப்எம்ல நீங்க கேட்டு இருக்கிறது
3: சொல்லியடி.
0: ஹலோ ஷேஸான் சுரேஷ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் 8 ரன் எடுத்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிடலாம். 18 பால்ல 8 ரன் தேவை.
4: நீ ரொம்ப அதிகம் பேசுற.
0: கிரிஷ் தான் போலிங் போட வர்றாரு. 3 ஓவர் போட்டு 18 ரன் மட்டும் கொடுத்த கிரிஷ். ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வாட் அ ஷாட் அண்ட் சிங்கிளா பவுண்டரியா. தட்ஸ்

0: இன்னும் அஞ்சு பால்ல ஏழு ரன் வருமா இந்த ஓவர்ல, இல்ல இந்த அஞ்சு பால் எவ்வளவு ரன் வரப்போகுது? நெக்ஸ்ட் ஓவருக்கும் கூட்டு போவாங்களா? மேட்ச் 18th ஓவர் இது.
1: கார்த்திக் சர்மா வர ஹாஃப் செஞ்சுரி அடிக்கணும், அதனால தான் சிங்கிள் ரொட்டேட் பண்ணி அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காரு கேப்டனு.
0: சே இல்லப்பா, சூப்பரா ஆனாரு ஃபீல்டர் வந்து அந்த பால ஸ்டாப் பண்ணிட்டாரு. கார்த்திக் சர்மா பக்கத்து கண்ட்ரில ஒரு சூப்பர் லீக் நடக்குது. லாஸ்ட் ஓவர்ல 3 ரன் டிஃபெண்ட் பண்ணி எல்லாம் ஒரு டீம் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போயிருது. ஆமா, அந்த மேட்சை வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், அந்த நாட்டு பிளேயர் தான், அவர் லோக்கல் பிளேயர் தான், அவர் ராகுல் டிராவிட வேற மேற்கோள் காட்டியிருக்காரு. ராகுல் டிராவிட் சொன்னது போல லக்குங்கிறது தொடர்ந்து உழைக்கிறவனுக்கு தான் கிடைக்கும், அது வந்து சேரும். டாட் பால் பேக் டு பேக் டாட் பால்ஸ் நாட் ரைட், ரிஸ்கி ஃபேக்டர் இது சென்னைக்கு. இந்த ஓவர்ல இது வரைக்கும் 3 பந்துகள்ல 1 ரன் தான் கிடைச்சிருக்குது.
1: சிங்கிள்
0: இதையோ ட்ரை பண்றாரு கார்த்திக் சர்மா, பேட்ல பந்து படவே
2: மாட்டேங்குது.
1: சிக்ஸ்ல 4 அடிச்சு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு.

0: பேக் பிளேயரா வந்து விக்கெட்டை விடாம ஆடினாரு, நிதானமும் ஆடினாரு. அந்த நேரத்துல நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பும் கொடுத்தாரு. 39 balls 50 இந்த விக்கெட்ல குட் பேட்டிங் இது டெஃபினட்டா.
1: எஸ் கண்டிப்பா, இவ்வளவு நேரம் நின்னதே பெரிய விஷயம்.
0: அண்ட் கடைசி பந்து டாட் பால். சோ இந்த ஓவர்ல மேட்ச் முடியல, இந்த ஓவர்ல எடுக்கப்பட்ட ஸ்கோர் அலோசியஸ்
1: 4 runs. சுரேஷ்
0: நம்ம கூட விளையாண்ட மூணு பேர் அப்ப மிஸ் பண்றாங்கன்னு அர்த்தம்.
1: எக்ஸாக்ட்லி.
0: நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறவங்க எவ்வளவு ரூபாய்க்கு விளையாட போறாங்க?
1: 3000 rupees.
0: 3000 rupees இருக்கு. அக்ரம் வசீத் கரெக்டா உங்க பேரு? பெங்களூரு வெர்சஸ் டெல்லி போட்டியில அதிக ரன் அடிச்ச டெல்லி பேட்டர் யாரு?
2: அபிஷேக்.
0: அபிஷேக் கோரல், தட்ஸ் தி ரைட் ஆன்சர். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் அக்ரம் வசீத். நெக்ஸ்ட் ஓவர்ல
2: 4 runs.
0: வின்னிங் ஸ்கோர் 4 runs. ஓகே, மதுரையில இருந்து கோகுல்நாத், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
2: 4 runs சார்.
0: 4 runs அவரும் அனலைஸ் பண்றாரு. ராஜா ஃப்ரம் கோயில்பட்டி, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் இந்த ஓவர்ல
2: சார்
0: எவ்வளவு ரன் அனலைஸ் பண்றீங்க இந்த 19th ஓவர்ல சென்னை? முதல் பந்தே கார்த்திக் சர்மா தான் எதிர்கொள்கிறார். அண்ட் முதல் பந்தே வாட் எ பவுண்டரி, சூப்பர் ஷாட்ங்க, லவ்லி பேட்டிங், வேற லெவல் பேட்டிங். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வன் தி மேட்ச். கங்கிராச்சுலேஷன்ஸ் அக்ரம் வசீத் அண்ட் கோகுல்நாத், நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு 1500 ஜெயிக்கிறீங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ். ஓகே, Thank you. இதுக்கப்புறம் மும்பையினுடைய சான்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ இல்லையா லோஷியஸ்? இதுக்கப்புறம் சில லக் ஃபேக்டர், சில மாறுதல்கள், சில விஷயங்கள், மழை சில இடங்கள்ல அப்படி இப்படின்னு ஏதாவது நடந்தாதான் உண்டு. ஏன்னா மும்பை 9 matches விளையாடி 4 points. இதுக்கப்புறம் 5 matches ஜெயிச்சா கூட 14 points தான் வருவாங்க. பட் அது 14 points போக முடியுமானா எனக்கு தெரியல. பஞ்சாப் தொடர்ந்து தோக்கணும், இல்ல பெங்களூர் தொடர்ந்து தோக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் ஆல்ரெடி 8-9 matches ஆடிய 13-12 points இருக்கிறாங்க. சென்னை 6th place இருக்கிறோம், 9 matches விளையாடி 8 points. டெல்லிக்கு மேல ஏறிட்டோம்.
1: இன்னைக்கும் மும்பை பாத்தீங்களா, நமக்காக நல்ல ரன் ரேட்டோட தான் 2 points கொடுத்துருக்காங்க.
0: பிளஸ் 0.01 மூவாயிரம் முன்னாடி நிக்கிறோம் நம்மல்ல. கேப்டன் கலெக்டர், கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் அது. Many congratulations சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் இது ஒரு அற்புதமான டே.

0: பிரசாந்த் வி ரெண்டு ஓவரில் 25 ரன் கொடுத்தாரு. எக்கானமி 12.50. ஆனால் முகேஷ் சௌத்ரி மூணு ஓவர் போட்டு வேறு 25 ரன் தான், 8.33. ஸோ பேஸ் பவுலருக்கு இந்த வாட்டி நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு விக்கெட் ஆரம்பத்தில். ஆனால் ஸ்பின்னர் வந்து முதல்ல போட்டிங் போடும்போது 100 அளவுக்கு பிரசாந்த் வீரால் போட முடியல. பட் இருந்தாலும் குட், 2 ஓவர்ஸ் 25, அதுக்கு மேலே கொடுக்காம விட்டார், அது வரைக்கும் சந்தோஷம். அன்ஷுல் கம்போஜ் வழக்கம் போல 4 ஓவர் போட்டு 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, 32 ரன் தான் கொடுத்துருக்காரு. எக்கானமி 8 தான், ஒரு பேஸ் பவுலருக்கு இது ரொம்ப கம்மி தான், அதுவும் அகேன்ஸ்ட் மும்பை மாதிரி டீமுக்கு. பட் பிக் ஆஃப் த போலர்னா 100 ஆகும் அதை சொல்லலாம். 4 ஓவர் போட்டு 26 ரன் மட்டும் கொடுத்து 2 விக்கெட், எக்கானமி 6.50. அதே போல் ராமகிருஷ்ண கோஷ் 3 ஓவர் போட்டு 24 ரன், 1 விக்கெட், எக்கானமி 8 தான். இதெல்லாத்தையும் விட ஜேமி ஓவர்டன் 4 ஓவர் 23 ரன் மட்டும் கொடுத்து 4 விக்கெட், 5.75 எக்கானமி. என்ன ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ், அன்சங் ஹீரோ அங்கே போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஜேமி ஓவர்டன். இன்னைக்கு பவர் பிளேல மும்பை 57 ரன் எடுத்திருந்தாங்க, சென்னை 62 ரன் எடுத்திருந்தோம். மிடில் ஓவர்ஸ்ல மும்பை 67 ரன் எடுத்திருந்தாங்க, சென்னை 76 ரன் எடுத்திருந்தோம். ஃபைனல் ஓவர்ல மும்பை 35 ரன் எடுத்திருந்தாங்க, 2.1 ஓவர்ஸ்ல சென்னை 22 ரன் எடுத்திருந்தோம். ஸோ ரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் விக்கெட்ஸ் விடாதது தான் சென்னைக்கு பிளஸ். மும்பை வந்து 4s and 6s 100 ரன்ஸ் கொண்டு வந்தாங்க, சென்னை வந்து 4s and 6s 94 ரன்ஸ். மற்றபடி டாட் பால்ஸை நிறைய நம்ம அவாய்ட் பண்ணதான் நம்ம வின் பண்ணதுக்கு மிக முக்கிய ரீசனல் விஷயம்.
1: நிறைய சிங்கிள் ரொட்டேட் பண்ணோம், சிங்கிள் ரொட்டேட் பண்ண வேண்டிய இடத்துல 2 ரன்ஸ்லாம் ஓடி எடுத்தோம்.
0: எஸ், அண்ட் இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸ்னுடைய வெற்றியாளர்கள்
1: செகண்ட் இன்னிங்ஸ் வின்னர்ஸ் சென்னை சேர்ந்த அமுதா 2000 ரூபீஸ் வின் பண்ணியிருக்காங்க, அண்ட் பொள்ளாச்சி மகேந்திரன் 5000 ரூபாய், திருவண்ணாமலை வசந்தகுமாரி 3000 ரூபாய், காஞ்சிபுரம் பூபாலன் 5500 ரூபாய், கோயம்புத்தூர் வினித் கண்ணன் 500 ரூபீஸ், அண்ட் அக்ரம் வசித் திருநெல்வேலியை சேர்ந்தவர் 1500, கோகுல்நாத் மதுரையை சேர்ந்த கோகுல்நாத் 1500 ரூபீஸ், அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னர்ஸ் கோயம்புத்தூர் பாலசுப்ரமணி 4000 ரூபாய், தஞ்சாவூர் அபிமன்யு 3000 ரூபாய், ஆரணி நதியா 1000 ரூபாய், ஆண்டனி வினோத் 1000 ரூபாய், சென்னை சேர்ந்த ஐயப்பன் 2000 ரூபாய், சென்னை நபி 4000 ரூபாய், சென்னை சேர்ந்த சுப்பிரமணி 5000 ரூபீஸ்.
0: வெற்றியாளர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மகளே, அடுத்த சொல்லியடியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். நெக்ஸ்ட் சொல்லியடி அலோஷியஸ்,
1: நெக்ஸ்ட் சொல்லியடி வர செவ்வாய்க்கிழமை அணிக்கு டெல்லி கூட விளையாட போறோம், டெல்லியிலேயே போய் விளையாட போறோம்.
0: வெரி குட். சோ செவ்வாய் என்று சொல்லியடியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறும் நாங்கள் சுரேஷ் மற்றும் அலோஷியஸ். ஹாப்பி நைட் அலோஷியஸ்.
1: ஹாப்பி நைட் சுரேஷ்.
0: மக்களே தொடர்ந்து நினைஞ்சிருங்க ஹலோ எஃப்எம் ஓடு. நன்றி, வணக்கம்.
2: Hi, this is Dhoni. You are listening to Soliadi with

0: முக்கு மொழகா முக்குத்தி கடுகா கணிந்த காய்த்தாட்டம் நீதானா.
1: This is Dhoni.
2: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
2: வா எவெல்ல நல்லவே உன் கூட வரவே என் நெஞ்சுக்குள்ள ஆசை புள்ள

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும். கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதிசூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
4: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதிசூடி,
5: அருள்மொழியும் திருவருளும்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும். கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம். ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி.
2: ஆதி சூடி காற்றலைகளில் கண்ணல் மொழி. ஆதி சூடி
1: ஆண்டவனை உணரும் வழி.
3: தேர்வுகள் நம் தரத்தை நிர்ணயம் செய்பவை, நமக்கான வாய்ப்புகளை மிகச்சரியாக உருவாக்கி தருபவை. இனி கேட்டால் எல்லா தேர்வுகளும் கடினமானவைதான். யாருக்கு? முயற்சி செய்யாதவர்களுக்கு, முறையாக பயிற்சி செய்யாதவர்களுக்கு. ஒன்றாம் வகுப்பு தொடங்கி ஒவ்வொரு தேர்வையும் அதே உணர்வோடுதானே எதிர்கொண்டிருப்போம். அந்த வகையில மாணவர்களின், ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நீட் தேர்வு இந்நாளிலே எழும்போது இருக்கும் அத்தனை தெய்வங்களையும் மாணவர்கள் வணங்குகிறார்களோ இல்லையோ, பெற்றோர்கள் உருகி உருகி வணங்கி இருப்பார்கள். அந்த கனவு நனவாக வேண்டும், முயற்சி பலிதமாக வேண்டும். சன் மங்களானி பவந்து என்று பெரியவர்கள் சொல்லக்கூடிய இந்த மங்கள சொல் அது பலிக்க வேண்டும் என்ற நல்ல வாழ்த்துக்களோடு அனைவருக்கும் முகம் மலர அன்பான காலை வணக்கங்களையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். உங்களை நண்பர்கனிய ஜெயராம். திருவாசக பாட்டு: உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும், கள்ளப்படாத களிவந்தவான் கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான், என்னை வேறே ஆட்கொள் அப்பிரானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. உணர்தலினால் அன்றி உணர முடியாத, என் உள்ளத்தினால் நினைக்கவும் முடியாத அவன் ஞான திருமேனியை அவன் அருளே துணை செய்ய நினைக்கும் பொழுது கள்ளினால் விளையாத பெருங்களிப்பு உண்டாகின்றது. இந்த பேரின்பத்தை தந்த அந்த கருணை வெள்ளத்தை அருளி செய்யும் தலைவன் சிவபெருமான் எம்பெருமான். என்னை அடையார் கூட்டத்தோடு சிவஜோதியில் கலக்க விடாமல் தில்லைக்கு வா என்று வேறுபடுத்தி ஆட்கொண்ட பெருமான் அவன் பக்கம் சென்று ஊத வேண்டும் என்று அரசவண்டை தூதனுப்பும் திருக்கோத்தும்பி பதிகம். திருக்கோத்தும்பியில இன்று ஒலித்தது 16வது பாட்டு. தினம் திருவாசகத்தோடு தொடங்கும் ஒரு சுகமான ஆன்மீக பயணம். ஹலோ எஃப்எம் அதிசூடி.
2: சோலை தின்றல்,
1: காலை பொழுது,
2: குளிர் நீரோடை,
1: கோடை மழை.
2: அதிசூடி ஹலோ எஃப்எம். ஹலோ எஃப்எம்.
3: ஒரு மனிதனுக்கு இதம் தரக்கூடிய விஷயங்களின் பட்டியலிலே இந்த காலை வேளை அதிசூடியும் இணைந்திருப்பது நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒன்று, பாராட்டும் ஒன்று. திருவாசகத்தோடு தொடங்கிய அதிசூடி இந்நாளிலே ஞான வேள்வி என்ற நல்ல கேள்வி பதிலுக்கான விளக்கத்தோடு நிறைவடையும் அல்லவா? இந்த மணி நேரம் வரும் வார ராசி பலன்கள் ஒலிக்கும் நல்ல குறிப்புகளோட சிவல் புரியார் காத்திருக்கின்றார். நீங்கள் கேட்க காத்திருப்பது போல அதே ஆர்வத்தோடு இணைந்திருங்கள். அதிசூடி ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின்

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு
1: ஆதிசூடி ஹலோ எஃப்எம் 106.4
2: பக்தி மாலை சுபவேளை.
3: சித்ரா பௌர்ணமி மிக கொண்டாட்டமான நாள். ஒரு பெரிய கொண்டாட்டத்தை நிகழ்த்தி முடித்திருக்கின்றோம். தமிழகம் முழுக்க இருக்கும் கோவில்களிலே வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு விதமான கொண்டாட்டங்கள். ஒரு கோவிலிலே திருக்கல்யாணம், ஒரு கோவிலிலே பல ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ந்திருக்கும் தேரோட்டம். பெரும்பாலான விழாக்கள் எல்லாம் ஆறோடு சம்பந்தப்பட்டிருப்பதை நீங்கள் கவனித்தீர்களா? மதுரையிலே கள்ளழகர் பெருமான் வைகை ஆற்றிலே கால் பதிக்கும் விழா போலே அந்தந்த ஊர்களிலே அந்தந்த பகுதிகளிலே ஆறுகளுக்கு எழுந்தருளி செய்யக்கூடிய பெருமான் அந்தந்த பகுதிகளின் திருநாமத்தோடு எழுந்தருளும் அந்த சிறப்புகள் எல்லாம் ஆக ஒரு பெரும் கொண்டாட்டத்தை நிகழ்த்தி முடித்திருக்கின்றோம். குரு பூர்ணிமா என்றும் சித்திரகுப்த வழிபாடு என்றும் இன்னும் கிரிவலம் என்றெல்லாம் சிறப்புகள் இருக்கின்றன. அது பற்றி ஆச்சரியமான அருட்குறிப்புகளோடு இந்நாள் ஞாயிற்றுக்கிழமையின் சிறப்பாதிசூடி
2: ஆதிசூடியில் வரும் வர ராசி பலன்.
3: 12 ராசிகளுக்கான வரும் வார பலன்களை தர நம்மோடு தினத்தந்தி ஜோதிடர் சிவல் புரி சிங்காரம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிகளுக்கான வரும் வார பலன்கள்.
4: ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். மே மாதத்தின் 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும் வாரத்திற்கான பலன்கள். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வார தொடக்கத்தில் சூரிய புத சேர்க்கை, புத ஆதித்ய யோகம் உருவாகிறது. தனஸ்தானத்திலே சுக்கிரன் தனவரவும் திருப்திகரமாகவே இருக்கும். இருந்தாலும் வார தொடக்கத்தில் முதல் 3 நாட்கள் சந்திர பலம் கொஞ்சம் குறைகிறது. சந்திரன் 8 வருகின்ற பொழுது கொஞ்சம் கவனமாகவே செயல்பட வேண்டும். வீண் விரோதங்கள் வரலாம். எதை நீங்கள் நினைத்தாலும் அதை உடனடியாக செய்ய இயலாமல் போகலாம். மன கிளேசங்கள் அதிகரிக்கும். எனவே புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு நன்மை தரும் நாட்களாகவே அமைகின்றன. சனிக்கிழமை அன்றைக்கு நீங்கள்